இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி மாதம் 22 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:56. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

குரலோசை கேட்டீர்கள். நேரம் காலை 6:01 நேர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் ஜே கனியமுதன். காலை 7:00 காலை வணக்கம். இதில் முதலாவதாக காந்தியஞ்சலி. தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தர்மபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம். தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடுத்தரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல். 9:05 வானலையில் வசந்தம் இன்று கண் குறித்த ஆலோசனைகள். கண் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 9:30 ஆரணி CMR ஒளிவிளக்கு அரிசி வழங்கும் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்கலாம். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் இன்று தர்மபுரி மாவட்டம் லலிகம் அருள்மிகு சென்றாய பெருமாள் திருக்கோவில் சித்திரம் கேட்க. 10:20 நீங்கள் கேட்டவை. 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 கல்லூரி கலாட்டா இன்று மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 நாடகம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள் மாலை. 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி. ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். A25 வயல்வெளி இன்று பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோடூர் கிராமம் கூளையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி M சரண்யா அவர்கள். 8:00 இளந்தென்றல் இன்று சொல்லோடு விளையாடு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள் இன்று ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: இனித்தானும் நல்லவை கேட்க திருவினும் திப்பமே நன்று எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: எல்லா வகை செல்வங்களும் பெற்று திருவுடை மன்னர் போல வாழ விளைவது உலக இயல்பு. பொருளெனும் பொய்யா விளக்கும் இருளருக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று என்று பொருளின் வலிமையை போற்றுகிறார் வள்ளுவர். திரு என்பது பொருட்செல்வம் மட்டுமன்று, எல்லா வகை செழுமைகளையும் குறிக்கும். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று பொருளின் பெருமை, அதனால் விளையும் நன்மை ஆகியவற்றை பட்டியலிடுகிறார் வள்ளுவர். அதே நேரம் பொருளின் இயல்பை உலகுக்கு உணர்த்தும் போது அக்கா இயற்பிற்று செல்வம் என்று செல்வத்தினுடைய உண்மையான தன்மையை தெள்ளுதின் சுற்றுகிறார். ஆம், செல்வம் என்பது ஓரிடத்து நிலைத்து இருப்பதில்லை என அறிவுறுத்துகிறார். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பது அவ்வை வாக்கு. ஆற்றங்கரையில் உள்ள மரமும் அரசனறிய பெருமையாக வாழ்கின்ற செல்வம் மிகு வாழ்வும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஏனெனில் செல்வம் நிலையில்லாதது. உழுது வாழும் வாழ்வு ஒப்பற்ற உயர்ந்த வாழ்வு என்று போற்றுதற்கு காரணம், உழவு தொழிலை தொடர திட்பம் வேண்டும். அது பெரும் பொருளை ஈட்டித் தருவதில்லை, ஆனால் அத்தியாவசியமான உணவை விளைவித்து தருகிறது. சுழன்றும் ஏறுபின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. உழவு தொழில் உழன்று வருந்தி பாடுபட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அதுவே தலையாயது என்று உழவை உயர்த்தி புகழ்கிறார் வள்ளுவர். வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண்ணோக்கும் ஓரேறு உழவன் என பரஞ்சோதி முனிவர் மலை நோக்கி வருந்தி விண்பார்க்கும் உழவர் என்று கூறுகிறார். அவர்கள் தம் தொழிலை தொடர்வதற்கு திட்பம் தேவை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. எனவே ஊக்கம் ஒருவன் உள்ளத்தில் எவ்வித சலனமுமின்றி உறுதியாக நிற்குமேயானால் செல்வம் விசாரித்து அறிந்து அவனை வந்தடையும். செல்வம் இல்லாத நிலையில் ஒருவன் உள்ளந்தளராது நெஞ்சுரத்துடன் உழைப்பானேயானால் திருவுடையவனாக திகழ்வான். அதனால்தான் திருவினும் திட்பம் நன்று என்று நம் முன்னோர் மொழிந்தனர். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை எனப்படுவது உள்ளத்தின் ஊக்கமே, மற்ற பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மன ஊக்கத்தை வலியுறுத்தும் வள்ளுவர் எத்தகைய வினையை ஆற்றுவதற்கும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் மனத்திற்பமே ஆணிவேர் என்பதை அறுதியிட்டு கூறுகிறார். இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு என்று வினைத்திற்ப மேன்மை கூறி வினைத்திற்பம் என்பது என்ன என்பதை விளக்கி வரையறுக்கிறார். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றே எல்லாம் பிற. மனத்திற்பம் ஒன்று இருந்தாலே போதும், மற்றைய பொருள் படை கருவி என்பனவெல்லாம் அதற்கு இணையாக. இது ஏதோ மன்னருக்கும் வீரருக்குமானது என கருத வேண்டாம். இன்றைய வாழ்வியல் இளைய தலைமுறையினர் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறுதுணை பணமோ பக்கபலமோ அல்ல. சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்தால் போதும். தான் மேற்கொண்ட முயற்சியில் ஒரு முறை எதிர்பாராத ஏமாற்றம் வந்தாலும் மனத்திற்பத்துடன் மீண்டும் முயன்றால் எண்ணியதை திண்ணமாக முடித்து உலகம் போற்றும் திரு எய்தி வாழலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்ற மகாகவி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என இளைஞர்களுக்கு எண்ணம் நல்லனவாக அமையும் குறிக்கோளையும் அதனை திட்பத்துடன் முயன்றடைய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் எடுத்துரைத்துள்ளார். நிலையில்லா செல்வத்தை எண்ணி இயங்காதே. செல்வத்தை விட மனத்திற்பமே சிறந்தது. ஏனெனில் செல்வம் ஒருவனை விட்டு நீங்கும், ஆனால் அவன் உள்ளத்து உறுதி நிலைபெறுமானால் அது என்னாலும் நீங்காது. எனவே திருவினும் திட்பமே நன்று என்று பழமொழி பறைசாற்றுகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15.

இறைவனை இசைப்பாக்களால் ஆராதிக்கும் நேரம் இது. பக்தி மாலை. கடவுளிடம் நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்று தேடுவதை விட உன்னிடமே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வீரமணிதாசன் குரலில்.

6:23 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பக்தி மாலை. சூப்பரான ஒரு வெள்ளிக்கிழமை அம்மன் பாடலோட தொடங்கியாச்சு. நிறைய பொருட்களை சேமித்து வைப்பது செல்வம் ஆகாது, நிறைந்த உள்ளத்தோடு இருப்பதே மேலான செல்வம் என்கிறார் நபிகள் நாயகம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யார்? ஷேக் முகமது குரலில்.

6:28 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பக்தி மாலை. பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாகும், ஒன்றுமே ஆகாது, நான் இருக்கேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யாரையாச்சும் யாருக்காச்சும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா, மனிதர்களுக்கு இப்போதெல்லாம் வார்த்தைகள் தான் மாத்திரைகள் ஆகுது. இந்த மாதிரி நேரத்தில் தான் கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு வரும். பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏபி கோமலா குரலில்.

0: நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி பாடல்கள் ஒலித்த இடங்களில் எல்லாம் எல்லா நலமும் வளமும் பெருக வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:35. நேர்களை கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்தியாவில் 2026 நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ள 62வது சர்வதேச தென்னை மாநாட்டின் போது வழங்கப்பட உள்ள தேசிய தென்னை விருதுகள் 2026க்கான விண்ணப்பங்கள் தென்னை வளர்ச்சி வாரியம் வரவேற்கின்றது. தென்னை விவசாய துறையில் சிறப்பான பங்களிப்புகளை வழங்கியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் 3 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. சிறந்த தேசிய தென்னை விவசாயி, சிறந்த தென்னை விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர்கள், சிறந்த தென்னை தொழில் முனைவோர் ஆகியோருக்கு நிர்ணயிக்கப்பட்ட தகுதி நிபந்தனையின்படி தேவையான சான்றுகளுடன் தகுதியுடைய விவசாயிகள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தங்களுக்குரிய பிரிவுகளில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் ஆன்லைன் இணையவழி மூலம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வரும் 15ஆம் தேதி ஆகும். விரிவான வழிகாட்டுதல்கள், தகுதி நிபந்தனைகள் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இணையதளத்தில் கிடைக்கின்றன. coconutboard.gov.in/news/award26 இந்த இணையதளத்திலையும் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த விருதுகள் தென்னை சாகுபடி ஆராய்ச்சி, புதுமையை மதிப்பு கூட்டுதல், பதப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு ஆகிய துறைகளில் சிறப்பான பங்களிப்புகளை வழங்கியவர்களை அங்கீகரிக்கவும் ஊக்குவிப்பதற்காகவும், தென்னை துறையின் முன் உதாரணமாக சாதனைகளை பாராட்டுவதற்கும் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. எனவே தகுதியுள்ள விவசாயிகள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வரும் 15ஆம் தேதிக்கு முன் தங்களது விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நவீன வேளாண்மையில் இந்த முட்டுக்காளான் வளர்ப்பு, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முட்டுக்காளான் வளர்ப்புக்கு எருமக்கு வளர்ப்புடமாக பயன்படுத்தப்படுகிறது. நெல் வைக்கோல், கோதுமை வைக்கோலோடு சில அணங்கக பொருட்கள் கலந்து அதனை திருப்பி விட்டு நன்கு மக்கிய பின் அதை காளான் வளர்ப்புக்கு பயன்படுத்த வேண்டும். முட்டுக்காளான் மக்கு தயாரித்தல 2 முறைகள் உள்ளன. சிறிய பண்ணைகளில் நீண்ட கால முறையில் மக்கு தயாரிக்கும் முறையை பின்பற்றி வருகின்றனர். ஆனால் நவீனமாக்கப்பட்ட பெரிய பண்ணைகள் குறுகிய கால முறையில் மக்கு தயாரிப்பதை பின்பற்றி வருகின்றனர். மக்கு தயாரிப்பதற்கு நெல் வைக்கோல் அல்லது கோதுமை வைக்கோல் மிக சிறந்த வளர்ப்புலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெளித்தள நிலையில் வைக்கோலுடன் அங்கக பொருட்கள் கலந்து களத்தில் 2.2 மீட்டர் அகலம், 2 மீட்டர் உயரத்திற்கு பரப்பி மற்றும் 35 மீட்டர் நீளத்திற்கு பரப்பி அதனை தண்ணீர் ஊற்றி நனைக்க வேண்டும். இது முதல் நிலை நனைத்தல் எனப்படும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து மீண்டும் குவியலை கலைத்து தண்ணீர் ஊற்றணும். குவியிலிருந்து வழிந்தோடும் நீரை சிமெண்ட் களத்தின் ஓரங்களில் குழிகள் அமைத்து சேகரிக்கணும். பின்னர் அந்நீரை மீண்டும் வைக்கோல் குவியலில் மேல் ஊற்றி சத்துப்பொருள் வீணாகாதவாறு செய்யணும். பின்னர் வைக்கோலுடன் தேவையான இரசாயன உரத்தை கலந்து ஒவ்வொரு முறை அதனை திருப்பும் போதும் அதன் ஈரப்பதம் 70%-72% இருக்குமாறு பார்த்துக்கொள்ளணும். அதனை 1.5 மீட்டர் அகலம், 1.5 மீட்டர் உயரம் உள்ள ட்ரபிசியா குவிலாக அமைத்து நொதித்தலுக்கு உட்படுத்தணும். அடுத்ததாக 4, 7, 9, 11, 12வது நாளில் குவிலை கலைத்து

0: காற்றோட்டம் ஏற்படுத்தணும். இவ்வாறு மக்க வைப்பதன் மூலம் வைக்கோலானது மென்மையானதாக மாறி விடுகிறது. ஒவ்வொரு முறை திருப்பும்போதும் குவியலின் அகலமானது குறைந்து கொண்டே வருகிறது. 9வது நாள் திருப்பும்போது தேவையான அளவு ஜிப்சம் இட்டு கலக்கணும். இதனால் குவியலின் மையத்தில் வெப்பம் 70 முதல் 75 செல்சியஸ் உள்ளது. காற்றோட்டம் உள்ள நிலையில் நுண்ணீர்களானது கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம் ஆகியவற்றை கார்பன் டை ஆக்சைடு தண்ணீர் மற்றும் அம்மோனியாவாகவும் நைட்ரஜன் நிறைந்த லிக்னைன் கூட்டுப்பொருளாகவும் மாறுகிறது. இந்த முதல் நிலை அல்லது வெளித்தள நிலையில் முடிவில் அம்மோனியாவின் அளவு 0.4லிருந்து 0.5% இருக்கணும். இதன் முக்கிய நோக்கம் நோய்க்கிருமிகளையும் மற்றும் தீமை விளைவிக்கும் பூச்சிகளையும் அம்மோனியம் ஆகியவற்றையும் நுண்ணுயிர்கள் மூலம் நீக்கலாம். வெளித்தள நிலையில் 13லிருந்து 15 நாட்களுக்குள் உள்ள தள நிலையிலும் மக்க தயாரிக்க 3லிருந்து 5 நாட்கள் தேவைப்படும். தரமாக தயாரிக்கப்பட்ட மக்கானது கரும் பழுப்பு நிறத்தில் இனிய மனத்துடன் அம்மோனியா நிடி இல்லாமலும் இருக்கணும். இதன் ஈரப்பதம் 65லிருந்து 70% இருக்கணும். மக்கைகளை எடுத்து பிழிந்தால் தண்ணீர் சொட்டக்கூடாது. முட்டுக்காளான் வளர்ப்புக்கு மரப்பெட்டிகளையோ அல்லது பாலித்தீன் பைகளையோ உபயோகிக்கலாம். நவீனமாக்கப்பட்ட பண்ணைகளில் பாலித்தீன் பைகள் பயன்படுத்தப்படுகின்றன. தயாரான மக்குகளோடு 1 டன் மக்கிற்கு 10லிருந்து 12 கிலோ என்ற அளவில் காளான் விதைகளை நன்கு கலக்கணும். பின் அக்கலவையை 10 கிலோ என்ற விகிதத்தில் பாலித்தீன் பைகளில் அடைத்து வளர்ப்பாறையில் வைத்து பராமரிக்கணும். காளான் பையின் மேல் 2% பார்மலின் கரைசல் நனைத்தெடுத்து செய்தித்தாள்கள் போட்டு படுக்கை குளிர்ந்து விடாமல் பார்த்துக்கொள்ளணும். காளான் பூசணம் பூராவும் இப்பருவத்தின் அறையில் வெப்ப நிலையானது 23லிருந்து 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் ஈரப்பதம் 90லிருந்து 93% இருக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து களை மேலாண்மை. கோரை புல்லினை கட்டுப்படுத்தும் முறைகள் என்ன? இது அனைத்து பயிர்களிலும் தோன்றி மிகுந்த சேதத்தினை ஏற்படுத்துகிறது. இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமமாகவும் செலவு மிக்கதாகவும் உள்ளது. ஒரு கோரைக்கிழங்கு 1 வருடத்தில் 1900 கோரைகளை உருவாக்குகிறது. கோடை உழவு செய்து கிழங்குகளை அப்புறப்படுத்தலாம். நீர்ப்பாசன வசதி உள்ள வயல்களில் உழவிற்கு பின்னர் தொடர்ந்து நீர் தேக்கி வைத்து கிழங்குகளை அழுகிவிடலாம். பயிர் சுழற்சியில் சோளத்தினை பயிர் செய்தால் இனப்பெருக்கம் குறையும். மூடாக்கு போட்டு கிழங்குகளின் வளர்ச்சியினை கட்டுப்படுத்தலாம். உயிர் களைக்கொல்லியை பற்றி தெரிந்து கொள்ளணும். சில பூச்சிகளும் பூசணங்களும் விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் வகையில் சில களை செடிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதை பயிர்களுக்கு சேதத்தினை ஏற்படுத்தாது. உதாரணமாக சப்பாத்தி களின்னு டாக்டைலோப்ஸ் என்ற மாவு பூச்சினை விரட்டும். பார்த்தியினு சைக்கோகிராமா என்ற வண்டினை கொண்டும் மற்றும் மலைப்பகுதியில் காணப்படும் உண்ணி செடியினை ஒருவித வண்ணத்து பூச்சி மற்றும் வண்டு விட்டு கட்டுப்படுத்தலாம். பொது இடங்களில் பார்த்தியினத்தை கட்டுப்படுத்த இயற்கை முறைகள் ஏதாவது இருக்கா? ஒருவித ஆவாரை செடிகளை பார்த்தினியம் வளரும் இடங்களில் மழைக்காலத்தில் விதைத்து விட்டால் ஆவாரை செடியின் வேரிலிருந்து சுரக்கும் திரவம் பார்த்தினியம் விதை முளைப்பதனை தடுக்கும். துணி அலசிய சோப்பு தண்ணீருடன் சமையல் உப்பனை சேர்த்து தெளிக்கலாம். சைக்கோகிராமா என்ற வண்டினை வாங்கி விடலாம். தொழுவரத்தினை நன்கு மக்க வைத்து வயலில் விடணும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தி தேசிய முன்னுரிமை சார்ந்த திட்டங்களை அமல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்குதல், அங்கன்வாடி மையங்களை மறுசீரமைத்தல் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பெண்களுக்கான சட்டங்களை திறமையாகவும் முறையாகவும் அமல்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும், முக்கியமான நலத்திட்டங்களில் பெண்களுக்கான பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மருந்துகளின் விநியோகம் மற்றும் விற்பனையின் போது விதிக்கப்படும் லாபத்திற்கு மத்திய அரசு உச்சவரம்பு விதித்துள்ளது. மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் லாபம் என்பது 30% வரை மட்டுமே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புற்றுநோய்களுக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறையும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. லாபத்திற்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும். நாட்டில் 100,000 மக்கள் தொகையில் சுமார் 60 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 22 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பழத்தோட்டம் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. 285 வாக்குச்சாவடிகளில் 184,423 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் 86.26% ஆகும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நரேந்திர குமரவேல், திமுக சார்பாக ஐ பரந்தாமன், அதிமுக சார்பாக கலிதா சம்பத், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜானகிராமன், இடதுசாரி கட்சி சார்பாக பி சுகந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 14 மேஜைகளில் 21 சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை நடைபெறுகிறது. இதற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக்கா சார்பில் சத்யபாமா, திமுக சார்பில் சுகன்யா, அதிமுக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா உள்ளிட்ட 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 223,306 வாக்காளர்களில் 179,214 பேர் வாக்களித்துள்ளனர். இது 80.25% வாக்குப்பதிவாகும். தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேஜைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும், 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும்

0: நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டப்பேரவையில் திரு

0: அஇஅதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டப்பேரவையில் திரு விஜய் தலைமையில் தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இசகி சுப்பையா, விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டது சரியல்ல என்று அஇஅதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும் சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எருமாபாளையம் கலரம்பட்டி பகுதிகளில் உள்ள தனியார் சாயமிடும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகள், மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவற்றை சாயப்பட்டறைகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் அடிக்கடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருந்ததாக 27 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடையை விதித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. திபெத் குறித்த இந்திய கல்வியாளர்கள் மாநாடு தரம்சாலாவில் நேற்று தொடங்கியது. போதை மருந்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திரிபுரா மாநகர காவல்துறையினர் 3000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்து உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோகத் திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை வாலிகண்டபுரம், கூடலூர், லாடாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் PV சிந்து இன்று தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இதற்கு முன்பு இருவரும் 14 போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அதில் ரச்சனாக் 10 முறையும், சிந்து 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டிற்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மன

0: நாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கம் நேர்களே. குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தெய்வங்கள் இணைந்திருக்கிறோம் மலாலைமொழி நிகழ்ச்சியில். இன்றைய மலாலைமொழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை ஜே கனியமுதன். வணக்கம் கனியமுதன்.
5: வணக்கம்
4: கனியமுதன், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேன்.
4: நல்லா இருக்கீங்க? ஏன் மென்மையாக இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியா?
5: சளி
4: சளி பிடிச்சிச்சா? எப்படி சளி பிடிச்சி?
5: மலையில் நனைஞ்சிட்டேன்.
4: மலையில் நனைஞ்சிட்டீங்களா? ஆமாம்ல, இப்போல்லாம் அடிக்கடிக்கு மழை பெஞ்சில்ல. சரி, மலையில் நனைஞ்சி என்ன பண்ணீங்க?
5: மலையில் கப்பல் செஞ்சு விட்டோம்.
4: ஆமாப்பா, நான் கூட சின்ன வயசில் கப்பல் செஞ்சு விட்டுருக்குறேன். உங்கள் கப்பல் எவ்வளோ தூரம் போச்சு?
5: கொஞ்சம்
4: தூரம் தான் போச்சு. முழுகிடுச்சால் அப்படி நேராக போச்சா?
5: முழுங்கிருச்சு.
4: சரியா செய்யல நினைக்கிறேன். சரி, அடுத்த முறை சரியா செய்யுங்க. கனியமுதன் எத்தனாவது படிக்கிறீங்க?
5: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
4: நல்லா படிக்கிறீங்களா? கனியமுதனுக்கு என்ன தெரியும்?
5: கதை.
4: அப்படியா? இங்க சத்தமா சொல்லுங்க உங்க பாணியில.
5: தாத்தா பாட்டி கதைகள். ஒரு ஊர்ல ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்களாம். இந்த தாத்தாவும் பாட்டியும் ஒரு பெரிய வடக்கடை வச்சாங்களாம். அப்புறமேட்டுக்கு நிறைய காசு சேமிச்சாங்களாம். அதை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டினாங்களாம். அப்புறமேட்டுக்கு பெரிய மாலையை கட்டி வீட்டுக்கெல்லாம் தோரண மாட்டை போட்டாங்களாம். அப்புறம் வந்து கேஸ் அடுப்பு, தண்ணி எல்லாம் வாங்கி வச்சாங்களாம். நன்றி.
4: முடிஞ்சு போச்சா? சரி, அடுத்து பாட்டு பாடுங்க.
5: பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை, வேர் ஆர் யூ கோவிங், வேர் ஆர் யூ கோவிங், அவுட்ல ஏ காடி, பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை.
4: சரி, இப்போ பாருங்க, உங்கள் வகுப்பறையில் பெரிய டிவியை வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க டிவியில் காலையில் வந்த உடனே?
5: ட்ராயிங் பண்ணுவோம்.
4: ட்ராயிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம்
5: டிவி பார்ப்போம்.
4: போயமெல்லாம் போடுவாங்க, ஸ்டோரியெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்ப்பீங்களா? சரிங்க கனியமுதன், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்களா, மென்மையா ஆலைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
5: மிலிட்ரி ஆஃபீஸர்.
4: ஓ, மிலிட்ரி ஆஃபீஸர், ராணுவ வீரர். எதுக்காக ராணுவத்தை தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள்?
5: இந்தியாவை காப்பாற்றுறது.
4: இந்தியாவை காப்பாற்ற போறியா? எப்படி காப்பாற்றுவீங்க? இந்தியாவுக்கு என்ன ஆபத்து வருது?
5: ஆராய்ச்சி எதிரிங்க இருந்தாக்களா இந்தியாவை காப்பாற்றணும்.
4: எதிரிங்களா? உள்ள விடாமல் தடுத்து நம்ம நாட்டை காப்பாற்றுவீங்களா? சூப்பர் சூப்பர். சரிங்க கனியமுதன், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த இராணுவ வீரராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
5: வணக்கம்.
4: இணையநிலையே இன்றைய மலையமொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை ஜே கனியமுதன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
0: உங்களை நீங்களே கண்டுபிடிங்கள், இல்லையெனில் நீங்கள் தங்களை தாங்களே, அதாவது அவங்க யாருன்னே அவங்களுக்கே தெரியாது, அப்படிப்பட்ட இந்த அறியாததை அவங்களோட மற்றவர்களோட கருத்துக்களை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். அதனால் உங்களை நீங்களே அறியுங்கள், தேடி கண்டுபிடியுங்கள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்.
6: வைஷ்ணவ ஜல தோட்டே கஹியே பீட பராய.
7: காந்தி அஞ்சலி.
6: ஜானே ரே.
7: அண்ணல் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
8: அமிர்தசரஸில்

0: காங்கிரசின் செயல்பாட்டில் நான் ஈடுபட்டதுதான் முதல் முறையிலான அரசியல் பிரவேசம் என நினைக்கிறேன். இதுவரையிலும் நான் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டது காங்கிரசின் மேல் கொண்டிருந்த மரியாதையின் நிமித்தமாகவே. அப்போதெல்லாம் காங்கிரஸில் நான் சாதாரணமானவன் என்ற எண்ணம்தான் என்னிடம் இருக்கும். என்னிடம் இருந்த சில விஷயங்கள் காங்கிரசாருக்கு பிடித்தமானதாக இருந்திருக்கலாம். அதில் ஒன்று பாஞ்சாலம் பற்றிய என் விசாரணை அறிக்கை. முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களுக்கு என் அறிக்கை திருப்தியை அளித்துள்ளது. ஆகவேதான் ஆலோசனை கூட்டங்களுக்கு எனக்கும் அழைப்பு வந்தது. அடுத்து காங்கிரசின் சார்பாக இரண்டு விதமான காரியங்களை செயலாற்ற வேண்டும் என்று எண்ணினேன். ஜாலியன் வாலாபாக்கில் நடந்துவிட்ட படுகொலையின் ஞாபகார்த்தமாக சின்னம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்று விரும்பினேன். காங்கிரஸில் இதற்காக தீர்மானம் நிறைவேற்றி 500,000 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேறியது. வசூல் மன்னன் என்று பெயரெடுத்தவர் மாளவியா. அவரையும் வசூலில் மிஞ்சிவிட வேண்டும் என்று எண்ணினேன். தென்னாப்பிரிக்காவில் வசூல் அனுபவம் பெற்றிருந்த காரணத்தால் அவ்வாறு எண்ணினேன். ஆனால் எப்போதும் போல மாளவியாதான் வெற்றி பெற்றார். இதற்காக மன்னர்களிடம் வசூல் செய்யக்கூடாது என்பது விதி. நிதி திரட்டும் பொறுப்பு என்னிடமே ஒப்படைக்கப்பட்டது. மக்களும் அதிக அளவில் பொருளுதவி செய்தார்கள். ஆனால் ஜாலியன் வாலாபாக்கில் புனித சின்னமாக எதை நிறுவுவது என்ற குழப்பம் ஏற்பட்டது. இன்றைய சமுதாயம் ஒற்றுமை என்பதை மறந்து அனைத்திற்கும் போராடும் நிலையில் உள்ளார்கள். ஆகவே அந்த நிதி உபயோகப்படுத்தப்படாமல் அப்படியே உள்ளது. காங்கிரசின் செயல்பாடுகள் குறித்து சில விதிகளை கோகலே வரையறுத்து இருந்தார். அதனை பற்றிய சரித்திரத்தை கோகலேயின் வாய்மொழி மூலமாகவே கேட்டறிந்திருக்கிறேன். தற்சமயம் காங்கிரஸில் பொறுப்புகள் கூடிவிட்டது. பழைய விதிமுறைகளை கொண்டு இக்காரியங்களை நடத்தி செல்வது என்பது முடியாத காரியம். காங்கிரசின் பணிகளை காரியதரிசி ஒருவர் மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பணிச்சுமை மிக அதிகமாக இருந்தது. பொறுப்புகளும் அதிகரித்துவிட்ட நிலையில் விதிகளில் ஏதேனும் மாற்றம் செய்வது அவசியம் என்றே அப்போது எல்லோரும் எண்ணினார்கள். அறிக்கைகள், தீர்மானங்கள் என்று தெளிவாகவும் சுருக்கமாகவும் தயாரித்த அனுபவம் எனக்கு இருந்தது. இப்போது விதிமுறைகளில் மாற்றம் செய்யும் பொறுப்பும் என்னை சார்ந்ததானது. விதிமுறைகளை மாற்றம் செய்யும் பணியில் என்னுடன் மேலும் இருவர் இருப்பது அவசியம் என்று கூறினேன். ஆனால் அப்படி அமைக்கப்பட்ட இருவருடன் என்னால் நேரடி தொடர்பு கொள்வதற்கு இல்லை. கடிதம் மூலமே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். ஏகமனதாக இறுதியில் அறிக்கையை நான் சமர்ப்பித்தேன். காங்கிரசின் விதிமுறைகளை உருவாக்கிய பணியில் நான் ஈடுபட்டதை பெருமையாகவே எண்ணுகிறேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
4: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மஹால் ஏசி. அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிஃப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மஹால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூற்றோடு புதிய பேருந்து நிலையம் அருகில், தர்மபுரி. போன் 9443-60648.
5: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட் ஸ்பெஷல் கோச்சிங், டிஎன்பிஎஸ்சி கோச்சிங், ஒலிம்பியாட் பிராக்டிஸ் அளிக்கும் பள்ளி. எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம்.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு, சேலம்.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று அக்டோபர் 9.
3: இந்தியாவின் பௌத்த பேரறிஞர்களில் ஒருவர், பாலி மொழி அறிஞர்,
4: கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார்,
3: பார்சிய இலக்கியம் பௌத்தம் பற்றிய ஆராய்ச்சி செய்தார்,
4: ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ரஷ்ய மொழி கற்றார்,
3: மார்க்சியத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தார்,
4: இந்திய சுதந்திர போர் உச்சமடைந்த போது காந்தியின் போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றார்,
3: புத்த தத்துவ நூல் உட்பட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்,
4: பௌத்த பேரறிஞர், சுதந்திர போராட்ட வீரர், பாலி மொழி அறிஞர், தர்மானந்த தாமோதர் கோஷாம்பி பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1876.
4: விடுதலை போராட்ட வீரர், சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர்,
3: விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றார்,
4: 1963 மதராஸ் மாகாண முதல்வராக பொறுப்பேற்ற பின் தமது நிர்வாக திறமையை வெளிப்படுத்தினார்.
3: இந்து சமய அறநிலைத்துறையின் நிதியிலிருந்து பள்ளிகள், கல்லூரிகள், மாணவர் விடுதிகள் போன்ற சமுதாய நலத்திட்டங்களை தொடங்கலாம் என்ற சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்.
4: சென்னையில் இவரின் நினைவிடம் உள்ளது.
3: சென்னை மாகாண மேனாள் முதலமைச்சர் எம் பக்தவச்சலம் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1897.
3: இந்தியாவைச் சேர்ந்த பாரம்பரிய சாரட் இசைக்கலைஞர்,
4: பாரம்பரிய இசை குடும்பத்தில் பிறந்த இவர் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இசை கச்சேரிகளை நடத்தியுள்ளார்.
3: இவரது குடும்பம் சாரட் இசைக்கருவியை கண்டுபிடித்தவர்கள் என நம்பப்படுகிறது.
4: பத்மஸ்ரீ, சங்கீத நாடக அகாதமி, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார்.
3: இந்திய சாரட் இசைக்கலைஞர் அம்ஜத் அலிகான் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1945.
3: அமெரிக்க செயற்பாட்டாளர்,
4: தனிநபர் மிதிவெடிகளுக்கு எதிராகவும் மனித உரிமைகளுக்காகவும் குறிப்பாக பெண்களின் உரிமைக்காக போராடியதற்காகவும் இன்றைய உலகில் பாதுகாப்பு குறித்த புதிய புரிதலை உருவாக்கியதற்காகவும் அறியப்படுபவர்.
3: இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 1997 தனிநபர் மிதிவெடி அகற்றியமைக்காகவும் தடை செய்தமைக்காகவும் வழங்கப்பட்டது.
4: அமெரிக்க செயற்பாட்டாளர் ஜோடி வில்லியம்ஸ் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1950.
4: இத்தினமானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 9 அன்று உலக அளவில் தபால் யூனியன் நிறுவப்பட்டதன் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது.
3: இதன் நோக்கமானது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தபால் துறையின் பங்கு பற்றியும் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு அதன் பங்களிப்பு பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும்.
4: இந்த நாள் உலக அளவில் தபால் யூனியன் ஆனது 1874 சுவிட்சர்லாந்தில் தொடங்கப்பட்டதை நினைவூட்டுகிறது.
3: உலக அஞ்சல் தினம் இன்று.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல்

0: டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
3: ஆமா சாமே, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல கட்டில்லாம தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு ஊரிலே நல்லது தம்பி என்ற ஒருவர் இருந்தார். அவர் மிகுந்த நாணயம் கொண்டவர். அவருடைய தொழில் என்னவென்றால் பழைய இரும்பு பித்தளை போன்றவற்றையெல்லாம் வாங்கி விற்பது. அவரும் வீதி வீதியாக போவார். அந்த ஊரிலே ஒரு அரண்மனை வீடு என்ற ஒரு வீடு, வாழ்ந்து கெட்ட குடும்பம். அந்த வீட்டிலே ஒரு தாயும் 2 பிள்ளைகள் மட்டும் இருந்தார்கள். வயிற்று கொடுமை, பசி, வாழ்ந்து கெட்ட குடும்பம். தன்னிடத்தில் இருந்த பொருட்களையெல்லாம், பழைய பொருட்களையெல்லாம் விற்று தன் பிள்ளைகளுக்கு கஞ்சியை ஊற்றி அந்த தாய் காப்பாற்றி வந்தாள். இந்த நல்ல தம்பிக்கு அங்கு போகிற போதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும். எப்படி வாழ்ந்த குடும்பம்! அந்த தாய் ஏதேனும் பொருளை கொடுத்தால் கூட கஷ்டத்தோடு வாங்கி கொள்வான். வேறு வழி இல்லை, இவன் தொழில் அப்படி. இப்படி நாட்கள் நகர்கிறது. ஒரு நாள் அந்த தாய், என் பிள்ளைகளுக்கு பசி பொறுக்க முடியவில்லை, நேற்று சாப்பிடவே இல்லை, இந்தா என்னுடைய தாத்தா பயன்படுத்திய ஒரு தட்டு, அதுவும் ஆங்காங்கு உடைந்து போய் நசுங்கி இருக்கிறது, ஏதேனும் கொஞ்சம் பணம் கொடு, 2 நாட்கள் அதை வைத்து நாங்கள் சாப்பிட்டு விடுவோம் என்று சொல்லி கொடுத்தாள் அந்த தாய். இவனும் வேண்டாம் என்று மறுத்தான். இல்லை இல்லை, எங்கள் வருமானத்துக்காவது 2 வேளை கஞ்சி ஊற்ற வேண்டுமே பிள்ளைகளுக்கு, அதற்காவது எடுத்துக்கொள் என்று அந்த தாய் கொடுக்க இவன் பெற்றுக்கொண்டான். அதை துடைத்து துடைத்து பார்த்தான். இவனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. அந்த பெண்மணியிடத்திலே தன்னிடமிருந்த காசை கொடுத்துவிட்டு, நான் என்ன என்று சொல்கிறேன் என்று கிளம்பி வந்துவிட்டான். நகரத்துக்கு வருகிறான். அங்கு தெரிந்த ஒரு கடையில் கொடுக்கிறான். அதை அந்த தட்டை பார்த்துவிட்டு அந்த கடைக்காரர் அசந்து போய்விட்டார். எப்பா, இது சொக்க தங்கம், இதன் மதிப்பு 5 லட்சத்திற்கு மேல் இருக்கும், காசை வாங்கிக்கொள் என்று அவர் கொடுக்க, இது என்னுடைய தட்டல்ல, 1 நிமிடம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு கிராமத்துக்கு வேகமாக வந்து அந்த தாயையும் பிள்ளையையும் அழைத்து கொண்டு போய் அந்த நகைக்கடைக்காரர் முன்னால் நிறுத்துகிறான் அந்த நல்ல தம்பி. அப்போது இந்த பணத்தை என்ன செய்வது என்று கேட்டபோது, இது வாழ்ந்து கெட்ட குடும்பம், இந்த பெண்ணின் மீதும் இந்த குழந்தைகள் மீதும் இதை வங்கியில் டெபாசிட் செய்து விடுங்கள், வருகிற வட்டியை வைத்து கொண்டு இவர்கள் பிழைக்கட்டும், இந்த பிள்ளைகள் படிக்கட்டும் என்று சொன்னான் நல்ல தம்பி. அந்த நல்ல உள்ளம் படைத்த நகைக்கடைக்காரரும் ஒரு வங்கி மேலாளரை அழைத்து ஏற்பாடுகளை செய்தார். அப்போது அந்த நகைக்கடைக்காரர் சொன்னார், நல்ல தம்பி, நீ நினைத்திருந்தால் இந்த தங்கத்தட்டுக்கான காசை நீயே வாங்கி கொண்டு போயிருக்கலாம், நீ வசதியாக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் நல்ல தம்பி, நீ ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்று கேட்டார் அந்த நகைக்கடைக்காரர். அதற்கு, பழைய பேப்பரையும் இரும்பையும் தகரத்தையும் வாங்கி கொண்டு வாழுகிற அந்த ஏழை நல்ல தம்பி சொன்னார்,
5: கெட்டு போனவ வாழலாம், நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது.
4: இவரை போல சில நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இன்னும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
6: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரி தொடர்பான கணக்குகளில் ஏற்படும் தவறுகளுக்காக வணிகர்களை கைது செய்யும் விதியை நீக்குதல் மற்றும் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது ஆகியவை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். விரைவான முடிவுகள், பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப அளித்தல், நம்பிக்கையான நிர்வாகம் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த சீர்திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்நாடுகளுடன் துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுகளின்போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பெல்ஜியத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத கடல்சார் போக்குவரத்து முனையங்களை ஏற்படுத்துதல், நவீன துறைமுகங்களை ஏற்படுத்துதல், பூட்டானின் பிரம்மபுத்ரா நதி வழியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் துறைமுகம், கட்டுமானம் மற்றும் கடல்சார் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத துறைமுகத்தை இயக்குவது மற்றும் அதற்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கும் பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வர்ப் துறைமுகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் அடுத்தகட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவதாகவும் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக தொலைத்தொடர்புத்துறை விளங்குவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை 15 நாட்களுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள் கடந்த ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய 3.6 TMC தண்ணீரில் குறைந்த அளவே வழங்கியதாக கூறினர். இருப்பினும் தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கடந்த 7 தேதி வரை 46 TMC தண்ணீர் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய நீரை கர்நாடகம் தொடர்ந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள UGC நெட் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UGCnet.nta.nic.in என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 28 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கடைசி நேர தாமதத்தை தவிர்க்க தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சரிபார்க்குமாறு விண்ணப்பதாரர்களை தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரினடாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு தலைமை பொறுப்பில் சேவையாற்றி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமருக்கு கிரினடா நாட்டின் பிரதமர் திரு டிகான் மிச்சல் அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை தாம் உயர்வாக கருதுவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்க ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள்.

0: விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பேரரசர் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதலின் பொதுமக்கள் உயிரிழந்தது மற்றும் பலர் படுகாயமடைந்தது கண்டிக்கத்தக்கது என்று வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த துயரமான தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமையை உணர்ந்து வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இரண்டு சர்வதேச விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும், எனவே தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களது மறைவிடங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான பல்வேறு நாடுகளின் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்து, குவைத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை உலக முட்டைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவாக கோழி முட்டை உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கல்லில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. நாமக்கல்லிலிருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 500,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில் இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும், கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரக்ஷனாக் இன்டர்னனை எதிர்கொள்கிறார். பின்லாந்தின் வான்டாவில் இன்று மாலை இந்த போட்டி நடைபெறவுள்ளது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்கவுள்ளன. ஜனவரி மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3,000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு.
1: இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
4: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
5: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
6: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும், அதிநவீன கருவிகளான ட்ரூ பீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
7: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
9: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: ஞானப்பல் என்றால் என்ன என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
15: அதாவது இப்ப நம்ம ஹியூமன் பீங்ஸ் எடுத்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃபியோடான்ஸ் சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஒரு ஆர்கானிசம்க்குமே வந்து இத்தனை செட் ஆஃப் பல் இருக்கணும்னு இருக்கு. இப்ப சில ஆர்கானிசம்ஸ் பல்லே விழாது, ஒரு பல்லு முளைச்சதுன்னா கடைசி வரைக்கும் அந்த பல்லு தான் இருக்கும். சில ஆர்கானிசம் வந்து பல்லு விழுந்து விழுந்து திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். பட் நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து டிஃபியோடான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 sets ஆஃப் டென்டிஷன் இருக்கும். ஒன்று வந்து பால் பல்லு, இன்னொன்று வந்து பர்மனென்ட் பல், நிலை பல்னு சொல்லுவாங்க. இந்த பால் பல்லு தான் வந்து உங்களுக்கு 6 வயசில் வந்து 6 மாசத்தில் வந்து 6 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த நிலை பற்கள் வந்து 6 வயசுல இருந்து அவங்க லைஃப் டைம் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பால் பற்கள் வந்து மொத்தம் 20 இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் தாடையில் வந்து 4 incisors சொல்லக்கூடிய முன்பல் இருக்கும், 2 canines சொல்லக்கூடிய அந்த கார்னர் பல் இருக்கும், அது தவிர்த்து கடவா பல்னு சொல்லக்கூடிய 2 sides இருக்கும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா கீழேயும் அதே மாதிரி 10 பல் இருக்கும். ஸோ இந்த 20 பல் இருக்கும். இது எல்லாமே விழுந்து உங்களுக்கு எல்லாமே வந்து புதுசாக வரும். இதே வந்து பெர்மனெண்ட் பல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 incisors இருக்கும், 2 canines இருக்கும், உங்களுக்கு வந்து 4 premolar இருக்கும், 6 molar இருக்கும். ஸோ இந்த 6வது மோலா, அதாவது 5th and 6th molar தான் 3rd molar சொல்லுவாங்க, அதுதான் ஞானப்பல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து 18 to 25 years முளைக்கும் நம்மளுக்கு இருக்கிற பல் செட்.
14: ஓகே டாக்டர்.
15: அதாவது முந்தின காலத்தில் வந்து அது வந்து 18 வயசில் முளைக்கிறதுனால இந்த 18 வயசுங்கிறது தான் வந்து அந்த விஸ்டம் நம்ம ஒரு ஆளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஏஜாக வந்து அப்போ கருதுனாங்க. ஸோ அதாவது 18 வயசில் வந்து எல்லா படிப்பும் முடிப்பாங்க, எல்லா அந்த மெச்சூரிட்டி, எல்லா குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த 18 இயர்ஸில் தான் டெவலப் ஆகும். இந்த ஓட்டிங் ஏஜ் வந்து 18 மாதிரி அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே டெவலப் ஆகணுங்கிற ஒரு அந்த கான்செப்டில் வந்து அதை வந்து ஞானப்பல்னு அதை வச்சுருக்காங்க. ஸோ அது 18 to 25 years தான் அது வந்து யூஸ்வலாக வந்து முளைக்கும். அது வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக முளைக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இடம் பற்றாக்குறைனா, அதாவது முந்தின காலத்தில் வந்து அதாவது நம்ம அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, அப்ப பழைய காலத்துல வந்து 4 molar வரைக்கும் இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி 3, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி 2 அப்படின்னு இருக்கு. அந்த 3வது கடவாப்பல் வந்து சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இருக்காது. இந்த இருக்காதுங்கிற ரீசன் வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து டெவலப்பே ஆயிருக்காது, இன்னொன்னா டெவலப் ஆகி முளைச்சிருக்காது, இல்லைன்னா முளைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லாம எங்கேயாவது இம்பாக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் அவங்களுக்கு வந்து பெயின் வரும். பெயின், ஸ்வெல்லிங் எல்லாம் வரும், இந்த காது கிட்ட ஸ்வெல்லிங், இந்த தலை கிட்ட ஸ்வெல்லிங், வலி, இதெல்லாமே வரும். இதெல்லாமே பார்த்து அது முளைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி முளைக்க விடலாம். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப

0: தொந்தரவா இருக்குன்னா அது எடுத்துறதுதான் பெட்டர்.
1: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:31 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இனிமையான பாடல்கள் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியில் வளம் வர காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஸோ எல்லோரும் மங்களகரமாக இந்த நாளை வந்து துவங்கியிருப்பீங்க. இன்றைக்கி சாங்ஸுமே அந்த மாதிரி தான், அப்படியே அமைதியான ரொம்ப மெல்லடியான கேட்கவே அப்படியே மெல்ட் ஆகக்கூடிய அந்த 90s சாங்ஸ் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதுக்கிடையில் ஒரு பொதறிவு வினாவும் இருக்குல்ல, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பொதறிவு வினா அப்படின்றத தெரிஞ்சுப்போம். 19வது பிரவாசி பாரதிய திவாஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாநாடு வந்து இப்போ எங்கே நடைபெற்று வருகிறது அப்படின்றதான் இன்றைக்கி நிகழ்ச்சி பொது அறிவுனா. விடையெல்லாம் இருக்கட்டுங்க, அப்புறமா யோசிக்கலாம். பாடலை கேட்டு வரீங்களா? முதல் பாடலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே மெல்ட் ஆகி கேட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது. இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், பிரிசுடன் பாடல் வரிகளில் கேஜி ஏசுதாஸ் குரலில். இது உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நாளை காலை 8 மணிக்கு சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை, தர்மபுரி KRC மெட்டல்ஸ் மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 913 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 625 ரூபாய்க்கும் சராசரியாக 789 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றிற்கு விலை போனது. இவ்வாறு தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
7: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
7: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
9: சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலக தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: நேரம் 7:40 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது சந்தோஷச்சாரல். என்ன நேர்களே, நான் சொன்ன மாதிரி மொதல் பாட்டை உங்களை அப்படியே மெல்ட் ஆக வச்சுதா. அடுத்து வரக்கூடிய பாடல்களும் அந்த மாதிரி தான். அதனால் எங்கேயும் ஓடி போயிடாதீங்க, அப்படியே நம்ம வானொலி பெட்டிக்கு பக்கமே உக்காந்துருங்க. மெல்ட்டான பாடல்களை கேட்டு ரசிப்போம். எங்க இடையில வேலையெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, அந்த வேலையும் இடையில நம்ம செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் தர்மபுரி உழவர் சந்தையோட காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 30 ரூபாய், கத்தரி 28 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், அவரைக்காய் 20 ரூபாய், கொத்தவரை 45 ரூபாய், முள்ளங்கி 22 ரூபாய்.

பச்சை மிளகாய் 44 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 65 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 68, 70, 75 ஆகிய விலைகளில், பெரிய வெங்காயம் 62 ரூபாய், கேரட் 54 ரூபாய், ஊட்டி கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு உடைத்தது 178 ரூபாய், பெரியது 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 70 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 32 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 220 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவல்லி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய், வெள்ளரிக்காய் 46 ரூபாய், புதினா 100 கிராம் 30 ரூபாய். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம வந்து நீங்க துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழிகளை தவிர்ப்போம். சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோகுலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஜிபி இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் ஒன்னிமேனன் பி சுசிலா குரலில், இது உங்களுக்காக.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
3: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 பிரம்மாண்ட உதயம். 700 அமரும் வசதி, 320 உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோட், புதிய பேருந்து நிலையம் அருகில், தர்மபுரி. போன் 9443-60648.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
6: நேரம் காலை 7:48 கேட்டிருக்கோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் மீரா என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் கே ஜி யேசுதாஸ், கே சித்ரா இணைந்து பாடிய பாடல் இது உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
8: நேரம் காலை 7:55 கேட்டு ரசிச்சிருக்கும் இது சந்தோஷ சேரல். என்ன நேர்களை, நான் சொன்ன மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மெல்ட் ஆகக்கூடிய வகையில் இருந்ததா? நிகழ்ச்சியோட நிறைவு பாடலும் அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொதறிவினை கேட்டிருந்தோமே, அதுக்கு என்ன விடையாக இருக்கும் அப்படின்ட்டு இடையில நீங்கள் போய் யோசிச்சுட்டு வருவீங்க. உங்களுக்காக அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைவு பாடலை ரொம்ப ஜாலியாக ஒரு டான்ஸ் ஆடிட்டே கூட நம்ம கேட்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டிருந்த பொது அறிவுனா 19வது பிரவாசி பாரதிய திவாஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். இதுக்கான மாநாடு வந்து எங்கே நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். கடந்த 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு தான் வந்து இறுதி நாள். இது எங்கே நடைபெற்று வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. 19வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு எங்கு நடைபெற்று வருகிறது? இதற்கான விடை கொல்கத்தா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சாமி போட்டு முடிச்சு என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், கங்கை அமரன் பாடல் வரிகளில் மனு மற்றும் கே சித்ரா குரலில்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. நேரம் காலை 8 மணி 1 நிமிடம் பண்பு

0: এল তদন্তে কেট কালাম।
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 9, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னை சந்திப்பதற்காக ஓய்வு பெற்ற பேராசிரியர் புதுச்சேரிக்கு வந்திருந்தார். மிகுந்த வயதான தோற்றத்தில் தளர்ந்த நடை இருந்தாலும் அவருடைய குரலில் வித்தியாசம் இல்லை. தனக்கு மூத்த ஒரு பேராசிரியர் சந்திக்க வேண்டும் என்று முகவரியை மட்டும் குறித்துக் கொண்டு வந்திருந்தார். அந்த வீதியின் வழியாக அடையாளம் தேடி போகிற போது ஓரிடத்தில் ஒரு சந்து பகுதியில் கார் நின்றுவிட்டது. வழி கேட்பதற்காக பக்கத்தில் இருக்கிறவரிடத்தில் அந்த ஓட்டுநர் இறங்கி கேட்டார். அவர் அந்தண்ட போயே இந்தண்ட திரும்புங்க என்று ஒரு அடையாள மொழியை சொன்னார். கேட்டவர் விழித்தார். என்ன சொல்றார்? அந்தண்டா இந்தண்டா எனக்கு தெரியலையே என்றார். அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த பகுதியில் அந்தண்டை இந்தண்டை என்று வழங்குகிறார்கள். அந்த பக்கத்தின் அண்டை பகுதியில் இருப்பது அந்த அண்டை பகுதி என்பதுதான் அந்தண்டையாக மாறிவிட்டது. அதே போல இந்த அண்டை பகுதி என்பதனாலே, அண்மையில் இருக்கக்கூடிய இடம் என்பதனாலே இந்த அண்டை என்கிற வழக்கமாக வந்துவிட்டது. இந்த அங்கிட்டு இங்கிட்டு என்கிற பின்னோட்டை சேர்த்து சொல்லுகிற வழக்கம் மதுரை பகுதியிலும் குறிப்பாக செட்டிநாட்டு பகுதியிலும் உண்டு. அதே போல ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த சொற்கள் இருப்பதுண்டு. வர்றபோது அவங்களை அழைச்சிட்டு வந்துடுறீங்களா என்று சொல்வதற்கு பதிலாக சில இடங்களில் ஊட்டாண்ட இட்டாண்ட உற்று என்று ஒரு சொல்லுகிற வழக்கமும் உண்டு. இட்டு கொண்டு வருவது, அழைத்து கொண்டு வருவது என்கிற இந்த அடிப்படை சொற்களிலேயே ஒரு பண்பாட்டு வேறுபாடும் வாழ்வியல் முறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவ பதிவும் அந்த வட்டார வழக்கு சொற்களில் இடம்பெற்று வருகிறது. அழைத்தல் என்பது மரியாதைக்குரிய சிறப்பு சொல்லாக அமைந்து விடுகிறது. பெண் அழைத்தல், மாப்பிள்ளை அழைத்தல் என்பது அழைத்தலுக்குரிய சொல்லாக இருக்கிறது. இட்டு கொண்டு வருதல் என்பது அவர்களை கட்டாயமாகவோ அல்லது ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்தோ வேலைக்காக இறக்கி விடுவது போன்றிருக்கக்கூடிய ஒரு தொடராக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வட்டார சொல்லுக்குள்ளும் சில அழுத்தமான பொருள் பொதிந்த அடையாளங்களும் அவற்றின் வேர்ச்சொற்களை தேடுகிற போது ஒரு பழைய வாழ்க்கை முறையின் பண்பாட்டு கூறுகளும் அதில் இருக்கக்கூடிய தொடர்களை நாம் பார்க்க முடியும். இப்படி மதுரைக்கு, திருச்சிக்கு, கோவைக்கு, திருநெல்வேலிக்கு, கன்னியாகுமரிக்கு என்று அந்தந்த வட்டாரம் சார்ந்த சொற்கள் இருக்கின்றன. அந்த வட்டார சொற்களை பயன்படுத்தி கொண்டு பேசுகிற மக்களின் கதைகளை அப்படியே பதிவு செய்கிற எழுத்தாளர்களும் தமிழில் இருந்தார். என்ன ஒரு துரதிருஷ்டம் தெரியுமா? அண்மையில் வருகிற திரைப்படங்களின் ஆளுமையின் காரணமாக அந்தந்த வட்டார சொற்கள் எல்லாம் முற்றிலும் அற்று போய் பஞ்ச் டயலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரை பதித்திருக்கக்கூடிய சினிமா சொற்களே இப்பொழுது பெரும்பாலும் புழக்கத்தில் வந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். வருங்காலத்தில் இது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற பேராசிரியர்களுக்கு, ஆய்வாளர்களுக்கு மத்தியில் குறைந்தபட்சம் நம் வீட்டு நடைமுறையில் பயன்படுத்துகிற பல சொற்களை அடுத்த தலைமுறையாக வருகிற குழந்தைகளுக்கு பொருள் புரியுமாறு சொல்லி இந்த சொற்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் கூட சிறப்பாக இருக்கும். நீண்ட காலத்திற்கு பின்னால் எங்கள் கிராமத்திலிருந்து என் தாயாரை பார்க்க வந்திருக்கிற ஒரு பெருமாட்டி பக்கத்தில் இருக்கிற குழந்தையை பார்த்து சொன்னார், சொல்லுங்க அப்பச்சி என்று சொன்னார். இப்பொழுதுதான் பேச கற்றுக்கொள்கிற ஒரு குழந்தை இந்த அப்பச்சி என்கிற சொல்லை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தது. இந்த சொல் யாரை குறிக்கும் என்று பக்கத்தில் இருக்கிற அவளை பெற்ற தாய் கேட்டார். இது தந்தையை குறிப்பது. அந்த குழந்தையிடம் சொன்னார், உன் தந்தையாரை அப்பச்சி என்று கூப்பிடலாம் என்று. அதுவரைக்கும் தாடி என்று அழைத்துக் கொண்டிருந்த அந்த குழந்தை அன்று விளையாட்டாக அப்பச்சி என்று சொல்ல ஆரம்பித்து அதுவே வழக்கத்தில் வந்துவிட்டது. எனவே சொல் காலத்தால் இறந்து போய்விடுவதில்லை, அது சொற்களஞ்சியத்தின் உள்ளே பதுங்கி கிடக்கிறது. சிந்தனை களஞ்சியத்திலிருந்து மூளைக்குள்ளிருந்து எடுத்து நாவில் நடமாட விட்டுவிட்டால் மீண்டும் அந்த சொற்கள் உயிர் பெற தொடங்கி விடுகின்றன என்கிற அனுபவத்தை இன்று நான் பெற்றேன். எனவே நண்பர்களே, இந்த தொடரை கேட்டு வருகிற நேயர்கள் குறைந்தபட்சம் நம் வீட்டில் வழங்குகிற உறவு சொற்களை, பண்பாட்டு சொற்களை, வட்டார வழக்கு சொற்களை தேவையான சந்தர்ப்பங்களிலெல்லாம் பயன்படுத்துவதோடு அது அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுப்பது கூட நன்று என்றே தோன்றுகிறது. எனவே இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் நம் பகுதி சார்ந்த வட்டார வழக்கு சொற்களையும் நம் குடும்பம் சார்ந்த கலை சொற்களையும் மீண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நினைவுபடுத்தி புழக்கத்தில் கொண்டு வருவது தமிழுக்கும்

0: நம் சந்ததிக்கும் செய்கிற நன்றி கடப்பாடாக பயனுள்ள செயலாக இருக்கும் என்று உங்களிடத்தில் நான் தெரிவிக்கின்றேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம்காலை 8:07, இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. பரபரப்பா எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. அது குறிப்பாக ஃப்ரைடே அப்படின்னாலே ரொம்ப ரஷ்ஷான ஒரு டைம் தான். அதுவும் கடக்கடைன்னு வேலையெல்லாம் முடிக்கணும், கிளம்பணும், ஒரு சிலரை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும், நம்மளும் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே குளிச்சுட்டு விளக்கேற்றணும், இப்படி அப்படியே பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பாடலை கேளுங்க, உங்களோட அந்த ஒரு டென்ஷனான ஒரு சூழல் கூட ரொம்ப இனிமையாக மாறிடும். இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. இது வரைக்கும் நான் பண்பலையில் பேசினதே இல்லைங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 043-442 என்ற முன்னெடுப்பினோடு 244-0303 மற்றும் 9486-811-0025 இந்த எண்கள் அழைத்து நீங்கள் பண்பலையோட அறிமுகமாகி உங்களோட விருப்பப்படலை கேட்டு ரசிக்கலாம். இல்லை எனக்கு இனிப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிக்கிறீங்களா? வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் இருக்குது 043-442-244-0300. இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் ஊரை வந்து தட்டச்சு செஞ்சு அனுப்பி உங்களோட விருப்பப்படலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்லையும் அறிமுகமாகலாம். நேர்களே, கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
3: அனில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.
2: பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் முதலாவதாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகி சூப்பரான ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னே சொல்லலாம். யார் எங்கிருந்து வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாநல்லூர் தட்டாங்குட்டையிலிருந்து செந்தில் பிரபா, இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மண்டாடி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு மஞ்சள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய விலை நிலவரம்.
3: விரலி மஞ்சள் அதிகபட்சமாக 19,580 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,683 ரூபாய்க்கும், கிழங்கு மஞ்சள் அதிகபட்சமாக 18,050 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,599 ரூபாய்க்கும் குவிண்டால் ஒன்றுக்கு விலை போனது.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
7: நாளை காலை 8 மணிக்கு சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை, தர்மபுரி KRC மெட்டல்ஸ் மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி: பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
9: காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா?
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறித்தான அறிவிப்பு. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது.
2: அணில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை.

0: நேரம் காலை 8:15 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல ப்ரோவோக்டு சீசஸ், அதாவது மன அழுத்தத்தினால் வருகின்ற வலிப்பு நோய், இதை பத்தி நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பேசி இருந்தாலும் மீண்டும் பேசுவது கருத்துள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம்னு தெரியாம நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து போட்டி போறாம நிறைய, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்கன்னு நம்மளே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய தகுதியை நம்மளே குறைத்து கொள்கிறோம். இப்ப குறைத்து கொள்ளும் போதுதான் நமக்கு தீய எண்ணங்கள் வருகிறது. போறாம, போட்டி, அப்புறம் தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் வந்து பழி வாங்கும் தன்மை, இதெல்லாமே வந்து ஒரு நேரோ மைண்டட்னஸ், குறுகிய மனப்பான்மைக்கு உள்ளே அமைக்கப்பட்ட குணங்களாகும். ஒருவருடைய வாழ்க்கையும் தனித்துவமானது, அவரவர் வாழ்க்கை அவரவர் தான் வாழ வேண்டும். நமக்கு என்ன இருக்கிறதோ அதை நம் சிறப்பாக செய்ய முடிந்த வரைக்கும் நம்முடைய முயற்சியை போட்டு அதுல வெற்றி பெற வேண்டுமே தவிர, மற்றவரோட வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கையை ஒப்பிடுவது எந்த வகையிலும் நியாயமாகாது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, மற்றவங்க போடுற சட்டை நமக்கு சரியா போகும்னு நினைக்கவே கூடாது. நம்ம சட்டை சைஸ் வேற, மற்றவங்க சட்டை சைஸ் வேற. அது போலதான் விஷயத்துக்கு வரும். இந்த மன உளைச்சலை எப்படி தவிர்ப்பது? முக்கியமா வந்து நம்மளை மற்றவங்களோடு யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நம்மளை நாமளே குறைவாக மதிப்பிட்டு கொள்ளக்கூடாது. ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும். அது இன்னும் சொல்ல போனால், நம்ம வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில் மாதிரி பண்ணாமல் சுத்தமான காற்று விடியற் காலையிலையோ அல்லது மாலை நேரங்களிலோ நம்ம நடைப்பயிற்சி கொண்டால் நல்ல காற்று படும், நாலு பேரை பார்ப்போம், அப்போ மனசு லேஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், அவர்களோடு நல்ல ரிலேஷன்ஷிப், தொடர்பில் இருப்பது நல்லது. முக்கியமாக நம்முடைய பள்ளிப்பருவ நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், அவங்களோட, ஏன்னா நம்ம பள்ளிப்பருவத்தெல்லாம் பார்த்துருப்போம், எல்லாருக்குமே இந்த மலர் நினைவுகள் இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நட்பு வந்து பள்ளிப்பருவத்தில் தான் இருக்கும். நீங்கள் எத்தனை கல்லூரி படித்திருந்தாலும், எத்தனை இடங்களில் நீங்கள் பணிபுரிந்திருந்தாலும், உங்களுடைய எத்தனை நண்பர்களை நீங்கள் கடந்திருந்தாலும், பள்ளிப்பருவத்தில் ஏற்பட்ட நட்பு எப்பவுமே தனித்துவமானது. இதை யாராலும் மறுக்க இயலாது. இது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் செய்யலாம், தியானம் செய்யலாம், யோகாசனம் செய்யலாம். இதெல்லாம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தும். நல்ல புத்தகங்களை படுக்கலாம். இது இல்லாமல் இசை கேட்கலாம், மெல்லிய இசை கேட்கலாம். மனதுக்கும் மூளைக்கும் மிகவும் இதமானதாக இருக்க வேண்டும். நல்லா தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது, இந்த இதெல்லாம் இருந்து தான் நமக்கு வலிப்பே வராது, பக்கவாதம் வராது, மாரடைப்பு வராது, எந்த பிரச்சனைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. அதற்கான தீர்வை நாம் தேடி போக வேண்டிய தவிர, தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை வந்து தீர்வாகாது. இந்த தற்கொலையை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து டோல் ஃப்ரீ நம்பர், எப்படி அவசர ஊர்தி சேவைக்கு 108 இருக்கிறதோ, அதுபோல் தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறவங்க 104க்கு ஃபோன் செய்தால் மனவியல் நிபுணர் மூலமாக கவுன்சிலிங் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய இழப்பு இந்த சமுதாயக்கு மிகப்பெரிய இழப்பு. அவரை பெற்றவர்களுடைய மனம் எவ்வளோ வலித்திருக்க முடியும் யோசித்துப்பார்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து மன உளைச்சலை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தொடர்புக்கு 9150779329.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
6: ஓ 2 2 2 4 காது

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேலம் விற்பனை குழு வேளாண் விலை பொருட்களின் நேற்றைய விலை நிலவரம்.
3: சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 16,600 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 10,250 ரூபாய்க்கும், சராசரியாக 12,700 ரூபாய்க்கும் விலை போனது. கொப்பரி தேங்காய் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 15,350 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 9,060 ரூபாய்க்கும், சராசரியாக 12,200 ரூபாய்க்கும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 7 குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 13,590 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 13,250 ரூபாய்க்கும், சராசரியாக 13,376 ரூபாய்க்கும் விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 9,399 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 8,499 ரூபாய்க்கும், சராசரியாக 8,949 ரூபாய்க்கும் விலை போனது. கருவந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 2,600 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2,500 ரூபாய்க்கும், சராசரியாக 2,550 ரூபாய்க்கும் விலை போனது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 3,980 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2,860 ரூபாய்க்கும், சராசரியாக 3,420 ரூபாய்க்கும் விலை போனது. கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 8,500 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 7,500 ரூபாய்க்கும், சராசரியாக 8,000 ரூபாய்க்கும் விலை போனது.
2: நேர்கள் இதுவரை சேலம் விற்பனை குழு வேளாண் விலை பொருட்களின் நேற்றைய விலை நிலவரம் கேட்டீர்கள்.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் அதாவது தொகுப்பூதியத்தில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இளநிலை உதவியாளர் மற்றும் பதிவேடு எழுத்தர் பணிக்கு கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் கணினி திறன் பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சு சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்து அலுவலக உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 42 இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தர்மபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான http://www.dharmapuri.nac.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தர்மபுரி 636705. மேலும் விவரங்களுக்கு 6 3 8 2 6 1 2 2 7 6 என்ற தொலைபேசி எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் வருகின்ற 16/10/2026 மாலை 5:45 மணிக்குள் வர வேண்டும். இவ்வாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

நேரம் காலை 8:25 கேட்டு ரசிக்கும் இது பொன்னியின் புதுப்பு நாள். அறிமுக நேயர்கள் பங்கேற்று தங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்ததான் வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகி தன்னோட விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஜாலி கொட்டாயிலிருந்து பூஜா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மாஸ்க் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

நேர்களே, உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் இன்று கண் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் கண் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி.

ഇതുവരെ കേട്ട് രസിത്തു. അനിൽ ரவை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை எண்ணற்ற சுவை ஏராளமான வகை.

0: நேரம் காலை 8:30 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸில் ஆவணி வந்தாச்சு, தீபாவளி ஆஃபர் தந்தாச்சு.
3: தலை தீபாவளி சீராக ஆவணி 1 தேதி முதல் தீபாவளி வரை
2: நீங்கள் ஆடைகள் எடுக்கும் ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும்
3: 1,500 ரூபாய் தலை தீபாவளி சீர்வரிசை பொருட்களாக
2: பட்டுப்புடவை,
3: வேட்டி சட்டை,
2: பட்டாசாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் அறுமுக ஆசாரை தெரு மற்றும் குமுதா மருத்துவமனை எதிரில் சி கே சீனிவாசராவ் தெரு தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். தமிழ் எழுத்தாளர்களுள் எழுத்திற்காகவே வாழ்ந்தவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் அதில் நாம் சிறப்பாக யாரை சொல்லலாம் என்றால் எழுத்தாளர் சிசு செல்லப்பா அவர்களை சொல்லலாம். சின்னமனூர் சுப்பிரமணியன் செல்லப்பா நம்முடைய தேனி மாவட்டத்தில் கம்பத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சின்னமனூரில்தான் 1912 சிசு செல்லப்பா பிறக்கிறார். தன்னுடைய சொந்த ஊர் சின்னமனூராக இருந்தாலும் கூட தாய்மாமனுடைய ஊராகிய வத்தலக்குண்டில்தான் அவர் தன்னுடைய இளமை பருவத்தை கடக்கிறார். வத்தலக்குண்டு நமக்கு தெரியும், அங்குதான் ராஜமையர், அதாவது கமலாம்பாள் சரித்திரத்தில் எழுதிய ராஜமையர் பிறந்த ஊர் அந்த ஊர் தான். சிசு செல்லப்பா அவர்கள் பிறகு பத்திரிகை துறையில் பணி செய்வதற்காக சென்னையை நோக்கி பயணப்படுகிறார். அப்படி பயணப்பட்ட அவர் அங்கு பல்வேறு பத்திரிகைகள் எழுத தொடங்குகிறார். அதில் குறிப்பாக அவர் எழுதிய சரசாவின் பொம்மை என்கின்ற சிறுகதை முதல் பரிசை பெற்றவுடன் அவர் மக்களால் அறியப்படுகிறார். தினமணிக்கெதிரிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார். எழுத்து பிறகு படிப்பு என்றிருந்த சிசு செல்லப்பா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் விமர்சகராக உருவம் எடுக்கிற போது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். அதற்கு முன்பாக அவர் எழுதிய வாடிவாசல் என்கின்ற அந்த நூல் மறக்க முடியாத ஒன்று. விருமாண்டி படம் எடுக்கிற போது என்னுடைய இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமல் அவர்கள் ஜல்லிக்கட்டு பற்றி, தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு பற்றிய செய்திகளை யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்று அதை பட்டியலிட வேண்டும் என்று என்னிடம் கேட்டபோது நான் உடனே சிசு செல்லப்பாவுடைய வாடிவாசல் தான் முதலில் பரிந்துரைத்தேன். அதோடு மட்டுமில்லை, அவர் ஏற்கனவே அதை படித்திருந்தார். அந்த புத்தகம் ராவ் பகதூர் சிங்காரம், நம்முடைய தில்லானா மோகனாம்பலை எழுதிய கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதின ராபோதர் சிங்காரம், குள்ளப்புறம் ஜல்லிக்கட்டு பற்றி எழுதியிருக்கக்கூடிய கமலாம்பாள் சேத்திரம், இவற்றையெல்லாம் நான் எடுத்து கொண்டு போய் அவர் இடத்துல கொடுத்தேன். இதில் வாடிவாசல் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான நாவல். அதாவது ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்குகிற போது அதில் தந்தையார் இறந்து போக அவருடைய மகன் எப்படி அந்த மாட்டை அடக்குகிறான் என்கின்ற அந்த செய்தி அற்புதமான ஒரு திரைக்கதையோடு எழுதப்பட்டிருக்கும். பின்னால் கூட அதை குறும்படமாக எடுத்தார்கள். எழுத்துலகில் இருந்த அவர் விமர்சகராக மாறிய பிறகு விமர்சனத்திற்காகவே ஒரு பத்திரிகையை தொடங்க வேண்டும் என்று நினைத்து எழுத்து என்கின்ற பத்திரிகையை தொடங்கினார். ஏற்கனவே இலக்கியத்திற்காக ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருந்தது, பி எஸ் ராமையா அவருடைய மணிக்கொடி என்கின்ற இதழது. இந்த எழுத்து பத்திரிகை சிசு செல்லப்பாவினுடைய உயிர் நாடி என்று சொல்லலாம். அத்தனை பெருமுயற்சியோடு அதை அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதோடு மட்டுமில்லை, அதை மாத இதழாக கொண்டு வந்தபோது 119 இதழ்களை அவர் வெளிக்கொண்டு வந்தார். அதற்கு மேல் அதனுடைய செயல்பாடுகள் அவரால் நடத்த முடியவில்லை. காலாண்டு இதழாக வந்து பிறகு நின்று போனது. அவர் வாழ்கிற காலத்தில் அவர் படைத்த அந்த செயல்பாடுகள், அவர் படைத்த படைப்புகள் என்று பார்க்கிற போது சிறுகதைகள் என்ற வரிசையில் சரசாவின் பொம்மை, மணல் வீடு, 60, சத்தியாகிரகி, வெள்ளை, இதை தவிர அவருடைய புதினங்கள் என்று வருகிற போது ஜீவனாம்சம், சுதந்திரதாகம், இவற்றோடு அவர் நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். முறைப்பெண் என்ற நாடகம் அவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று தந்தது. சிசு செல்லப்பா அவர்கள் கவிஞராகவும் திகழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய கவிதை தொகுதி ஒன்றை பார்க்கிறோம். மாற்று இதயம் என்பது அவருடைய கவிதை தொகுதி. காந்தியடிகளுடைய வரலாற்றை குறுங்காப்பியமாக இன்று நீ இருந்தால் என்றும் படைத்து காட்டியிருக்கிறார். இதில் சுதந்திர தாகம் என்கின்ற இவருடைய இந்த நாவலுக்குத்தான் இவருடைய மரணத்திற்கு பிறகு, இவர் 1998 மறைகின்றார். இவருடைய இந்த நாவலுக்கு 2001 சாகித்ய அகாடமி விருது தரப்படுகின்றது. அவர் இருக்கிற போதே அவருக்கு கொடுத்திருக்கலாம், இருந்தாலும் அவர்

0: கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட செய்தி ஒன்று, அவர் ஒரு முறை மதுரையிலிருந்தே சென்னைக்கு நடந்தே சென்றார் என்று ஒரு செவிவழி செய்தியாக நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன். காரணம் என்ன என்றால், அனுபவத்தை பெற வேண்டும் என்பதிலே அவருக்கு ஆர்வம் அதிகம் இருந்தது. இப்படி நாட்டுப் போராட்டத்தில் ஈடுபட்டு, காந்தியடிகளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நாட்டுப் போராட்டத்தில் ஈடுபட்டு எழுத்துலகில் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டு கவிதை, கட்டுரை, குறுங்காப்பியம், விமர்சனம், பத்திரிகை, நாவல் என்று பல்வேறு துறைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெருமகனார். இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய, படித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான மனிதர் சீசு செல்லப்பா அவர்கள். மறக்காமல் அவருடைய வாடிவாசலை படித்து பாருங்கள். அற்புதமான படைப்பு அது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: நேரம் காலை 8:36 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நேரம் 8:38 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகிறாங்க. தர்மபுரியிலிருந்து ஸ்ருதிகா, இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் உத்தமபுத்திரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக.

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் துளிர் கீரைகள் சாகுபடிக்கான பயிற்சி வருகின்ற 12/10/2026 அன்று நடைபெறவுள்ளது. குறைந்த இடத்தில் அதிக மகசூல், குறைந்த காலத்தில் சாகுபடி, வருமானம் ஈட்டும் வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 9994672204 முன்பதிவு செய்வது அவசியமாகும். நேரம் 8:44 கேட்டுக்கும். இது பொன்னியின் புதுப்புடல். அடுத்ததா இணைப்புல ஒரு அறிமுக நேயர் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவரை நினைச்சிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் வள்ளியூர்ல இருந்து ஆல்டன் பேசுறேன் மேடம்.
1: அழகேசன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஆல்டன் மேடம்.
1: ஆல்டன், சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்டன்
2: மேடம்? நான் வாட்டர் கேன் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, எப்படி போயிட்டு இருக்கு?
2: மேடம் பரவாயில்ல.
1: சரிங்க, எவ்வளவு நாளா நம்ம பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நான் கேக்குறேன், இப்போ ஒரு 6 மாசமா கேக்குறேன்.
1: சரிங்க, சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்? உங்களை அன்போடு வரவேற்கிறது தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை.
2: கண்டிப்பா மேடம், எனக்கு வந்து டார்லிங் படத்துல இருந்து உன் பார்வை போதும் அந்த சாங் போடுங்க மேடம்.
1: சரிங்க, இது உங்களுக்கான பாடல். கேட்டு ரசிங்கள், இணைந்து இருங்கள் நம் பண்பலையோடு. இதோ, நன்றி.

0: நாளை காலை 8 மணிக்கு சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை, தர்மபுரி கேஆர்சி மெட்டல்ஸ் மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புது புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். முகத்தில் கருமா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: சைபால்
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாத கால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம். 3 மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னார். முதல்ல ஒருத்தர் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன். கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பாக்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் 2வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிப்போக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளையெல்லாம் மீட்டு அந்த வழிப்போக்கர்கிட்ட ஒப்படைத்தேன். அவரை பத்திரமாக அழைச்சிக்கிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக 3வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிகிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம். அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும். அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தான். நான் உடனே அவங்ககிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன்.

0: அப்போதான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேற ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சுருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும். ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மளால் செய்ய முடியறதில்லை, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம் நாளை காலை 9 மணி முதல் சேலம் சங்ககிரி ஸ்ரீ சண்முகா கல்வி நிறுவனத்தில் நடைபெற உள்ளது. சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் சுற்று வட்டார மாவட்ட இளைஞர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. மேலும் தகவல்களுக்கு 7200017174 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போதே பதிவு செய்யுங்கள்.

0: இதற்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின்

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் கண் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் கண் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். ஏன்னா இந்த உலகத்தை அழகாக நம்ம பார்க்கறது கண்களால் தான், மனசையும் தாண்டி அழகை ரசிக்க முடியும்னா கண்களால் தான். அந்த கண்களை வந்து நம்ம ஆரோக்கியமாக பத்திரமாக பாதுகாக்க என்னென்ன ஆலோசனைகள்லாம் சொல்கிறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் இன்று கண் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் கண் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் பொன்னியின் புதுப்புரல். நிறைய நேர்கள் அறிமுகமாகி அவங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசித்தாங்க. ஒரு சிலருக்கு இணைப்பு கிடைக்கல, கவலைப்படாதீங்க, நாளைக்கும் இருக்குது நிகழ்ச்சி. நாளைக்கு வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. மீண்டும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இதுவரை கேட்டு ரசித்தோம்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவறு திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: சேக்கிழாரிடம் உள்ள தனிச்சிறப்பு என்ன? ஒருபோதும் வன் சொற்களை அவர் பயன்படுத்துவதில்லை, கொலை என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை. எப்படி சொல்கிறார்? ஏனாதிநாதரை அதிசூரன் கொன்றுவிட்டான், அதிசூரன் ஏனாதிநாதரை கொன்றுவிட்டான் என்று சொல்லாமல், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான், என்ன எண்ணிக்கொண்டு வந்தானோ அந்த எண்ணத்தை அவன் நிறைவேற்றிவிட்டான் என்று சொல்கிறார். அதிசூரன் ஏனாதிநாதரை கொன்றுவிட்டான் என்று சொல்வதற்கு பதிலாக முன்னின்ற பாதகனும், பாதகன் யார்? அதிசூரன் தான். தன் கருத்தே முற்றுவித்தான். கொலை எண்ணத்தோடு வந்தவன், வஞ்சக எண்ணத்தோடு வீழ்த்த வேண்டும் என்று வந்தவன், வீர போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திக்காமல் ஒரு கோழையைப் போல நடந்து கொண்டவன் தன் கருத்தே முற்றுவித்தான். இதுதான் சேக்கிழாரின் சொல்லாட்சி. சொல்லாட்சி அல்ல, சேக்கிழாரின் உள்ளுணர்வு. ஒருபோதும் வன்முறை சொற்களால் கூட தலை தூக்க கூடாது என்பதுதான் சேக்கிழாரின் சிந்தனை. அந்த சிந்தனை இன்றைய இளைய தலைமுறை பெற வேண்டும். அதுவே ஏனாதிநாதர் வரலாற்றை நாம் படித்ததன் உண்மை பொருளாகும்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. முடியும் என்ற முயற்சி முடியாததை முறியடிக்கும். முடியும் என்ற முயற்சி முடியாததை முறியடிக்கும். உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
4: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம்.
5: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய தகவல்களை தந்து கொண்டிருக்கும் வானொலியில் வசந்தம். இன்று கண் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள். நேரலையில் பங்கேற்று இருக்கிறார் கண் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள். ஐம்புலன்கள்ல மிக முக்கியமான உறுப்பு கண்ணுன்னு சொல்லலாம்.

0: இப்படி உன்னை நான் கண்ணுக்குள்ளே வச்சுக்கிறேன், என் கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை நான் பாதுகாத்துப்பேன், என் கண்ணே நீ தான் அப்படின்னு நிறைய பேர் நம்ம அன்பாக நேசிக்கிறவங்கக்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் உண்மையாக அந்த கண்ணை நம்ம பாதுகாக்கிறோமான்றது கேள்விக்குறி தான். இந்த உலகத்தோட இயற்கையை ரசிக்கிறதுக்கும் பஞ்சபூதங்களோட அழகை ரசிக்கிறதுக்கும் கண் ஒரு இயற்கை தந்த வரம்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் கம்ப்யூட்டர், செல்ஃபோன், டிவின்னு ஒரு நாள் முழுக்க நம்ம கண்களுக்கு வேலை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறோம், வீட்டில் ஃபோன், டிவின்னு எல்லாமே ஸ்க்ரீனிங் டைமாகவே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண் பார்வையில் கவனிக்க வேண்டியது என்ன, பாதுகாக்கிறது எப்படி அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க நம்ம கூட நேரலையில் பங்கேற்றிருக்கிறார் கண் சிறப்பு மருத்துவர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: பல பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிமயமான எதிர்காலம் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் பார்வை வந்து மங்களாக இருக்கும், இல்லை பார்வையே எனக்கு வந்து ஒழுங்காக தெரியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் கண் மருத்துவராக பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்துருப்பீங்க. பார்வையை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மெனக்கெடணும், அதோட பார்வையோட முக்கியத்துவம் என்ன? இப்போது இருக்கிற சூழலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் டைமில் வந்து நிறைய டைம் வந்து பார்க்குறதுக்கு தான் செலவிடுறாங்க. நம்ம வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு தான் பயன்படுத்தணும், ஆனால் இப்போ வந்து ஃபோன் பேசுகிறது கூட கம்மி தான், பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது. இந்த அலட்சியம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆபத்தை உருவாக்கும்?
1: நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ணகுமார், கிருஷ்ண கண் மருத்துவமனை. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன வந்து, நிறைய நேரம் வந்து இப்போ எல்லாருமே ப்ராப்ளம் என்ன வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரீன் டைம் பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் டைம் வந்து ஆக்சுவலாக வந்து தப்பு. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஸ்க்ரீன் டைம் நிறைய பார்க்குறதுனால கண்ணில் வந்து நீர் வறட்சி வராமிச்சிடும். ஸோ கண்ணுக்கு மேலே வர அந்த நீர் தான் வந்து கண்ணை பாதுகாப்புறது. ஸோ கண்ணுக்கு மேலே அந்த கருவிலி வந்து டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு அது பாதுகாப்புறது, அந்த பாதுகாப்பு குறைஞ்சிட்டே வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்க்ரீன் வேறு இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டாப்லாம் இருக்கும்போது ஸ்க்ரீன் பார்த்தே ஆகணும். ஸோ அவங்களாம் வேறு வழி பண்ணல. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னா, எவ்ரி 10 செகண்ட்ஸ் ஒரு முறை கண்ணை பிளிங்க் பண்ணும். ஒரு முறையும் கண்ணை பிளிங்க் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு நீர் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், டியர் ஃபிலிம் சொல்லுவோம். அந்த டியர் ஃபிலிம் ஃபார்ம் ஆகும்போது கண்ணை ஃப்ரெஷ்

0: கரெக்டாக வச்சுக்கும். அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பிளிங்க் பண்ணுறது இயற்கையாக கடவுள் கொடுத்தது, அதை நம்ம வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு பிளிங்க் பண்ணுற குறையும். ஸோ அது பண்ணாலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை கண்ணை மூடிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் ஒர்க் ஆரம்பிக்கலாம். இது கம்ப்யூட்டர் ஒர்க் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல் தான், அவங்க மாற்ற முடியாது. ஆனால் அதே மற்றவங்கலாம் வந்து சும்மா ஸ்க்ரீன் பார்க்கறனால ஒன்றும் யூஸ் இல்லை. அதுலேயும் வந்து நைட் நேரத்தில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் பார்க்கறது கண்ணுக்கு நிறைய ஆபத்து. அதில் வந்து என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் பார்த்தே அவன்ற சிச்சுவேஷனில் லைட்டை போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கலாம். அதுதான் நாங்கள் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுவோம். கண்ணர் ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணுறது, தென் வந்து 10-20 செகண்ட்ஸ் கொடுத்து 30 மினிட்ஸ் கொடுக்கும் போது சின்ன பிரேக் எடுத்துகிட்டு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டு பார்க்குறதுலாம் வந்து சின்ன அட்வைஸ். வேறு வழி இல்லை ஸ்க்ரீன் பார்க்கணுன்றவங்களுக்கு. மற்றபடி மற்றவங்களாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்க. மற்ற வேறு எங்கே தேவைப்படுற கண்டாக்டர் மருத்துவர் எப்போ அணுகணும்னா, ஒரு ரொம்ப முடியல இவ்வளோ பண்ணியும் வந்து அவங்களுக்கு வந்து உறுத்து வந்துகிட்டே இருக்குனா அப்போ டாக்டர் அணுகிறது பெட்டர். கிருஷ்ணா கண்மூர்த்தனர் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கிருஷ்ணா கண்மூர்த்தனர் வந்து இதுக்கும் தனியாக இப்போ வந்து ஐபிஎல் ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஐபிஎல் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணால், அந்த ட்ரைனஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இப்போ முதல்லாம் வந்து வெறும் ட்ராப்ஸ் மட்டும் தான் ட்ரீட்மெண்ட். இப்போ அந்த ஐபிஎல் ட்ரீட்மெண்ட் என்ன அட்வான்டேஜ்னா, அவங்களுக்கு வந்து அந்த லேசர் போய் உள்ளே போய் அந்த அணுக்களை சரி பண்ணுறதுனால அந்த ட்ரைனஸ் குறையும். ஆனால் இந்த ஐபிஎல் ட்ரீட்மெண்ட்றது யாருக்கு தேவைப்படும்னா, 100ல் 2 பேர் தேவைப்படும், 98 பேர் தேவைப்படாது. இந்த அழுகுமுறையை பண்ணாலே டாக்டருக்கு வர தேவையில்லை, அதிலே சரியாயிடும்.
1: சரிங்க டாக்டர், நம்ம முதல்ல இருந்து வருவோம். இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு பண்டைய கால முறைன்னு சொல்லிட்டு விளக்கணியை வந்து கண்ணில் விடுறாங்க. அது இப்போது இருக்கிற பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தாலும் அவங்களோட அம்மம்மா பாட்டி பார்த்திங்கன்னா, இல்லை என்னை விட்டால் தான் வந்து கண் நல்லா பெருசாகும், நல்லா வெளிச்சமாக அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கணியை வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து நல்லா கண்ணை சுற்றி அப்படியே மூழ்கிற அளவுக்கு எண்ணெயை விடுறாங்க, அது சரியான முறைங்களா?
0: கண்டிப்பாக இல்லைங்க, அது தப்பு. ஏன்னா கண்ணுக்கு வந்து எனி கெமிக்கல் இன்ஜுரி வில் காஸ் லாட் ஆஃப் டேமேஜ். ஸோ கெமிக்கல் இன்ஜுரின்றது நாங்கள் வந்து அல்கலி ஆசிட் பிரிப்போம். இதில் ஆசிட் கூட பரவாயில்ல, இன்ஸ்டன்டேனியஸாக வரும், டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த அல்கலி இன்ஜுரின்றது ரொம்ப மோசமானது. நாளடைவில் அந்த லிம்பல் செல்ஸ் தான் வந்து கருவளிக்கு வந்து செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரொடக்ஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னா கருவளி ஃபுல்லாக டேமேஜர் கண் பார்வை போயிடும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் இப்போ வரைக்கும் பெருசாக இல்லை, என்ன சர்ஜரி பண்ணாலும் ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவ்வளோ டேமேஜ் இருக்குது கெமிக்கல் இன்ஜுரியில். ஸோ விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் ஆட் பண்ணுவாங்க. அப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன வந்து, கண்ணில் தூசி பட்டுருச்சு ஏதோ பட்டுருச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து 2 மக்கு தண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ண சொல்லுவோம். அது பண்ணாலே ஒரு 10-15 நிமிஷம் சரியாயிடும். முக்கால்வாசம் தூசிலாம் வெளியே வந்துடும், ஆசிட் பட்டாலும் இது பட்டாலும் வெளியே வந்துடும்லாம். அதையும் மீறி அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, சில தூசிகள் வந்து கண்ணுக்கு மேலேயோ கருவில் விட்டுட்டு இருந்தால் வராது. அப்போ வந்து மருத்துவர் அணுகுன்னா நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு மருத்துவரும். ஸோ தண்ணி போட்டு வாஷ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது, மற்றது எல்லாமே பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக பண்ணக்கூடாது. பண்ணுறதுனால
1: பிறந்த குழந்தைக்கு பண்ணுறது இன்னும்
0: இது பண்ணுறதுனால அவங்க பிரச்சனையை பெருசாக்குறாங்க. ஒன்று வந்து அதிகம் டிசீஸ் அதிகமாக தவிர குறைய போகிறது. ஸோ அதனால் தயவுசெய்து அதை பண்ணவே கூடாது. தண்ணி எடுத்து வாஷ் பண்ணுறது மட்டும்தான் பண்ணும், அடுத்து மற்றணும்.
1: சரிங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு நம்ம ஆரம்பத்தில் எப்படி கண்டறியலாம்?
0: ஸோ பார்வை குறைபாடு வந்து மக்களாக பார்த்து தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து பார்வைன்றது நம்ம பார்க்குறோம், ஸோ நம்மளுக்கு நல்ல பார்வை இருக்குது தெரியுது. பார்வை குறைஞ்சின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சி வரணும். இப்போ நம்ம கேம்ப்லாம் வச்சு நிறைய பண்ணுறாங்க. இப்போ நிறைய வந்து இப்போலாம் வந்து ரெகுலராக கேம்ப் எதுக்குன்னா, மக்களுக்கு வந்து வீட்டு பக்கமே போய் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்க்கறது தான் கேம்ப். கேம்ப்ல வைத்தியம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நாங்கள் வந்து பிரச்சனை இருக்குன்னு கண்டறிஞ்சு உங்களுக்கு பரிசோதனை பண்ணி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பாருங்க. இப்போ ஒரு கேம்ப் நடத்துறோம், இப்போ நாங்கள் கேம்ப் நடத்துகிறோன்னா ஒரு 100 பேர் பார்க்குறோன்னா அதில் 10 பேர் தான் பிரச்சனை இருக்கும். ஸோ என்ன அட்வான்டேஜ் கேம்ப்னாலனா, 90 பேருக்கு நீ நல்லா இருக்கீங்க ஹாஸ்பிட்டல் வர தேவையில்லை, நீ வீட்டில் இருந்துக்கலாம். ஸோ மக்களுக்கு என்னென்ன வந்து தேவையெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வர தேவையில்லை. ஸோ எங்களுக்கு என்ன வந்து இப்போ 100 பேர் பார்க்குறோன்னா 100 பேர் பிரச்சனை பார்த்தா போதும். 1000 பேரை பார்த்தா 100 பேர் வைத்தியம் பண்ணுறதுக்கு எஃபிஷியன்ட் டைம் வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதான் கேம்ப் அந்த அட்வான்டேஜ். அந்த 10 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும். இப்போ மக்களே வந்து என்ன வந்து பார்வை குறைபாடுன்றது அவங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 10 வயசு பையனால் வந்து பார்வை கம்மியாக கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பையன் வந்து கண்டுபிடிச்சி வீட்டை சொன்னால் பரவாயில்ல. ஸோ ஸ்கூல் பசங்க என்ன பண்ணலான்னா, கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு கண்ணு மூடி 2 கண்ணு மூடி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஓ கடைசி பெஞ்சில் உட்காந்து எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்லா தெரியும், அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஸோ கடைசி பெஞ்ச் உட்காந்து பார்க்கும் கண்டுபிடிச்சிடலாம். பெரியவங்க யூஸ்வலாக வந்து டெய்லி இப்போ நடக்கும் போது அவங்களுக்கு தெரியும் தூர பாறை கம்மியாக இருக்கலாம் தெரிஞ்சுனு கம்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ பாறை குறைஞ்சுனா உடனே வந்து பார்த்தது பெட்டர். ஏன்னா பாறை குறைபாடுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸோ 100 காரணம் இருக்குன்னா அதில் 50 காரணத்துக்கு வைத்தியம் இருக்குது, ஒரு 30 காரணத்துக்கு எங்களால் வந்து கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ண வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே பார்த்துட்டா 20 டிசீஸ்க்கு வைத்தியமே இல்லை. அப்போ முன்னாடியே கண்டறியது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ பார்வை குறைவானு கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து பார்த்துறது பெட்டர். சந்தேகம் இருந்தாலும் டாக்டர் பார்க்குறது பெட்டர். வந்து நார்மலாக தெரிஞ்சால் நிம்மதியாக போயிடலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் வந்து பார்த்துறது மச் பெட்டர். ஏன்னா பெருசான பிறகு

0: கண்டுபிடிக்கிறத விட முன்னாடி கண்டுபிடிச்சா நான் முக்காவாசி வைத்தியத்துக்கு நல்ல சிறந்த வைத்தியம் பண்ணி கொடுக்கலாம்.
1: ஆரம்பத்திலேயே நம்ம அணுகிட்டா எந்த பிரச்சனையும் வராது. இனிப்புல ஒரு நேர் இருக்காங்க டாக்டர், அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
2: தலைப்பு கண்ணை பத்தி
1: சொல்றீங்களா மேடம்? கண் பாதுகாப்பு பற்றி தான் சொல்லுங்க.
2: நாம கண்ணு வந்து நாம பாதுகாப்பா நாம பாத்துக்கணும்.
1: சரிங்க ஐயா, உங்களோட பேரும் ஊரும் சொல்லிடுங்க.
2: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கம்பனல்லி பஞ்சாயத்து தாசனம்ல இருந்து சித்தன்.
1: கேளுங்க சித்தன் ஐயா.
2: நான் என்ன சொல்றேன்னா, நாம வந்து ஒரு வெளியில சில இடத்துல போறோம்னா அந்த கண்ணுக்கெல்லாம் ஒரு மதிய நேரம் தூசி அடிக்கிறதுனால கண்ணுக்கு கண்ணாடி அணிஞ்சுக்கணும்.
1: நீங்க இப்ப ஆலோசனை சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனை தேவைன்னா நீங்க மருத்துவர்கிட்ட கேட்கலாம்.
0: என்ன வந்து வெளியில போகும்போது பாதுகாப்பா கேக்குறீங்க? கடவுள் வந்து நம்ம இயற்கையாக நிறைய பாதுகாப்பு கொடுத்திருக்காரு சார். இந்த இமை இருக்கு பாத்தீங்களா, இமை தான் பாதுகாப்பு. இவங்களுக்கு இமை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சத்தம் போட்டாலோ பக்கத்தில் ஏதாவது காற்று வந்தாலும் ஃபஸ்ட்டு கண் இமை மூடிடும். இது இயற்கையாக வந்து கடவுள் கொடுத்துருக்க பாதுகாப்பு, அதுதான் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு. நாங்கள் அதுதான் சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் பாதுகாப்புக்காக கண்ணாடி கேட்பாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லுவோம். ஏன்னா பாதுகாப்பு கண்ணாடி தேவையில்லைங்க, இமை பாதுகாப்புச்சிடும். ஸோ கண்ணாடின்றது பார்வைக்காக பாறை கம்மியாக இருந்தால் மட்டும் போட்டால் போதும், சும்மா தேவையில்லாம் கண்ணாடி போட தேவையில்லை. இப்போ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க, புகை வருதே சார், அதுக்கு என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை சார். கண்ணுக்கு வந்து சும்மா சாதாரணமாக டாக்டர் அணுகி உங்களுக்கு வேணும்னா கண்ணாடி போட்டுக்கலாம். ஜீரோ பவர்ல கண்ணாடி இருக்குது, அது மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டாவது, அதையும் மீறி படம் ஏது வந்து காமிச்சிருங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன வந்து, உங்களுக்கு வந்து கண் மினுமினு இருக்குது, என்ன சார் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நாங்கள் இப்படி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதை வந்து கண்ணில் ட்ரைனஸ் தான் வருங்க. ஸோ ட்ரைனஸ்க்கு வந்து என்ன பண்ணலான்னா, நீ கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கிறது, நல்லா நைட்டு தூங்கினாவே சரியாயிடும். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது அப்படி தான் இருந்துச்சுன்னா வந்து டாக்டர் அணுகுங்க. ட்ரைனஸ்க்காக நாங்கள் மருந்துலாம் தருவோம், ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு சேலம்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
5: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
6: நாளை காலை 8 மணிக்கு சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை, தருமபுரி KRC மெட்டல்ஸ் மற்றும் தருமபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தருமபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தருமபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9:30 ஆளுமை சிறக்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு, நம்பர் 1 திடமரிசி.

காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
1: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மஹால் ஏசி. அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம், பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மஹால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூற்றோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி.

0: 9443-606-48.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இன்று கண் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் நிரலையில் பங்கேற்று இருக்கிறார் கிருஷ்ணா கண் மருத்துவமனை கண் சிறப்பு மருத்துவர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள். கண்கள் நம்முடைய உலகத்தையே நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்புன்னு சொல்லலாம். அந்த கண்களை எப்படி பாதுகாக்கிறது என்பதை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சார், இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் செக்கப் பண்ணுவாங்க, கண்ணாடி போடணும்னு மருத்துவர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் ஒரு சில பார்த்திங்கன்னா அதை அலட்சியமாக விட்டுடுறாங்க. கண்ணாடி போட்டால் நான் அழகாக இருக்க மாட்டேன், இன்னும் பல காரணங்களால் கண்ணாடி கண்டினியூவாக நான் போட்டுகிட்டே இருக்கணும், நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியே போடுறதில்ல. இதனால் என்ன பாதிப்புகள்லாம் வருங்க சார்?
5: முதல்ல வந்து கண்ணாடி போட்டு நல்ல பாறை கிடச்சிச்சுனாவே நார்மல். நிறைய பேர் நினச்சிட்டு கண்ணாடி போடுறது ஒரு வியாதியாக நினச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஸ்டில் கண்ணாடி போட்டு பாறை கிடச்சா நார்மல். இப்போ ஒருத்தர் வந்து குண்டாக இருக்காங்க, ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறாங்க, அது வியாதி இல்லை. அதே மாதிரி தான் கண்ணோடைய ஷேப்பு மாறுறதுனால வரப்பவர். இதை ஒழுங்காக போட்டாலே போதும். இதில் எங்கே கேட்ச் பாயிண்ட்னா, ஃபஸ்ட்டு 10 வயசுக்குள்ளே அந்த பார்வை குறைபாடை நம்ம சரி பண்ணி கண்ணாடி போடாமல் விட்டால், சிம்பிளாக கண்ணாடி போட்டு கிடைக்க வேண்டிய பார்வையை அந்த ஃபஸ்ட்டு 10 வயசுக்குள்ளே போடாமல் என்னாடுனா, மூல வளர்ச்சி அடையும்போது இந்த பார்வை போய் மூளைக்கு சேராதனால அந்த பிரெயின் வந்து இவ்வளோ தான் பார்வைன்ற மாதிரி தான் வளரும், அது சென்சிடைஸ் பண்ண விட்டுரும். அப்போ 12 வயசுக்கு மேலே நீங்கள் கண்ணாடி போட்டாலும் முழு பார்வை வராது. இது பேர் நாங்கள் வந்து ஆம்பிலோப்பியான்னு சொல்லுவோம். இப்போ பேஷண்ட்டுக்கு புரிகிற மாதிரி இல்லையே, சோம்பேறி கண், அதாவது கண் எல்லாம் நல்லா இருக்குது, நம்ம அந்த அந்த அந்த 10 வயசில் பாறைக்கு வந்து மூளைக்கு பேசாமல் சோம்பேறி அடிச்சிடும். அதனால்தான் கண்ணாடி வந்து அந்த ஃபஸ்ட்டு 10 வயசுக்குள்ளே போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 20 வயசுக்கு மேலே வரவங்களாம் என்ன பண்ணால், கண்ணாடி போட விருப்பம் இல்லாதவங்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட் இருக்குது. ஸோ கண்ணாடி வேணான்றவங்களுக்கு கான்வென்ஸ் போட்டுக்கலாம். அவள் காஸ்மெட்டிக்காக பார்க்குறது கண்ணாடி இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் கண்ணாடியும் கான்வென்ஸ் வந்து டெம்பரரி தான் இருக்குது, போட்டு போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். பெர்மனெண்ட்டாக வேணுன்றவங்களுக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸும் இருக்குது. ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பிஆர்கே, லாசிக் மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப அதிநவீனம் என்ன வந்துச்சுன்னா, ஃபேக்கி கைவேல்ஸ் ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் என்ன பண்ணால், எந்த மாதிரி பவர் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து பண்ண முடியும், அண்டு தெளிவான பாறை கிடைக்கும். ஸோ கண்ணுக்குள்ளே போயிட்டு நார்மல் லென்ஸுக்கு மேலே லென்ஸ் வச்சிடும். இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டு. இது வந்து என்ன அட்வான்டேஜ்னால், வந்து கண்ணாடியெல்லாம் இருக்கலாம், இன்னும் கிளாரிட்டி பெட்டர் ஆகிட்டும். எந்த மாதிரி பேஷண்ட் யூஸ்ஃபுல் ஆகும்னா, நிறைய பவர் இருக்கிறவங்களாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேஷண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நாங்கள் ரெகுலராக கிருஷ்ணாக்கு பற்றி பண்ணிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட் வந்து கண்ணே தெரியாதவங்க வந்து கண்ணாடி போட்டும் பாறை கிடைக்காத பேஷண்ட்டுக்கெலாம் நல்ல பார்வை, தெளிவான பாறை கிடைக்கிது, அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த பவர், அந்த 5-6 மேலே போகிற பவர்கள்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
4: சரிங்க டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடுறவங்களே சில பேர் அந்த பவர் வந்து சரியாக இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க, இதனால் என்ன பாதிப்புகள் வரும்?
5: ஸோ பவர் வந்து கரெக்டாக போனோம்போது நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ சூப்பர், நல்ல பார்வை கிடைக்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ பார்வை வந்து கண்ணாடி சரியாக பவர் போடல என்ன சார் ஆகும்னு கேட்டால், பார்வை குறையுது. ஸோ பார்வை குறையுது, அது ஒரு எனக்கு கஷ்டப்படுவேன். ரெண்டாவது என்ன விஷயம் வந்து, அந்த கரெக்டாக அந்த பவர் போடாததுனால அந்த பவருடைய பவர் ஆக்சிஸ் மாறுது, செட் கரெக்டாக ஃபிட் பண்ணால் விட்டுறாங்க, சென்ட்ரேஷன் தப்பாக இருக்க பேஷண்ட்டானா ஸ்ட்ரெயின் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வர என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும்னா, தண்ணி வர மாதிரி இருக்கும், டயர்னஸ் வர ஆரம்பிக்கும், முக்கால்வாசி என்ன பண்ணால் கால் நல்லா இருப்பாங்க, ஈவினிங் ஆக ஆக தலைவலி வர ஆரம்பிச்சிடும், கண்ணில் வந்து எனக்கு சோறு வர ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் தூக்கம் வந்துடுவாங்க, டயர்னஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பவர் கரெக்டாக அணியிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ராப்பராக மருத்துவர் அணுகி செக் பண்ணி அந்த கிளாஸை கரெக்டாக போடணும், அது வந்து டாக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது போட்டாலே போதும், வேற ஒன்றும் ப்ராப்ளம்
4: இருக்காது. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம், விளம்பர நிகழ்ச்சி தொடர்ந்துங்க சார்.
6: ஆகாஷ்வாணி
5: பெருசாக கால் பண்ணல.
6: ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
7: நேரத்தை திட்டமிடுவதை பற்றிய சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். ஒரு சென்னை வாசியை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், காலையிலே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 6:30 கோவை எக்ஸ்பிரஸ் புறப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் மிக நீளமான பிளாட்ஃபாரங்கள், எல்லா பிளாட்ஃபாரங்களிலும் நீங்கள் நடுவிலே நுழைவீர்கள், சென்னை பிளாட்ஃபாரத்திலே மட்டும் நீங்கள் தலைப்பகுதியிலே நுழைவீர்கள். அப்படியானால் நீங்கள் குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் முன்னதாக அந்த ரயில் நிலையத்திலே

0: பக்கம் இறங்க வேண்டும். அதுவும் ஒருவேளை நீங்கள் பயணிக்கிற கம்பார்ட்மெண்ட் இன்ஜினுக்கு மிக அருகில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் நடந்து தான் அந்த பெட்டியிலே நீங்கள் ஏற முடியும். இதையெல்லாம் சிந்திக்காமல் அறக்க பறக்க ஓடி வருகிற பல பயணிகளை நான் பார்க்கிறேன். அதிலேயும் குழந்தைகள், வயதிலே பெரியவர்கள், முழங்கால் பாதிப்பும் இடுப்பு பாதிப்பும் உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் வைத்து கொண்டு சில பயணிகள் படுகிற துன்பங்களை பார்க்கிற போது ஏன் இவர்கள் சரிவர திட்டமிடாமல் போனார்கள் என்று எனக்கு தோன்றும். முதலிலே எந்த நடைமேடைக்கு நாம் போக வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நடைமேடை அருகே நாம் வருகிற வாகனத்தை அனுப்பிவிட்டு 10வது 11வது மேடைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதிலே இன்னும் கூடுதலான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய கைபேசி வழியாக நீங்கள் எந்த பிளாட்ஃபாரத்திலிருந்து உங்களுடைய ரயில் புறப்படுகிறது என்பதை இப்பொழுதெல்லாம் சுலபமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த பிளாட்ஃபாரத்திற்கு நேராக போய் இறங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆக 6:15 ரயிலுக்கு நீங்கள் 5:55 அங்கே நீங்கள் இறங்கிவிட வேண்டும். நீங்கள் புறப்படும் இல்லம் உங்களுடைய ரயில் நிலையத்திலே இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அல்லது நீங்கள் விடுதியிலே தங்கியிருந்தால் அது எவ்வளவு தூரத்தில் அது இருக்கிறது என்பதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வேண்டும். பயண நேரம் எவ்வளவு ஆகும் என்ற சிந்தனை உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அரை மணி நேரம் தான் பயண நேரம் என்று சொன்னால் 40 நிமிடங்களே அதற்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அது விடிகாலை என்றால் மிகச்சரி, ஆனால் அதுவே அலுவலக நேரம் என்றால் அதை 1 மணி நேரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே 5:20 இருக்க வேண்டிய நீங்கள் 4:20 வீட்டை விட்டு புறப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் 4:55 வாகனத்திலே ஏறி அமர்ந்துவிட வேண்டும். நீங்கள் பல் துலக்கி காலை கடமைகளை முடித்து குறித்த நேரத்துக்கு தயாராக எவ்வளவு நேரம் ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அது என்ன, ஒரு 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிடுவேன் சொல்வார்களே தவிர குளிப்பார்கள் குளித்து கொண்டே இருப்பார்கள். வீட்டில் இருக்கிறவர்களாம் எப்படா கதவை திறக்கும் என்று கேட்கிற அளவிற்கு இவர்கள் குளிப்பார்கள். சரி, 4:25 எழ வேண்டும் என்று திட்டமிட்டால் 4:20 நாம் அலாரம் கடிகாரத்தை வைத்து கொள்ள வேண்டும். அதை செல்போனில் இருக்கலாம் அல்லது நல்ல பெரிய கடிகாரமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன முக்கியமான குறிப்பு என்றால் வெகு தூரத்திலே தான் அந்த கடிகாரமோ அல்ல கைத்தொலைபேசியோ வைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் நேரத்திற்கு எழுந்திருக்க மாட்டீர்கள். எனவே நீங்கள் சரியாக திட்டமிட்டால் பரபரப்பில்லாத பயணத்தை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். பரபரப்பில்லாத பயணம் ஏன் அவசியம் என்பதற்காக ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறேன். நாடித்துடிப்பு அதிகமாக, இரத்த கொதிப்பு அதிகமாக, அப்படியெல்லாம் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டுமா? சரியாக திட்டமிட்டால் பயணத்தை மிக அமைதியான, அருமையான பயணமாக நாம் அமைத்து கொள்ள முடியும். பார்ப்போம்.
1: ஆளுமை சிறக்க. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.

0: ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசியின் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கினார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசி.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நமிழ்வான் திடமரிசி.
2: இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: ஆர்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ரசம் தன்கோ.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் வானலையில் வசந்தம். இன்று கண் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேரலையில் நம்மோடு பங்கேற்றிருக்கிறார் கிருஷ்ணா கண் மருத்துவமனை கண் சிறப்பு மருத்துவர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்கள் 0343 42 24 40 30 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0343 42 24 40 31 என்ற எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்டறிந்து கொள்ளலாம். சார், இனிப்புல நேயர் இருக்காங்க, என்ன உங்க சந்தேகம் கேட்டுருவோம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: நான் தர்மபுரி குளமர் சந்தேகங்கள் முனியப்பன் பேசுறேன் மேடம்.
0: கேளுங்க
1: ஐயா. காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: ஐயா, நாங்க வண்டி டூ வீலர்ல போகும்போது கண்ணுல தண்ணி வருது, அது என்ன காரணம் அப்படி சொல்லி நிகழ்ச்சி மேல கேட்டுக்கிறேன்.
2: கண்ணில் தண்ணி வரதுக்கு காரணம் வந்து, ஒன்று உங்கள் உடம்புல வந்து பிரச்சனைங்க, இமையில் வந்து அடைப்பு ஏற்பட்டுருக்கலாம், இல்லை உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வண்டி ஓட்டமே தண்ணி வருதுன்னா காற்று அதிகமாக படுறதுனால தான் வருங்க. அப்போ நீங்கள் அது வந்து பாதுகாப்பாக வந்து ஹெல்மெட் போகிறது நல்லதுங்க. நான் கண்ணாடியும் அவாய்ட் பண்ண சொல்ல மாட்டோம். ஹெல்மெட்டுன்ற உங்கள் தலைக்கும் கவசமாயிடுது, மூஞ்சிக்கும் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கண்ணுக்கும் பாதுகாப்புறதுங்க. இப்போ வண்டி ஓட்டி நிறுத்திட்ட பிறகு நல்லாயிடணும். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, திருப்பி தண்ணி வருதுன்னா அப்போ நீங்கள் வந்து மருத்துவம் அணுகணும். என்ன காரணமாக இருக்குன்னா கண்ணில் ட்ரைனஸாக இருக்கலாம், இல்லை கண்டதை தூசிப்பட்டிருக்கலாம். அது வந்து ஒரு மருந்துலேயே சரி பண்ணிடலாம், ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் விஷயம் இல்லைங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்மெட் போட பாருங்கள், எனக்கு அதிலே எல்லாம் செட்டில் ஆகிடுங்க.
0: சரிங்க டாக்டர். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா?
3: மங்களபுரம் ராஜசேகர் பேசுகிறேங்கம்மா.
0: கேளுங்க ஐயா.
3: ஐயா வணக்கம்.
2: சொல்லுங்க சார். ராஜசேகர் சார்.
3: ஐயா, இப்போ ஒரு நபர் வந்து இந்த தண்ணீர் அழுத்தம் ஹை ப்ரெஸ் பிரஷர்ல வந்து பாதிக்கு கூட அந்த முழுமையா பார்வை போயிடுதுங்கய்யா.
2: சொல்லுங்க
3: சார். எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்து காப்பாற்ற முடியும்?
2: சோ இது வந்து glaucoma சார்.
3: அதே மாதிரி இன்னும் பொதுவான கேள்விங்கய்யா.
2: சொல்லுங்க சார்.
3: எவ்வளவு விழிப்புணர்வு வந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லாரும் சொந்தமா அந்த மருந்து கடையில மருந்து வாங்கி பயன் போடுறது, இந்த கண்ணுக்கு வந்து தாய்ப்பாடு எண்ணெய் விடுறது போன்ற பழக்கம்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லுங்கய்யா.
2: சரிங்க சார். நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து குளோக்கோமா சொன்னீங்களே சார. கண்ணில் ப்ரெஷர்ன்றது இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ வந்து 100 பேர் கண் பார்வை போகுதுன்னா முக்கால்வாசி புறையதாங்க. அடுத்தது வந்து கண்ணில் ப்ரெஷர், இன்னொன்று சக்கரையால் வர பாதிப்பு. இது மூணு தான் இப்போதையும் நம்ம இந்தியாவில் வர கண்ணில் பார்வை குறைபாடுக்கான காரணங்கள். இதில் வந்து புறையும் காப்பாற்றிடலாம், ப்ரெஷரும் காப்பாற்றிடலாம், சக்கரையால் வர நோய் பார்வை காப்பாற்றிடலாம். இப்போ நீங்கள் குளோக்கோமா

0: வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்கணும். ஸோ நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம், 40 வயசுக்கு மேலே கண்ணில் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 40 வயசுக்கு மேலே சாலேஷ் வந்துடும், கண்ணாடி போடணும். ஸோ நான் 40 வயசுக்கு மேலே எல்லாருமே வந்து ஒரு வருஷம் ஒரு முறை இல்லை அட்லீஸ்ட் 2 வருஷம் முறை கண்ணை செக் பண்ணுறது பெட்டர். ஏன்னா கண்ணில் ப்ரெஷருன்றது சைலண்ட் கில்லன்னு சொல்லுவோம். ஏன்னா கண்பாறை குறையிறது மக்களுக்கு தெரியவே தெரியாது, கண்ணில் பொறை காப்பாற்றி இப்போ தெரிஞ்சிடுவாங்க மக்கள். இப்போ ப்ரெஷர்ன்ற அப்படின்னா வந்து நான் சைட் பாறை குறைஞ்சிட்டே வரும், கடைசியாக வந்து நடுப்பாறை வரும், அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது சைலண்ட் கில்லர் ஏன் சொல்லணும்னா மக்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 40 வயசுக்கு மேலே எல்லாருமே கண்பாறை செக் பண்ணுறது நல்லதுங்க. அண்ட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் கரெக்டான நேரத்தில் கண்டுபிடிச்சா எங்களால் வந்து ப்ரெஷரை வாழ்க்கை ஃபுல்லாக காப்பாற்ற முடியும், அது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெண்டாவது சொன்னது வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான், இந்த மருத்துவரை பார்த்து அணுகிறது தான் பெட்டருங்க. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டீராய்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டீராய்ட்ஸ் வந்து கரெக்டான வியாதி தான் போடணும், மாற்றி போட்டிங்கன்னா அது அப்படியே மாற்றி புண்ணு பெருசாகும். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் போடவே கூடாது. இப்போ ஸ்டீராய்ட்ஸ் போட்டால் கண்ணில் ப்ரெஷர் வரும், அது மெடிக்கல் ஷாப்புக்கும் தெரியாது. அப்போ மருத்துவர் அணுகி வைத்தியம் பண்ணுறது நல்லதுங்க. கண்ணுக்கு வந்து அந்த தாய்ப்பால் ஊற்றுறது, அந்த கோழி ரத்தம் போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கண்ணுக்கு வந்து ஏதாவது பண்ணல பட்டுச்சுன்னா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் கண் டாக்டர் வந்து பார்த்துடணும்.
1: டாக்டர், இப்போ இந்த கண் குறைபாட்டுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன டாக்டர்?
0: ஸோ கண் பாறை குறைபாடுகள் வந்து நம்ம இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு சக்கரப்பாறை. முதல்லாம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் டிசீஸ் சொல்லுவோம், இப்போ இன்ஃபெக்ஷன் டிசீஸ் நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணுறோம், டிரக்கம் அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறோம், இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ புறை தான் முக்கியமான காரணம். இப்போ 100-ல் 90 பேர் புறையாக தான் இருக்கும். ஆனால் புறைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இப்போ இருக்க அதிநவீன சிகிச்சை வந்துருச்சுங்க. ஸோ மிஷின்ஸும் ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு. லென்ஸ்லாம் வந்து இப்போல்லாம் வந்து ட்ரைஃபோக்கல் லென்ஸு, ஈட் ஆஃப் ட்ரைஃபோக்கல்லாம் வந்து கண்ணாடியே இல்லாமல் தூர கிட்ட இன்டர்மீடியட் எல்லாமே பார்த்தோம். ஸோ கண்ணாடியே போடத்தில அந்த மாதிரிலாம் அதிநவீன அதனால் புறையை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் 100% காப்பாற்றலாம். என்ன முன்னாடி அணுகிட்டால் நல்லதுங்க. முத்தி வர மீது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணும். இப்போ முத்தி வந்தாலும் 1000-ல் 1 தான் இல்லை 10000-ல் 1 தான் காம்ப்ளிகேஷன் வருது. இப்போ நான் பண்ணமெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன் வரதே இல்லை. இருந்தாலும் வந்து அதை முன்னாடியே பண்ணிட்டால் சேஃபாக பண்ணிடலாம். ரெண்டாவது காரணம் வந்து ப்ரெஷர்ஸ், இப்போ பேசின மாதிரி அதையும் காப்பாற்றலாம். இப்போ சக்கரை நோய் தான் வந்து ரொம்ப இப்போ அதிகமாயிட்டு, இப்போ சக்கரை வந்து ஜென்ரலாகவே வந்து இப்போலாம் 40 வயசு காமனாக வராமிச்சு,
1: நார்மலாக
0: எல்லோரும் வராமிச்சு. அப்போ 40 வயசில் சக்கரை நோய் வருதுன்னா 50 வயசு 52 வயசு நமக்கு வந்து சக்கரைலாம் வர கண் விழித்திரை ப்ராப்ளம் வரும். அந்த விழித்திரை பிரச்சனை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா காப்பாற்றுற கஷ்டம். ஸோ எங்களால் ஒரு 3வது ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி நாங்கள் லேசர்லாம் பண்ணால் காப்பாற்றலாம். ஸோ சக்கரை பேஷண்ட்டு 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே நாங்கள் வந்து வருஷம் ஒரு முறை கண் செக் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே காப்பாற்ற முடிய பிரச்சனை தான், அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா தான் காப்பாற்றினே
1: போயிடுது. சரிங்க டாக்டர், இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
2: நான் காரிமங்கலம் வட்டம் கெங்கச்சிட்டு தேவராஜ்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: மா, எழுத்து வந்து எனக்கு சின்னதா தெரியுது, கெட்ட பாரு மாதிரி, ஆனா தொலைவுல நல்லா தெரியுது. ஆனா கண்ணு வந்து செக் பண்ணலாமா இல்ல மானாவான்றது ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. நான் கேட்டேன்
0: சார், இது வந்து 40 வயசுக்கு மேல சாலேஷ் வந்துடும் சார். ஸோ 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே வரும். அது வந்து இயற்கையாகவே என்னென்னா நம்மளுடைய மசில்ஸ் வந்து சில்லறி மசில்ஸ்ன்றது கொஞ்சம் வந்து ஸ்பேசம் ஆரம்பிச்சிடும். அதாவது 40 வயசு மேலே அந்த மசில் வந்து கொஞ்சம் வந்து வேலை செயலை காமிச்சிடும், அதனால வரதான் சாலேஷம். ஸோ கிட்ட பார்வை எல்லாருமே சாலேஷை கண்ணாடி போட்டு தானும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 வயசில் வந்து 1னா 46 வயசில் 1.5, 50 வயசு 2, இது வந்து ஃபிக்ஸ்டு எல்லாருக்குமே அதே மாதிரி தான். ஆனால் 40 வயசுக்கு மேலே நீங்கள் ப்ராப்பராக கண் டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணி அதுக்கான கிளாஸஸ் போடுறது நல்லதுங்க.
1: சரிங்க டாக்டர், இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: அம்மா வணக்கம். அம்மா, நான் வேலூர் மாவட்டம் பட்டாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். அம்மா
1: கேளுங்க ஐயா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க.
3: ஐயா, எனக்கு 2 கேள்விகள். இந்த சாலேஸ்வரம் 40 வயசுக்கு மேல வருதுன்னு நீங்க சொல்றீங்க, இது ரொம்ப காமனா வருவதற்கு காரணம் என்ன? வயது அப்படிங்கறதையும் தாண்டி இதர ஃபேக்டர்ஸ் இருக்கா? அது ஒண்ணும், கண்ணுல எல்லாருக்குமே பொறை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது வயது மூப்பின் காரணமாக. பட் பொறை இல்லாம வாழ்க்கையில ஒருவர் இருந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்காது, இல்லைன்னா கண்டிப்பா பொறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பா வந்தே தீருமா? இதை பத்தியும் சொல்லுங்க ஐயா.
0: நீங்க பொறை பத்தி சொன்னீங்க. இப்போ வந்து புறைன்றது ஏஜ்னால தான் வருது, இது போய் சினைல் கேட்ரேட் சொல்லும். இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு புறை வரும், புறையில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அது சினைல் கேட்ரேட்ன்ற ஏஜ்னால வர்றது தான். ஸோ அப்போ 40 வயசு இப்போ புறலாம் எதிர்பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்பர் சொல்லிச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ஒரு 28 வருஷமாக ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன், ஒரு 80,000 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னா இதில் எத்தனை பேர் 80 வயசு மேலே பண்ணியிருப்பேன்னா ஒரு 20 பேர் 30 தான் பண்ணியிருப்பேன். அப்போ எல்லாருக்கும் புறன்று வந்தே தீரும். ஸோ புற வராது யாருமே இல்லை. இப்போ இருக்க நம்ம உணவு பழக்கம் ப்ளஸ் வந்து நம்ம ஜெனட்டிக்காக வர்றது ப்ளஸ் வந்து நம்ம கிளைமேட் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து வயசுனால வருது. ஸோ நம்ம ஊரில் வந்து புற இன்னும் கொஞ்சம் காமன், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது அப்போ புற கண்டிப்பாக வந்துடும். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா புறையை பற்றி கவலைப்பட தேவைன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ நாங்கள் பண்ணுற ஆப்ரேஷன் அப்படின்னா வந்து ஊசிலாம் போட மாட்டோம், 5 மினிட்ஸ் ஆப்ரேஷன் முடிச்சுருவேன் நான். வரீங்க, லைட்டை பார்த்தே இருக்கீங்க, கிளம்பி டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு டிவி பார்க்க காமிச்சிடலாம். இப்போ அது

0: அவ்வளோ நவீனமாக வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ சாலை சொன்னீங்க இல்லையா, இப்போ நாங்கள் பொறை ஆபரேஷன் பண்ணும்போது அந்த கிட்டப்பாரையும் சேர்ந்து வர மாதிரி இப்போ லென்ஸ்லாம் அதிநவீனமாக வந்துருச்சு. அதில் வந்து இப்போ ரிங்ஸ் இல்லாமலாம் ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வந்து டிரைவர்ஸ்க்கெலாம் அந்த லென்ஸ் போட முடியாது, இப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி லென்ஸ் போடுற மாதிரிலாம் அதிநவீனமாக வந்துருச்சு. அதனால் பொறை வந்து எல்லாருக்கும் இயற்கையாக வரதான் போகுது, 100% காப்பாற்றலாம். ஏழு சாலேஸ்வரன்றது கண்டிப்பாக வந்தே தீருங்க. இது வந்து வயசுனால் வர்றது தான், வேறு எந்த ஃபேக்டர் இல்லைங்க. ஏஜ்னால எல்லாருக்கும் வந்தே தீரும். நான் சும்மா பேஷண்ட்டை வந்து ஜோக்காக சொல்வேன், விஜயா இருந்தாலும் சரி த்ரிஷா வந்தாலும் சரி 40 வயசை கண்ணாடி போட்டு தான் ஆகணும்ன்றது.
1: சரிங்க டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசுவோம் விளம்பரடி விலைக்கு பிறகு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: Elves Public School CBSE Venanthur Main Road Mallur Salem Phonics Sound Practices English and Hindi Spoken Training 100% result in public exam Tongue Twister Elves Public School CBSE Venanthur Main Road Mallur Salem பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை மின்னாம்பள்ளி சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
6: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானொலியில் வசந்தம். கண் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கிருஷ்ணா கண் மருத்துவமனை கண் சிறப்பு மருத்துவர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள். சார், அடுத்ததாக அந்த கண் பொறை, இதை பற்றி சொல்லுங்க சார்.
2: வந்து பிரிவென்டபிள் டிசீஸ் சொல்லுவோம். ப்ரிவென்டபிள் டிசீஸ்னா நம்மளால் வந்து முழுமையாக சரி பண்ணி பாறை கொடுக்க முடியும், அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ அதில் வந்து புறையின்றது நம்ம நார்மலாக வந்து பழசெலாம் வந்து அந்த கட் பண்ணி பண்ணுற ஆப்ஷன். இப்போ ஒரு 30 வருஷமாக நாங்கள் பண்ணுறதுலாம் லேசர் ஆப்ஷன். அதில் இப்போ என்ன அட்வான்ஸ்மெண்ட்லாம், லேசர் மிஷின்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக டெக்னிக்லாம் இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துருச்சுங்க. ஸோ அதனால் என்ன, ஆப்ரேஷனில் ஃபெயிலியர் வரதுக்கான சான்ஸோ காம்ப்ளிகேஷன் வரது சான்ஸோ இல்லவே இல்லை, கிட்டத்தட்ட நில் மாதிரி தான் இப்போ. ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜி பெட்டர் ஆகிடுச்சு, இப்போ அந்த மிஷினுடைய டெக்னாலஜி பெட்டர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஆப்ரேஷன் பண்ணாவே கண்ணாடி போட்டு தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ வந்து கண்ணாடியே போடாமல் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்துடாச்சு. இப்போ நம்ம வந்து புறைய ஆப்ரேஷன் வந்து நம்ம புறைய ஆப்ரேஷன் பார்க்காம இப்போ காஸ்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ காஸ்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னா வந்து அழகுக்காக பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ புறைய ஆப்ரேஷனும் அந்த கேட்டகரியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எங்களாலையும் அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி பண்ணால் வந்து லென்சஸ் வந்து கிட்டப்பாறை பார்க்குற மாதிரி, தூரப்பாறை பார்க்குற மாதிரி. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறவங்களாம் வந்து இன்டர்மீடியட் சொல்லும், ஒரு 1 மீட்டர் தள்ளி வருது அதுக்கான பாறை, அதெல்லாம் ட்ரை ஃபோக்கல்னு சொல்லுவோம். இப்போ டிரைவர்ஸ்க்கெலாம் வந்து ட்ரை இது அந்த இந்த மாதிரி லென்ஸாக போட முடியாது. என்ன காரணம்னா அந்த ரிங்ஸ் இருக்கும், ரிங்ஸ் ஒரு கிளார் வரும். ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணோம், ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து மல்டி ஃபோக்கல் போகிறது வந்து நாங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா நான் கிளார் இருக்கும், நைட் நேரத்தில் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போலாம் வந்து அந்த கிளாரும் குறைக்கிற மாதிரி லென்ஸஸ்லாம் வந்து அந்த டெக்னாலஜி மூலமாக பெட்டராக பண்ணி அமைச்சிட்டாங்க, கம்பெனிஸ்லாம் பெட்டராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரிங்ஸ் வராமல் ஆரம்பிச்சு. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருக்குமே தைரியம் என்ன பண்ணால், இப்போ மல்டி ஃபோக்கல் லென்ஸ், ட்ரை ஃபோக்கல் லென்ஸ்லாம் நாங்கள் போட சொல்கிறோம். ஏன்னா வந்து கண்ணாடி இல்லாமல் இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு, கண்ணாடியே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நல்லது இல்லைங்களா. ஸோ அந்த புறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்தே தீரும். அந்த புறை 100% காப்பாற்றிடலாம், வாழ்க்கை ஃபுல்லாக காப்பாற்றிடலாம், கவலைப்பட தேவையில்லை. அண்ட் புறைக்கான இப்போ வந்து வைத்தியம் வந்து இப்போ வந்து மிஷின்ஸும் மைக்ரோஸ்கோப்பு டெக்னாலஜி பெட்டராக வர வர வர எங்களால் வந்து 100% பாறை தர முடியும். அதை முன்னாடியே அணுகி பார்த்துக்கிறது பெட்டர்.
1: சரிங்க டாக்டர், இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், நாங்களாம் அப்புறம் மாறி பேசுகிறேன்.
1: கேளுங்க அவங்களோட சந்தேகங்களை.

0: கண் வந்து ஒரு அந்த வெள்ள மொழியில வந்து சோழ மாட்டம் வந்து இருக்குமா, அது நேற்று அப்படியே கண்ணு உக்குது.
1: சார் இப்போ உங்களுக்கு வந்து கருவிலியில வந்து வெள்ள கருவிலின்றது வேற, வெள்ள பொஷன் வேறங்க. கருவிலி தான் ரொம்ப முக்கியம். கருவிலி சுற்றி இருக்கிறது வெள்ள பொஷன் இருக்கு இல்லையா, ஃபைன். சரி, இப்போ கருவிலி தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கருவிலி வந்து எதாவது ஆச்சுன்னா நம்ம முன்னாடியே பார்த்துடணும். ஏன்னா கருவிலிக்கு வந்து கரெக்டான நேரத்தில் வைத்தியம் பண்ணாமல் விட்டால் பாறை கருவாடு பர்மனெண்ட்டாகவே வந்துடும். இப்போ நீங்கள் சொல்கிறது வெள்ள பொஷனில் வர்றது, இது வந்து தசைகள் சொல்லுவோம். இந்த சூரிய வழிபடுறதுனால வந்து அந்த டிஷ்யூஸ் வந்து ப்ரோட்ரேஷன் வரும், அதிகமாக வரும்போது அந்த டிஷ்யூஸ் அதிகமாகும்போது இப்போ பிங்கிக்குள்ளா இல்லை டெரிஜின்னு சொல்லுவோம். இந்த பிங்கி குழா வந்து என்னென்னா பிரச்சனை தராது, அப்பப்போ மருந்து போட்டால் சரியாக போயிடும், பிரச்சனை வர வழி வரும்போது. இதே வந்து அந்த சதைகள் கருவிலிக்குள்ளே போச்சுன்னா அது பேர் டெரிஜியம், அது வந்து அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக காப்பாற்றிடலாங்க.
2: சரிங்க டாக்டர், இனிப்பில் இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா, எப்படி வணக்கம்மா,
2: கேளுங்கய்யா.
3: நான் பாப்பாரப்பட்டி மாதிரி ஒரு காலத்தில் ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி யாருமே ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டாங்க கண்ணு. இப்போ வந்து நிறைய பேருக்கு

0: இதே வந்து அந்த அந்த சதைகள் கருவிழிக்குள்ளே போயிடுச்சுன்னா அது பேர் டெரிஜம். அது வந்து அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக காப்பாற்றிடலாங்க.
1: சரிங்க டாக்டர், இனிப்பில் இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம்மா, எப்படி வணக்கம்மா,
1: கேளுங்க ஐயா.
2: நான் பாப்பாரப்பட்டி எந்த மாதிரி பேசுறேன். ஒரு காலத்துல ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி யாருமே ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டாங்க கண்ணு. இப்ப வந்து நிறைய பேருக்கு இந்த செல்போன்னாலயா இல்ல உணவுனாலயா? அடுத்தது என்னோட கேள்வி கேட்டுக்கிறமா? என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு நான் அதிகமா வெயில தான் விவசாயம் பண்றேன், அதனால இந்த காது நரம் பாத்தனாலயா இல்ல கண்ணு நேரம் பாட்டினாலே எனக்கு வந்து முதுகு வலி வருது. படுக்கும்போது மட்டும் பின்னாடி காது.
0: சரிங்க சார். சார், இப்போ வந்து நீங்கள் வெயிலில் வேலை செய்கிறதுனால கண்ணில் வந்து நீர் வறட்சி வரது வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அடிக்கடி கண்ணை பிளிங்க் பண்ணாலே சரியாக போயிடும். அதையும் மீறி எனக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னா மட்டும் மருத்துவம்னா போதும், இல்லைனா தேவைப்படாதுங்க. கண் பிரச்சனைனால காதுக்கோ முதுக்கோ பிரச்சனை வரவே வராது, இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கான முதுகு டாக்டர், எலும்பு டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிங்க இல்லையா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வந்து ஆப்ரேஷனே பண்ணாதுன்னா அப்போ விழிப்புணர்வு கம்மியாக இருந்துச்சுங்க, அதுதான் முக்கியமான காரணம். அப்பயும் வியாதி இருந்துச்சு, அப்பயும் வந்து பிரச்சனை இருந்தது. இப்போ வந்து விழிப்புணர்வு நிறைய இருக்கிறதுனால எல்லோரும் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து இப்போ சக்கரை தான் இப்போ அதிகமாகிடுச்சுங்க. புறையின்றது அன்றைக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. சக்கரைனால வர நிறம் பாதிப்பு வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. ஏன்னா 30 வருஷமாக சக்கரை வியாதி ரொம்ப கம்மியாக இருந்தது. 100 பேர் இருந்துச்சுன்னா இப்போ 150 பேர் இருக்கேன். அதுதான் அதிகமாக இருக்க தவிர வேறு பிரச்சனை இல்லைங்க.
1: சரிங்க டாக்டர், இப்போ ஒரு நபர் இருக்காங்கன்னா, இப்போ அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னா எவ்வளவு கால இடைவெளியில் அவங்க வந்து கண் பரிசோதனை செய்கிறது?
0: சர்க்கரை வியாதி இருக்க அத்தனை பேருமே வருஷம் ஒரு செக் பண்ண சொல்லுவோம். வருஷம் ஒரு பார்த்தீங்கன்னா சர்க்கரையுமே வந்து ஒரு 4வது ஸ்டேஜில் தான் வந்து பேஷண்ட் கண்டுபிடிப்பாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் வந்து ஸ்டேஜ் ஒன்லேயே கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம முன்னாடியே பேஷண்ட்டு சொல்லிட்டுன்னா ஒன்று ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் இருப்பாங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து மஸ்ட்டு. ஏன்னா சர்க்கரை டாக்டர் அனுபவிலும் சொல்லுவாங்க, சர்க்கரை டாக்டர் என்ன பண்ணுவோம்னா ஒரு வருஷம் ஒரு முறை கண்ணுக்கு பார்த்து சொல்லுவோம். இதில் வந்து அந்த 4வது ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா நாங்கள் வந்து 3 மாதமும் செக் பண்ண சொல்லுவோம். ஸோ இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணுறது நல்லது.
1: சரிங்க டாக்டர், இனிப்பில் ஒரு நேர் இருக்காங்க, அவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், செந்தில்குமார் ஃப்ரம் சேலம் மேடம்.
1: கேளுங்க ஐயா.
3: டாக்டர் ஒரு கேள்வி கேட்க மேடம். சார் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
3: செந்தில்குமார் சேலம் பேசுறேங்க சார்.
1: கேளுங்க கேளுங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க.
3: எனக்கு ஏஜ் வந்து 47 ஆகுதுங்க சார்.
1: சரிங்க.
3: எனக்கு 30 வயசுல இருக்கும்போது பார்வை கொஞ்சம் கம்மியாயிட்டே இருந்துச்சு சார். நான் டாக்டர் கன்சல்டிங் பண்ணேன், கண்ணாடி கொடுத்தாங்க, போட்டு சார். இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா பார்வை ரொம்ப குறைஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ போய் பார்த்தா என்னங்கிறாங்கன்னா மூளையிலேருந்து பிரெயின்லேருந்து லென்ஸுக்கு வரக்கூடிய நேரம் சுருங்கி இருக்கு. இது ஒரு வாய்ப்பு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். அதுக்கு ஏதாவது வார்த்தை வெளிப்பாடு இருக்குமா சார்?
0: சார், இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது ஆப்டிக் நியூரோபதி சார். நம்ம கண்ணாடி நம்ம பார்க்குற பார்வை எல்லாமே வந்து மூளை போய் சேர்த்துறது வந்து அந்த ஆப்டிக்னு தான். அந்த ஆப்டிக்னா இப்போ வந்து இதாக இருக்குது, பழுதடைஞ்சிருக்குன்னா என்ன காரணத்தில் வந்திருக்குன்னு பார்க்கணும் சார். அந்த காரணம் கண்டுபிடிச்சி நம்ம வைத்தியம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவங்க நீங்கள் டாக்டர் அணுகிருக்கீங்க, அவங்க வந்து ஆப்டிக் நியூரோபதினு சொல்லியிருக்காங்க, அது வைத்தியம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிக் நியூரோபதியில் ஒரு பெரிய ஆப்டிக்னு என்ன ப்ராப்ளம்னா வந்து டீமெல்டேஷனும், அதாவது மற்ற நர்வெலாம் வந்து திருப்பி ரீஜெனேட் ஆகும். ஆனால் ஆப்டிக் நர்வில் வந்து அது ரீஜெனேட் ஆகாது, டேமேஜ் ஆனது திருப்பிலாம் கொடுக்க முடியாது. நம்ம இருக்கிறத காப்பாற்ற போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் பார்த்த டாக்டர் மருத்துவர்கிட்ட வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இருக்கிற நரம்பை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்றது பார்த்துக்கோங்க சார்.
1: சரிங்க டாக்டர், இனிப்பில் இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா?
4: சேலம் மாவட்டம் குள்ளப்பண்ணிலிருந்து கணேசன் பேசுகிறேங்கம்மா.
1: கேளுங்க ஐயா.
4: அம்மா, எனக்கு வயசு வந்து 74 ஆகுதுங்கம்மா. நான் ஒரு மாற்றுத்தினாடி பார்வை இல்லாதவருங்கம்மா.
1: சரிங்க ஐயா.
4: நான் வந்து 20 போய் பார்க்கும்போது உங்களுக்கு பார்வை நரம்புகள் பாதிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு பார்வை கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு, இருக்கிறத சரி பண்ணிக்கணும்னு சொல்லி அப்போ சொன்னாங்கம்மா. ஆனால் இப்போ எங்கள் நாகரிக அதை ஒரு கண்ணெல்லாம் லென்ஸ் வச்சுருக்கிறாங்கம்மா, அது ஒன்றும் சரி வரல. என்னுடைய வேலை வந்து நான் அப்படியே என் இருக்கிற இடத்துல தான் இருக்க முடியாது, ஒரு இடத்தோட வெளியில் போக முடியாதுங்கம்மா. இப்போ இந்த நவீன காலத்தில் இதுக்கு என்ன மாற்று முறை இருக்குங்களா?
0: சார், இப்போ உங்களுக்கு வந்து பார்வை குறைபாடுன்னு சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுலேருந்தே பார்வை குறைபாடு இது மாற்றுத்தினா இல்லையா. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்வை இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, 100 வியாதிக்கு வந்து வைத்தியமே இல்லைங்க, அதுதான் உண்மை ஆக்சுவலாக. இப்போ நவீனமாக என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லோ விஷன் ஏஜ் சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வராமிச்சிருச்சு. ஸோ அது தனி ஒரு டிபார்ட்மெண்ட், அது தனியாக டாக்டர்லாம் இருக்காங்க, அதுக்கெலாம் தனியாக படித்து டாக்டர் இருக்காங்க. அதில் என்ன பண்ணோம், டெலஸ்கோபிக் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்துட்டு உங்களை அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனியாக வந்து நிறைய இதெல்லாம் இருக்காங்க, இன்ஸ்டியூஷன்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டரும் அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்கு, உங்களுக்கு எந்த மாதிரி வந்து எந்த டிஸ்டன்ஸுக்கு பாறை தேவைப்படும் சொல்லிட்டு அந்த மாதிரி டெலஸ்கோபிக் கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட்

0: நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது மாதிரி உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்து பண்ணுவாங்க. இதுக்கான வந்து நிறைய வந்து தன்னார்வன இது நிறுவனங்களாம் இருக்குது. அதே மாதிரி கண் மருத்துவமனையும் அவங்களும் சேர்ந்து இது வந்து நிறைய இடத்துல பண்ணிட்டுருக்காங்க.
1: சரிங்க டாக்டர், இணைப்பில் இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்களோட சந்தேகங்களையும் கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா?
2: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
1: கேளுங்க நவீன், உங்களோட சந்தேகங்களை.
2: சிறப்பு, வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது இப்ப ரீசெண்டா மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கூட நீங்க பாத்துருக்கீங்க, நியூரோலஜி நரம்பு செயல் சம்பந்தமா தான் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்வையே மீட்டெடுக்க முடியும். இப்ப நூல் மூலையில் இருக்கிற நரம்புல வந்து எதனால என்னென்ன நரம்பு வந்து என்னென்ன வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சி பிறவியில பார்வை குறைபாடு கூட கூட மீட்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது
0: சார்? இந்த ரிசர்ச் வந்து வந்து ஒரு 20 வருஷமாக போயிட்டுருக்கு சார் ரிசர்ச். இப்போ ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது வந்து மாலைக்கண்ணோய் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பல வைத்தியம் இல்லை, இருக்கிறது வந்து அப்படியே மோசமாயிட்டு தான் போகும், இருக்கிறது காப்பாற்றுற கஷ்டம்னு சொல்கிறாங்க இந்த இது இந்த வியாதியோட தன்மை. ஆனால் இப்போ இந்த 20 வருஷமாக ரிசர்ச் என்ன போயிட்டுருக்குன்னா, அந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் வந்து டேமேஜ் ஆனதை இது பண்ணுறதுக்கு உள்ள சிப் மாதிரிலாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து நியூரோ ஃபைபர் செல்ஸ்லாம் வந்து ரீஜெனரேட் ஆன மாதிரி பண்ணலாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒன்றும் ரிசர்ச் தான் இருக்கே தவிர இன்னும் வந்து நடைமுறைக்கு வரவே இல்லை சார். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறை கொண்டு வரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் செட்டில் ஆனப்பட தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்னும் ரிசர்ச் தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை.
1: சரிங்க டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கிறோம். நிறைவாக கண்களை பாதுகாக்க பராமரிக்க என்ன செய்யணும், இதை பற்றி சொல்லுங்க.
0: ஸோ கண்கள் இருந்தால் தான் நீங்கள் வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும். அதனால் நாங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணால், கண் பார்வை இருந்தால் தான் சார் நீங்கள் வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும்னால கண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கண்ணில் வந்து 100ல் வந்து 80 பேருக்கு வியாதியில் இருக்க போகிறது இல்லை. யா கண் டாக்டர் வந்து பார்க்கணும் அவசியமே இல்லை. அப்போ யாரெல்லாம் வந்து கண் டாக்டர் அணுகுனீங்கன்னா, உங்களுக்கு கண் பார்வை குறையுது ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் வந்து பார்த்துருங்க. 40 வயசுக்கு மேலே நாங்கள் எல்லாருக்குமே வந்து வருஷம் ஒரு முறை செக் பண்ண சொல்லுவோம். ஏன்னா வந்து 40 வயசுக்கு மேலே தான் கண்ணில் ப்ரெஷர் வருது, சக்கர பிரச்சனை வருது, சாலை சுவர்லாம் வருதுங்க. ஸோ 40 வயசுக்கு மேலே ரெகுலராக வந்து வருஷம் ஒரு முறை கண்ணை செக் பண்ணுறது நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது. ஸோ மற்றபடி வந்து கண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கேட்டிங்கன்னா, எனக்கு நார்மலாக இருந்தாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. இந்த செல்ஃபோன் பார்க்குறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் குறைச்சிட்டு நம்ம நார்மலாக இருந்தாலே போதும், கண்ணுக்கு வந்து எந்த தொந்தரவு வராது.
1: சரிங்க டாக்டர், இவ்வளவு நேரம் கண் பராமரிப்பு பாதுகாப்பு குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினீங்க. உங்களோட இந்த மருத்துவ சேவை இன்னும் சிறக்க பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி டாக்டர்.
0: நன்றி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு சேலம்.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

உலகை அழகாய் காட்டும் கண்கள், உறவின் அன்பை உணர்த்தும் கண்கள், கிடைத்த பார்வையை போற்றி காப்போம், குறையில்லா வாழ்வை நாமும் சேர்ப்போம், திரை பார்க்கும் நேரத்தை குறைப்போம், தேவையான ஓய்வை கண்களுக்கு அளிப்போம், பரிசோதனை செய்து பார்வையை காப்போம். பார்வை எனும் வார்த்தையை வாழ்நாள் முழுவதும் போற்றுவோம், இந்த வரத்தை பாதுகாப்போம். கண் பார்வைன்றது உண்மையாகவே நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு அற்புதமான வரம்னே சொல்லலாங்க. இன்னைக்கு கண் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நேரலையில் பங்கேற்றிருந்தார் கிருஷ்ணா கண் மருத்துவமனை கண் சிறப்பு மருத்துவர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: மௌனத்தால் மனிதத்தை வெளிக்காட்ட முடியுமா? மௌனத்தால் மனிதத்தை புரிந்து கொள்ள முடியுமா? மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, பல்லாயிரம் கோடி வார்த்தைகளின்றி அன்பை வெளிப்படுத்துவதும் கூட. மனிதம் என்பது மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கும் கருணைத்தன்மை. பல நேரங்களில் நாம் மணிக்கணக்கில் பேசியும் கூட நம்முடைய அன்பை மற்றவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. இல்லை, பல மணி நேரங்கள் அடுத்தவர் பேசியும் கூட அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குரு ஒருவரிடம் ஒருவர் சென்றார். குருவே, இந்த உலகத்தில் மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று யாருடன் பேசினாலும் சுமூகமான அன்பு வளரமாட்டேன் என்கிறது. சண்டைதான் மிஞ்சுகிறது. இதை தீர்க்க என்ன வழி? குரு சொன்னார், உன்னிடத்தில் வந்து யார் என்ன பேசினாலும் அதை மனப்பூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உளப்பூர்வமாக காது கொடுத்து கேள், பிரச்சனை வராது. ஒரு மாதம் கழித்து அந்த மனிதர் குருவிடம் வந்தார். குருவே, நீங்கள் சொன்னது பிரகாரம் முயற்சி செய்தேன். இப்போது நன்றாக இருக்கிறது. மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இப்போது புரிகிறது. குரு அவரிடம் சொன்னார், இது போதாது, இப்போது அவர்கள் சொல்லாததையும் புரிந்து கொள்ள முயற்சி செய், வாழ்க்கை சொர்க்கமாகும். எல்லாரிடமும் பேசுகிறோம், எல்லாரும் நம்மிடம் பேசுகிறார்கள். பேசுகிற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் செவி கொடுத்து மதிப்பு கொடுத்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும். ஆனால் இதற்கும் மேலாக நமக்கு வேண்டியவர்கள் நம்மிடம் எதுவும் கூறாமல் நம்மிடம் வந்து நின்றால், அவர்கள் சொல்லாத சொல்ல நினைக்கின்றவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும். கவியரசு கூட ஒரு பாடலில் சொல்லுவார், சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை என்று. மௌனம் மிகப்பெரிய மொழி. சொல்ல மறந்த சொற்களையும் சொல்லி நிற்கும் மொழி அது. மௌனத்தாலும் கூட மனிதத்தை வெளிக்காட்ட முடியும். மௌனத்தாலும் கூட மனிதத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி.

0: பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:08 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்
5: ஆகாஷ்வாணி நேர்கள். இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சென்றாய பெருமாள் திருக்கோவில்.

ஆலயம் என்பது வெறும் கற்களால் எழுப்பப்பட்ட கட்டிடம் அல்ல, காலம் கடந்து நிற்கும் நம்பிக்கையின் அடையாளம், மனித மனம் சுமந்து வரும் கவலைகளுக்கு ஆறுதல் தரும் அருளின் இல்லம். அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தின் ஆன்மீக சிறப்பை தன்னகத்தே தாங்கி நிற்கும் புனித ஸ்தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது லலிகம் கிராமத்தில் எழுந்தருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சென்றாய பெருமாள் திருக்கோவில். பக்தர்களின் உள்ளங்களில் நம்பிக்கையையும் வாழ்வில் நல்வழியையும் விதைக்கும் இத்திருத்தலத்தின் வரலாறு, இறை சிறப்பு, வழிபாட்டு மரபுகள் என ஆலயத்தின் அருமைகள் ஆயிரம் ஆயிரம். திருக்கோவிலின் வரலாற்றை குறித்தும் திருக்கோவிலின் சிறப்புகளை குறித்தும் மேலும் எடுத்துரைக்கிறார் கோவிலின் பட்டர் ரவி அவர்கள்.

ஓம் ஸ்ரீ விக்னேச ஆச்சாரிய மகா குருவே நமக. ஸ்ரீ ராமானுஜாச்சாரிய திருவடிகளே சரணம். ஸ்ரீயர் காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். செடியாய வல்வெளிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, அடியாரும் அறம்பெயரும் வானவரும் கிடந்து எங்கும் நின் கோயில் வாசல் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே. ஓம் நமோ நாராயணா. தருமபுரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கிற லலிகம் கிராமத்தில் எழுந்துருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற அருள்மிகு ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத சென்றாய பெருமானுடைய திருக்கோயில். இந்த திருக்கோயிலானது கிபி 12 நூற்றாண்டை சார்ந்த திருக்கோவில். இந்த திருக்கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெருமாளாகப்பட்டவர் பரத்வாஜ முனிவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஊரிலே லலிதமான சோலைகளின் நடுவே ஏகாதசி விரதம் இந்த கோவிலில் இருந்து வைணவம் தலைக்க செய்ததாக ஒரு வரலாறு. இந்த ஊர் பேரே பாத்தீங்கன்னா லலிகம்.

0: எழில்மிகு சோலைகள் நடுவே பச்சை பசின்று கூடிய விவசாய வயல்வெளி சோழ நடுவே பெருமாளாகப்பட்டவர் ஸ்ரீதேவி பூமி தேவனுடன் அச்சாவதார மூர்த்தியாக நின்ற கோலத்தில் அருள்பளிக்கின்ற ஸ்தலம். தருமபுரி மாவட்டத்தில் எத்தனையோ புகழ்பெற்ற பெருமாள் ஸ்தலங்கள் இருந்தாலும் கூட இந்த ஸ்தலத்திற்கென்று தனி புகழ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பக்கமே அதியமான் கோட்டை இருக்கு. அதியமான் மன்னார் வந்து அந்த ஏகாதசி விரதத்தை வந்து இந்த திருக்கோயிலில் இருந்து ஆரம்பித்ததாக ஒரு வரலாறு. அதாவது ருக்மாங்கத மன்னன் வந்து ஏகாதசி விரதத்தை பரத்வாஜ முனிவர் அவருக்கு சொன்னதாகவும், அதியமான் அதை கடைபிடித்து இந்த கோவிலில் இருந்து ஏகாதசி விரதம் இருந்ததாக ஒரு வரலாறு. அதனாலதான் இன்றைக்கும் இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசியானது ரொம்பவே ஒரு விசேஷமாக உற்சவங்களோடு நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு கூடிய பெருமாளாகப்பட்டவர் அச்சாவதார மூர்த்தியாக சங்கு சக்கர கதையுடன் ஸ்ரீதேவி பூமி தேவியுடன் நவசிம்ம பீடம், அதாவது பெருமாள் வந்து ராஜாக்களுக்கே உரிய அந்த சிம்ம பீடத்தின் மீது காட்சி தருகிறது. இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். தருமபுரி மாவட்டத்தில் 6 அடி 5.5 அடி உயரத்தில் ஒரு மனிதர் எவ்வளவு உயரம் இருப்பாரோ அந்த உயரத்தில் இந்த பெருமாள் வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்க. இந்த கோவில் அகப்பட்டது ராசராசன் குலோத்துங்கல் வந்து பெண்ணேஸ்வர மடம் போன்ற திருக்கோயில்களை திருப்பணி செய்யும் போது இந்த கோயிலுக்கும் திருப்பணி செய்ததாக இங்குள்ள கல்வெட்டுகள்லாம் தெரிந்து ஆராய்ஞ்சி அந்த ஆய்வாளர்கள்லாம் அந்த கல்வெட்டு செலுத்தி அதை பத்தி வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. பெருமாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாள் ஜடமுடியோடு காதலே வந்து அந்த குண்டலம் சொல்லக்கூடிய அந்த காதனியோடு இங்க வந்து பெருமாள் வந்து காட்சி தருகிறார். அதாவது இந்த ஊரில் உள்ள இந்த பழைய காலத்து வேட்டுவ தலைவர்களால் இந்த கோவில் மேலும் மேலும் திரும்பும் சிதிலமடைந்த போது புதுப்பித்து புதுப்பித்து நிறைய திருப்பணிகள் எல்லாம் இந்த கோவிலுக்காக வந்து செய்திருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு விசேஷமான ஒரு கோவில். திருவோணம் போன்ற குழந்தை பாக்கியம் இல்லாதது திருமண பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பெருமாளை சேவிச்சா உடனுக்குடனே நடைபெறுறதா ஒரு ஐதீகம். மற்றும் ஒரு இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2002 இந்த ததஸ்கம்பம் சொல்லக்கூடிய அந்த கருட கம்பத்தின் கீழே ஒரு கழுகானது 3 சுற்று இந்த கோவிலை சுற்றி வந்து அங்கே நின்று தீவசமாதி, அதாவது அந்த ததஸ்கம்பம் கருட கம்பத்தின் கீழே இருந்து அது வந்து மோட்சம் அடைந்ததா வந்து இங்குள்ள பெரியவர்கள் எல்லாம் கண் கூட பார்த்திருக்காங்க. அதனால அந்த இடத்துல நினைவா கருடாழ்வார் வந்து உபயமா அந்த இடத்துல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு, இந்த தலத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், எங்கேயுமே இல்லாத விசேஷமாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு பேரு கல்யாண ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் என்று சொன்னாலே பிரம்மச்சாரி தான், ஆனா இங்குள்ள ஆஞ்சநேயர் வந்து கல்யாண ஆஞ்சநேயர். எதனால் அப்படின்னா, ராமருக்கு சீதாதேவி அந்த சூடகாமணியை கொண்டு வந்து கொடுத்தது ஒரு ஐதீகமா ஒரு அடையாளமா ராமர் வந்து ஆஞ்சநேயருக்கு தாமரை மாலை அணிவித்ததாகவும், அந்த தாமரை மாலையை தன் கழுத்துல போட்டுண்டு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வர தர்றத கூட ஒரு ஐதீகமாகவும் தலை ஆஞ்சநேயர் தன் கழுத்துல வந்து தாமரை மாலையோட இங்க காட்சி தருகிறார். இந்த ஆஞ்சநேயர் வந்து மகாபாரதிய வியாசர் பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேயர்கள் ஒருவர் என்றும் சொல்றாங்க. இந்த ஊரிலே வாழ்ந்த குப்பண்ண ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய மகளுக்கு நீண்ட காலமாக திருமணம் நடைபெறாமல் இருந்ததாகவும், இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டு அவருக்கு தேங்காயிலே சிவப்பு திரியிட்டு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ததாகவும், அதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர்களுக்கு திருமணம் ஆனதாகவும் ஒரு ஐதீகம். இன்றும் இந்த சுற்றுவட்டார கிராம பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஆஞ்சநேயரை வணங்கி தேங்காயிலே சிவப்பு திரியிட்டு ஒரு 12 சனிக்கிழமைகளை இந்த ஆஞ்சநேயரை சுற்றி வந்து இன்றும் திருமணம் ஆகிறது வந்து கண்கூடா நிறைய ஐதீகமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம்.
1: சரி, இந்த பழமையான கோயில்ல ஏதாவது கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, எந்த மாதிரியான கல்வெட்டுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு?
0: இந்த கோவில் கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய பெருமாள் பேரும் சென்றாய பெருமாள் தான். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் அந்த சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் இந்த கோவிலையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நாளடைவில் அதை புதுப்பிக்க புதுப்பிக்க அதை பாலடைஞ்சதுனால சுத்தி இப்ப சிமெண்ட் கட்டடம் கட்டினதுனால அந்த கல்வெட்டு எல்லாம் உள்ள போயிடுச்சு. இருந்தாலும் அந்த தூண்கள் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப எதிர்க்க வந்து திருப்பணி, இப்ப சமீபமா கும்பாபிஷேகம் நடந்த திருப்பணி செய்யும் போது அப்ப இருந்த செயலாளர் வந்து அந்த பழைய கல்வெட்டு தூண்லாம் வீணா போகப்படாதுனு சொல்லிட்டு எதிர்க்க பூங்கா மாதிரி அமைச்சு அங்க வச்சிருக்காரு. அது மக்கள் கண் கூட அதை வந்து பார்க்கலாம்.
1: சரிங்க, இப்ப இந்த பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழியா இருக்கிறேன்ற மாதிரி பெருமாள் குறிப்பிட்டாலும், புரட்டாசி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைஷ்ணவத்துல வந்து பெருமாளுக்கு ரொம்ப ஒரு உகந்த மாதமா இருக்கு. சனிக்கிழமைகள் என்ன மாதிரியான சிறப்பு அலங்காரங்களாம் பண்ணிட்டு இருக்கோம்?
0: புரட்டாசி மாசம் சனிக்கிழமை வந்தாலும் ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஒரு அலங்காரம் பெருமாளுக்கு நடக்குது. சிறப்பான அபிஷேக அலங்காரம், சந்தன காப்பு அலங்காரம்.
1: கண்டிப்பா பெருமாளே வந்து பாத்தீங்கன்னா இந்த அலங்கார பிரியன்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப அற்புதமான அந்த அலங்காரம் தான் பெருமாளுக்கே வந்து ரொம்ப பிடிச்சதா ஒண்ணு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம மூலவருக்கு என்ன மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க?
0: வருடா வருடம் வந்து சனிக்கிழமை வெவ்வேறு அலங்காரம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு அலங்காரம் மாறும். முதல் சனிக்கிழமான சந்தன காப்பு அலங்காரம், இரண்டாவது சனிக்கிழமை மலர்களிலே சொல்லக்கூடிய புஷ்பங்கை சேவைன்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு மலர்களே அலங்காரம், மூணாவது சனிக்கிழமை திருப்பதி பெருமாளை நீங்க எப்படி போய் சேர்க்கும் இங்க எங்க பெருமாள் வந்தா அந்த திருப்தியில சேவிச்சுட்டு போலாம். அதாவது பெருமாள் அங்க எப்படி அந்த பச்சை கற்பூரம் நாம சாத்திந்து ஆபரணங்கள் எல்லாம் சாத்திந்து

அவருக்கே உண்டான நகைகள்லாம் சாத்திட்டு பட்டு பீதாம்பரத்தோட அங்க எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரி இங்க இருக்கிற கிராமத்துல நம்ம எல்லாம் ரொம்ப தூரம் திருப்பதி நினைச்சா போய் சேவிக்க முடியாது இல்லையா. அதனால இந்த பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லிட்டு வருடாவரும் புரட்டாசி மாசம் மூன்றாவது சனிக்கிழமை திருப்பதி திருவேங்கடமுடியான அலங்காரம் வந்து நம்ம பெருமாளுக்கு வந்து விமர்சையா பண்ணிட்டு

0: ஏன்னா நாலாவது சனிக்கிழமை வந்து நேத்திர தரிசனம், அதாவது பெருமாளுக்கு வந்து அங்க வந்து வியாழக்கிழமான எல்லா ஆபரணங்கள் எல்லாம் கலைச்சிட்டு பெருமாளுடைய திருமேனி நல்லா விஸ்தாரமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி திருப்பதியில் அது ஒரு சொல்லுவாங்க. அந்த அலங்காரமும் நம்ம பெருமாளுக்கு நேத்திர தரிசனம்னு சொல்லக்கூடிய அந்த அலங்காரமும் பெருமாளை வந்தா சேவிக்கும். ஐந்தாவது சனிக்கிழமையும் உண்டு, ஐந்தாவது சனிக்கிழமையும் சிறப்பான அலங்கார பூஜைகள் உண்டு.
1: சரிங்க, இப்ப அந்த புரட்டாசி சனிக்கிழமையில அன்னதான சேவை திட்டம் எல்லாம் நம்ம இருக்குங்களா நம்ம கோயில்ல?
0: ஆமா இருக்கு, வரவங்க பக்தர்களால அவங்களால முடிந்தவர்களும் அன்னதான வேண்டுதல் நிறைவேற்றி வந்து போடுறாங்க. குலதெய்வக்காரர்களும் வந்து அன்னதானம் பண்றாங்க. ஊரில் நிர்வாகத்தில் இருக்கவங்க ஊருக்காரங்களும் சேர்ந்து வர பக்தர்களுக்கு வந்து சிறப்பான அன்னதானம் வந்து வழங்கிட்டு வராங்க.
1: சரிங்க, இப்ப இந்த பழமை வாய்ந்த இந்த புகழ்பெற்ற அந்த திருக்கோயிலுக்கு எந்த ஊர்கள் இருந்தெல்லாம் பக்தர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க?
0: இங்க நம்ம லலிகம் பாத்தீங்கன்னா இது ஒரு தாய் கிராமம் சொல்லுவோம். இதை சுத்தி ஒரு 12 ஊர் இருக்கு, 12 ஊர் கிராம மக்களும் வராங்க. இதை தவிர்த்து இந்த பெருமாளுக்குன்னு குலதெய்வக்காரங்க இருக்காங்க. பெண்ணாகத்துல அத்திமருத்தூர், அஜிப்பட்டி, சின்னம்பள்ளி அவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு இந்த நாள்ல தான் வருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் இருந்தாலும் இங்கிருந்து புலம்பெயர்ந்து அங்க போனவங்கன்ற காரணத்தால அவங்களுடைய குலதெய்வம் இதுதான். அதனால அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றதுக்காகவும் பெருமாளை சேவிக்கிறதுக்காகவும் அந்த கிராம பகுதியிலிருந்து இங்க ஊருக்கு எல்லாருமே வருவாங்க.
1: எல்லா கோயில்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருட உற்சவம்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மோற்சவம் சொல்லுவாங்க. இந்த பிரம்மோற்சவ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு திருவிழாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கோயிலுடைய முக்கியமான திருவிழா
0: நம்மளுடைய கோவிலையும் பிரம்மோற்சவம் நடக்குது. இப்ப 10 நாள் உற்சவம்ன்றது வந்து இங்க நம்ம கோயில் என்ன சிறப்புனா ஸ்ரீராம நவமிக்கு அந்த 10 நாள் உற்சவம் உண்டு. மத்த கோயில்ல வந்து குறிப்பிட்ட மாசம் இப்ப ஸ்ரீரங்கம் எல்லாம் எடுத்தோம்னா பங்குனி மாசம், இப்ப திருப்பதியில் எடுத்தோம்னா அந்த புரட்டாசி மாசம் தான் பிரம்மோற்சவம். இங்க வந்து தொண்டு தொட்டே அந்த ஸ்ரீராம நவமிக்கு 10 நாள் உற்சவம். முதல் நாள் கொடியேற்றத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுவாமி வந்து வீதி உலா புறப்பாடு, ஸ்ரீராம நவம் அன்னைக்கு அன்னைக்கு சுவாமிக்கு வந்து கல்யாண உற்சவம், திருக்கல்யாண உற்சவம், 10வது நாள் வேடுபறி உற்சவம் சொல்லக்கூடிய இந்த 10 நாள் உற்சவம் வந்து சிறப்பாக வந்து நடந்துட்டு வந்துடும். ஆண்டு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்பவே ஒரு பிரசித்தமாக நடக்கும். ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வந்து முன்னாள் ராத்திரியிலிருந்து இந்த ஊர் கிராமத்தில் சேர்ந்து பஜனை பாடுறவங்கெல்லாம் பஜனை பாடி பெருமாளுக்கு அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாமே திருமஞ்சனம், ராத்திரியே திருமஞ்சனம் நடக்கும். வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்பவே ஒரு விமர்சனம் நடந்து பரமபத வாசல் திறக்கிறது நடக்கும். மார்கழி 30 நாளும் இந்த ஊர்லேருந்து பஜனைக்காரன் வந்து டெய்லியுமே காலையில் வீதி சுற்றி பஜனைக்கு வருவாங்க, பஜனை பாடல் பாடிட்டு வருவாங்க. 30 நாளும் பெருமாளுக்கு விசேஷமான நாள். அதே மாதிரி 30 நாளும் காத்தால திருப்பாவை சேவை உண்டு. விடிகாத்தால வந்து பெருமாளுக்கு திருப்பாவை சொல்றது, ஆண்டாளுக்கு சொல்றது, ஆடி பூரம் அன்னைக்கும் பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் சொல்லி அபிஷேக பூஜை அதுவும் நடக்கும். நவராத்திரி திருவிழா ரொம்ப எங்க விமர்சனம் நடக்கும். நவராத்திரி 9 நாளும் பெருமாள் வந்து உற்சவர் வந்து ஏலை பண்ணிடுவோம். ஊர்ல அங்க இங்க உற்சவர் இருக்காரு பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியோட ஊர்ல வந்து ஏலை பண்ணுவோம். நவராத்திரியில வந்து சுவாமி வந்து கொலு வைப்போம். நம்ம வீட்டுல எப்படி பொம்மைங்களை கொலு வைக்கிற மாதிரி இங்க வந்து ஊர்ல இருக்கிற எல்லா உற்சவ மூர்த்திகளும் ஊருள்ள வந்து கொலு வைப்போம். இப்ப பெருமாள், இங்க மாரியம்மன், பொன்னியம்மன், பக்கத்திலேயே தண்டாயுதபாண சுவாமி, முருகர், விநாயகர்னு இருக்கக்கூடிய அத்தனை ஊர்ல இருக்கக்கூடிய உற்சவரும் ஒரு இடத்துல வந்து கொலு வைக்கிறது உற்சவ மூர்த்திகளை. அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஊர் உள்ள, ஏன்னா நம்ம அவுட்டர்ல இருக்கிறதுனால ஊருள்ள அதுக்குன்னே தனி இடம் இருக்கு. அந்த இடத்துல கொலு வைப்போம். அந்த 9 நாளும் 9 கட்டளைதாரர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கட்டளைதாரர் மூலயமா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பூஜை நடையும். நவராத்திரி முடிஞ்சு 10வது நாள் அதாவது விஜயதசமி, இந்த ஊருக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விழா. விஜயதசமி அன்னைக்கு எல்லா ஊர்லயும் வந்து பரிவேட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த வன்னி மரத்தை வில்லம்பு போறது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். குறிப்பா இந்த விஷயம் எங்கிருந்து தோன்றது அப்படின்னா, நம்ம தருமபுரி மாவட்டம் எல்லாம் இந்த கன்னட மன்னர்களால், குறுநில மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு கர்நாடகாவில் அந்த விஜயதசமி எவ்வளவு தசரா ஃபேமஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி ஃபேமஸ். இங்க வந்து இந்த 10வது நாள் என்ன சிறப்பு விஜயதசமி அப்படின்னா, ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ உற்சவ மூர்த்திகள், அதாவது நம்ம ஸ்ரீதேவி தேவி சமேத நம்ம பெருமாள், வள்ளி தேவனை சமேத பாலதண்டாயுதமன சுவாமி, அங்காளம்மன், பொன்னியம்மன், மாரியம்மன், விநாயகர்னு சொல்லக்கூடிய அத்தனை விக்கிரகங்களும் ஒரு சேர வந்து ஒன்னா வந்து அன்னைக்கு வந்து புறப்பாடு பண்ணுவாங்க. ஒரு சாமி இல்லாத அன்னைக்கு மட்டும் நம்ம ஊருக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா சாமியும் பார்க்கலாம். இதுல இன்னொரு இந்த எல்லா சாமியும் ஒன்னா

வச்சு அந்த வன்னி மரமும் வாழை மரமும் ரெண்டுத்தையும் ஒன்னா ஒரு இடத்துல நிக்க வச்சு அந்த பழைய காலத்துல அந்த ஈட்டி இருக்கு, அந்த ஈட்டியை வந்து இந்த ஊர்ல நாட்டாமை தர அவர் குடும்ப வழிவகையா அவர் வந்து கூட்டிட்டு வந்து அவருக்கு மரியாதை பண்ணி அவர் கையில அந்த ஈட்டியை கொடுத்து அவர் வந்து அந்த வன்னி மரத்தை வந்து மூணு தடவை குத்துவார். அந்த மரத்தை சாய்க்கும் போது அந்த வன்னி இலையை பறிச்சுட்டு போய் வீட்டுல வச்சோம் அப்படின்னா கஷ்டம் தீரும், மனப்பிரச்சனை, கவலைகள், கடன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீரும். இன்னொன்னு அந்த இலையை கொண்டு போய் அந்த வருஷம் ஒரு வேண்டல் நிறைவேற்றி வீட்டுல வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் அந்த வேண்டல் நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த இலையை கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதாவும் ஒரு ஐதீகம். இன்னொன்னு இந்த விஜயதசமி என்ன திருவிழானா எங்க ஊருக்கு ஒரு ஒற்றுமை திருவிழான்னு சொல்லுவோம். எல்லா சமுதாயத்தினுடைய விக்கிரகங்களும் ஒரே சேர திருவிழா. அதாவது முருகர்னா தைப்பூசம் கிருத்திகை நாள்ல வெளியே வருவார், அங்காளம்மன்னா அமாவாசை ஆடி மாசத்துக்கு வெளியே வருவாங்க. ஆனா அன்றைய தினம் அனைத்து உற்சவ மூர்த்திகளும் ஒரு சேர எல்லாரும் அவரவர்கள் கூடிய வாகனம். பெருமாள் வந்து அன்னைக்கு குதிரை வாகனத்துல வருவார், முருகர் வந்து மயில் வாகனம், அங்காளம்மன் வந்து சிம்ம வாகனம் சொல்லி, விநாயகர் வந்து மூசிக வாகனம்ன்ற மாதிரி அவங்கவுங்க வாகனத்துல ஒன்னா எழுந்துருளை பண்ணி அன்னைக்கு ஊரே ஒரு திருவிழா ஜகஜோதியா இருக்கும். எல்லா சுவாமியும் அன்னைக்கு வந்தீங்கன்னா அந்த ஒரு நாள் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க தரிசிக்கலாம். அந்த ஒரு நாள் மட்டும்தான் எல்லா சுவாமியும் ஒன்னா வந்து அந்த வன்னி மர வாழை மரத்தை குத்திட்டு ஊர்வலமா கிராமத்தை சுத்தி ஊர்வலமா போயிட்டு வரோம். அது ரொம்பவே ஒரு சிறப்பான விசேஷமா நம்ம கோயில நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஸ்தல விருட்சம் வில்வமரம். வில்வமரம் வந்து ஈஸ்வரனுக்கே உகந்ததாக சொல்லப்பட்டாலும் ஈஸ்வரனை பூஜைக்கப்பட்டாலும் பார்க்கடல கடையும் போது மகாலட்சுமியினுடைய அம்சமாக வில்வமரம் தோன்றதா ஒரு ஐதீகம். அதனால இந்த கோயிலுக்குடைய ஸ்தல விருட்சம் பாத்தீங்கன்னா வில்வமரம். இப்பவும் வில்வமரம் தான் எங்க ஸ்தல விருட்சமா இருக்கு. பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு திசை, அதாவது கிழக்கு முகமாகவும் இல்லாம அந்த முகமும் இல்லாம ஒரு தென்கிழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பார்வையில பெருமாள் வந்து இங்க அந்த பார்வை திசையை பார்த்த மாதிரி இவர் வந்து வைத்திருக்கிறார். அவர் எல்லாரும் வந்து அவசியம் இந்த பெருமாள் வந்து தரிசிக்கணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்தோல் மணிவண்ணா உன் செவடி செவ்வி திருக்காப்பு அடியமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்க்கும் உலகும் அப்பாஞ்ச ஜன்னியமும் பல்லாண்டு. ஓம் நமோ நமஹ.

இறைவனை தேடி நாம் செல்லும் ஒவ்வொரு ஆலய பயணமும் வெளிப்பயணம் மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தை நோக்கிய ஒரு ஆன்மீக பயணமும் கூட. லலிகம் அருள்மிகு சென்றாய பெருமாள் திருக்கோவிலின் திருவருள் சிறப்பையையும் தொன்மையையும் பக்தர்களின் நம்பிக்கையையும் அறிந்து கொண்ட இந்த பயணம் நம் மனங்களில் இறை நம்பிக்கையின் இனிய ஒளியை ஏற்றியிருக்கும். இறைவனை நினைக்கும் உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவனின் அருள் நிச்சயம் இருக்கும். அத்தகைய அருளையையும் அமைதியையும் நல்வாழ்வையும் அனைவருக்கும் வழங்கிட நம் அருகில் இருக்கும் லலிகம் கிராமத்தில் எழுந்தருள் பாதித்துக் கொண்டிருக்கும் சென்றாய பெருமாளை மனமுருகி வேண்டிக் கொள்ள இப்புனித திருத்தலத்திற்கு நாமும் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்கலாம்.

0: இன்று நாம் தரிசித்த ஆலயம் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சென்றாய பெருமாள் திருக்கோவில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
2: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா ராகி சேமியா கோதுமை சேமியா சேமியா என்றால் இனிமை தர்மபுரி.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை மேம்பட்ட வசதிகள் அனுபவம் உள்ள டாக்டர்கள் குறிஞ்சி மருத்துவமனை உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: நாளை காலை 8 மணிக்கு சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை தர்மபுரி KRC மெட்டல்ஸ் மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி

0: அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் காலை 10:28 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை. கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. ஆம்னையர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை உங்கள் குரல் பதிவோடு காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேர் மற்றும் உரை, உங்கள் குரல் பதிவா நீங்க வந்து குரல் பதிவு செய்து 0434224443 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடல், அதாவது உங்கள் குரலோடு உங்களுடைய விருப்ப பாடலும் காற்றலையில். அந்த வகையில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
4: தருமபுரி மாவட்டம் மாண்டியல்லி பஞ்சாயத்து கோவிந்த சுவாமி படம் சுந்தரா டிராவல்ஸ். இந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடலை போடுங்க.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: பத்து மணி 34 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவை கேட்டிருக்கோம்.
3: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பாலவோடு வட்டம் விளாம்பட்டிலிருந்து வெங்கடேசன் பேசுறேன். எனக்கு அண்ணாமலை படத்திலிருந்து வந்தேன்டா பால்காரன் என்ற பாடல் போடவும் நன்றி.

0: தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்கள் மற்றும் திருத்தம் செய்ய விரும்புவோருக்கான சிறப்பு முகாமானது இன்று தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும், நாளை தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெற உள்ளது. 1/1/2027 தகுதி நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தியடைந்த இந்திய குடிமக்கள் படிவம் 6 மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் இச்சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம். ECI NET ஆப் மூலமாகவும் வாக்காளர் பதிவு மற்றும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான சேவைகளை பெறலாம். இவ்வாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
3: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: வணக்கம்,
4: நான் கமலபட்டிலிருந்து தங்காம பேசுறேன். எனக்கு வசீகரா படத்துல இருந்து ஏதாவது ஒரு சாங் போடுவோம்னு.

0: உள்ளது. அனைத்து கொலுபொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. கண்காட்சி நடைபெறும் நாட்கள் 28/9/2026 முதல் 31/10/2026 வரை. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்காட்சி நடைபெறும். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரஹாலிலும் கொலுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது.
1: அழகான நவராத்திரி, கொலுவுக்கு ஒரு ராத்திரி கொண்டாட்ட நவராத்திரி.
2: 10:47 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
3: தருமபுரி மாவட்டம் மோட்டாங்குறிச்சிலிருந்து சிவசங்கர். படம் வந்து யஜமான், ஒரு நாளும் உணவு சாங்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் அதாவது தொகுப்புதியத்தில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இளநிலை உதவியாளர் மற்றும் பதிவேடு எழுத்தர் பணிக்கு கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் கணினி திறன் பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சு சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்து அலுவலக உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 42 இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான http://www.dharmaburi.nac.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தருமபுரி, 636705. மேலும் விவரங்களுக்கு 6382612276 என்ற தொலைபேசி எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் வருகின்ற 16/10/2026 மாலை 5:45 வர வேண்டும். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: பத்து மணி 55 நிமிடம் கேட்டு ரசிச்சிருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு குட்டி கதை உங்களுக்காக. ஒரு நிமிஷம் யோசிப்போமா? ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட கேட்குறான், என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துறது அப்படின்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, உன்னோட அறையை வந்து நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட அறை வந்து அவனுக்கு எல்லா பதிலும் தந்துச்சான். அவனோட அந்த ரூமோட மேற்கூரை சொல்லிச்சான், உன்னோட எண்ணங்களை உயர்வா வை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக அந்த ஃபேன் சொல்லுவோம் இல்லையா காத்தாடி, அது சொல்லிச்சான், என்ன மாதிரி எப்போவுமே குளிர்ச்சியாக கூலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக அந்த கடிகாரம் சொல்லிச்சான், நேரத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக கேலண்டர் சொல்லிச்சான், என்ன மாதிரி தினமும் உன்னை நீ புதுப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் மணிப்பர் சொல்லிச்சான், வருங்காலத்துக்காக நீ கொஞ்சமாச்சும் சேமிச்சு வச்சுக்கதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் கண்ணாடி சொல்லிச்சான், உன்னை மட்டும் நீ பாரு, மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம லைட் இருக்கு இல்லையா, அது சொல்லிச்சான், என்ன மாதிரி நீயும் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் ஜன்னல் சொல்லிச்சான், பரந்த மனப்பான்மையோட இருப்பா எப்பயும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக அந்த தரை சொல்லிச்சான், எப்பவும் கீழே பணிவாக இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்ட்டு. அடுத்ததான் படிக்கட்டு சொல்லிச்சான், வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறுறப்ப ரொம்ப கவனமாக நீ அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்க கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றத அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டானா. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
2: சத்தியமங்கலத்திலிருந்து ஈரோடு மாவட்டத்திலிருந்து டிஜிபுரிலிருந்து பேசுறா, தர்மதுறையிலிருந்து ஒரு பாட்டு.

0: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி. பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு ரசிப்பீங்க நம்புறேன். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் உட்பகல் 11:01 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: கட்டத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
1: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் வந்து கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில வந்து வெஜிடபிள் ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வந்து சுவையான உணவு அப்படின்னாவே அதிக எண்ணெய் அதிக மசாலா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. குறைந்த நேரத்தில் குறைந்த எண்ணெய் யூஸ் பண்ணி காய்கறிகளோட சத்தையும் சேர்த்து ஒரு சுவையான உணவை நம்ம செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான சத்தான உணவு தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் என்றாலே என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்கும், அதை வச்சு ஓட்ஸ் கஞ்சி செய்யலாம் அப்படின்றத ஞாபகம் வரும். ஆனால் அந்த எண்ணெயை இனிமேல் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ அந்த ஓட்ஸை வச்சு பாரம்பரியமான உப்புமா காய்கறிகளோட சுவையாக எப்படி மணமணக்கிற மாதிரி சமைக்கலான்றத பார்க்கலாமா? அதுக்கு நம்ம முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாங்களா? ஓட்ஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்துக்கலாம். பீன்ஸ் வந்து 8 முதல் 10 பீன்ஸ், ஒரு சின்ன சின்ன பீன்ஸ் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி வந்து 1/4 கப்பு, ஒரு முழு வெங்காயம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து 1 இல்லைனா 2 காரத்துக்கு ஏற்ப. இஞ்சி வந்து ஒரு சிறிதளவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கடுகு வந்து 1/2 தேக்கரண்டி. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் 1/2 தேக்கரண்டி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம 5 or 6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி 5 or 6 தலை எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து 1 to 2 தேக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணீர் அதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். உப்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம தேவையான அளவு நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டால் நான் வந்து முந்திரி சீரகம் மிளகு இதை கூட சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சரி, நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல வந்து ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சு அதில் வந்து ஓட்ஸை வந்து எண்ணெயே இல்லாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா மனம் வர வரைக்கும் நம்ம வறுத்தாவே போதும். அதே மாதிரி வந்து ஓட்ஸோட நிறம் வந்து மாறணும், அதிகமாக மாறணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ அந்த வறுத்த ஓட்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு தாளித்ததும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து அது பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமா சிறிதளவு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வணக்கி விடணும். அப்புறம் வந்து நறுக்கிய கேரட்டு பீன்ஸு அப்புறம் பச்சை பட்டாணி இந்த காய்கறி நல்லா சேர்த்து அதோட வதக்கணும். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணியை ஊற்றி காய்கறிகளை வந்து வேக வச்சிடலாம். அதோடய சேர்த்து வேக வச்சு மூடி வச்சிடலாம். 5 to 10 minutes வரைக்கும் வேக விட்டுட்டு காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணீரை வந்து சேர்த்து திரும்பவும் கொதிக்க விடலாம். இப்போ தண்ணீர் வந்து நல்லா கொதிக்க தொடங்கினதும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த ஓட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, நம்ம எப்படி உப்புமா கிண்டுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஓட்ஸ் வந்து தண்ணீரை வந்து அதிகமாக வந்து உறிஞ்சும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே நேரத்தில் வந்து நிறைய தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. ஓட்ஸ் வந்து நல்லா வெந்து அப்புறம் உப்புமா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறுதியாக என்ன பண்ணலாம்னா அந்த கொத்தமல்லி தலை வந்து தூவலாம் மேலே, அந்த உப்புமா மேலே அந்த ஒரு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எலுமிச்சை பழம் இருந்துச்சுன்னா கூட அதில் அறுத்து அந்த சாரை லைட்டாக புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அதோட சுவையும் மனமும் இன்னும் அதிகமாகும். இதோ நம்ம வந்து செஞ்சிட்டோம். இப்போ வந்து சுவையான வண்ணமயமான காய்கறி ஓட்ஸ் உப்புமா தயார். நம்ம வந்து இப்ப அவசரமான ஒரு வாழ்க்கை முறையில போயிட்டு இருக்கோம். அதுலயுமே வந்து சத்தான உணவை வந்து தேர்ந்தெடுப்பது நம்மளோட கையில தான் இருக்கு. அதனால நம்ம எளிமையான பொருட்களை வச்சு குறைஞ்ச நேரத்துல எப்படி ஒரு சத்தான வெஜிடபிள் ஓட்ஸ் உப்புமாவை வந்து நம்ம தயாரிக்கிறதுன்றத பார்த்தோம். மீண்டும் ஒரு சுவையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை சுவையோடு இருங்கள், ஆரோக்கியத்தோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் அணில் ரவை வழங்கும் கல்லூரி கலாட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: அணில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
6: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
7: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: நாளை காலை 8 மணிக்கு சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை, தர்மபுரி KRC மெட்டல்ஸ் மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
6: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
7: அனில் ரவை வழங்கும் கல்லூரி கலாட்டா, கலகலப்பான நிகழ்ச்சி. கல்லூரி வாழ்க்கையினாலே நண்பர்கள், அரட்டைகள், சின்ன சின்ன குறும்புகள், மறக்க முடியாத நினைவுகள்னு எப்போதுமே ஒரு தனி கலாட்டா தான். அப்படிப்பட்ட கல்லூரி அனுபவங்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் மாணவர்களின் கலகலப்பான பேச்சுகளையும் தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இன்று பார்த்தீங்கன்னா மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து தான் நேரலையாக வள மர கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்களோடு கலாட்டா செய்ய நம்ம அறிவிப்பாளர் JS லீல வினோதன் களத்தில் இருக்காரு. வணக்கம் லீல வினோதன்.
8: வணக்கம் திவ்ய செல்வி, அன்பிற்கினிய நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். சுமந்த கருப்பையை விட, தூக்கி திரிந்த தந்தையின் தோள்களை விட, நண்பர்களே நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நம்ப வைக்கும் காலம். ஆயிரம் ஆயிரம் வண்ணத்து பட்டாம்பூச்சிகள் அப்படியே சிறகடித்து பறக்கும் காலம். அது எந்த காலம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு பொறுப்புகளுக்கு போனாலும், அந்த கல்லூரி காலத்தை, அந்த கல்லூரி நினைவுகளை, கல்லூரி நண்பர்களை நினைக்கிற போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அது போல இன்றும் நாம் தொடர்ந்து கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை நம்முடைய தர்மபுரி பண்பலை 102.5, வேற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து வழங்கி வருகிறது. நம்முடைய மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது நமது பண்பலை. நிறைய மாணவ மாணவிகள் அற்புதமாக காத்திருக்கிறார்கள். இந்த புறம் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே போல மாணவிகள் ஒரு புறம், மாணவர்கள் ஒரு புறம், மொத்தம் 2 அணி இருக்கு. அதே நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர், தமிழ்துறை தலைவர் அவர்களும் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய மாணவிகள் அப்படியே ஒரு பட்டாளம் போல அப்படியே காட்சியளிக்கிறாங்க. எங்க ஒரு ஓ போடுங்க, சவுண்ட் இருக்க. ஏமா ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டீங்களா காலையில? ஒரு இட்லியா? டயட் கண்ட்ரோல் இருக்கீங்க. எங்க ஒரு ஓ போடுங்க. கல கல கல கலாட்டா, கல கல கல கலாட்டா. பாம்பு வந்துட்டாங்களாமா? நம்ம பேச ஆரம்பிப்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லு. நபஸ்வதி. நபஸ்வதி என்ன படிக்கிறீங்க நபஸ்வதி? நீங்க
9: இளங்கலை தமிழ் 3rd ஆண்டு.
8: இளங்கலை தமிழ் 3rd ஆண்டு அப்படின்னு ஒரு தமிழ்துறை மாணவியே இருக்கக்கூடிய BA தமிழ் 3rd இயர் சார்னு சொல்லுவாங்க நிறைய கல்லூரியில. ஆனா நம்முடைய மேட்டூர் கலை அறிவியல் கல்லூரியில அழகா சொல்றீங்க, இளங்கலை தமிழ் 3rd ஆண்டு. தமிழ் பேசாத கேக்குறதே அதிசயமா இருக்கே. சரி, என்னமா சொல்ல போறீங்க?
9: கடி ஜோக்
8: சொல்ல போறீங்க. சரி சொல்லுங்க, அவங்க பசங்க பதில் சொல்றாங்களான்னு பாப்போம்.
9: கசப்பே இல்லாத மொழி என்னது?
8: கசப்பே இல்லாத மொழி எது? தமிழ் மொழியா? தம்பி, எப்ப பார்த்தாலும் மார்க் தான் விட்டு கொடுத்துறோம், போட்டியெல்லாம் விட்டு கொடுத்து மானத்தை வாங்காதீங்க.
10: நினைச்சான்
8: தம்பி, வாழ்த்துக்கள். சரி, அடுத்து கடி ஜோக் வந்து ரெடியா இருக்கு. நம்ம என்னன்னு கேட்டுருவோம். சொல்லுமா, அடுத்து என்னமா?
9: ஒரு பறவை மட்டும் எழுதிக்கிட்டே இருக்குங்க சார்.

0: ஒரு பறவை மட்டும் எழுதிக்கொண்டே இருக்கும், அந்த பறவை எந்த பறவை? பெண் பறவை. உங்க சிந்தனைக்கு நீ மேட்டூர்ல இருக்க கூடாது, நீதான் அமெரிக்காவில படிக்கணும். சரி, அடுத்தது யாராவது ஆன்சர் சொல்றீங்களா? ஒரு பறவை மட்டும் எழுதிக்கொண்டே இருக்கும், அந்த பறவை எந்த பறவை? ஆண் பறவை எவனா சொல்லிட கூடாது. ஏதாவது ஐடியா இருக்கா? தம்பி கேக்குறான் மச்சான், சீக்கிரம் சொல்றான், கௌரவ பிரச்சனை. நைட்டக்க போலா?
1: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
0: யூனிவர்சிட்டி எக்ஸாம் கூட வரும், குடிக்க முடியாத, குடிக்க முடியாத டீ, அது என்ன டீ? இல்ல எனக்கே ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. வெக்கப்படக்கூடாது, சொல்லு சொல்லு சொல்லு. பொண்டாட்டி கரெக்டா? பொண்டாட்டி நீங்களாம் ஆன்சர் சொன்னா எப்படா இருக்கும்? தப்பு தப்பா பதில் சொல்லிக்கிட்டு லைவ் என் பொண்டாட்டி கேட்டுட்டு இருக்குமா? வம்ப இழுத்து விட்டுறாதீங்கம்மா. சரி, குடிக்க முடியாத டீ என்ன டீமா?
2: கரண்டி
0: சார். கரண்டி. நம்ம இத்தனை சிற்பிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அவ்வளவுதானே இருக்கா? சூப்பர், சூப்பரா பேசிட்டாங்க. நிகழ்ச்சியோட ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அந்த அட்டகாசத்தோட நம்மளுடைய கல்லூரியுடைய முதல்வர் அருள் சார் இருக்காரு, அவர் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காரு. நம்ம என்னன்னு போய் பேசிட்டு வந்துருவோம். சார் வணக்கம். சார்
3: வணக்கம். வணக்கம் சார்.
0: கல்லூரி கலாட்டாக்கு வந்திருக்கோம், எப்படி இருக்கு நிகழ்ச்சி? மாணவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? கல்லூரி சிறப்பு எல்லாம் என்ன?
3: ஆரம்பத்துல சோர்வு கடந்த மாணவர்கள் இப்ப ரொம்ப உற்சாகத்தோடு கடந்திருக்கிறாங்க, பார்க்க மகிழ்ச்சியா இருக்குது. ஒருவேளை நாங்க இருந்தா மறைஞ்சிருந்தா அந்த மாணவர்கள் உற்சாகத்தோடு முழு பங்களிப்பை செய்வாங்களோ அப்படின்ட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
0: ஆமா சார், நீங்க இந்த ரூட்ல போனாவே எங்க பசங்க எல்லாம் அந்த ரூட்ல போவாங்க, காலகாலமா நடக்கிறது தானே. சரி சார், கல்லூரியில என்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, எது மாதிரி எல்லாம் இருக்கு, கேம்ப் எல்லாம் நடத்துறீங்களா?
3: சார், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேட்டூர்.
0: சரிங்க.
3: 2006 ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்த மேட்டூர் வாழ்பகுதி மக்களின் உயர்கல்வி கடமை வந்து நினைவாக்கி கொண்டு இருக்கிறது. இங்க 7 பாடப்பிரிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதுல வந்து பார்த்தோம்னா தமிழ், ஆங்கிலம், கணிதவியல், வணிகவியல், புவி அமைப்பியல், கலினி சொல்றாங்க,
0: இது போன்ற 7 அமைப்புகள்.
3: ஆமா, 7 பாடப்பிரிவுகள்
0: நடத்தப்பட்டு இருக்காங்க.
3: ஏறத்தாழ 1300 மாணவர்கள் இங்க படிக்கிறாங்க.
0: பெரிய மகிழ்ச்சி சார்.
3: ஆமா ஆமாங்க சார். இங்க வந்து அரசு நலத்திட்டங்கள் அத்தனையும் வந்து மாணவர்களுக்கு பெற்று வழங்கப்படுகிறது. இலவச பஸ் பாஸ் என்று உயர்கல்வி வந்து அனைவருக்கும் வசப்பட வேண்டும் என்று தமிழக அரசு எடுத்துள்ள முயற்சியில் நாங்களும் ஒரு பங்காக இணைந்து எங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி சார். அடுத்து சார் வணக்கம். உங்க பேர்?
4: சார் என்னுடைய பேர் டாக்டர் டி திருப்பதி சார், வணிகவியல் துறை தலைவர்.
0: சரி சார். இல்ல உங்களை பார்த்தாலும் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் நினைச்சு மைக் நீட்டிட்டான்.
4: சார், எங்க துறையில வந்து இங்க இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா வணிகவியல் துறையில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஏறக்குறைய 500 மாணவர்களுக்கு மேல மாணவ மாணவிகள் இந்த கல்லூரியில படிச்சுட்டு வராங்க சார். இது மிக சிறப்பான முறையில வந்து நாங்க மாணவர்களுக்கு சுழற்சி 1, சுழற்சி 2 பிரிவுகளும் நாங்க பாடத்தை நடத்திட்டு வரோம். இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்புல மட்டும் இல்ல சார், விளையாட்டுத்துறை, கலாச்சாரம், அந்த மற்ற எல்லா விஷயங்களிலும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்றாங்க சார். ஒவ்வொரு நிகழ்வும் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி கல்லூரி கலாட்டான்னு சொன்ன உடனே அவ்வளவு ஆர்வமா வந்து ஒவ்வொருத்தரும் பேசுறாங்களோ, அந்த மாதிரி எந்த நிகழ்வா இருந்தாலுமே அவ்வளவு இன்வால்மெண்ட் வர செய்யக்கூடிய ஆக்டிவான ஸ்டூடெண்ட் சார். எங்க கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு நிறைய அவங்களுடைய ஃபியூச்சருக்கு தேவையான வழிகாட்டுதல்கள்லாம் நிறைய பண்றோம். TNPSC கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம் சார். போலீஸ்க்கு போறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை தாண்டி இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்கள் எல்லாம் வந்து செய்யும் போது எங்க கல்லூரிக்கு மேலும் மேலும் சிறப்பா இருக்குதுங்க சார். எங்க மாணவர்களை என்ஜாய் பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கான ஒரு சிறப்பான ஒரு பிளாட்ஃபார்மா நீங்க கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம வானொலிக்கு எங்கள் கல்லூரியின் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேட்டூரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி சார். நன்றி சார். சாரே பாத்தீங்கன்னா ஒரு சொற்பொழிவுல பேசுற மாதிரி பேசுற. சூப்பர் சார், சூப்பர். அடுத்தது யாருமா இருக்கீங்க? ரெடியா? ஏ நீ பேச, ஏ நீ பேசன்ற மாதிரி. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேரு தானம்மா கேட்டேன், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: சிவசங்கரி.
0: சிவசங்கரி. எந்த ஊருமா?
5: இந்த ஊரு தான் சார்.
0: இதே ஊரா? என்ன படிக்கிறீங்க?

0: தமிழ்.
1: சரி ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
0: ரட்சணா.
1: எந்த ஊர் நீங்க?
0: சமத்துபுரம்.
1: சமத்துபுரம். அட, உங்க பேர் சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கள்.
3: நந்தகுமார்.
1: நந்தகுமார், நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு.
1: எல்லாம் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு, அழகா சொல்றீங்களே. சரி, என்ன படிச்சு என்ன சொல்ல போறீங்க?
3: டீச்சர் ஆகும்.
1: நேர்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லலாம், ஏதாவது கருத்து கருத்து சொல்லலாமே. வணக்கம் தம்பி, உங்களை பார்த்தாலே தெரியும், காதல் தெரியும், தனுஷ் மாறிக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா வந்து நல்லா தான் சொல்லுவீங்க நினைக்கிறேன். உங்க
3: பேர் என்ன?
1: சஞ்சய். சஞ்சய், எந்த ஊர் நீங்க?
3: காவேரி கிராஸ்.
1: காவேரி கிராஸ். சரி, இப்போ என்ன சொல்ல போறீங்க? எனக்கு தெரியும், ஏன்னா நீ ஒரு சிந்தனை சிற்பின்றது எனக்கு தெரியும், நீ சொல்லுவ.
3: கவிதை மட்டும்.
1: ஐயோ, தாராளமா சொல்லுங்க. கவிதை. தம்பி இப்பதான் தேடி எடுத்துட்டு இருக்காரு. கவி பாங்க. இல்ல, நீ வந்து கரெக்டா தேன் மொழின்னு சொல்றப்பே நான் முடிவு எடுத்துட்டான். நீ வந்து பர்ஃபெக்டா கவிதை
3: சொல்லுவன்ட்டு.
1: என்ன சொல்லுங்க?
3: என் கண்கள் உன்னை காண தவறினாலும்.
1: இரு, கவிதைக்கெல்லாம் நான் அதுக்குதான் வந்திருக்கேன். தம்பி வந்து அற்புதமான ஒரு கவிதை சொல்றாரு.
3: என் கண்கள் உன்னை காண தவறினாலும்.
1: இது இதெல்லாம் ஒரு ஃபீலிங்கோட சொல்லணும். நான் எதுக்கு வந்திருக்கேன்? இதுக்கு தானே வந்திருக்கேன். இப்ப சொல்லு.
3: என் கண்கள் உன்னை காண தவறினாலும.
1: என் கண்கள் உன்னை காண தவறினாலும்.
3: என் இதயம் உன்னை காண தவறாது.
1: என் இதயம் உன்னை காண தவறாது. ஏ, கை தட்டுங்கப்பா. ஓன் கவிதையா? சரி, ஏதோ ஒண்ணு சுட்டதோ சட்டதோ. ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா
3: சொன்னீங்க.
1: வா மச்சான், வா அப்படின்னு இழுத்துறாரு. உங்க பேர் சொல்லுங்க.
4: மேகநாதன்.
1: மேகநாதன், என்ன படிக்கிறீங்க? மேகநாதன்.
4: இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு.
1: எனக்கு இந்த கல்லூரியிலே என் அழகுக்கு போட்டியா இருக்கிறது நீ மட்டும்தான். சரி, இருந்தாலும் சரி. என்ன மேகநாதன், என்ன சொல்ல போறீங்க?
4: சொல்ற மேலே எது இல்லை.
1: பாட்டு பாடவா, கேட்டு பாடவா, கவிதை பாடவா, ரெடியா இருக்கா? என்ன பேர் சொல்லு?
0: இனியா.
1: இனியா வந்து ஒரு பாட்டு பாட போறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணீங்க?
0: பிஏ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
1: என்ன இயர்?
0: ஃபர்ஸ்ட் இயர்.
1: ஃபர்ஸ்ட் இயர் இனியா ஒரு பெஸ்ட் சாங் பாட போறாங்க. ஒரு கை தட்டி கொடுங்க பாப்போம். ஏங்க, இனியாவுக்கு ஒரு ரோ போடுங்க. காசா பணமா? இனியாவுக்கு ஒரு ரோ போடுங்க. சரி, ஒத்துக்கிறேன். நீங்க ரெண்டரை இட்லி சாப்பிட்டீங்கன்னு. சரி, உங்க பேர் என்ன?
0: பாடுவேன்.
1: மறுபடியா எடுத்துட்டீங்களா? நிகழ்ச்சியே முடிஞ்சிடும் போல இருக்கு. சூப்பரா வந்து நிறைய மாணவிகள் வந்து படிச்சிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம தமிழ்துறை தலைவர்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துருவோம். ஐயா வணக்கம். ஐயா, ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
5: என்னுடைய பேர் வந்து அரங்க சீனிவாசன் சார்.
1: சரிங்க.
5: நாங்க இந்த கல்லூரியில 2 ஆண்டுகளா தமிழ்துறை தலைவராக இருக்கிறேன்.
1: சரிங்க.
5: நாங்க இங்க வந்த பிறகு 2ஆம் சுழற்சி தொடங்கப்பட்டு இன்றைக்கு வந்து சேலம் மாவட்டத்திலேயே சேலம் 7 கல்லூரிக்கு அடுத்த நிலையில அதிக மாணவர்கள் தமிழ்துறையில சேர்ந்த கல்லூரி மேட்டூர் அரசு கலைக்கல்லூரி.
1: அருமைய அருமைய.
5: 140 மாணவர்கள் இந்த ஆண்டு வந்து இளங்கலை தமிழ் வந்து செய்திருக்காங்க.
1: சரிங்க சரிங்க. அது இப்போ பொதுவாக நம்ம என்னதான் படித்தாலும் எந்த பொறுப்புகளுக்கு போனாலும் நம்ம அன்னை தாய்மொழி தமிழ் மொழி, தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நமது வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க உங்க கல்லூரியில தமிழ் வளர்க்கறதுக்கு எது மாதிரியான இலக்கிய மன்ற விழாக்கள், எது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க?
5: தொடர்ந்து வந்து கருத்தரங்குகளை நடத்தி வரோம். கடந்த வாரம் கூட நம்மளுடைய தொல்லியல் தொடர்பான ஒரு கருத்தரங்கு வந்து தொல்லியல் அறிஞர் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை அழைத்து வந்து
1: சரிங்க
5: இங்க மிக சிறப்பாக வந்து மாணவர்களுக்கு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. வருகிற 15

0: கூட வந்து எழுத்த படைப்பாளர் சுந்தரபாரதி மணியன் அவர்கள் வந்து இங்க வந்து மாணவர்களிடத்துல வந்து ஒரு கருத்தரங்கில் வந்து பங்கெடுத்து பேச இருக்கிறார்.
1: சரிங்க, உங்கள் தமிழ் பண்ணி திறக்க வாழ்த்துக்களுங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றிங்க. மாணவிகள் வந்து ரெடி ஆயிட்டாங்க. இனியாவினுடைய அந்த இனிமையான பாடலை கேட்டு ரசிப்போம். 1 2 3 சொல்லட்டுமா? 1 2 3
2: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம்,

0: வாங்கலாம், அமாவத்தான் வாங்க முடியுமா? நீயும் அமாவத்தான் வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைத்ததுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. உன்னையும் என்னையும் படைத்ததுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவைத்தான் வாங்க முடியுமா? நீயும் அம்மாவைத்தான் வாங்க முடியுமா? பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்ட என்ன மாறும் என்ன தச்சு குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வரை உச்சி முதல் குளிக்க வைப்பா, செஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு வரல் நகங்கடிப்பா, பிள்ளையிட்டு சோறு திம்பா, பல்லு முளைக்க நெல்லு மொழியில உன்னையும் என்னையும் படைத்ததுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவைத்தான் வாங்க முடியுமா? நீயும் அம்மாவைத்தான் வாங்க முடியுமா? இன்னொரு
1: இருக்குமா? போதும், சூப்பர் சூப்பர், நிறைய நிறைய கழிச்சு. இனியா வந்து விட மாட்டேன், பூரா பாட்டையும் பாட்டே ஆவன்ட்டு. இனியாவுக்கு ஒரு வா போடுங்க. கலகலகல கலாச்சா, கலகலகல கலாச்சா. இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: கலகலப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அனில் ரவை வழங்கும் கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: இளமை தொழிலோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது கல்லூரி கலாட்டா. அனில் ரவை வழங்கும் கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: கல்லூரிகளாட்டா கேட்கும் போது கண்டிப்பா நம்மளுக்குமே இளமை திரும்பிடும். அப்படிதான் பாத்தீங்கன்னா லீல வினோதனுக்கு இளமை திரும்பிடுச்சுன்னே சொல்லிடலாம். லீல வினோதன், இளமை இப்போ
1: உங்ககிட்டதான். எனக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சு காது கேளாத ஒரு பள்ளிக்கு போடும் போல இருக்கு.
0: அதாவது ஒரே மகிழ்ச்சியா இருக்கீங்க.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: கவிதை சொல்ல போற?
1: நீ பரத் கவிதை சொன்னாலே காதல் கவிதையா தான் இருக்கும் நினைக்கிறேன். சொல்லு பாப்போம்.
2: தலைப்பு காதலியின் கண்கள்.
1: பாத்தியா? நான் பாத்தியா? என்ன தலைப்பு? காதலியின் கண்கள். காதலியின் கண்கள். பரத்
2: என்னையே நான் மறந்து.
1: என் கண்ணில் என்னையே நான் மறந்து.
2: இதை உனக்கு எப்படி சொல்வேன் என் அன்பே?
1: இதை எப்படி சொல்வேன் அன்பே? சரே, நீ நம்பாளரா?
2: அப்புறம்
1: அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து வருது, உள்ளுக்குள்ள இருந்து கவிதையா வருது பரத்துக்கு.
2: தலைப்பு செம்பருத்தி பூவே.
1: தலைப்பு வந்து செம்பருத்தி பூவே.
2: என் செம்பருத்தி பூவே, என் அழகின் அழகே.
1: என் அழகின் அழகே.
2: என் காதல் சொல்ல தயங்கும்.
1: என் காதல் சொல்ல தயங்கும்.
2: ஆனால் உன்னிடம் சொல்ல துடிக்கும் என் இதயம். என்னிடம் சொல்வதெல்லாம் நீ. இதை நான் எப்படி உன்னிடம் சொல்வேன் என் அன்பே?
1: எப்படி சொல்றது? வாயில தான் சொல்லி ஆகணும். அவ்வளவுதானா? சூப்பர் சூப்பர். ஒரு கைதட்டல் கொடுங்க பரத்துக்கு. இங்க வந்து மாணவர் மட்டும் கவிதை சொல்றதுக்கு இல்ல, இங்க முதல்வரே சில கவிதைகளோட வச்சிருக்கார். எனக்கு அவரே ஒரு மூத்த மாணவர் மாதிரி இருக்காரு. கேட்டுருவோம் சார் கிட்ட, அருள் சார் கிட்ட. சார், நீங்க வந்து நல்லா கவிதை எல்லாம் சொல்லுவீங்கன்னு
3: கேள்விப்பட்டேன்.
1: இப்ப வந்து சொல்லுங்க சார்.
3: இந்த புலனத்தை நான் பயன்படுத்தும் போது அதில் பார்த்த படித்த ஒரு கவிதை என்னை மிகவும் ஈர்த்தது. பெரும்பாலும் இந்த புது கவிதை வந்து 50 வயதுக்கு மேற்பட்ட ஏதோ ஒரு கவிஞன் விரக்தியில் எழுதுறதோ அல்ல என்ன ஓட்டத்தை பிரதிபலிப்பதாக எழுதிய கவிதையோ என்னவோ, ஆனால் அருமையான வாசகங்கள். அது உங்களுடைய கவனத்திற்கு.
1: சொல்லுங்க.
3: எனக்கும் இந்த வாழ்க்கைக்கும் துளியளவு கூட சம்பந்தமே இல்லை. நான் செல்ல நினைத்த பாதை வேறு, வாழ்க்கை என்னை இழுத்து சென்ற பாதை வேறு. பாதை மாறிய பயணம் போல எங்கே போகிறேன் என்பதே தெரியவில்லை. ஒரு காலத்தில் எதையாவது எதிர்பார்த்தேன், இப்போது எது நடக்க வேண்டும் என்று கூட எதிர்பார்ப்பதில்லை. சில கனவுகள் உடைந்தன. மீதமிருந்த நானும் மெல்ல மெல்ல என்னிடமிருந்தே விலகிவிட்டேன். வாழ்க்கையை நேசிக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான்.
1: சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், அற்புதமா சொல்றாரு சார். வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய கவிஞரா இருக்காரு, நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருவோம் அடுத்த நிகழ்ச்சியில இருந்து. நன்றி சார், நன்றி. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எங்க நிறைய பேர் நிக்கிறாங்க, ஆனா எதுக்கு நிக்கிறாங்கன்னு தெரியல. வாங்கம்மா, யார் என்ன சொல்ல போறீங்க? பாடுமா, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் காயத்ரி.
1: நீங்க சிங்கப்பெண் மாதிரி இருக்கீங்க.

ஒரு பாட்டு பாடுறவா காயத்ரி, உங்க பேர் சேர்ந்து பாட போறீங்களா? காயத்ரி என்ன படிக்கிறீங்க? உங்களால முடியாது, யாராலும் முடியாது, யாராலும் முடியாது, உங்களால முடியும். எங்க எப்படி பஞ்சு இதுக்கு ஒரு கை தட்டும். எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. சரி என்னம்மா பாட்டு? ஆசை திரைப்படத்துல இருந்து அல்டிமேட்டிக் ஸ்டார் அஜித் அவர்கள் நடித்த படம், அதுல இருந்து ஒரு அற்புதமான பாடல் பாடலாமா? 1 2 3

0: ஒரு அருமையான ஒரு பாட்டை பாடிட்டாங்க, நீ பாடுறீங்களா? சரி, அற்புதம் செல்வி, நீங்களே வந்து ஒரு சூப்பர் பாடகிங்க எனக்கு தெரியும். நீங்க ஒரு நாள் வச்சு பாடலாம் நேரத்துல.
1: யார், என்ன சொல்றீங்களா?
0: ஆமாங்க தேவி செல்வி, ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் நீங்க. நீங்க பாடினா ஜானகி அம்மாவுக்கு வந்து ஒரு வியப்பா இருக்கும் இல்லையா?
1: சரி பாடலாம், நான் பாடுறத அவங்க கேட்க தயாரா இருப்பாங்களான்னு தெரியலையே.
0: அல்ல, அவங்க கேட்க தயாராங்களோ இல்லையோ, நேயர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கம்மா.
1: சரி,
0: திவ்ய அறிவிப்பாளர் வாய்ஸ் ஸ்வீட்னு அவங்களுக்கே தெரியும்.
1: சரி பாடு, சரி காதுலாம் பத்ரோ கேளுங்க. அடி நீ எங்கே, அடி நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே பூச்சோடும் நாள் எங்கே, தாலி கட்ட கழுத்து அரிக்குதே, சொட்டு சொட்டு நனையுது தாஜ்மஹால், கொடை ஒண்ணு கொடை ஒண்ணு தாக்கிலே. போது போதும்,
0: அருமா எப்படி எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்க வேண்டியதா இருக்கு. சரிம்மா, இப்ப வந்து மேடம் இருக்காங்க. இப்ப எங்க என்ன கன்ஃபியூஷன்னா, பிரின்சிபல், ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. நமக்கு எல்லாருமே ஆர்வத்தோட இருக்காங்க. அப்படி பாக்குறப்ப நமக்கே வியப்பா இருக்கு. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: எஸ் மலர்விழி.
0: என்ன டிபார்ட்மெண்ட்?
2: தமிழ் டிபார்ட்மெண்ட்.
0: என்ன பார்த்தேன், தமிழுக்கு என்றுமே இளமை தான். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: நான் ஒரு நாலு லைன் பாடலாம்.
0: கண்டிப்பா
2: பாடல.
0: நீங்க பாடுங்க,
2: என்னால முடிஞ்சதை நாலு லைன் ட்ரை பண்றேன்.

0: மலர்விழி மேடம் வந்து அப்படியே அவங்க காலேஜ் லைஃப் போயிட்டாங்க, அப்படியே போயிட்டு சூப்பர் பாட்டு போட்டாங்க. மலர்விழி அம்மாவுக்கு ஒரு சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து நிறைய மாணவிகள் வந்து தயாரா இருக்காங்க. என்னம்மா உங்க பேர் சொல்லுங்க?
1: தீபிகா.
0: தீபிகா என்ன பாட போறீங்க? அவங்க வந்து இப்பதான் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி உங்க பேர் சொல்லுங்க.
2: பேரு தானமா கேட்டேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: நிஷா.
0: நிஷா

0: நீங்களே பாடுமா தானா வந்துடும் 1 2 3
1: இதே தலைதே.

ね。

0: மாணவர்கள் இவர இடத்துல இவ்வளவு திறமை இருக்கும் அப்படின்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு சிறப்பா பாடுறாங்க. நீங்க நம்ம பாட்டு ராமசாமி, குப்பசாமி, கந்தசாமி, சாமி, பழனிசாமி, நீங்க என்ன ராமசாமி பாட்டுமா? யாரா
1: இருக்கீங்க?
0: பேர் என்ன?
1: திரிஷா.
0: திரிஷா, எனக்கு திரிஷா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல கரெக்டா பாடலாம் பாப்பேன். உங்க பேரு?
2: ஒரு பட்டி உண்டு, நாலடி பக்கத்திலே, ஒன்னாம் பக்கம் பவு பவு, ரெண்டாம் பக்கம்
0: என்னம்மா இது, ஏதோ குறைக்கிற மாதிரியே இருக்கு பாட்டு. அனைத்து பக்கமும் வருவேன் ஒரு சிறிய விரம்பல இடைவேளைக்கு பிறகு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கல்லூரி கலாட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443 6068.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: இருக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. பாடலோடும் கவிதையோடும் கடி ஜோக்குகளோடும் வளம் வந்து கொண்டிருக்கிறது கல்லூரிகளாட்டா. இன்று மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து தான் நேரடியாக வளம் வர கேட்டு வச்சுட்டு இருக்கோம். லீல வினோதம் சிறப்பாக மாணவர்களோட பேசிட்டு இருக்காரு, தொடர்ந்து கேட்கலாம்.
4: நிறைய பாடகைகள் உருவாகிட்டாங்க, இன்னும் ஒரு 1 hour வேணும்ன்றாங்க. இல்ல அப்படின்னா இல்ல இல்ல நான் பாட்டு பாடணும்னு ஒரே வெறித்தனமா
3: இருக்கிறாங்க.
4: நிறைய மாணவிகள் இருக்காங்க, நம்ம இருந்தாலும் நம்ம தமிழ் பேராசிரியர் கிட்ட பேசிடுவோம். ஐயா வணக்கம்.
5: வணக்கம்.
4: ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
5: ராதாகிருஷ்ணன்.
4: நீங்க ஆசிரியர்னாவே கரெக்டா பேரும் மேட்ச் ஆகி போயிட்டீங்க.
5: ஆமாங்க.
4: எந்த ஊருங்க நீங்க?
5: சொந்த ஊர் காளிக்கண்ணூருங்க.
4: சரிங்க.
5: மேட்டூர் மாவட்டம், சேலம் மாவட்டம்.
4: சரிங்க. எப்படி இருக்கு கல்லூரி? எத்தனை வருஷமா இந்த கல்லூரியில வேலை செய்யறீங்க?
5: நான் 11th ஆண்டு இந்த ஆண்டு.
4: சரி, 10
5: ஆண்டுகள் நிறைவேற்றி 11th ஆண்டு
4: ஆகும். அப்போ ஒரு தமிழ் பேராசிரியீங்க, மாணவர்களுக்கு நீங்க என்ன மெயினா வந்து போதிப்பீங்க எப்பயுமே?
5: மாணவர்களுக்கு முதல்ல ஒழுக்கம் தான்.
4: ஒழுக்கம் தான்.
5: ரெண்டாவதுதான் கல்வி.
4: ஒழுக்கம்னா கல்வி வந்துடலாம், கொண்டு வந்துடலாம்.
5: ஆட்டோமேட்டிக் வந்து படிப்பு வந்துடும். அதனால கல்வி தான் முதல்ல. இந்த ஒழுக்கம் தான் முதல்ல.
4: ஒழுக்கம் தான், அதான் ஒழுக்கத்திலே இது ஒரு மெயின் தர.
5: ஆமா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் கொம்பப்படும்.
4: சரிங்க.
5: மாணவர்கள் சிறப்பா மாணவர்கள் பண்ணிருந்தாங்க, இந்த ஆண்டு வந்திருக்கீங்க. அதனால முதல்ல நாங்க உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய மாணவர்களை ஊக்கப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கேக்குறீங்க.
4: சரிங்க.
5: அதனால உங்களுக்கு நன்றி. நிறைய கல்லூரியில வந்து கருத்தரங்கு, சிறப்பு சொற்பொழிவுகள், நிறைய நிகழ்ச்சிகள் மாணவ மாணவர்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. மாணவர்கள் வந்து படிப்போட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால உங்க ஸ்கில்ல வந்து வளர்த்துறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
4: நன்றி.
5: நன்றி. நன்றி
4: ஐயாவுக்கு வந்து நன்றி. இப்ப வந்து நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சுதாமா? ஏங்க ஒரு ஓ போடுங்க.
6: ஒன் ஸ்பீக்கர் மட்டும் போயிருக்கு.
4: ஸ்பீக்கர் போகணும்னு முடியாது போச்சு. டபுள் ஸ்பீக்கர் போகணும். ஏங்க இன்னொரு முறை ஓ போடுங்க. அற்புதம் அற்புதம். போதும். ஒரு பாடகி ஒருத்தர் நமக்காக காத்திருக்கிறார். ஒரு பாடகி, வணக்கம் பாடகி, உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் கிருத்திகா.
4: கிருத்திகா, என்ன பாட்டு பாட போறீங்க?
7: உசுரையே தொலைச்சா
4: உனக்குள்ள அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. 1, 2, 3.

0: நந்தினி
1: மூணு பேர் சார்பா எல்லாரும் பாருங்க. 1 2 3

0: madam. Sir, whatever, sir, I'm suffering from PU 2 days to attend the class. Super, super, நல்லா பண்ணீங்க. ஓகேவா? அடுத்த பாட்டு ஏதோ ரெடியா பண்ணி வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். இங்க ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் இருக்காங்க. என்னன்னு பேசும். ஐயோ பயமா இருக்கே. உங்க பேர் சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ.
1: ரவீனா.
0: ரவீனா. ஜீவிதா.
1: அமுதா.
0: அமுதா.
1: சாதனா.
0: சாதனா ஏமா முடிச்சுட்டே சொல்றேன். அதாவது சாதனா சார் சொல்லணும் சார் அப்படின்னா பயமா இருக்குல்ல. அப்படியாம்மா சரிம்மா நீ எல்லாம் திங்க பண்ண மாதிரிமா. சரி என்ன பாட்டு பாட போறீங்க?
1: என்ன
0: படமா அது?
2: மின்னல் மலரை இந்த மந்திரமோ தந்திரமோ இங்கு சென்று பறித்தாய் திருத்திட மரம் ஒன்று.

0: நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நினைவோம் நேர்களே.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கல்லூரி கலாட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: கலகலப்பாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கல்லூரி கலாட்டா இன்று மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரடியாக வளமுறை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஒரே பாடலும் கவிதையும் கடிஜோக்குமா இருக்கு. அடுத்து யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
1: கேட்போம், கண்டிப்பா கேட்போம். கடிஜோக்கு யாரும் சொல்றதா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது யாருமா? நீங்க தானம்மா, அது சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களா? நீங்க சொல்ற ஜோக்கு நாங்க தான் சிரிக்கணும், நீங்களே சிரிக்க கூடாது. சொல்லுங்கம்மா.
2: முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
1: முட்டைக்கு நடுவுல என்ன சார் இருக்கும்? எம்டி பிளேஸ் இருக்கும். கரெக்டா? முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்குமா? டா மேல புள்ளி இட்டு. எங்க ஒரு முறை கை தட்டுங்க. சிந்தனடா சிந்தனை, சும்மா இல்ல. இதெல்லாம் கிட்னி கிட்னி. இரு இரு, ஒண்ணு முடிச்சிடலாம்.
2: கம்ப்யூட்டர் கடவுள்.
1: கம்ப்யூட்டர்
2: கடவுள்.
1: கம்ப்யூட்டர் கடவுள் யார்? கம்ப்யூட்டர் கடவுள் யாருமா? சிபியூவா? கம்ப்யூட்டர் கடவுள் யாருன்னு கேட்டா விநாயகர்ன்றாங்க. ஏமா விநாயகர்ன்னு சொல்ற? மவுஸ் வச்சிருக்காருல்ல, மவுஸ். சௌந்தர்யா அறிவுக்கு தஞ்சாவூர்ல இருக்க வேண்டியது. ஆனா பரவாயில்லமா, இருந்தாலும் மேட்டூர்ல இருக்க நல்லது. அடுத்தது யாரு கடிச்சோக்கு? ஏதாமா கடிச்சோக்கு சொல்ற மாதிரியே வந்த.
2: யார் அடிச்சா வலிக்காது?
1: காத்து அடிச்சா வலிக்காது.
2: குடியரசு
1: கடற்கரையில வீடு கட்டினா என்ன ஆகும் சொல்லிட்டாமா? கவர்மெண்ட் வந்து புடிச்சிட்டு போயிடும். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி
0: செலவாகும்.
1: நிறைவு பாடுறாங்க.

0: அதே ஃபார்ம்ல இருக்கீங்க. என்ன பாட்டு பாட போறீங்க?
1: நம்ம நண்பன் பத்தி பாட போறோம்.
0: நண்பனை பத்தி பாட போறீங்க. 1 2 3
1: நான்

0: gusto por culo, mira que fue.
1: கலாட்டா நிகழ்ச்சி நிறைய மாணவர்கள் மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சார்ந்த மாணவிகள் அப்படியே போட்டி போட்டுக்கொண்டு அற்புதமாக தங்களுடைய தங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். நம்முடைய பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் நாம் வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
2: லீல வினோதன், நன்றி நன்றி.

இளமை தொழிலோடு கேட் ரஸ்தம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்றைய கல்லூரி கலாட்டா மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலியா விளம்பரம் கேட்டு ரசித்தோம். மாணவ மாணவியர்கள் உற்சாகமா பாடல் கவிதை கடிஜோக்கெல்லாம் சொன்னாங்க, கேட்கவே சிறப்பா இருந்தது. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. நான் கூட ஒரு கடிஜோக் சொல்லலான்னு இருந்தேன். சரி, நேயர்கள் நீங்க இந்த கடிஜோக்கு பதில் சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எலிக்கு வந்து பேண்ட் போட்டா என்ன ஆகும்? சரி, யோசிச்சுக்கிட்டே இருங்க, நிறைவுல சொல்றேன். எலிக்கு பேண்ட் போட்டா என்ன ஆகும்? நேயர்கள் இனி கேட்கலாம் நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். நண்பகல் 12:10 நாடகம், மணமேல் குடி கவி வெண்ணிலவன் அவர்கள் எழுதிய தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள், அதனை தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், கடிதம் வழியா நீங்க விரும்பி கேட்ட கானங்கள் ஒழிக்கும் நேரம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம், எள் மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து ஈச்சப்பாடி பகுதியை சேர்ந்த சி பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், உங்களோட விருப்ப பாடலை விரும்பி கேட்க வேண்டிய நிகழ்ச்சி, 0:40

0: மூன்று 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களோட விருப்ப பாடல் பாடும். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவ மையம் வழங்கும் நாளும் நலமுடன். 5:55 மாலை தென்றல் மனதை வருடும் தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிராமம் கூளையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி எம் சரண்யா அவர்கள். 8 மணிக்கு இளந்தென்றல் என்று சொல்லோடு விளையாடு. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். அதனை தொடர்ந்து
1: Prime Minister Narendra Modi will participate in the valedictory session of the Departmental Summit on Women and Child Development in New Delhi this evening. The two-day event, which began yesterday, is witnessing the participation of political leadership and officials dealing with the women and child development sector from all states. It is the second in a series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen cooperative federalism, foster collective ownership of national priorities, and accelerate outcomes through closer centre-state collaboration. Union Finance Minister Nirmala Sitharaman today embarked on an official visit to Singapore. During the three-day visit, the Finance Minister will hold a series of high-level engagements with the leadership of Singapore, senior members of the business and investment community, and global institutional investors. During the visit, Ms. Sitharaman will call on President of Singapore Tharman Shanmugaratnam and Prime Minister of Singapore Lawrence Wong. She will also meet Deputy Prime Minister of Singapore Gan Kim Yong and Foreign Minister of Singapore Dr. Vivian Balakrishnan. Discussions will cover key areas of the India-Singapore Comprehensive Strategic Partnership and take forward the outcomes of the International Society for Molecular Recognition, including cooperation in trade and investment, digital financial connectivity, capital markets, taxation, semiconductors, advanced manufacturing, skilling and aviation. Counting of votes for the Thattanchavadi Assembly constituency by-election in Puducherry has been completed. All India NR Congress candidate Ashok Anand has secured a comfortable victory with a margin of 8,482 votes in the seat vacated by Puducherry Chief Minister N. Rangasamy. Ashok Anand secured 13,358 votes, while his nearest rival, Indian National Congress candidate E. Vinayakam, polled 4,876 votes. In Tamil Nadu Assembly by-elections at Madurantakam and Dharapuram, the ruling TVK has taken the lead in both the constituencies. The leading contestants, Maragatham Kumaravel and Satyabama, had resigned from the AIADMK and post-poll, they joined the ruling TVK party. Union Communications Minister Jyotiraditya Sindhya has extended his greetings to all Dak Sevaks on the occasion of World Post Day and thanked them for their dedicated service to the nation. In a social media message, Mr. Sindhya reiterated, Dak Seva is Jan Seva. He noted that in the era of digital communication, India Post is also embracing digital transformation and striving to fulfill the aspirations of the people. The minister said that India Post continues to serve the nation selflessly.
2: Dak Seva is a Jana Seva. And with our new postal apps, Dak Mitra and Seva Mitra, both of these applications reach out, on the one hand, to our Dakya community, on the other hand, to our customers. In an age of digital communication, India Post too is going digital. India Post is also endeavoring to fulfill each one of your aspirations. An organization that selflessly serves us day and night.

0: The Trump administration has announced the suspension of a key employment-based green card process for 8 major technology and outsourcing companies, including Indian firms Infosys, TCS, Wipro, and HCL. The action also covers Cognizant, Capgemini, Microsoft, and Adobe. U.S. Labor Secretary Keith Sonderling said the suspensions followed ongoing federal investigations into the companies. U.S. President Donald Trump has honored 6 of America's leading technology pioneers, including Indian origin Microsoft CEO Satya Nadella, with the country's highest awards for scientific achievement and technological innovation, describing their contributions as central to America's global leadership. Houthis have claimed fresh missile attacks on Saudi Arabia yesterday, targeting King Khalid International Airport in Riyadh, Najran Airport, and an airbase in Khamis Mushet. In response, the Saudi-led coalition announced its air defences intercepted and destroyed 3 ballistic missiles. In cricket, India will take on the West Indies in the second of the 5-match T20 international series in Ranchi today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. And with that, we end this news bulletin.
1: இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:10.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ஆகாஷவாணி நாடகமலர், தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம்.
5: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
6: எஸ் கமின்.
5: குட் மார்னிங் சார்.
6: குட் மார்னிங் இருக்கட்டும். நான் எதுக்காக கூப்பிட்டு தெரியுமா?
5: ஏதாவது இன்கிரிமெண்ட் கொடுக்க போறீங்களா சார்?
6: இன்கிரிமெண்ட் வேணுமா? நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி இருக்கணும்.
5: நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்?
6: செய்யறத செஞ்சுட்டு கேள்வி வேறையா கேட்கிற கேள்வி? நீங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனி மெடிக்கல் ப்ராடக்ட் ஃபார்முலாவ வேற கம்பெனிக்கு வித்தத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டேன், தெரியுமா
7: சார்? தேவையில்லாம எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க.
6: நாகராஜ், மாதவன், உங்க ரெண்டு பேரையும் கம்பெனியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்ட
7: சார்.
6: ஆர்டர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்க வெளியே போகலாம்
5: சார். எங்களை மன்னிச்சிடுங்க, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்.
6: எனக்கு தப்பு பண்றவங்களை கண்டாலே பிடிக்காது. அதுலயும் தப்பு பண்ணிட்டு திருந்திட்டேன், எனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறவங்கள சுத்தமா பிடிக்காது. நீங்க போகலாம்.
5: அப்போ இதுதான் உங்க முடிவா?
6: நீ எப்படி கேட்டாலும் இதுதான் என்னுடைய முடிவு. புரிஞ்சுதா? அவுட்.
5: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, நான் நாகராஜ் இல்ல, நாக பாம்பு. உங்களை கொத்தாம விட மாட்டேன்.
6: நாகராஜ், இந்த டைலாக்க பழைய படத்துல நம்பியார் பல தடவை பேசி கேட்டுட்டேன். புரிஞ்சுதா? கெட் அவுட்.
5: என்ன நீங்க வெளியே அனுப்புனதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். ஏண்டா இவனை பகச்சுக்கிட்டோம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வப்பேன். குட் பை.

0: என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: என்ன ஜானகி?
0: அது வந்து ஆபீஸ்ல யாரோ ரெண்டு பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணி நீக்கிட்டீங்களாமே.
1: ஆமா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால

0: வேலையை விட்டு நீக்கிட்ட. ஆமா, இதெல்லாம் யார் சொன்னா? டிரைவர் வீட்டுல வந்து உளறிட்டானா?
1: ஏன் அவனை குறை சொல்றீங்க? உள்ளதை தானே சொன்னா? ஆமா, நீங்க நீக்கின ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான ஆளுங்களாமே. அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோண்டாங்க, நான் பயப்படுறேன்.
0: இத பாரு ஜானகி, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, புரிஞ்சதா? நீ போய் வேலையை பாரு, நான் மாடியில போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
2: அக்கா,
1: யார் இது இந்த நேரத்துல?
2: அக்கா,
1: டேய் தம்பி சந்தோஷ்.
2: அக்கா
1: வாடா தம்பி.
2: நல்லா இருக்கியா அக்கா?
1: நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பாட்டு எவ்வளவு நாளாச்சு, நாம இப்படி பிரிஞ்சிருப்போன்னு நினைக்கவே இல்லடா தம்பி.
3: யாருமா? மாமாவா? மாமா நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஏன் மாமா இவ்வளவு நாளா வரவே இல்ல?
2: சௌந்தர்யா எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கேன் மாமா.
2: அக்கா.
1: தம்பி,
2: நான் இங்க வர்றது மாமாவுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல, அதனாலதான் நான் இங்க வரவே இல்ல. அக்கா, நான் இப்ப நல்லபடியா பிசினஸ் செய்யறேன், நல்லாவும் சம்பாதிக்கிறேன். அக்கா, நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன் அக்கா. அதனாலதான் மாமா கிட்ட சொல்லி சௌந்தர்யாவ பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அக்கா.
0: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கெல்லாம் என் பொண்ண எப்போதுமே கொடுக்க மாட்டேன்.
1: என்னங்க
2: மாமா?
0: என்ன அப்படி கூப்பிடாதடா, அருவறுப்பா இருக்கு.
2: மாமா,
0: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனெல்லாம் என்ன உறவு சொல்லி அழைக்கிறத நான் விரும்பல, புரிஞ்சுதா?
1: எங்க அப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி.
0: இங்க பாரு ஜானகி, அக்கா தம்பி அப்படிங்கிற உறவெல்லாம் இருக்க கூடாது, சொல்றது புரிஞ்சுதா? நான் வெளியே போயிட்டு திரும்பறதுக்குள்ள இந்த வீட்டுல அவன் இருக்க கூடாது.
2: இத பாருங்க மாமா, எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா சௌந்தர்யா தான், நிச்சயமா அவளை உங்க சம்மதத்தோட தான் கைப்பிடிப்பேன், நான் வரேன்.
1: சந்தோஷ் தம்பி.
3: அம்மா அம்மா அழாதம்மா. ஏமா மாமா மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காரு அப்பா?
1: சௌந்தர்யா, உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீர்ப்பை எழுதி வச்சிட்டு இருக்காருமா. அதனாலதான் யதார்த்தமா ஒரு பிரச்சனையில சந்தோஷ் ஜெயிலுக்கு போனான். அதையே காரணம் காட்டி அவனை வெறுத்ததோட இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நான் அவனையோ என்னைய பெத்தவங்களையோ பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்தும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
3: அழாதம்மா அழாத, எனக்கும் மாமா மேல அன்பு பாசம் நேசம் எல்லாமே இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு அப்பா ஏத்து பாருமா, நீ கவலைப்படாத.
4: என்னண்ணே இது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தீங்க, ஆனா ருத்ரமூர்த்தி உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு அண்ணே. அதோட சேர்ந்து எனக்கு வேலை போயிடுச்சுன்னே.
5: கவலைப்படாதடா, இவனோட கம்பெனி இல்லாட்டி என்ன, வேற இடமே இல்லையா, வேலையே கிடைக்காதா?
4: அப்படின்னா அவனை நீங்க பழி வாங்க போறது இல்லையா?
5: அது எப்படிடா விட்டுற முடியும்? இந்த நாகராஜ் யாருன்னு தெரியாம சீண்டி பார்த்துட்டான்.
4: ஆமா அண்ண, அவனை விடக்கூடாது.
5: ருத்ரமூர்த்திய எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க.
4: சூப்பர்.
5: சரி கிளம்பு, வெளியில போயிட்டு வருவோம். என்னதங்க கூட்டமா இருக்கு, என்னன்னு பாரு.
4: அவனாவது தண்ணி போட்டு விழுந்து கிடப்பான, வாங்கண்ண நாம போவோம்.
5: இருடா பாத்துட்டு போவோம்.
6: ருத்ரமூர்த்தி, எனக்கு உன் பொண்ண கொடுக்க மாட்டியா? எனக்கு எனக்கு என்னடா குறைச்சல, இங்க பாருடா, உன் பொண்ண கண்டிப்பா விட மாட்டேன். உன் பொண்ண கல்யாணம் பண்ணி உன்னை பழி வாங்கல டே ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்தி நான் சந்தோஷம் இல்லடா, நான் சந்தோஷம் இல்ல.

0: யார சொல்றான்?
1: என்னென்ன பேச போறீங்க? வாங்க என்ன போவோம்.
0: கொஞ்சம் பேசாம இருடா தம்பி. தம்பி தம்பி உன்னதான் யாருப்பா? உன் பேர் என்ன?
2: அவனுக்கு வேண்டிய ஆளையா நீனு?
0: இல்லப்பா, ஏதோ உளறினியே, கோமா கூட பேசினியே.
2: மெடிக்கல் கம்பெனியோட எம்டி ருத்ரமூர்த்தி அவன் தான்.
0: நம்ம எதிரி பேர் சொல்றானே. தம்பி, தெரியும் தம்பி, அவர் மேல உனக்கு என்ன கோபம்?
2: நான் வந்து
0: சரி வா, வீட்டுக்கு போக, அங்க போய் பேசிக்கலாம். டேய் மாதவா, சீக்கிரம் ஆட்டோ போடுறேன். கும்பி ஆட்டோ, கும்பி
1: ஆட்டோ, ஆட்டோ இங்க வாங்க. இங்க ஏன்ன யாரோ ஒருத்தன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே.
0: மாதவா, உனக்கு இப்ப புரியாதுடா, பிறகு விவரமா சொல்றேன். முதல்ல உட்காரு.
2: நான் எங்க இருக்கேன்
0: தம்பி? பத்திரமா தான் இருக்க, கவலைப்படாத. முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லு.
2: என் பேரு சந்தோஷ். ஆமா, நீங்க யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்?
0: தம்பி, நீ ரோட்ல போதையில விழுந்து கிடந்த, நாங்க தான் உன்னை எழுப்பி கூட்டிட்டு வந்தோம். ஆமா, யாரு உன்னோட எதிரி? ஏதோ ருத்ரமூர்த்தி அப்படின்னு கூட ஏதோ பேசினீங்க.
2: அந்த ருத்ரமூர்த்தி பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு இனிமே அவன் தான் எதிரி.
0: யாரு? அந்த மெடிக்கல் ப்ராடக்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு அவரா?
2: அவரே தான்.
0: நீ அவர் பொண்ணை விரும்புற? அந்த பொண்ணு உன்ன விரும்புதா?
2: ஆமா, அவளும் என்ன விரும்புறா. ஆனா எனக்கு இல்லனா அந்த ருத்ரமூர்த்தி தான் இருக்காரு.
0: அப்படின்னா கவலைப்படாத, அந்த பொண்ணை நீ கைப்பிடிக்க, நான் நிச்சயம் உதவி செய்யறேன்.
2: என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நீங்க ஏன் எனக்கு உதவணும்? உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது.
0: தம்பி, என்னை யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மையான காதல் எப்போதுமே தோற்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? அதனாலதான் உன்னுடைய காதல் கதையை கேட்ட உடனே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா உன் அக்கா மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்.
2: அதுக்கு ஏ மாமாவே தடையா இருப்பாரு.
0: அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சா போதும்.
2: கண்டிப்பா செய்யறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க.
0: நீ இனிமே இங்கதான் தங்கணும். நாளைக்கு காலையில போய் உன் அக்கா மகள்கிட்ட பேசு. அவளை எப்படியாவது நீ சொல்றத கேட்கிற அளவுக்கு மாத்திரு. உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
2: அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நீங்க யாரோ எவரோ, ஏன் காதல புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைக்க பாக்குறீங்க? ஆனா என் மாமா என்னோட காதலையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம எங்களை பிரிக்க பாக்குறாரு.
0: டோன்ட் வரி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்.
1: என்னண்ணே இது, நம்ம எதுக்குன்னே இதுக்கு முயற்சி பண்ணணும்? ருத்ரமூர்த்திய பழி வாங்கணும். ஆனா அதை விட்டுபிட்டு இவன் காதலை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோ மாதிரி பேசுறீங்க.
0: டேய், ருத்ரமூர்த்திய பழி வாங்குறதுன்னா நேரா போய் துப்பாக்கிகளை சுடுறது நினைச்சியா? எதிரிக்கு எதிரி, நமக்கு நண்ப. இவனை வச்சு காய நகர்த்தி அவனை பழி வாங்க போற?
1: என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.

0: உனக்கு இப்ப புரியாது, போக போக புரியும் பாரு.
1: சந்தோஷ், நான் சொன்ன மாதிரி உங்க அக்கா பொண்ணுகிட்ட இந்த ஒரு மாசமா நல்லா பழகி நீ எதை சொன்னாலும் கேக்குற மாதிரி செஞ்சிட்டல்ல.
2: இப்ப நான் எதை சொன்னாலும் அவ செய்வா.
1: வெரி குட். நாளைக்கு அவளை மகாபலிபுரம் போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு.
2: கண்டிப்பானே, அவளை நான் கூட்டிட்டு வந்துட்டா எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்களா?
1: அதுக்கு தானப்பா கூட்டிட்டு வர சொல்றேன். சரியா, மறந்துடாம இன்னைக்கு சாயங்காலம் போய் அவளுக்கு ஞாபகப்படுத்திடு.
2: ஓகேண்ணே, நான் வரேண்ணே.
3: என்னண்ணே இது, ருத்ரமூர்த்திய பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்னடாண்ணா இவன் காதலை சேர்த்து வைக்கிறதுலயே ரொம்ப தீவிரமா இருக்கீங்க.
1: சத்தம் போடாத, எங்க அவன்?
3: ரூம்ல நல்லா தூங்குறான்.
1: நல்லா பாத்தியா?
3: நல்லா பாத்துட்டேண்ண, போதையில நல்லா தூங்குறான். இடியே விழுந்தாலும் அவன் எந்திரிக்க மாட்டான்.
1: இங்க வேண்டா, நாகராஜ பத்தி நீ புரிஞ்சுக்கணும்.
3: குழப்பாம திட்டத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன?
1: சரி சொல்ற கேள். சந்தோஷ் சௌந்தர்யாவை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருவான். அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரெடி பண்ணி இருக்கிற ஆளு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுப்பான். இவங்க ரெண்டு பேரும் மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு இடத்துல அடைச்சிட்டு சந்தோஷ் பேசுற மாதிரியே அவனுடைய செல்லுல இருந்து ருத்ரமூர்த்திக்கு போன் செஞ்சு ஒரு பெரிய தொகைய கொண்டு வர சொல்லுவ. அப்பதான் மகளை உயிரோட பாக்கலாம்னு அலறிக்கிட்டு பணத்தோட வருவோம்.
3: அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை விட்டுடுவீங்களான்?
1: நான் என்ன மடையனா விடுறதுக்கு? அந்த பொண்ணை மும்பையில வித்துட்டு அந்த பழிய சந்தோஷ் மேல விழுகிற மாதிரி பண்ணிடுவேன். இப்ப மகளை காணும்னு சொல்லிட்டு ருத்ரமூர்த்தி கவலைப்படுவான், சந்தோஷ் மேல சந்தேகப்பட்டு கேஸ் கொடுப்பான். இதுதான்டா என்னுடைய பிளான். எப்படி?
3: சூப்பர்னு. அவனோட கைய வச்சு அவன் கண்ண குத்துற மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு. நீங்க ரியலி கிரேட்னு.
1: சரி, நான் சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வர்ற இடத்துக்கு போய் நம்ம பிளான் சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ. ஓகே
3: ஓகேண்ணே, ஓகேண்ணே. அண்ணே இப்ப நான் கிளம்புறேன்.
4: என்னங்க என்னங்க, நம்ம பொண்ணு சௌந்தர்யாவ காணுங்க. ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாலே, ஆனா இப்ப 6 மணி ஆயிடுச்சுங்க, இன்னும் அவ வரலங்க.
5: என்ன என்ன சொல்ற தானே? அவ என்ன சொல்லிட்டு போனா?
4: யாரோ ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் போறதா தான் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் காணுமே.
5: ஹலோ ஹலோ, யார் பேசுறது?
2: ருத்ரமூர்த்தி. என்ன யாருன்னு தெரியல? நான் தான் சந்தோஷ் பேசுறேன். உன் பொண்ணு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீல, எனக்கு கிடைக்காத உன் மக இருக்கவே கூடாது. அதனாலதான் அவளை நான் கடத்திட்டு வந்துட்டேன்.
5: என்னடா சொல்ற?
4: என்னங்க?
2: நீ எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். உடனே 50 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரணும். அப்பதான் உன் மகளை உயிரோட நீ பார்க்கலாம்.
5: என்ன?
2: போலீஸுக்கு போன் பண்ண.
5: என்னடா சொல்ற?
4: என்னங்க என்னாச்சு?
2: இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க வர வேண்டிய இடத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க.
5: ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டானே.
4: யாருங்க போன்ல?
5: அதான் உன்னோட தம்பி நம்ம மகளை கடத்திட்டு போய் வச்சிருக்கான்.
4: என்னது?
5: 50 லட்சம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றான். சொன்னல்ல

0: ஜெயிலுக்கு போனவன் திருந்த மாட்டான். பாத்தியா? இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன்.
1: சந்தோஷ், என்னடா அது?
0: இன்ஸ்பெக்டர், என் மகளை கடத்திட்டாங்க, எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும்.
2: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, கவலைப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரியே நீங்க பணத்தோட அவன் சொன்ன இடத்துக்கு போங்க. அதுக்கு முன்னாடியே எங்க டீம் ஆளுங்க அங்க இருப்பாங்க.
0: சரி சார்,
2: நாங்களும் வந்துடுறோம். உங்க மகளை நிச்சயமா காப்பாத்திடலாம், கவலைப்படாதீங்க.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
1: என்னங்க, நானும் கூட வரேங்க.
0: வரவேணா ஜானகி, உன்னுடைய தம்பிய சுட்டு பொசுக்கியாவது ஏ மகளை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன். நான் வர்றேன்.
3: பாகண்டா அந்த சந்தோஷ், அவனா வந்து வலையில மாட்டிக்கிட்டான். இதோ அவன் ஆசைப்பட்ட அக்கா மக மும்பைக்கு போக போறான். டேய் மாதவன், ஏஜென்ட்க்கு போன் பண்ணியா?
4: முன்னாடியே போன் பண்ணிட்டேனே, இப்ப இதோ வந்துருவான்.
3: டேய் சந்தோஷ், பாவண்டா நீ, ருத்ரமூர்த்திய பழி வாங்க நினைச்ச எனக்கு நீ உதவினத்துக்காக ரொம்ப நன்றி. அதே நேரம் நீ ஆசைப்பட்ட சௌந்தர்யா இப்போ மும்பைக்கு போக போறா, அந்த பழியும் ஓ மேலதாண்டா விழும். எப்படி? அடிக்கிற
5: உனக்கு ஒன்னு ரெண்டு பத்தாது, இந்த இன்னொன்னு வாங்கிக்க, இன்னொன்னு வாங்கிக்க.
6: நீ நீ எப்படி எப்படி
5: ஏன் அப்படி தடுமாறுற? வெயிட் வெயிட், எல்லாத்தையும் நானே சொல்றேன்.
6: சந்தோஷ்,
5: கத்தக்கூடாது கத்தக்கூடாது.
6: என்னுடைய கையை கட்டுற ஏண்டாதே, விடுறாதே.
5: இப்ப நான் பேசுறது மட்டும்தான் நீ கேட்கணும். என்ன நாகராஜ், குழப்பமா இருக்கா? நானே தெளிவா சொல்றேன். நான் என் மாமாவோட வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கப்ப நீயும் நண்பன் மாதவனும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அத கேட்டுட்டேன்டா. என் மாமாவை பழி வாங்கறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட திட்டத்தை தெரிஞ்சு அதை முறியடிக்கிறதுக்காக தான் நான் குடிச்சிட்டு ரோட்ல எங்க மாமாவை திட்டுற மாதிரி நடிச்சேன்டா. அதை நீங்களும் நம்பி என்ன கூட்டிட்டு போய் என் மூலமா என் மாமாவை அவமானப்படுத்தி அதன் மூலமா நீங்க லாபம் அடையலான்னு பாத்தீங்களா? டேய், நான் உங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நடிச்சேன்டா.
3: நீ உங்க அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு சொன்னிய, அதுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணடா. என்னை விட்டுறா.
5: எனக்கு அவர் பொண்ண கட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்லடா, அவங்களும் அவங்க குடும்பமும் என்னைக்கும் நல்லா இருக்கணும் தானா நான் நினைப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா?
3: என்ன?
5: நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேக்குற மாதிரி நடிச்சேன். நீ எந்த அளவுக்கு போறங்கறத பாக்கிறதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்சேன். நீயும் நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு மாதவன் கிட்ட உன் திட்டத்தை எல்லாம் சொன்ன, அத நான் கேட்டுட்டே தான்டா படுத்திருந்தேன். இப்ப புரிஞ்சா?
3: நீ துரோகி, துரோகி.
5: யார் துரோகி? வேலை கொடுத்த முதலாளிக்கு அவருக்கு தெரியாம அவருக்கும் கம்பெனிக்கும் துரோகம் பண்ணியே, அது துரோகமா? இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ளய பகைய மூட்டி அதுல குளிர்காயலான்னு நினைச்சியே, அதை தடுக்க நான் பிளான் போட்டனே, அது துரோகம்.
2: அதுக்கு மேல நான் சொல்லண்டா உனக்கு.
6: போலீஸ், போலீஸ்.
2: நாகராஜ், உன்னோட திட்டம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? சந்தோஷ் முன்னாடியே என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு உன்னை ஃபாலோ பண்ணாரு. அப்பப்போ உன்னுடைய நடவடிக்கைகளை பத்தியும் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அதனாலதான் உன்னை கையும் களவுமா பிடிக்க முடிஞ்சது. அது மட்டுமல்ல, உன்னோட கூட்டாளி மாதவன் அவனோட வந்தானே மும்பை ஏஜென்ட், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. வெல்டன் சந்தோஷ், உங்கள மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தா காவல்துறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும், குற்றங்களும் குறையும். மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, இப்ப நீங்க உள்ள வாங்க.
5: சார், எங்க மாமாவுக்கு?
2: டோன்ட் வரி சந்தோஷ், வர்ற வழியிலேயே ருத்ரமூர்த்தி கிட்ட உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்.
5: சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்லாம சௌந்தர்யாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இவங்களை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்ணேன் மாமா.
7: சரிப்பா, எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரே
0: என்கிட்ட சொல்லிட்டாரு.

0: சந்தோஷ், என் மருமகனே, நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டப்பா. அது மட்டுமல்ல, நான் உயிருக்கு உயிரா நினைக்கிற என் மக சௌந்தர்யாவோட வாழ்க்கையை மொத்தமா காப்பாத்தி கொடுத்திருக்கியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல.
1: என்ன மாமா இது நன்றி அது இதுன்னு இதுக்கு போய் இப்படி கண் கலங்கிட்டு? மாமா, என்னைக்குமே நான் நீங்க வளர்த்த புள்ளதான், இது என்னோட கடமை மாமா, கடமை.
0: தவறு செஞ்சவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லவங்களா மாற மாட்டாங்கன்னு என் மனசுல நான் எழுதி வச்சிருந்த தீர்ப்ப இப்ப திருத்தி எழுதிட்டேன். என் பொண்ணு சௌந்தர்யாவுக்கு சந்தோஷ் தான் மாப்பிள்ள, சந்தோஷ் தான் மாப்பிள்ள.
2: நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
3: ஃப்ரீ ஃப்ரீ கபி.
5: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: நேர்களே, உங்கள் நினைவிற்கு ஒன்று பத்திற்கு நேயர் விருப்பம். கடிதம் வழியா நீங்க விரும்பி கேட்ட கானங்களை கேட்க ரசிக்கும் நேரம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இசையோடு இணைந்தே இருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேக்காவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொராக்கோவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகத்தை 8482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திரு அசோக் ஆனந்த் 13,358 வாக்குகளையும் திரு விநாயகம் 4,876 வாக்குகளையும் பெற்றனர். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் தமக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 8,792 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். தாராபுரம் தொகுதியில் 12வது சுற்று முடிவில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி பானுமதியை விட 6,420 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவை தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவசிஷ் சர்மா தமக்கு அடுத்தபடியாக வந்த திரு முகமது ஃபக்ருதீன் அஜ்மலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் தருவாயில் உள்ளார். மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 7வது சுற்றில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் 59,540 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். ரெஜிநகர் தொகுதியில் 5வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவ் சர்க்கார் 34,501 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். பிரதேச ராணுவப் படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படையினர் மற்றும் குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அனைத்து தரப்பு மக்களும் நாட்டிற்கு ராணுவ சேவையை உறுதிப்பாட்டுடன் அளிப்பதற்கு பிரதேச ராணுவம் வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பு, பேரிடர் நிவாரணப் பணிகள் உள்ளிட்டவற்றில் இப்படையினரின் பங்கு மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வோடு நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற சேவையை அளிக்கும் வீரர்களாக பிரதேச ராணுவத்தினர் செயல்படுவதாகவும் அவர்களின் சேவைக்கு தாம் தலைவணங்குவதாகவும் கூறியுள்ளார். மதிப்புமிக்க பிரதேச ராணுவப் படையினரின் பங்களிப்பு வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்கிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 அரசுமுறை பயணமாக இன்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்தார். சாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் அங்குள்ள இந்திய தூதர் திரு ஷில்ப

0: பாக் ஆம்புலே அவரை வரவேற்றார். இந்த பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகநாதன், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, மின்னணு, டிஜிட்டல் நிதி, செமிகண்டக்டர், தயாரிப்பு தொழில் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிங்கப்பூருடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு கட்ட பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த 26 ஆண்டுகளில் 194.68 மில்லியன் டாலர் அளவுக்கு அந்நாட்டிலிருந்து நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அஞ்சல் சேவை மக்கள் சேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி அஞ்சல் துறை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தற்போதைய டிஜிட்டல் தகவல் தொடர்பு காலகட்டத்தில் இந்திய அஞ்சல் துறையும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பாடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்திய அஞ்சல் துறை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து லாப நோக்கின்றி பணியாற்றும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் மற்றும் துடிப்பான கிராமங்கள்.
2: நிதி ஆயோக்கின் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் திரிபுரா மாநிலத்தின் தொலைதூர மாவட்டமான தலாய் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தாய்சேய் நலன், ஆரம்ப கல்வி, நுண்ணீர் பாசன திட்டங்கள், கிராமப்புற சாலை கட்டமைப்பு போன்றவற்றில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. சமூக பொருளாதார ரீதியாக இம்மாவட்டத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவியுள்ளது. தேசிய அளவில் விரைந்து வளர்ச்சி பெறும் மாவட்டங்கள் பட்டியலில் திரிபுரா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களும் இணைந்துள்ளன. இம்மாநிலத்தில் பங்களாதேஷை ஒட்டி அமைந்துள்ள ஊரகப் பகுதிகள் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்களை பெற்றுள்ளன. இந்த கிராமங்கள் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு இந்த திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது. இந்த கிராமங்களில் இணையதள கட்டமைப்பு, தரமான சாலைகள், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, சூரிய மின்சக்தி போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற உள்கட்டமைப்பு நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் கைத்தறி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுலா, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி போன்றவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது என்பதை உறுதியாக கூறலாம்.
0: நடைபாதை வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற சிறப்பு முகாம்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. சாலையோரம் வியாபாரம் செய்யும் காய்கறி, பழம், பூ, உணவு மற்றும் சிறு தொழில் வியாபாரிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக ₹15,000, இரண்டாம் தவணையாக ₹25,000, மூன்றாம் தவணையாக ₹50,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் வியாபாரிகளுக்கான கிரெடிட் கார்டுக்கும் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். முறையாக கடனை திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும் சாலையோர வியாபாரிகள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, பேன் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, யுபிஐ ஐடி அல்லது QR கோடு ஆகியவற்றுடன் வர வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் முகாமிற்கு வந்து கடனுதவி மற்றும் கிரெடிட் கார்டு வசதியை பெற்று பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்று

0: சிறு தொழிலை மேலும் வளர்த்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க தொழில்துறை முன்னோடிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்காக வழங்கப்படும் இந்த விருதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சத்ய நாதல்லா உள்ளிட்ட 6 பேர் பெற்றுக் கொண்டனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல்ஜாரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஹினா ஜப்பானின் யூகி நெய்டோ இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 46.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேகாவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொராக்காவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: உங்கள் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:50.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: என்னமா சுப்பு, எதுக்கு இந்த ஆட்டம்? எதுக்கு இவ்வளவு சத்தத்தை வச்சு ஊரையே கூட்டிட்டு இருக்க? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருக்க வேணாமா? பசங்க வேற படிக்கணும்னு அதிசயமா புக் எடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. இப்போன்னு பாத்து ஸ்பீக்கர்ல சத்தத்தை வச்சுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்க. அதுங்கெல்லாம் நானும் வந்து அந்த அக்கா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடுறேன் அப்படின்னு அவங்களுடைய கவனத்தை எல்லாம் செதற விடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அந்த சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு உன் ஆட்டத்தை போடலாம். இல்ல,
1: சத்தத்தை குறைச்ச ஆட்டத்தை இப்படி போடுறது? வந்துட்டா எப்ப பாரு நம்மளை குறை சொல்லவே. ஏன் கருத்து செல்வி, இப்படி கருத்தா சொல்லிதான சாவடிப்பியா? உனக்கு வேற வேலையே இல்ல? எப்பயாச்சும் நான் ஏதாவது பண்ணா போதும், வந்து குறை சொல்றதுக்கு வந்துடுற.
0: ஏன் பேச மாட்டே? உனக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? நீ தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மூழ்கிட்டு இருக்கியே.
1: இதுல என்ன இருக்கு? அதை விட இத நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு ஜாலியா இருக்கணும், பாட்டை போட்டு டான்ஸ் ஆடணும். தோணுச்சா நான் பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுவேன்.
0: ஜாலியா இருக்கலாம் தான் சுப்பு, அதுக்குன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது.
1: உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பாட்டு பிடிச்சிருக்கு, நான் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்.
0: சுப்பு, இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நீ இந்த அளவுக்கு தைய தக்கன்னு குதிக்கவே மாட்டே. பொட்டி பாம்பாட்டம் அடங்கி கிடப்ப, தெரியுமா?
1: சரி, என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா தான தெரியும், சொல்லி தொலைய.
0: மனித ஒலி அளவுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த டெசிபல தாண்டி ஒலி அளவை கேட்டோம்னா வச்சுக்கோங்க, அந்த சத்தத்தை கேட்கும் போது மனுஷங்களோட இதயம் வந்து படபடுத்து ஹார்ட் அட்டாக் வர கூட சான்சஸ் இருக்கு, தெரியுமா?
1: அப்படியா? இப்படி ஒண்ணு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இத பத்தி முழுசா சொல்லு.
0: இங்க பாரு சுப்பு, தேவையான அளவுல இருக்கிறோம் சத்தத்தை கேட்டா பிரச்சனை எல்லாம் இருக்காது, ஆனா தொடர்ந்து அதிக அளவுல கேட்கும் சத்தம் தான் நம்மளுடைய உடல் மற்றும் மனதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து அதிக சத்தத்தை கேட்கும் போது கேட்கும் திறன் பாதிக்கப்படலாம், தூக்கம் பாதிக்கப்படலாம், மன அழுத்தம் வரலாம், எரிச்சல், கவன சிதறல் போன்ற பல பிரச்சனை ஏற்படலாம். நீ பாட்டுக்கு அதெல்லாம் தெரியாம எக்கு தப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். சத்தத்தை குறைஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணு. குறிப்பா குழந்தைங்க படிக்கிற நேரத்திலும், வயசானவங்க ஓய்வெடுக்கும் நேரத்திலும், நோயாளிகள் இருக்கிற இடத்துலயும் இந்த மாதிரி சத்தத்தை போடவே கூடாது. இந்த மாதிரி சத்தத்தை தவிக்கிறது ரொம்ப நல்லது, தெரியுமா?
1: ஓ, அப்போ நான் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் யாரையும் சத்தம் போட்டு கஷ்டப்படுத்த கூடாது, அதுதானே? முடிஞ்ச அளவுக்கு இந்த

0: என்னத்தான் நான் இன்னையில இருந்தே மாத்திக்கிறேன். போதுமா, அதுக்குன்னு நீ மறுபடியும் மறுபடியும் கருத்து சொல்லியே என்ன கொல்லாத.
1: மேடம், இன்னொரு கருத்தையும் கேட்டுட்டு போங்க.
0: மறுபடியும் கருத்தா?
1: ஆமா ஆமா, இது உன்னோட மட்டும் நிறுத்திக்காம உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்தி சொல்லு, அவங்களும் கேட்டு திருந்தட்டும்.
0: சரி கருத்து செல்வி, நான் சொல்றேன்.
2: சத்தமில்லா உலகம் வேண்டும், சந்தோஷம் நிறைந்த வாழ்வு வேண்டும், தேவையில்லா ஹாரன் வேண்டாம், தெருவெங்கும் எரிச்சல் வேண்டாம், அளவுக்கு மீறிய ஒளி வேண்டாம், அமைதியை அளிக்கும் செயல் வேண்டாம், காதுகளுக்கு ஓய்வு கொடுப்போம், கண்ணுக்கு தெரியாத மாசை தடுப்போம், குழந்தையின் தூக்கத்தை கலைக்காமல், முதியோரின் நிம்மதியை பறிக்காமல், விழாக்களிலும் சத்தத்தை குறைப்போம், வீதிகளிலும் அமைதியை காப்போம். ஒளி நம் வாழ்வின் ஒரு அங்கம், ஆனால் அளவுக்கு மீறினால் அதுவே மாசு. ஒளியை மதிப்போம், அமைதியை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20%.

0: சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் சுற்று வட்டார மாவட்ட இளைஞர்களுக்கு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. உங்கள் தகுதி மற்றும் திறமைக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை பெற முன்னணி நிறுவனங்களுடன் நேரடியாக இணையுங்கள். நடைபெறும் நாள் 10/10/2026 காலை 9 மணி முதல் ஸ்ரீ சண்முகா கல்வி நிறுவனங்கள், சங்ககிரி, சேலம். 300க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள், 2000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் ஆகியன உள்ளன. வேலை தேடும் இளைஞர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு 6574 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வன காப்பாளர் உள்ளிட்ட 46 வகை பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அக்டோபர் 6 முதல் தொடங்கி நவம்பர் 5 வரை. விண்ணப்பிக்க இணையதள முகவரி tnpsc.gov.in என்ற இணையதளத்திலும், மற்றொரு இணையதளம் tnpsc.exams.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை: சுய விவரம், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கண்ட பணிகளின் விவரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொழுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. அனைத்து கொழுபொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. நேரம் தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் பூம்புகார் விற்பனை நிலையம், 108 அண்ணா சாலை, சென்னை 600002. விலை ₹50 முதல் தொடங்கி 125,000 வரை. மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரா ஹாலிலும் கொழுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளநிலை உதவியாளர், பதிவேடு எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஆகிய பணிகளுக்கு காலி பணியிடங்கள் வெளியாகியுள்ளன. இளநிலை உதவியாளர் மற்றும் பதிவேடு எழுத்தர் ஆகிய பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கணினி திறன், தட்டச்சு சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள். மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதி, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதிற்குள். விண்ணப்ப படிவத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையதள முகவரி http://www.dharmapuri.nic.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை: ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தருமபுரி, 636705. மேலும் விவரங்களுக்கு 63-82-61-22-76 என்ற தொலைபேசி வாயிலாக அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026 மாலை 5:45 விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் தொகுப்புதியத்தில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. ஆகம குழுவால் பரிசீலிக்கப்பட்ட 34,971 திருக்கோயில்களின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். இணையதளம் www.hrce.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். புதிய கடைசி நாள் 10/10/2026. அதாவது நாளை மாலை 5:45 தபால் மூலமாகவும் அல்லது துறையின் இணையதளம் வழியாகவும் விடுபாடுகள் கருத்துக்களை

0: தெரிவிக்கலாம். முகவரி: ஆகம குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34.
1: நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

உணர்வுகளோடு உருவாடி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எள் மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து ஈச்சப்பாடி பகுதியைச் சேர்ந்த சி பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: முகம் தெரியா மனிதர்களையும் முகவரியின்றி இணைக்கும் மந்திரம் இசை. உங்கள் ரசனையை உலகிற்கு சொல்ல ஆரம்பமாகிறது இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, ஏலகிரி பகுதியிலிருந்து குணசேகரன் எழுதியிருக்காங்க. 2008 வெளிவந்த பீமா திரைப்படத்தில் இருந்து. வரும் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க நா முத்துக்குமார், இசையமைச்சிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ், பாடியிருக்காங்க ஹரிகரன், கே பிரசன்னா மற்றும் மகதி. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: இசையால் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, மதிக்கோன்பாளையம் பகுதியிலிருந்து மோகன் சுகுணா எழுதியிருக்காங்க. 1978 வெளிவந்த சிட்டுக்குருவி திரைப்படம்.

கலந்து. வரும் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க வாலி, இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடியிருக்காங்க மனதை மயக்கும் குரல் எஸ் ஜானகி. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

பொறுப்பு இந்த வைப் செம்மையா இருக்கு. உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காதுகளுக்குள் நுழைந்து இதயத்தை வருடும் மாயாஜலம் இசை உங்கள் ரசனைக்கு மகுடம் சூட்ட வருகிறது. அடுத்த பாடல் 1998 வெளிவந்த உயிரை திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு கடிதம் எழுதியவர் பழைய தருமபுரியிலிருந்து சுதா சத்யராஜ் கேட்டிருக்காங்க. வரும் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து, இசை ஏ ஆர் ரகுமான், பாடியிருக்காங்க ஸ்வர்ணலதா மற்றும் உன்னிமேனன். இதோ நீர்களே அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இப்ப வந்து நாம வந்து இந்த பல வகையான பாய்சன்ஸ் பத்தி பேசி பாத்துக்கிட்டு இருந்தோம், செஞ்சோம். அது எவ்வளவு கொடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் செய்யும் பண்ணுட்டு. அடுத்தது வந்து நம்ம நாட்டுல வந்து ரொம்ப காமனா இருக்குது. இதெல்லாம் வந்து நாமளா தேடிக்கிறது, எது இந்த விஷம் குடிக்கிறது, மாத்திரை சாப்பிடுறது, இந்த ஆசிட் குடிக்கிறது, இதெல்லாம் நாமளா சாப்பிடுறது செய்யறது. நாம எதுவுமே பண்ணாத செய்யாத ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை குடிக்கக்கூடிய செய்யறது வந்து ஸ்னேக் பைட், பாம்பு கடி. இந்த ஸ்னேக் பைட் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். நாம வந்து அதை தேடி போய் ஒன்னும் கடி வாங்கணும்னு நம்ம போறதில்ல. பட் இருந்தாலும் நாம்பல வந்து அது தேடி வந்து தாக்குது. நம்ம இந்தியாவில வந்து பல வகையான பாம்புகள் இருந்தாலும் 4 வகையான பாம்புகள் மட்டும்தான் வந்து விஷத்தன்மை உள்ளது. இது எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் குறிப்பா வந்து நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், அப்புறம் அந்த ஒன்னொன்னு சொல்லுவாங்க, அது கண்ணாடி விரியன், கட்டு விரியன், இந்த வகைரக்கள் தான் வந்து ரொம்ப கொடுமையான விஷம். நிறைய காமனா இருக்கிறது செய்யறது பண்றது. இது வந்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுல என்ன கொடுமையானதுன்னா, இந்தியாவில் மட்டும் வந்து 58,000 பேர் ஒரு வருடத்திற்கு பாம்பு கடியினால் இறக்கிறார்கள் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. உலகத்திலேயே இங்கேதான் வந்து ரொம்ப ஜாஸ்தி பாம்பு கடியால வந்து 58,000 பேர் இருக்கக்கூடியது. ரொம்ப மோசமானது வந்து இங்கேதான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இதுல இறப்புகள் எப்படி மேக்சிமம் நடக்குது செய்து பண்ணதுனாக்கா, நிறைய பேருக்கு வந்து கடிச்சதே தெரியறது இல்லை. சும்மா அப்படி போயிட்டு இருப்பாங்க, இல்ல தண்ணியில போயிட்டு இருப்பாங்க, ஒரு சேர்ல இருந்து போயிட்டு இருப்பாங்க, அது கொத்தி இருக்கும், அது ஏதோ இந்த முள்ளு கிழிச்சிருச்சுன்னு சொல்லி அசால்ட்டா விட்டுடுவாங்க, செஞ்சிருவாங்க. அவங்க விஷம் ஏறி அவங்க மயக்க நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இது பாம்பு கடியா இருக்கலாம்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்றாங்க. அவங்கதான் வந்து இதுல மோஸ்ட் காமனா வந்து இறக்குறவங்க செய்யறவங்க பண்றவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா யூஸ்வலா வந்து இந்த மழைக்காலங்கள் மற்றும் இந்த வெள்ளாமை செய்கின்ற அறுவடை செய்கின்ற காலங்களில் தான் வந்து இந்த பாம்பு கடி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா அறுவடை செய்கின்ற காலங்கள்ல வந்து அந்த நெல் வயல்ல, கரும்பு வயல்ல எல்லாம் வந்து அந்த பாம்பு படுத்திருக்கும் போது செய்யும்போது, அந்த அறுவடை செய்யும் போது நம்ம வந்து பாம்பை வந்து நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது செய்யும்போது அது கொத்தி நமக்கு வந்து மனிதனுக்கு ஒரு சிலருக்கு வந்து இறப்புகளும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில உடல்ல வந்து கை கால் போறது இல்ல விரல் போறது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நிறைய ஏற்படுத்தி செய்து பண்ணுதுன்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, குட்டி பாம்பு அது கொத்துச்சு, அது கொத்துனா என்ன போய் அது போய் எங்க விஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அஜாக்கிரதையினாலும் இது இருக்குது. பட் ஆனா அதுவே விஞ்ஞான பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, குட்டி பாம்பு விஷமுள்ள பாம்புகள் அனைத்திற்குமே பிறந்த உடனே அந்த விஷம் வந்து அதுக்கு வந்து வந்துருது. அதனால குட்டி பாம்பு கடித்தாலும் வந்து அதுலயும் வந்து விஷம் இருக்கு, அதுக்குரிய தன்மைகள் வந்து இருக்கதான் செய்து பண்ணுது. இது விஷம்ன்றது வந்து அது உடம்புல ஒரு இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் தான்.

0: அது தன் பாதுகாப்பிற்காக வந்து சுரந்து செஞ்சு பண்ணி கொஞ்சி பண்ணிக்கிறது. அதனால பிறந்த குட்டிகளுக்கு கூட வந்து விஷம்ன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். இது பெரிய பாம்பு கடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எதுவும் அஜாக்கிரதையே இருந்துட வேண்டாம், செஞ்சிட வேண்டாம். ஏன்னா இப்ப நாங்களே எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய அந்த பாம்பு கடி கேஸ் எல்லாம் பாக்குறோம், செய்யறோம், பண்றோம். அது வந்து கரெக்டா அந்த டைமுக்கு வந்துட்டாங்க, அது ப்ராப்பரா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு உண்டான அந்த விஷமுறிவு நம்ம போட்டுக்க செஞ்சுட்டோம் பண்ணிட்டோம்னா நம்ம மேக்சிமம் 98% 99% அவங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை காப்பாத்திரலாம். அதுல வந்து அதனால வந்து அந்த இப்ப வருகின்ற பாம்பு கடிக்கு எதிர்ப்பு மருந்துகள்லாம் வந்து நல்ல அருமையான மருந்துகளாகவே கிடைக்கிது, எல்லா இடத்துலயும் ஈஸியா அவைலபிளும் இருக்கு. அதனால தயவு செய்து வந்து இந்த பாம்பு கடியை வந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம், செய்ய வேண்டாம். இதை பத்தி இன்னும் வரும் நாட்களில் வந்து விலாவரியாக பேசுகிறேன். இது ஒரு பெரிய டாபிக். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சொல்ல நினைக்கும் வார்த்தைகளை சுதி மாறாமல் சொல்வது பாட்டு. உங்கள் நினைவுகளை இசையாக்குகிறது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, கெங்கிசெட்டிப்பட்டி பகுதியிலிருந்து கல்யாணி கேட்டிருக்காங்க. 1992 வெளிவந்த ராசகுட்டி திரைப்படத்திலிருந்து. வரும் பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி, பாடியிருக்காங்க கே எஸ் சித்ரா, சுந்தரராஜன் மற்றும் சாய்பாபா. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: வீட்டுக்காரர்
1: பேர ராசுக்குட்டி ராசுக்குட்டி, அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி, அட கண்ணு

நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க போகநள்ளி பகுதியிலிருந்து ராஜா சின்னப்பாப்பா. 1990 வெளிவந்த நான் வளர்த்த பூவே திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே அந்த பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் மூன்றாவது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வரும் நிலையில் 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மதுராந்தகத்தில் 8வது சுற்று முடிவில் தாவேக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 31,061 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் பரந்தாமன் 20,818 வாக்குகள் பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தாவேக்க 10,243 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவியோட முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் 17,851 வாக்குகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். தாராபுரத்தில் 16வது சுற்றின் முடிவில் தாவேக்க வேட்பாளர் சத்யபாமா 48,675 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் சுகன்யா 39,039 வாக்குகள் பெற்றுள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்க 9,636 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி 31,067 வாக்குகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் ஆனந்த் 8,482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அசோக் ஆனந்த் 13,358 வாக்குகளும் அவருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விநாயகம் 4,876 வாக்குகளும் பெற்றுள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு என் ரெங்கசாமி தமது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் மற்றும் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் 2 தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றனர். அசாம் மாநிலம் நாகோன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேவசிஷ் சர்மா 3,50,020 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் முகமது அஜ்மல் 2,60,276 வாக்குகளுடன் 2வது இடத்திலும் காங்கிரஸ் வேட்பாளர் 64,257 வாக்குகளுடனும் 3வது இடத்திலும் உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுடில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு உயர்நிலை மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தி தேச வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்து வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுக்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டப்பாதையில் நடைபெறும் 2வது மாநாடு இதுவாகும். ஊட்டச்சத்து, கல்வி, குழந்தை பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு மற்றும் ஆளுமை ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிப்பது குறித்து இந்த மாநாட்டில் முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைத்து சிறப்பான திட்டங்களை பகிர்ந்து சவால்களை எதிர்கொள்வதற்கான செயல்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று ஆளுமையை மேம்படுத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆராயப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் அரசுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள 3 நாள் அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், பிரதமர் லாரன்ஸ் வோங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசுகிறார். எல்லை பாதுகாப்பு படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படை வீரர்கள் அனைவரையும் வாழ்த்தியுள்ளார். குடிமகன் படைவீரர் என்ற உணர்வுடன் அளப்பரிய அர்ப்பணிப்புடன் தேசத்திற்காக எல்லை பாதுகாப்பு படையினர் செயலாற்றி வருவதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். உலக அஞ்சல் தினத்தையொட்டி மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அஞ்சல் சேவகர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

0: டிஜிட்டல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள மின்னணு தொழில்நுட்ப சூழலில் மக்கள் சேவையில் மகத்தான பணியாற்றி அவர் தம் விருப்பங்களுக்கு ஏற்ப தன்னலமின்றி அஞ்சல் துறை செயலாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே திருச்சி மாவட்டத்தில் தேசிய அஞ்சல் வாரத்தையொட்டி அஞ்சல் சேமிப்பு திட்டங்கள், காப்பீடு, ஆதார், டிஜிட்டல் சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் கோட்ட அஞ்சலக முதுநிலை கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
1: அஞ்சல் சேமிப்பு திட்டங்களுக்கு ஒரு நாள், காப்பீடு சேவைகளுக்கு ஒரு நாள், தேசிய அஞ்சல் வாரம் என்பது மக்களை இணைத்து பல்வேறு அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வரும் இந்திய அஞ்சல் துறையின் பங்களிப்பை கொண்டாடும் வாரமாகும். டாக் சேவா, ஜன் சேவான்னு சொல்லுவாங்க. புதிய ஆதார் பதிவு, பெயர், முகவரி புதுப்பித்தல் அல்லது மாற்றுதல், பலதரப்பட்ட சேவைகளை அஞ்சல் ஆதார் மையங்களில் நம்ம பெறலாம். திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகத்தில் காலையில 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்ம இந்த சேவை வழங்கப்படுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2015 ஆம் ஆண்டு மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கத்தை தொடங்கியது. பெண் சிசு கொலையை தடுத்து, பாலின பாகுபாட்டை களைந்து, ஒட்டுமொத்த மகளிர் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டன. அங்கன்வாடி மையங்கள், சுகாதார பணியாளர்கள், ஊராட்சி ஒன்றியங்கள், சமுதாய அமைப்புகள் இடையே பெண் கல்விக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 80.2% அதிகரித்தது. பெண் குழந்தைகளை பாரமாக கருதாமல் குடும்பங்கள் மற்றும் சமூகத்தின் ஆதாரமாக அவர்கள் போற்றப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் மாபெரும் ஆற்றல் மிகு சமூக இயக்கமாக உருவெடுத்து பெண் குழந்தைகளுக்கு மாண்பும் மதிப்பும் மரியாதையுடன் சம வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 700 மெட்ரிக் டன் வெங்காயம் நியாய விலைக் கடைகளில் 3வது கட்டமாக விற்பனை செய்யும் பணியை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நகர்ப்புற நியாய விலைக் கடைகள் கூட்டுறவு அங்காடிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் மாசு ஏற்படுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓசூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் காணப்படும் மின் தட்டுப்பாட்டை போக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தகுதி வாய்ந்த ஓவியம், சிற்பக்கலை ஆசிரியர்கள் மற்றும் நூல் பதிப்பாளர்கள் விருது பெற வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இத்துறையில் சிறந்து விளங்கும் 10 பேருக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றனர். தேனி மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் காசநோய் இல்லாத பாரத இயக்கத்தின் சார்பில் பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை இதன் கோட்ட மண்டல மேலாளர் பாலகிராம் நேகி இன்று தொடங்கி வைத்தார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டனோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் NR காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் 3வது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க

0: உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1 மணி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:55.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தெற்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. நீலகிரி, கோடநாடு பகுதியில் 72 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழையின் அளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோத்தகிரி, கடலூர், நெய்வேலி, AWS ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், திண்டுக்கல், கொடைக்கானல், நீலகிரி ஆதார் எஸ்டேட், நீலகிரி, குன்னூர், திருவாரூர், முத்துப்பேட்டை ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், திருவள்ளூர், திருவாலங்காடு, நீலகிரி, கெத்தை, விழுப்புரம், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, DSCL மடபூண்டி, கள்ளக்குறிச்சி அரியலூர் முகாம் பகுதி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி, மாஞ்சோலை, திண்டுக்கல், படகுகுளாம், தூத்துக்குடி, காயல்பட்டினம், கோயம்புத்தூர், சோலையார், நீலகிரி, உதகமண்டலம், திருநெல்வேலி, ஊத்து, பெரம்பலூர், செட்டிக்குளம், நீலகிரி, அழகரே எஸ்டேட், தென்காசி, சிவகிரி, திருநெல்வேலி, காக்காச்சி, கன்னியாகுமரி, பூதப்பாண்டி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையின் அளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 37.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியான தர்மபுரியில் 23.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 11.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு அதிகாலை நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எள் மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஏச்சப்பாடி பகுதியை சேர்ந்த விவசாயி சி பன்னீர்செல்வம் அவர்கள். வணக்கங்க.
2: நான் வணக்கம் சார்.
1: விவசாயம் தான் முதன்மையான தொழிலா
2: சார்? தாத்தா பாட்டி காலத்துலேருந்து விவசாயம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. அப்படி நாங்களும் அவங்கள தொடர்ந்து
1: வாழையடி வாழையாக விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கோம்.
2: வந்து பண்ணிட்டு இருக்கோம். வேற வெளியில தான் இருந்தோம். வெளியில சரியான நமக்கு வருமானம் இல்லை. வீட்டில் பெரியவங்க நல்லது கெட்டது ஒரு சில பிரச்சனைகள் போது நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. இங்கே இருந்தால் விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அவங்க கூட நம்மளும் செஞ்சுட்டு இருக்கலாம். அப்படிங்கிற
1: விவசாயம் தான் நம்ம நல்ல தொழில். உண்மையிலேயே அதையே தொடர்ந்து செய்யலாம். சரிங்க, இப்போ எத்தனை ஏக்கர்?
2: சார் நம்மளுக்கு ஒரு 4 ஏக்கர் இருக்கு மொத்த தோட்டம். இப்போ வந்து எள் ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருக்கு. அப்புறமேட்டுக்கு பருத்திக்கு தயார் பண்ணி வச்சிருக்கு. 8 மாதம் பருத்தி போடுறதுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கு.
1: என்னென்னாவே ஒரு காஸ்ட்லியான பயிர், ஒரு பணக்கார பயிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
2: இல்லை, எலச்சவனுக்கு எள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா அதில் இப்போ வெள்ளை எள் இருக்கு, கருப்பு எள் இருக்கு. வெள்ளை எள்ளுங்கும் போது கொஞ்சம் அதில் வேலைப்பாடுகள் ஜாஸ்தி, நோய் தாக்க அந்த இது வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. கருப்பு எழுதும் போது கொஞ்சம்
1: நோய்த்தன்மை
2: குறையும், வேலைப்பாடுகளும் கொஞ்சம்
1: குறையும். என்ன போட்டிருக்கோம்?
2: நான் வந்து எள் வந்து ஒரு இது 1.5 ஏக்கர் போட்டிருக்கேன்.
1: நீங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு?
2: நான் கருப்பு எள்ளு தான்.
1: கருப்பு எள்ளு, சரி.
2: இப்போ கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். அப்படின்னா முதல்ல வந்து ஆஞ்சிகளை போட்டு ஒரு 2 சால் வந்து டோட்டலாக ஓட்டிட்டு சுற்றியும் வரப்பெல்லாம் வெட்டி எல்லாம் போட்டு அந்த பில்லெல்லாம் கிளியராக எல்லாம் பொறுக்கிட்டு ஒவ்வொரு வாரம் விட்டு திருப்பியும் இது வந்து எரு மாட்டு சாணம் அப்படி இல்லைன்னா கோழி சாணம் அந்த மாதிரி எதோ ஒன்று சப்போஸ் அது எதுவும் கிடைக்கலனா டிஏபி. இப்போ 1 ஏக்கருக்கு இது 1 மூட்டை மேனிக்கு நம்ம போட்டு பண்ணலாம். போட்டோமா அடுத்தது அதை வந்து போட்டு 1 சால் ரொட்டேட் விட்டு டோட்டலாக அடிச்சிட வேண்டியதான். 1 வாரம் கழிச்சு நம்ம அடித்து முடிச்சுட்டு எள் இப்போ 1 ஏக்கருக்கும் போது 2 கிலோ எள் கம்பல்சரி வேணுமா இருக்கும். இப்போ நம்ம அதை வாங்கிட்டு கொஞ்சம் மணல் அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா பிடிச்சி விரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீயாக விரைக்காமல் கொஞ்சம் பிடிச்சி நல்லா விரைக்கணும். நல்லா கொஞ்சம் தூரமாக இதாக இதாகிற மாதிரி டோட்டலாக விரைச்சிட்டு மீண்டும் ஓட்டிட்டு அதாவது மழையை பார்த்து தான் அந்த பயிர் பண்ணணும். இப்போ நாம் நார்மலாக தண்ணி கட்டணுமோ களை வந்து நிறையா வரும். கரெக்டாக நம்ம விரைக்கிறோம் அப்படின்னா 2-3 நாளையில் மழை பெஞ்சிச்சுன்னா அப்படி செம்பாடாக முளைச்சிரும். நம்ம அப்படிங்கும் போது மழை பார்த்து தான் அந்த இதை வந்து விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். நான் அந்த இதுக்கு வந்து நாங்கள் இல்லை சப்போஸ் மழை வரல அப்படின்னா பார் போட்டுருவோம். ஆள் வர வச்சு பார் டோட்டலாக வந்து இது பண்ணி பிடிச்சிருவோம். பிடிச்சி முடிச்சுட்டு அப்புறம் மழை ஒரு 2 நாள் வரல அப்படின்னா நம்ம மோட்டர் எடுத்துக்கிட்டு பாசனத்துக்கு விட்டுக்க
1: வேண்டியதான்.
2: அதை வந்து முடிச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து அது இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி கட்டிட்டுமா முளைக்க ஆரம்பிக்கும். அதாவது நாம் மோட்டார் தண்ணி பாய்ச்சோமா பில்லும் சேர்ந்து வரும்.
1: சரி,
2: இப்போ வந்து கரிசமண்ணாக இருந்துச்சிங்களா அந்த இது வந்து ரொம்ப ஈரத்தன்மை ஜாஸ்தி இருந்துச்சுன்னா புளிச்சு போயிடும். கொஞ்சம் வந்து இது வண்டல் மண் மாரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஈரம் வந்து ஒரு 2 நாளையில் மேலக்கிற மண் வந்து காஞ்சி போச்சுன்னா இதாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ அந்த இதோடு சேர்த்து

0: இதுவும் சேர்ந்து வரும், பில்லும் சேர்ந்து சேர்ந்து வர வர வரும்போது ஒரு 20 நாள் கழித்து திருப்பியும் அதை ஆளை வச்சு க்ளீன் பண்ணும். அதை வந்து கொத்தி எடுக்கும் போது சைடில் இருக்கிறது, இப்போ வந்து எழுச்சி அடிக்கும் போது ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ வந்து சுற்றியும் ஒரு 6 அடி 4 அடி இந்த கேப்புக்கு உண்டானதெல்லாம் பிடுங்கி எடுத்துடணும். எழுச்செடி வந்து ஃப்ரீயாகவே இருக்கணும். இப்போ ஒரு செடி இருக்குன்னா ஒரு 4 இன்ச் 5 இன்ச் சுற்றியும் வந்து கேப் இருந்துச்சுன்னா சைடில் கிளக்கழிச்சு நிறையா வரும். இல்லை ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா உன்னே நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து சும்மா 3-4 கையில் முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6-7 நாள் அது அதிகபட்சம் ஒரு 10 நாளையில் ஒரு மஞ்சளாக ஒரு நோய் மாரி வரும். அதுக்கு நம்ம வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஒன்று அதை வந்து செடி பிடிங்கி போய் இல்லை ஃபோட்டோ பிடிச்சி கொண்டு போய் காட்டினோமா இது மருந்து கிடையில அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. நம்ம அதை கொண்டு வந்து அடித்து இது பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து வேலைப்பாடுகள் ஜாஸ்தி.
1: குறிப்பிட்டு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி தான் கொண்டு போய் காட்டுறீங்க, தெளிவாக இருக்கும் இதுக்கான மருந்து கரெக்டாக கிடைக்குன்னு தான் ஃபோட்டோ பிடிச்சி போய் காட்டுறீங்க.
0: ஃபோட்டோ பிடிச்சி போவோம், இல்லை செடிவே ஒன்று பிடிங்க கொண்டு போய் அவங்க நேரில் காட்டி நாங்கள் மருந்து வாங்கிட்டு வருவோம்.
1: சாச்சா
0: அந்த மாதிரி கன்னி பண்ணும்போது இப்போ வெள்ளை எள்ளு அப்படிங்கும் போது ஒரு 2-3 மருந்து கன்னியாகும். இப்போ கருப்பு எள்ளு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்களா அந்த செடி வந்து கிட்டத்தட்ட நல்லா ஒரு இடு பைட்டு பக்கமாக வர்ற மாதிரி, அதாவது நம்ம அந்த மண்ணின் சக்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து செடியோட வளர்ப்பு தன்மை இருக்கும். அதாவது இப்போ தண்ணி கட்டணும் அப்படின்னா 20 நாள் 22 நாள் கழிச்சு தான் செடி வாடி டோட்டலாக வாடிடணும். வேலையெல்லாம் வாடி கீழே தொங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி கட்டணும். மற்ற வெள்ளாமல் மாரி வாரம் வாரம் கட்டக்கூடாது. இதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் டோட்டலாக அதோட இது 80 நாள் 90 நாளைக்குள்ளே நம்ம அதை அறுவடை பண்ணிடணும். அப்படிங்கும் போது அந்த 90 நாளையில் நம்ம 4 டைம் தான் தண்ணியை கட்டணும்.
1: சரி, 4 முறை
0: நாலு முறை தான் நம்ம தண்ணி கட்டணும். அதுக்கடையில் ரொம்ப இது பண்ணோமா செடி மட்டும் வந்துடும், காய் மேக்சிமம் வராது. அப்புறமேட்டுக்கு அது அதான் ஒரு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த வாரம் அந்த டைமுக்கு தண்ணியை கட்டிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோமா அதில் வந்து வேலைப்பாடுகள் மற்ற ஏதாவது பயிர்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதை நம்ம ஒன்றே மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி அந்த ஒரே இதை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை 20 நாளைக்கு ஒரு டைம் நம்ம அங்கே தானே லோக்கலில் தானே இருக்கோம் அந்த இதுக்கு இதாகிட்டு இருக்கு. அந்த கரெக்டாக பூ பூக்கு தருணத்தில் மருந்து அடிக்கணும், இல்லைன்னா பூவெல்லாம் உதிர்ந்துடும். அந்த தருணத்தில் நம்ம மருந்து அடித்தோமா கரெக்டாக அது மேக்ஸிமம் இப்போ ஒரு 90% ஒரு 10-20% போனாலும் மீதி ஒரு 70% நம்மளுக்கு ஈல்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது காய் வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா ஒரு 80 நாளையில அந்த செடியோட தன்மை வந்து மஞ்சையாக மாறி போயிடும். நமக்கு அப்போ வந்து தெரியும் இது வந்து இதுக்கு வந்துருச்சு, நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அந்த டைமில் வந்து இது கிளி வந்து நிறையா சாப்பிட ஆரம்பிக்கும்.
1: சரி, அது இல்லை
0: காலையில் சாயந்தரம் நம்ம அதை காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் அந்த வெயில் வர வரைக்கும் அது சாப்பிடும். நம்ம அப்போ போய் முடுக்கணும்.
1: ஏன் மற்ற நேரத்தில் வர்றதா அந்த நேரத்தை மட்டும்
0: தான்? ஆமாம், இது வெயில் டைமில் மேக்ஸிமம் வர்றது அந்த சாயந்தர டைம் காலையில் டைம் மட்டும் நம்ம அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுமா ஓரளவுக்கு இது பண்ணலாம். திருப்பம் அது ஆட்கள் வச்சு அறுத்து அங்கேயே இது குத்தேறி போட்டு இப்போ டோட்டலாக அறுத்துட்டு அதை கீழே தார் பை விரிச்சு விட்டு குத்தேறி போட்டு அதுக்கு மேலே தார் பை போட்டு மூடிடணும். 5 நாள் அப்படியே இருக்கணும்.
1: 5 நாள்
0: ஏன்னா அது பச்சையாகவே இருக்கு இல்லைங்களா? அப்படிங்கும் போது அதை வந்து மூடி போட்டு அந்த இதை போட்டு மூடி மூடி வச்சிட்டோமோ அதெல்லாம் புளிங்கி போயிடும், அப்போ சருகாகி போயிடும்.
1: சரிங்க,
0: அது 5 நாள் கழிச்சு திருப்பி கிளச்சி விடணும்.
1: சுத்தமாக வெயிலும் படாமல் முழுசான வேலை இல்லாமல்
0: அப்படியே வந்து அது அப்படி புளிங்கி இருக்கணும். அப்புறமேட்டுக்கு தார் பை வந்து விரிச்சு விட்டு டோட்டலாக எல்லாத்தையும் அள்ளி கிளச்சி விட்டோம்னா காலையில் வந்து கிளச்சி விட்டோம், மதியம் ஒவ்வொரு டைம் கிண்டி விடணும். திரும்ப ஒரு 4 மணி சும்மா இருக்கு, சென்டராக ஒவ்வொரு தவளை கிளீன் பண்ணி எல்லாத்தையும் அந்த எல்லை சைடு பண்ணிட்டு அங்கேயே ஒதுக்கி திருப்பி அப்படியே வந்து குத்தேறி மாரி வச்சு விட்டு மீதிக்கிறத அள்ளி கூட்டி நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடலாம். அதே மாரி ஒரு 3 நாள் கண்டிப்பாக பண்ணிட்டோமா அந்த அந்த சக்கையை எடுத்து ஓரம் போட்டு திருப்பி அந்த எல்லை எடுத்துக்கிட்டு வந்து ஜல்லடை இதில் போட்டு ஜல்லடை பண்ணோமா அந்த எள்ளு தனியாக விழுந்துடும், அந்த சருகெல்லாம் மேலே நின்றோம். அந்த 1-2 அந்த பில்லோட விதைகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா காற்றுல அடிச்சுட்டு போயிடும். நம்ம அதை இது வியாபாரிகளை கூப்பிட்டு நம்ம இது பண்ண வேண்டியது.
1: சரிங்க, ஒரு நீண்ட உரையாண்டனும் தெளிவாக அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ வியாபாரி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு கொடுப்பீங்க, எந்த அளவுக்கு ஆகுது நீங்கள் பயிர் பண்ணத்துக்கும் ஒரு ஏக்கருக்கு?
0: இப்போ நாளை மறுநாள் தான் நான் அறுக்க போகிறேன். போன வருஷம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 90-100 வரையும் போயிடுச்சு, அதாவது வரத்து கம்மியாக இருக்கும் போது. அடுத்தது வரத்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக 80-85 வரைக்கும் வந்தது. இந்த வருஷம் என்ன இருக்கிறது பார்த்தா தெரியும்.
1: பார்த்தா தான் தெரியும். இல்லை எந்த அளவுக்கு உற்பத்தியாக இருக்கும்?
0: உற்பத்தி பார்த்தீங்கன்னா அதை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எல்லாம் கண்ணியும் நல்லா

0: அதுக்கிட்டு வந்தோமா. இது வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு 600 கிலோ, 600 to 650 கிலோ நல்ல ஈல்டுனா இந்த ஏக்கருக்கு அந்த அளவுக்கு இது கம்மி ஆகும்.
1: சரிங்க. பெரும்பாலுமே விவசாயம் அந்த கருப்பு எள்ளு தான் விரும்புறாங்களா?
0: ஆமாம்.
1: ஏன்னா வெள்ளை எலும்பு என்ன
0: போது அது மருந்தோட இது ஜாஸ்தி இருக்கணும், பூச்சி தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அறுத்து கொண்டு வந்து அந்த குத்தேரி மாதிரி விட்டே வச்சிருந்தா கூட அன்னைக்கு ஒரு மருந்து அடிச்சு தான் அதை மூடியே வைக்க முடியும். இல்லைன்னா அது ஒரு பூச்சி அடிச்சிடும். மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்த்தோமா உள்ளே எதுவுமே அந்த இது எதுவுமே இருக்காது, மேலே கருத்து தவிடு மட்டும்தான் இருக்கும். அதனால அது வந்து இது ஜாஸ்தி. ரெண்டாவது ஆளுங்க கிடைக்கிறது இல்லை, எல்லாமே இப்போ நாமளே பண்ணுறதுனால. இப்போ வீட்டில் நானே எங்கள் ஒய்ஃபு அப்பா அம்மாலாம் அவங்க அவ்வளோதான், வயசாகிடுச்சு அவங்க இதாகிட்டாங்க.
1: சரி.
0: நம்ம அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணால் தான் நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நீண்ட நாள் நம்ம விவசாயம் பண்ண முடியும். நம்ம அது எல்லா வேலையும் கண்ணியோடு செஞ்சுட்டு இருந்தால் நம்மள வேலையும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே நம்ம விவசாயம் பண்ணுறது சிரமமாக போயிடும் இல்லை. அதனால அப்படியே இது இது பண்ணிகிட்டு இருக்கு. மற்றபடி மாடு கோழி அது இது.
1: சரி. எள்ளு பற்றி சொன்னமே தெளிவாகவும் சொல்லிட்டீங்க. சரி. இப்போ சந்தை தான் ஒரு விற்பனை. நீங்கள் எவ்வளோதான் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு உற்பத்தி பண்ணாலும் சரி, அந்த சந்தை மதிப்பு வந்து தெரிலைன்னா அது வந்து கூடுதல் லாபமே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப காலம் பண்ணிட்டு போது உங்கள் சந்தை மதிப்பு எப்படி இருக்கணும், எங்கே விற்பனை பண்ணால் நல்லா லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஐடியாவும் இருக்கும். சிலனா பார்த்தா ஈரோடு சந்தை, மஞ்சள்னா ஈரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எள்ளுக்குனா கூட தருமில் கூட விற்பனை பண்ணாங்க. எங்கே விற்பனை நிலையங்கள் எங்கே உங்களுக்கு விற்பனை சந்தைகள் எப்பயுமே?
0: நாம் இங்கே பெண்ணாக இருந்தான். ஆனால் நம்மளுக்கு அதாவது இப்போ ஒரு ஆளுங்கும் போது நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா, வண்டி வாடகை அது இது ஆளுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே போகிறத விட அங்கே அங்கே போயிட்டு வரதுக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். ஆனால் நம்ம போயிட்டு வர சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக போகிறதுனால இங்கே லோக்கல்லையே வியாபாரிகள் இடைத்தரகர் வராங்களா அவங்ககிட்டயே நாங்கள் இது பண்ணிடுவோம் கொடுத்துருவோம்.
1: அடிப்படையிலேயே சொன்னீங்க ஒரு விழிப்புணர்வான விவசாயம் தான். நம்ம மண்ணுக்கேற்ற பயிராக எது வரணும்னா அதை பரிசோதனை பண்ணி தான் அந்த பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விவசாயிங்க, உங்கள் மண்ணுக்கு ஏற்ற நெல் வரும், வாழை வருது, பருத்தி வருது அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் பண்ணுவீங்களா?
0: அந்த
1: அதான் அந்த காலத்துக்கேற்ப பயிர் பண்ணிக்கலாம். காலத்துக்கேற்ப பயிர் பண்ணுறீங்களா இல்லை மண்ணுக்கேற்ற பயிரா?
0: இல்லை இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா மண்ணோட வளங்கள் அப்படிங்கும்போது கருச மண், வண்டல் மண் இது ரெண்டு தான் நம்மளோட தோட்டமே டோட்டலாக அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு அந்த மாதிரி வாழை இதெல்லாம் கொஞ்சம் அது வந்து வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. நம்ம ஒரு ஆள் இத்தனை வேலையும் செய்யறதுக்கு சிரமம் அப்படிங்கிறதுனால அதாவது வேலைப்பாடுகள் கம்மி.
1: வாழைக்கண்ணு வாழைமே வாழைக்கண்ணை தேர்வு செய்யுதுன்னா அதுவே ஒரு பாடமாக இருக்கும். வாழைக்கண்ணை எப்படி தேர்வு செய்ய முடியும் போது இன்னும் பல பேருக்கு தெரியல. எப்படியெல்லாம் வாங்கிட்டு தர அந்த வாழைக்கண்ணை தேர்வு பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? எப்படி தேர்வு செஞ்சு எடுக்கணும் அப்படின்னு
0: சொன்னாங்க. தேர்வுனா அந்த ஏழைக்கு அந்த இது வந்து மொந்தம் இது ரஸ்தாலி அப்படிங்கும் போது அந்த ரகம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட போயிட்டு அதோட சைடு கண்ணை வந்து இது பண்ணி தான் நம்ம வந்து வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இது பண்ணும் போது அதை நல்லா உழவு பண்ணிடுறோம். அதாவது ஒவ்வொரு இது அந்த குழி வாழை அப்படிங்கிறதுலாம் குழி எடுத்து விட்டு அதில் உள்ளே வச்சாங்களா அந்த தரத்துக்கு மேலே போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி ஒரு காற்றே அடித்தா கூட நம்ம ஒரு ஏதோ மரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டு முட்டு கொடுத்தா சாயாத அளவுக்கு வாழை இருந்தால் ஓகே. மற்றபடி எல்லாம் இது இது பண்ணோன்னா ஒரு சின்ன காற்று இல்லை. இப்போ எங்கள் ஏரியாலாம் பண்ணி தொலை ஜாஸ்தி நிறையா வருது. இப்போ எள்ளு கடை பார்த்தீங்களா எள்ளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்து அது எல்லாத்தையும் டோட்டலாக
1: பிச்சு போட்டு
0: எல்லாத்தையும்
1: உள்ள வாசனை ஈர்ப்பால விலங்குன்னா வருதுங்களா? அந்த எள்ளுனாவே வாசனை அதிகமாக இருக்கும்.
0: இல்லை இல்லை அது வந்து அந்த தருணத்துக்கு முன்னாடி அதான் எப்படி சொல்கிறோன்னா இப்போ அதில் வந்து பில்லு நிறையா வருது இல்லைங்களா, அந்த கூரை அந்த அந்த அந்த மாதிரி பில்லு வர்றதுனால அந்த கூரை கிழங்குக்கு அது அது டோட்டலாக அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருது. அப்போ மேலே இருக்கிற செடிகள் என்ன ஆகுதுன்னா எல்லாம் பிடுங்கி போடுறது. இந்த பெண்கு அந்த வருஷம் அதுலேயும் கிட்டத்தட்ட ரொம்ப இது. அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு சுற்றியும் கோல் நட்டு கம்பி கட்டி பழைய துணிகள் கொண்டு போய் கட்டிக்கிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு நைட்டில் ஒரு 2 டைம் அவசரம் போய் பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம பார்த்தா எதோ முழுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது.
1: ஹாஸ்டலில் வாட்ரு ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி நீங்கள் நைட்டில் ரவுண்ட்ஸ் போட்டுறீங்க காட்டுக்குள்ளே?
0: அப்படி இதுதான் இருந்தால் தான். ஏன்னா எல்லாம் வேறு விவசாயம் நம்ம அவ்வளோ வந்து முதலீடை போட்டு அதை நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா. லாஸ்ட்டில் நஷ்டங்கும் போது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம
1: நெல்லுக்கு முதலீடுகள் அதிகளவு தேவைப்படுது.
0: வெள்ளை எள்ளுக்கு அதிகமாக தேவைப்படும், கருப்பு எள்ளுக்கு அந்த அளவுக்கு ஒன்று தேவை.
1: ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது.
0: இப்போ வந்து ஏக்கருக்கு ஒரு 5000 ரூபா பால் கூலி தான், ஆள் பற்றாக்குறை தான் ஒரு பெரிய
1: பிரச்சனையா
0: இருக்கு. அதனாலதான் நமக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம 3-4 பேர் இருக்குமா, இப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்க தோட்டத்துல அவங்க வேலை சரியா இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு போய் செய்யறோம் போது 2 நாள் அவன் தோட்டத்துலயும் வேலை இருக்கு. நம்ம போய் அவன் அவங்கள சடனா வாங்கன்னு கூப்பிட முடியாது இல்லைங்களா. அதில் நம்மளுக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஆள் இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டோட்டலா எல்லாமே விவசாயம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஆள் பற்றாக்குறை பால்

0: பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ நார்மலாக வந்து 350 ரூபா சம்பளம், கொஞ்சம் நெல் இருக்கிறது சோள தட்டா இருக்கிறதுலாம் 400 ரூபா, ஏன்னா அதெல்லாம் அந்த சோனா ஜாஸ்தி அப்படிங்கும்போது. இப்போ ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு வந்துடுவாங்க, மணி இது 12:00 போயிட்டாங்களா 1000 ரூபா ஆளுங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி இதுங்கும் போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஈல்டு கரெக்டாக வந்து நம்ம அந்த வருமானம் வந்துச்சுன்னா ஓகே தான், இல்லைங்கும் போது நமக்கு நஷ்டம் தானே,
1: நஷ்டம் தான்
0: எல்லாமே.
1: சரி, இப்போ பொதுவாக பார்த்தோன்னா அந்த காலநிலையில் தான் ஒரு 20 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய காலநிலை இப்போ இல்லை. எந்த நேரத்தில் மழை வருது, எப்படி வெயில் அடிக்குது, இப்போ சாதாரணமாகவே நம்ம ஊரில் 100 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குது, மழைலாம் பெஞ்சால் சில நேரத்தில் விட மாட்டேங்குது, சில நேரத்தில் பெய்யவே மாட்டுது, அப்படி வந்து காலநிலைலாம் ரொம்ப மாறிப்போச்சு, கணிக்க முடியல. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நீங்கள் விவசாயம் என்ன சரிவர பண்ண முடியும்?
0: அதாவது இப்போ நம்ம போர் போட்டுருக்கோம், ஆழ்துளை கிணறு இருக்குது, கிணறு நல்லா ஆழமாக இருக்குது, அதை நம்பி இப்போ அந்த கிணத்துல தண்ணி எப்படி இருக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது வந்து எவ்வளோ நாள் இந்த தண்ணி தாங்குங்கிறது நமக்கு ஒரு கணிப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணிக்க வேண்டியதுதான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ அதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தருணம் இருக்குது இல்லைங்களா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். தண்ணி நம்மக்கிட்ட கிணத்துல எப்படி இருக்குது, போரில் எவ்வளோ நேரம் வரைக்கும் ஓடும், நம்ம இதை மேனேஜ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணிக்க வேண்டியதான்.
1: சரிங்க, ஆரம்பிங்க. சரி, இப்போ நெல் வந்து பண்ணி முடிச்சிடுறீங்க, ஓரளவுக்கு அதிக முதலீடுகள் செலவு பண்ணி ஓரளவுக்கு கையை கிடைக்குதுங்களா இல்லை கைக்கு மேலே வருதுங்களா எல்லுன்னா வந்து?
0: இல்லை, போன வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
1: பிரச்சனை
0: நமக்கு லாபம் தான், ஒரு 20,000 பக்கமாக லாபம் தான், ஆள் கூலி வண்டி எல்லாம் டோட்டலாக போக. ஆனால் அதே இதுங்கும் போது இப்போ இருக்கிற கால தருணத்துக்கு நம்ம அவ்வளோ வருமானங்கள்
1: பார்க்க முடியாது,
0: இப்போ இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு.
1: ஆளுங்க
0: கூலி
1: வண்டிக்கு இந்த கூக்குறங்கள் தொடர்ந்து விவசாயம் பற்றி தான் கேட்டுட்டே இருக்குது. எவ்வளோதான் நாங்கள் விவசாயத்தை வந்து எங்களுடைய உழைப்பு கொடுத்தாலும் கால நேரம் பார்த்து போனாலும் ஒரு குறிப்பிட்டதுக்கு சொல்லி கொண்ட அளவில் ஒரு லாபம் பார்க்க முடியல. அப்படின் போது விவசாயிகள் குறையா இல்லை காலத்தின் குறையா இல்லை என்ன, எதை பார்க்கலாம்?
0: அதாவது மண்ணின் வளம் வந்து கெட்டுச்சு,
1: மண்ணின் வளம்
0: புரியாது, இது போட்டு போட்டு அந்த மண்ணோட வளம் வந்து கெட்டுச்சு. அதனால நம்ம நினைக்கிற மாதிரி அதில் வந்து எடுக்கணும் அப்படின்னா அடுத்து உரம் போட்டால் மட்டும்தான் நம்ம அதுக்கு தகுந்த இல்லை நம்ம வந்து எடுக்க முடியும். உரம் உரியெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் ரேட்டு ரொம்ப கூட இருக்கு. நம்ம அதாவது எல்லா விஷயத்தையுமே நம்ம கையில் வச்சுக்கிட்டே பண்ணணும், இப்போ நம்மகிட்ட பைசா இருக்குது இல்லை, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் இது பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், மண்ணோட வளங்கள் வந்து மாறினதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு இதை பார்க்க முடியும், இல்லைன்னா நம்ம வந்து நஷ்டத்துக்கு உண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும்.
1: சரிங்க, வெளிப்புணர்வு ரொம்ப தேவைப்படுது விவசாயிங்க, என்னதானே படிக்காத விவசாயம் தானோ அனுபவம் மூலியமாக இதனால லாபம் பார்க்க முடியும். சரி, அனுபவம் தான் ஒரு சிறந்த ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, எள் பயிர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிலத்துல மாற்று பயிர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள்
0: ரொம்ப நாள் இருக்கணும் எள் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது எள்ளோட வந்து இது வந்து ரொம்ப அந்த
1: டோட்டல்
0: சத்தம் எல்லாத்தையுமே இழுத்துரும் எள்ளு வந்து. திருப்பி அதை பார்த்தீங்கன்னா நம்ம உழவு பண்ணி ஒரு அதிகபட்சம் 1 மாதமாவது நம்ம மாட்டுக்கிட்ட கட்டி மேய்ச்சிக்கிட்டு ஏதாவது ஆடு மாடு அப்படியே ஃப்ரீயாக விட்டு அதுக்கு மேலே உழவு பண்ணி அதுக்கு மேலே நம்ம இது மாட்டு சாணம் அது இது போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம எல்லாம் வைக்க முடியும். அதை அப்படியே கண்ணியாக வச்சோமா அது எதுவும்
1: ஏன் இவ்வளோ இடைவெளி தேவைப்படுது எள்ளு வந்து எல்லாமே இழுத்து?
0: ஆமாம், ரொம்ப சூடு இல்லை சார், எள்ளு வந்து ரொம்ப சூடு அப்படிங்கும் போது அது ரொம்ப நாள் கேப் கம்பல்சரி வேணுமா இருக்கும்.
1: இந்த பயிருக்கு தான் அதிக இடைவெளி தேவை.
0: ஆமாம், ரொம்ப வந்து இதாக இருக்கும், ஏன்னா சூடு ஜாஸ்தி எள்ளு அப்படிங்கும் போது அதோட இது வளம் எல்லாம் டோட்டலாக அது அது வந்து எடுத்துரும். அடுத்து நீங்கள் நம்ம சோள வெறச்சமாக கூட பெரிய அளவு வராது எள்ளை பொறுத்த வரைக்கும், ரொம்ப நாள் அது கேப் விட்டு தான் நம்ம அடுத்து எல்லாமே இது புது பண்ண
1: முடியும். இப்போ எள்ளுனு பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருமே நிறைய பயிர் பண்ணுறாங்க தருமபுரி மாவட்டத்தில்.
0: ஏன்னா மானாவாரியம் அது மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, தோட்டத்துலேயும் பண்ணலாம் மேட்டுக்காட்டிலையும் பண்ணலாம் இல்லையா, அப்படிங்கும்போது அதுக்கு ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்குது. மற்ற வெள்ளாமல் அப்படிங்கும்போது இப்போ எள் இது என்ன வாழை நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேவை கண்டிப்பாக இருக்கும், எள் அப்படிங்கும்போது நமக்கு தண்ணீர் தேவை அந்த அளவுக்கு இருக்காது இல்லைங்களா, அது அப்படிங்கும்போது மேட்டுக்காட்டிலையும் மேக்ஸிமம் எல்லாமே பண்ணுறாங்க,
1: எல்லாம் மேட்டுக்காட்டிலையும் பண்ணுறாங்க. சரிங்க, ஆரம்பிங்க. சரி, எள்ளு முடிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பயிர் பண்ணீங்க?
0: அதான் இப்போ பருத்திக்கு
1: பருத்தி தான் தயார் பண்ண
0: தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதான் இது வந்து நிலக்கடலை போடலாம், இப்போ ஒரு சும்மா ஒரு 1/2 ஏக்கர் ஒரு 1/4 ஏக்கரா பக்கமும் போட்டேன், ஒரு 20 கிலோ போட்டேன், போட்டு மறுநாள் போய் பார்த்தா அங்கே எதுவும் இல்லை, டோட்டலாக எல்லாம் பண்ணி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அதில் எனக்கு ஒரு 10-15,000 ரூபா நஷ்டம் அப்படிங்கும்போது நம்ம ஏன்னா இப்போ பருத்திக்கும் போது பண்ணி மேக்ஸிமம் வந்து உள்ளே பூந்து இது இது பண்ணாது, அதுக்கு தகுந்த மாதிரியே ப்ளஸ் நம்ம கால சூழ்நிலையும் பிரச்சனையாக இருக்குது, விலங்குகிட்டேயும் நம்ம வந்து இதாக இருக்குது, இது இது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஒரு விவசாயம் பண்ணுறதா இருக்குது இப்போ இருக்கிற கால சூழ்நிலை.

0: பண்ணி வந்து பறிச்சுட்டு போயிருக்கும்போது கஷ்டமா
1: இருக்கு. என்ன போய் பண்ண முடியும், இப்போ ஓட்டி அதெல்லாம் கிளியர் பண்ணி ஆளை வச்சு பார் பிடிச்சி வண்டியில் போடலாம். ஆளை வச்சு இது கூலி ஆட்கள் வச்சு தான் எல்லாத்தையும் போட்டு ரெண்டே நாளையில் அது முளைச்சி மேலே கூட வரல, டோட்டலாக எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. அது நமக்கு நஷ்டம் தானே. அப்புறம் இந்த மாதிரி இதுங்கும் போது அப்புறம் என்ன,
0: ஆரம்ப கட்டத்துலேயே இப்படி தடுக்கும்போது கஷ்டமாக தடுக்குங்க. சரிங்க, அடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க. அப்போ எந்த மாதிரி ரகங்கள் நீங்கள் பருத்தி நடுறதெல்லாம் சொல்லுங்க.
1: பருத்தினா அதான் எல்லார் பருத்தி அப்படிம்பாங்க. அது வந்து நார்மலாக இருக்கும். போண்டா பருத்தி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த எல்லார் பருத்திக்கும் போது கிட்டத்தட்ட 4-5 வாய். அது வந்து வெயிட்டு வந்து நல்லா இருக்கும், அந்த மகசூல் வந்து கொஞ்சம் குறையும். இந்த போண்டா பருத்தி அப்படிங்கிறது வெயிட் நல்லா வரும், விதைகள் நிறையா இருக்கும். நம்ம அப்படிங்கும் போது நாங்கள் மேக்ஸிமம் இதை தான் போடுவோம். அது வந்து பிச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு எடுக்கலாம். இது வந்து செடியிலேயே எடுக்கிற மாதிரி தான் வரும். அந்த எல்லாரும் பருத்தி அப்படி
0: பெரும்பாலும் மற்ற பயிர்னா தொடர்ந்து வாழையடி வழியாக பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பருத்தின் போது ஒரு காலத்தில் இந்த பெண்ணாகரம் தருமபுரி பக்கம்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு குறைஞ்சிருச்சு. எங்கேயுமே அந்த அளவுக்கு அதிகமாக இல்லையா, அங்கொன்றும் இங்கே ஒன்று தான் பண்ணிட்டு
1: இருக்காங்க. ரொம்ப போன வருஷம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 45-50-60 அதுக்கு மேலே அதோட ரேட் இல்லை.
0: சரி,
1: அப்படிங்கும் போது அதெல்லாம் வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. காட்டை நல்லா ஓட்டி இது இப்போ உரம் உரியா எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு செடியை நட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு கொத்து கொத்தி திருப்பியும் தண்ணி தண்ணி கட்டி திருப்பியும் அது ஒரு ஆரம் ஒரு 2 அடி வளர்ந்ததுக்கு அப்புறம் உரம் வச்சு வெட்டி கட்டி நம்ம வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு கரெக்டாக தண்ணி கட்டலை அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது உரம் உரிய ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா செடி இதாகி சாஞ்சி போயிடும். உரம் உரிய கம்மியாக இருந்துச்சுன்னா செடியோட வளர்ப்பு தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போய்டும். அதனால் அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணால் மட்டும்தான். அதான் எப்படி சொல்கிறேன்னா, அது வாழையடி வாழையே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது கனிவு பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு
0: இப்போ வேலையாட்கள் குறைவாக இருக்குங்க, வசதி வாய்ப்பு குறைவாக பண்ணுறது கஷ்டம். அதனால தான் கொஞ்சம் குறைஞ்சிருது.
1: கொஞ்சம் வந்து இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விலைவாசியும் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ ஏற்றுமதி ரொம்ப வந்து குறைஞ்சதுனால அதோட இதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. டெய்லியும் போயிட்டு நம்ம அதை பிச்சு எடுத்துட்டு வந்து டெய்லியுமே நம்ம என்ன வேலை இருந்தாலும் நம்ம கம்பல்சரியாக அதை நம்ம செஞ்சாகணும். நாமங்க வெளியில் போகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து கூலி ஆட்களை நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதப்போ கூலிங்கிறதோட குத்தவை தான் மேக்ஸிமம் விரும்புகிறாங்க அவங்களும். இப்போ வந்து ஏக்கருக்கு இவ்வளோ கொடுங்க, இப்போ இன்னைக்கு ஒரு நாளாக இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபா வர மாதிரி இது பண்ணி பண்ணுறாங்க.
0: சரி, இது வந்து எத்தனை கால பயிருங்க பருத்தி?
1: இது பருத்தி 3 மாதம்.
0: 3 மாசம்? 3 மாசம் பயிரிடும் போது இதுக்கான நடக்கூடிய காலம் எந்த காலங்க? சரியான காலத்தில் பயிர் பண்ணுவாங்க எந்த காலம்?
1: மாசிலேருந்து கன்னி ஆகும்.
0: மாசி
1: இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? அப்படியே இன்னொன்று ஒரு 10 நாள் கழிச்சு அப்படியே கன்னியூ பண்ணுமா? அப்படியே அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள அதான் ஸ்டார்ட் ஆகி அந்த இந்த நோய் ஜாஸ்தியாக தாக்கும்.
0: என்ன மாதிரி நோய் நோய் அதிகமாக வருதுன்னு சொல்றீங்க?
1: செம்ப நோய் வந்து ஜாஸ்தியாக
0: இருக்கும்.
1: சருவு நோய் மாரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு செடி ஆரம்பிச்சுன்னா அது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி மருந்து
0: அடிக்கலன்னா
1: ஃபுல்லாகவே எல்லாமே சருவாகவே போயிடும். அந்த இலை வந்து பச்சையாக இருக்காது, எல்லாமே
0: சருவாக போயிடுது.
1: அது ஒன்று, அதில் ஒரு பெரிய பிரச்சனை. என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் கடைசி டைமில் நமக்கு ஈல்டாக வரும்போது அது அந்த நோய் தாயிடுச்சுன்னா என்ன மருந்து அடித்தாலும் அது கிளியர் ஆகலை,
0: கிளியர் ஆகலை.
1: அது கிட்டத்தட்ட அக்ரி இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் அதை மட்டும் எங்களால் கிளியர் பண்ணவே முடியல. இன்னும் மற்றபடி கூட ஓரளவுக்கு இது பண்ணது. அந்த நோய் தாக்கம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு.
0: சரி, பூ தொடங்கும் காலம் எப்பங்க? செடியில் செடி நட்டு எவ்வளோ நாளில் பூ தொடங்கும் அந்த இது?
1: பூனா அதான் இப்போ இந்த 1 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ 10 நாளையில் ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஒரு 6 அடி செடி வந்துடுதுங்களா? அப்போ ஒரு கொத்து கொத்தி விட்டு இது தண்ணி தண்ணி கட்டிடுமா? அடுத்த ஒரு 10-20 நாளையில் ஒரு 2 அடி வளர்ந்துடும். அப்போ வந்து உரம் வச்சு வெட்டி கட்டணும். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அதான் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே பூவோட தருணங்கள் அதில் ஸ்டார்ட் ஆகிடும். பூ வச்சு கிட்டத்தட்ட அதுலேயே நிறையா வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த பூ வைக்க தருணத்தில் கரெக்டாக இது மருந்து அடிக்கணும், இல்லைன்னா பூவெல்லாம் கொட்டிடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பூ ஒன்று ரெண்டு கொட்டுதுன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம காட்டி மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும். மருந்தும் இதில் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பூ வந்து அப்படியே நின்று காயாக மாறும். இல்லைன்னா பூவை எல்லாம் எல்லாம் கொட்டி கொட்டி போச்சுன்னா வெறும் செடியாகவே தான் மிக்ஸ்.
0: வெறும் செடியாக தரும். சரி, இப்போ இதுலேயும் ஒரு பிரச்சனை தான். அந்த செடிகள் பார்த்தபோது மிளகாய்க்கும் இதையும் பார்க்கும்போது ஒரு கண்கூடான காட்சி. ஒரு மனிதன் எப்படி எலும்பு கூட இருக்கிறானோ, சருவு நோய் வந்து எல்லாம் எலும்பு கூட வெறும் குச்சி குச்சி மட்டும்தான் இருக்கு. பருத்தி செடி சில நேரம் பார்க்கும்போது வறண்டு போய் என்ன தண்ணி பிரச்சனையா இல்லை நோய் பிரச்சனையா
1: மட்டும்தான் இருக்கும். இலைகள் எதுவுமே
0: எதுவுமே இருக்காது.

0: சருவு நோய் ஒன்று வந்து விழுந்துடுச்சுன்னா ஒரு இடத்துல கண்ணி வச்சுன்னா அது கடைசி வரையும் போயிடுது.
1: அது
0: அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் நஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும்,
1: நஷ்டம் கண்டிப்பாக
0: கண்டிப்பாக ஏற்படும். ஒரு ஒரு ஏக்கர்னா கிட்டத்தட்ட 2 கிலோ விதைகளை வாங்கிட்டு வந்து ஊன்றுறோம். இப்போ விதைகள் பார்த்தீங்கன்னா 1800-2000 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் வருது கிட்டத்தட்ட. அது நம்ம நெட்டு அதை வந்து எல்லாம் உரம் ஊரியெல்லாம் போட்டு ஆளை வச்சு பாறையெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் இது பண்ணி நாம் ஃபஸ்ட்டு கொத்து ரெண்டாவது எல்லாம் கொத்தி முடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து கரெக்டாக அது காய் வச்சு நமக்கு பருத்தியாக வெளியே வரும்போது அந்த நோவு தாக்கம் கண்டிப்பாக வருது. இப்போ வந்து மேக்சிமம் வருது. ஏன் அப்படின்னா மண்ணோட வளம் வந்து கிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கடியிலேருந்து அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டினா இந்த மாதிரி மண்ணோட வளம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, அந்த மண் புழு அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பராமரித்து பண்ணீங்களா ஈல்டு வரும், இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனை ஆகிரி தரப்பில் நமக்கு சொல்கிறாங்க.
1: சரி சரிங்க. இப்போ அதனுடைய அறுவடை காலம் எப்போங்க? இப்போ 40 நாள் வந்துடுது அதுங்க செடி ஆயிடுது பூவாயிடுது அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அறுவடை காலம் எப்படி?
0: அதான் இப்போ 2 மாதம் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது
1: ஸ்டார்ட் பருத்திலாம் வெளியே வர ஆரம்பிச்சு
0: இது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அதான் ஒரு ஒரு 20-25 நாள் நல்லா இருக்கும். அப்புறம் வர வர அப்படியே வரத்து குறைஞ்சிட்டு வரும்னு வச்சுங்களேன். ஏன்னா கீழே வந்து கிழக்கு
1: பருத்தியாக மாறுறது, இப்போ பூலேருந்து பருத்தியாக மாறுது, பருத்தியாக மாறி அது முழுசாக அறுவடைக்கு உள்ள 10 நாள் 20 நாள் ஆகுங்களா?
0: இல்லை இல்லை, அதாவது இப்போ அதான் 1.5 மாசத்துல அது வந்து காய ஆகி போயிடும், 20 நாள் ஆகி போயிடும். காயோட வந்து தரம் வந்து சின்னதாக தான் இருக்கும், அது அப்படியே வந்து பெருசாகி அதுக்கு மேலதான் அது வந்து 20-25 நாள் ஆகி போயிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 மாசம் ஆச்சுன்னா பருத்தி
1: வந்துடும், வெளியில வந்துட்டு
0: வெளியில வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா சைட்ல கிளை கழிச்சு நிறைய வரும், அடுத்து செடி ஆயிட்ட வயிட்டோட அதோட சக்தியெல்லாம் குறைஞ்சிருது இல்லைங்களா? அப்படிங்கும் போது அது நேரம் ஸ்ட்ரெயிட்டா வரும்போது கடைசியா வர வர பாத்தீங்கன்னா அதோட வரத்தெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த கொட்டு பருத்தி அந்த நோவு உளுந்த மாதிரி அந்த மஞ்சள் கலரா இருக்கிற மாதிரி பருத்தி எல்லாம் கொஞ்சம் நிறைய வரும்னு வச்சுக்கோங்களேன்.
1: சில செடிகள் உயரமாகும், கிளைகள் பல்வேறு விதமான கிளைகள் குச்சிகளும்
0: வந்து அந்த செடிகளுக்கு நல்ல தரமான உரம் ஊரியோ நல்லா வந்து கிடைச்சிருக்கு. அந்த மண்ணின் வளமும் அந்த இடத்துல நல்லா இருக்கு,
1: பார்க்கும் போதே தெரியுது செடி ஆரோக்கியமா இருக்கும் போது.
0: எப்படி சொல்றேன்னா இந்த வண்டல் மண் இதெல்லாம் வந்து பருத்தி செட் ஆகாது, அதை கரிச மண் மாதிரி இருந்துச்சுன்னா ஈரம் நல்லா தாங்கணும், ஈரம் தாங்கினா மட்டும்தான் அதோட அந்த காயோட தரமும் நல்லா இருக்கும். அந்த உள்ள இருக்க விதையும் நல்ல தரமா இருந்துச்சுன்னா தான் நமக்கு வெயிட் வரும், நமக்கு ஈல்டு கூடி வரும். நம்ம அப்படிங்கும் போது அந்த கரிசல் மண்ணை பார்த்து போட்டோமா ஓரளவுக்கு
1: கரிசல் மண்ணில் ஈரம் அதிகமாக இருக்குது மூலயமா சொல்கிறீங்க.
0: அதுக்கும் வந்து ரொம்ப ஈரமாச்சுனாலும் வேர்ப்புழு சாப்பிட ஆரம்பிக்கும் மேலே. சரி,
1: இதுலேயும் பூக்கள் பிரச்சனையும் பார்க்க முடியுது. இப்போ அந்த பருத்தியில் பார்க்கும்போது சில பூக்கள் நாங்கள் இங்கே தென்
0: அதான் அந்த இந்த இது வர அந்த வெள்ளை நாவா அந்த மாதிரி சொல்லுவாங்க, குதிரை நாவா அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த நாவா பூச்சி வந்து உட்காரத்துக்கு அதான் அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த பூ உதிராமல் இருக்கிறதுக்கு அந்த நாவா பூச்சிக்கும் ரெண்டுக்கும் மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சோம் மட்டும்தான் அந்த பூ வந்து இதாகாமல் இருக்கும், இது பூ இந்த புழு அந்த இது வந்து சாப்பிடாமல் இருக்குன்னு அந்த மாதிரி இதுதான்.
1: சரிங்க, யாருமே சொன்னீங்க. இப்போ அறுவடை தான், இப்போ பருத்தினாவே ஈரோடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருந்துறை கொங்கனாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொங்கனாபுரம் தான் சந்தையா உள்ளது,
0: இல்லை இங்கே லோக்கல்லே கொடுத்துருவோம். சப்போஸ் இப்போ ஒரு 2-3 காட்டுக்காரர் சேர்ந்தாங்களா கொங்கனாபுரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதான் கொங்கனாபுரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே டெய்லி நம்ம இங்கேயும் நமக்கு தோட்டத்தில் வேலை இருக்குது, டெய்லியுமே நம்ம வந்து
1: பருத்தி
0: ஆமாம் வந்து பொறுக்கி தான் ஆகணும். கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் வச்சுருந்து ஒரு கூலி ஆட்களை இன்னைக்கு நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 காட்டுக்காரர் சேர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டோமா இங்கே போகிறதோடு அங்கே வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அங்கேயும் நம்ம 1 நாள் இருக்கணும், அந்த இடம் பிடிச்சி அந்த அதாவது அதோட இது நமக்கு தெரியல அப்படின்னா சிரமம் அந்த சொசைட்டியில். நம்ம ஓரளவுக்கு இதாக நம்ம 1-2 டைம் 1 டைம் போனோமோ அதோட கண் வேணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயோட அங்கே இன்னும் இது ஜாஸ்தி தான், 4-5 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கணும்
1: கிலோவுக்கு. என்ன ரேட்டு கிலோன்னு
0: கிடைக்கல? அதான் போன டைம் வந்து அதான் இப்போ வந்து 65 இந்த இது வரைக்கும் இருந்துச்சு. நல்லா இந்த எல்ஆர் பருத்திங்கிறது அதோட நூல் தன்மை வேறையா இருக்கும் இந்த போண்டா பருத்தியோட.
1: சரி,
0: அப்படிங்கும் போது அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 80-85 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போன டைம் போயிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அவ்வளோதான் 65 வரைக்கும் ஸ்டார்டிங்கில். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 35-40 அதே நல்ல இது தான். அப்போலாம் ஒரு ஒரு ஏக்கருங்கும் போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் பார்த்தீங்களா ஒரு 30 மூட்டை சம்திங், இது மூட்டை வந்து ஒரு இது வந்து 35 கிலோ 40 அந்த அந்த அந்த மாதிரி பிடிச்சி இது இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: அந்த அளவுக்கு இருக்கும். எப்படி ஒரு 10 விவசாயம் சேர்ந்துட்டு ஒரு டெம்போ லாரி வச்சுட்டு ஏற்றிட்டு கிளம்பிடுறீங்க?

0: ஆ
1: என்ன
0: அதான் ஒரு
1: பண்ணுறது?
0: வாரம் ஒரு 10 நாள் அந்த பருத்தியை எடுத்து டோட்டலாக நல்லா இது பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுருந்து எல்லாம் ஒட்டுக்கா எல்லாம் மூட்டை தைச்சு ஒட்டுக்கா எடுத்துகிட்டு போகணுமா ஒரு ஈல்டை பார்க்கலாம் நம்ம.
1: சரி சரி சரி அருமையாக சொன்னீங்க. பருத்தி வந்து எந்த மண் எந்த காலத்தில் பருத்தி பண்ண கரிசல் மண் ஏற்ற ஒரு பருத்தியை பண்ணனா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம்
0: கண்டிப்பாக.
1: அப்படின்ட்டு அழகாக சொல்லிட்டீங்க. சரிங்க பன்னீர்செல்வம், இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்களுடைய எள் சாகுபடி அனுபவத்தையும் பருத்தி சாகுபடி அனுபவத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் ஒரு பழுத்த ஒரு அனுபவ விவசாயி இருக்கீங்க, இதுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் சில விவசாயிகள்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய தொலைபேசி என்னங்க?
0: 95
1: சரிங்க
0: 85 23 66 65.
1: 95 85 23 66 65 இந்த மாதிரி எந்த நேரத்துலையும் தொலைபேசியில் உங்களை அழைச்சாலும் இந்த சந்தேகங்களாம் தீர்த்து வச்சுருவீங்க.
0: ஆ கண்டிப்பாக சார்.
1: சரிங்க பன்னீர்செல்வம், இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்களுடைய வேளாண் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்க. பண்பலை 102.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
0: ஆ ரொம்ப நன்றி.

0: என்றைய நிகழ்ச்சியில் எள் மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து விளக்கினார் ஏச்சப்பாடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி பன்னீர்செல்வம் அவர்கள்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூட்டவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சில நேரங்களில் சில நினைவுகள் வந்து வந்து போகும், அது சம்டைம்ஸு கவலைகளாகவே மாறும். அதனால் நேற்றைய கவலைகளை உதறித்தள்ளு இன்றைய விடியலை இசையோடு கொண்டாடுவோம். உங்கள் எனர்ஜியை டபுளாக்க பாட்டு மலர்களோடு இதோ விரிகிறது பூங்கொத்து நிகழ்ச்சி. இன்னைக்கு பூங்கொத்து நிகழ்ச்சியில் 2001 வெளிவந்த ரிஷி மற்றும் மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்தில் இருந்த பாடல்கள் கேட்க போகிறோம். பூங்கொத்து நிகழ்ச்சியின் முதல் பாடல் 2001 வெளிவந்த ரிஷி திரைப்படத்தில் இருந்து. வரும் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க பழனி பாரதி, இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, பாடியிருக்காங்க ஹரிஹரன் மற்றும் எஸ் ஜானகி. இதோ நேர்களே அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாமா?

மலர்களின் சங்கமமாக ராகங்களின் கீதமாக இசைத்துக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2001 வெளிவந்த அதே ரிஷி திரைப்படத்தில் இருந்துதான். வரும் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க பஞ்சு அருணாச்சலம், இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, பாடியிருக்காங்க ஹரிகரன். இதோ நேர்களை அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. தோட்டத்து மலர்களை விட உங்கள் ரசனை மலருக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான நறுமணம் உண்டு. உங்களுக்காக பூத்த பாடல்களோடு இது உங்கள் காதுகளில் அடுத்த பாடல். ரிஷி திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, வரிகள் எழுதியிருக்காங்க பழனி பாரதி, பாடியிருக்காங்க

0: என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும்.

0: எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
1: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://taabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
2: காற்றின் கைகளில் சிக்கிய மொழி, உங்கள் காதுகளில் தேனாக பாயும், இதயங்களின் எதிர்பார்ப்பை இசையாக்கும் நிகழ்ச்சி பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2001 வெளிவந்த மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்தில் இருந்து. வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, பாடியிருக்காங்க சுஜாதா மோகன், வரிகள் எழுதியிருக்காங்க பா விஜய். இதோ நேர்களை அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

நீங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். ஸ்ட்ரெஸ்ஸை மறக்கடிச்சு நம்மளை எனர்ஜி ஆக்குறது எப்பயுமே இசை தான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மனதை திருடி விட்டாய் திரைப்படத்திலிருந்து தான் வரும். பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க பா விஜய், இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, பாடியிருக்காங்க சங்கர் மகாதேவன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா. இசையில் கேட்டு ரசிக்கலாமா?

இசை தந்த எனர்ஜியோடு இந்த நாளை செமைய செதுக்குங்க. பாசிட்டிவ் வைப்ஸ் தள்ளி தந்துட்டு விடைபெறுகிறது உங்கள் அன்பின் பூங்கத்து நிகழ்ச்சி. எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருங்க. 4:43 இருக்கல வானவில் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி நேர்களே.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இதயங்களை இதமாக்க வருகிறது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். வாழ்க்கையில சில வழிகளுக்கு இசைதாங்க மருந்து. வேலை பழுவுல களைத்து போன மனசுக்கும் சரி, தனிமையில தவிக்கிற இதயத்துக்கும் சரி, ஒரு நல்ல பாடல் மனசையும் மாத்திடும், தனிமையும் போக்கிடும். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் பாடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கடகத்தூர்லேருந்து பாலாஜி விரும்பி கேட்டிருக்காரு தாஜ்மஹால் என்ற திரைப்படத்திலிருந்து. அவருக்கு குளிரும் போல அதனால இந்த பாடலை கேட்டிருக்காரு. கேட்டு ரசிச்சுட்டு இணைந்திருங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். காற்றலையில் கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கவுண்டம்பாளையம் ராம் நகர்ல இருந்து சுரேஷ் விரும்பி கேட்டிருக்காரு வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில இருந்து.
1: ஆஹா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பண்பலை பாடும் நேரம் 3:13. வாழ்க்கையில உணர்வுகளையும் உறவுகளையும் வலுப்படுத்துறது இசைதான். உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் உறவுகளை வலுப்படுத்துறதுக்கும் இசை ஒன்று இருந்தா போதுங்க, ரெண்டையும் கட்டுப்படுத்திக்கலாம். வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் கம்பைநல்லூர்ல இருந்து செல்வி விரும்பி கேட்டிருக்காங்க, பவித்ரா என்ற திரைப்படத்துல இருந்து.

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நாளை காலை 8 மணிக்கு சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை, தர்மபுரி KRC மெட்டல்ஸ் மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.

இதயத்தை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது கட்செவியல் கலக்கல் பாடல்கள். கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல் பாட 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப்பில் இருக்க உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. காற்றலையில உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க. ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் அந்தியூர்ல இருந்து கார்த்திக் திலகா விரும்பி கேட்டிருக்காங்க. காதல் மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் இதோ.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: சில நேரங்களில் வார்த்தைகள் சொல்லாதத பாடல் ஒன்று சொல்லிடும். கவலைகளை மறக்கிறதுக்கும் காயங்களுக்கு மருந்தாகவும் இசை எப்பயுமே இருக்கும். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் சேலம்ல இருந்து மோகனா விரும்பி கேட்டிருக்காங்க, புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். அனில் ரவை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் பாட 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க. ஒரே ஒரு விதிமுறை தான், 7 நாட்களுக்கு முன்பு நீங்கள் பாடல் கேட்டவராக இருக்கணும். தொடர்ந்து பாடல் கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட பாடல் இடம்பெறாது. இன்று விருப்ப பாடல் ஒலிக்கக்கூடிய நேயர்கள் மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் தர்மபுரியிலிருந்து சங்கீதா விரும்பி கேட்டிருக்காங்க. விருமாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து இதுவும்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு.
2: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு 6574 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வன காப்பாளர் உள்ளிட்ட 46 வகை பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அக்டோபர் 6 முதல் தொடங்கி நவம்பர் 5 வரை. விண்ணப்பிக்க இணையதள முகவரி TNPSC.gov.in என்ற இணையதளத்திலும் மற்றொரு இணையதளம் TNPSC exams.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம்.
3: இன்பமாய் கேட்டு கொண்டிருக்கிறோம் அனில் ரவி வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் பிரியமானவளே என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பென்னாகரம்ல இருந்து மன்சூர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: காற்றலையில் கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனில் ரவை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரோடு கந்தசாமி பாளையம்லிருந்து அக்பர், நிஷா, சகில், அமீரா, பாத்திமா ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்திலிருந்து வா வெண்ணிலா அப்படின்னு அழைக்கிறாங்க. இது அந்த பாடல் அவர்களுக்காக.

பொறுப்பு இந்த வைப் செம்மையா இருக்கு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். காதோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது அனில் ரவி வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவி. வளைக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து சிவா புனிதா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் இது.

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காதோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது அனில் ரவை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஜிடாண்ட அள்ளியிலிருந்து மூர்த்தி விரும்பி கேட்டிருக்காரு ஜோடி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை தின வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்றைய விடைத்திடும் நாக்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும்னா ஒரு சில சட்டத்திட்டங்களை நீங்கள் வந்து கடைபிடிச்சாகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடைத்திடும் நாக்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து சரியாக வந்து பதில சொல்லி பரிசுப்படல் பெற்றிருந்தீங்கன்னா 7 நாட்களுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும். அதுதான் வந்து போட்டியின் விதிமுறை. அது மட்டும் இல்லாமல் குறிப்புகளை நல்லா தெளிவாக கேட்டுட்டு அதுக்குரிய பதிலை சொன்னால் நீங்கள் பரிசாக உங்களுடைய விருப்ப பாடலை பெறலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25, மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்
1: மற்றும் உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி.
0: சகோதரி கதிரொளி அப்படின்னு சொன்னோடனே ஒளி வந்து காதில் வந்து கிணீர் வந்து விழுது. கதிரொளி தயாரா இருக்கீங்களா?
1: கண்டிப்பா, நிறைய குறிப்புகள், உற்சாகமான குறிப்புகள் இருக்கு. நேயர்கள் நிறைய இன்ட்ரெஸ்டா வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமா கேட்பாங்க. நிகழ்ச்சியில் முதல் நேரைய வரவேற்கலாம். அன்பு வணக்கம்.
2: வெளிநாட்டில்
0: இருக்கு. காலநிலை மாற்றத்தால இந்த மலையில பனிப்பாறைகள் வந்து அதிக அளவுல வந்து உருகிட்டு இருக்கு. இதுதான் உங்களுக்கான 3 குறிப்பு. ரஷ்ய நாட்டில் இல்லைங்களே.
1: இந்த மலைக்கு அருகில நிறைய சிகரங்கள்லாம் இருக்கு. சிங்குளி, அன்னபூர்ணா 11, அன்னபூர்ணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நிறைய சிகரங்கள். விடை சொல்லாமே. இந்த மலை பாத்தீங்கன்னா சுமார் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000க்கும் மேற்பட்ட அடி உயரம் கொண்டது.
0: முடிஞ்சதா வெளிநாட்டுல இருக்கு. காலநிலை மாற்றத்தால இந்த பனிப்பாறைகள்
3: சுற்றுலா
0: தலமாவும் இருக்கு. இந்த மலையோட பெயர் என்னன்றது நீங்க சொல்லணும். சரி பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி பண்ணி நிகழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சி. தலைப்பாளர்
1: வருக வணக்கம்.
0: இது மலைதான். அந்த மலையில இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வந்து உருகுது. நன்றி. நிகழ்ச்சி தலைப்பாளரை சந்திக்கிறதுக்கு முன்பு ஒரு சிறிய விளம்பரம்.

நேர்களே, நிறைவு பெறுகிறது அனில் ரவை வழங்கிய கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்று உங்கள் விருப்ப பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கும் நேர்களே. நிகழ்ச்சியில் வந்து ஒரு மலையை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த மலையை பற்றின சுவாரஸ்யமான நிறைய குறிப்புகள் உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சி தலைப்பில் சந்திப்போம். அன்பு வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
3: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
4: நான் காரிமங்கலம் வட்டம் எங்குச்சேட்டுப்பட்டி பீமராஜன்.
3: பீமராஜன் பேசுறீங்க ஐயா. குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்களா?
4: ஐயா கேட்டே தான். எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க, முயற்சி பண்றேன்.
3: உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மலையில் வந்து நிறைய குழுக்கள் ஏறினாலும் முக்கியமாக வந்து முதமுறை, அதாவது ரெண்டாவது முறையாக ஏறினது ஒரு ஜப்பானிய குழு. 1971 இவங்க வந்து அந்த மலை மேலே ஏறினாங்க. அது வந்து இன்னைக்கு வரையும் ஒரு சாகச பயணமாக எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு வருது.
4: நேபாளத்தில் உள்ள அன்னபூர்ணம் மலை தொடர்
3: நல்லா தெரியுங்களா?
4: கொடுத்த குறிப்புகள் தான் வருது.
3: அந்த மலை தொடர் தான். ஆனால் அந்த மலை தொடரில் நிறைய மலை சிகரங்கள் இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிறது அந்த மலை தொடரில் இருக்கக்கூடிய ஒரு மலை சிகரம் தான். அன்னபூர்ண மலைத்துல ஒரு பகுதி தான், நிறைய மலைகள் இருக்கு அந்த மலையில. அதுல இருக்கிறது என்னன்றத நீங்க சொல்லணும். நன்றி நிகழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சி. தலைப்பல அன்பு வணக்கம். வணக்கம்.
5: இனிப்புல இருந்து விடுபட்டாரே. வருக வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டளை பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: சந்திரசேகர் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
6: குறிப்புகள்லாம் கேட்டேன். மலை தொடர் பத்தி கேட்டுட்டு இருக்கிறீங்க.
3: மலை தொடர்லீங்க, மலையை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
6: அதான் மலை தொடர் தானே?
3: அது தொடர் கிடையாது. மலை தொடர்னா ஒரே மலை தொடர்ல ஒரு 4-5 மலைகள் இருக்கிறதா மலை தொடர். நாம பேசுறது ஒரு மலையை பத்தி.
6: ஓகே ஓகே சரி. எனக்கான ஒரு குறிப்பு கொடுங்க.
3: இது வந்து நேபாள நாட்டுல தாங்க இருக்கு.
6: நேபாள
3: நாட்டுல இருக்கு. நன்றி சந்திரசேகர்.
5: வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: தருமபுரி மாவட்டம் மதியம்மன் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
5: கலைமணி ஐயா, அட்ரஸே விரிவா சொல்றீங்களே. சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
7: சொல்லுங்க.
5: இந்த மலை பாத்தீங்கன்னா மலையேற்ற வீரர்களை பெரிதும் கவரக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம்.
7: ரெண்டு மலை சொல்லுது இந்த இதுல. செல்லுல
5: செல்லே பாத்தீங்க?
3: செல்லுல பார்த்து சொன்னீங்கன்னா எப்படி நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது? அப்ப படிக்கிறவங்க, அப்புறமா வந்து தினமும் வந்து நிறைய செய்தித்தாள்களில் பொது அறிவுலாம் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து பயனில்லாமல் போயிடும்ல. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நம்ம பொது அறிவு சம்மந்தப்பட்டதும், நம்ம படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்துறதும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி தெரியாத தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தானே தவிர, செல்ஃபோனில் பார்த்து சொல்லி பாடல் பெறுறதுக்காக கிடையாது. அதனால் ஐயா நீங்கள் மட்டும் கிடையாது, நிறைய நம்மளுடைய நண்பர்கள் இது பண்ணுறீங்க. முடிஞ்சளவுக்கு அதை தவிர்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இது முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டாக இருக்கும். இது வந்து விளையாட்டில் வந்து ஏமாற்றி ஜெயிக்கிற மாதிரி. இனிமேல் இந்த தப்பு நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது சரிங்களா? சரிங்க. நன்றி நிகழ்ச்சி. இந்தமாதிரி நன்றி. எப்படி கதை வழி கரெக்டு தானே? இது வந்து கல்லாட்டம் ஆடுற மாதிரி தான். ஏன்னா நம்ம இந்த நிகழ்ச்சின்றதே வந்து போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக வந்து அதுக்காக தான் மையப்பட்டு வலியுறுத்தப்படுது. இதில் ஒரு நிமிஷத்தில் வந்து சொல்கிற குறிப்புகளை டைப் பண்ணி போட்டு அதிலேருந்து வரக்கூடிய விடையை சொல்லி பரிசு பொருள் பெறுறது வந்து கல்லாட்டம் ஆடுறதுக்கு சமம். இனிமேல் நீங்கள் அது முடிஞ்சளவுக்கு அது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
8: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
9: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
10: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான

0: ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களே,
4: நீல் ஸ்ரேனி மருத்துவ தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்
5: ஐயா. வணக்கம.
4: வணக்கம், யாருங்க பேசுறீங்க
5: ஐயா? நான் பாலவோட பக்கம் வாழைத்தோட்ட சினிமா பேசுறேன். இருவருக்கும் வணக்கம் ஐயா. இன்னொரு குறிப்பு ஒன்று கொடுங்க.
4: நிச்சயமா கொடுத்துடலாம் சின்ன மாதிரி அவர்களே. இது நேபாள நாட்டில் தான் இருக்குன்னு சொன்னேன். குறிப்பா இது சொல்லணும் அப்படின்னா, இது வந்து வட மத்திய நேபாளத்தில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா மலைத்தொடர்ல ஒரு பகுதியா இருக்கு.
5: இமால் சுழி மலைத்தொடர்
4: இல்லையே?
6: உங்களுக்கான
4: ஒரு குறிப்புனா, இது வந்து குறிப்பிட்டு சொல்லணும், கண்டகி மாகாணத்துல இந்த மலை அமைஞ்சிருக்கு.
6: அன்னபூர்ணா
4: மலைத்தொடர்லதான் நீங்க சொன்னது. இதுக்கு முன்னாடி வாழைத்தோட்டம் சின்ன மாதிரி அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து அந்த மலைத்தொடர்லதான் இருக்கு. ஆனா நாம கேக்குற சிகரத்தோட பெயர் நீங்க சொல்ல பரவாயில்ல. நல்ல முயற்சி அன்பு.
6: நன்றி.
4: நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம். மாலை வணக்கம் சொல்பவர் யார்? எங்கிருந்து? சமஸ்கிருத மொழியில வந்து கங்கா அப்படின்னா நீர் கொடுக்கும் தேவதை அப்படின்னு பேரு. இது சம்பந்தப்பட்டதான் அந்த மலையோட பேரும் இருக்கு.
3: ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்களே.
4: இமயமலை. இமயமலை எங்க இருக்கு? மலைத்தொடர்ல தேசிய பூங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மலைத்தொடர்ல இல்லைங்கய்யா, மலைக்கு கீழே இருக்கு, மலை தொடர்ல இல்ல.
5: அந்த பெயரை கேக்குறேன்.
4: புரியல
5: ஐயா. அந்த மலை மலையினுடைய பெயர்ல பூங்கா, தேசிய பூங்கா இருக்கான்னு கேக்குறேன்.
4: இல்லீங்களா? இல்ல.
5: லாங்டாங் மலை தொடர்னு வந்தீங்க?
4: ஆமாங்க. இல்ல,
5: லாங்டாங் மலை தொடர்.
4: லாங்டாங் மலை தொடர் என்பது தவறான பதில்ங்கய்யா.
5: நன்றி.
4: நன்றி. நன்றி கதிரொலி. நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியில் அது என்ன மலைத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வந்துச்சுன்னா நேர்களை வந்து நம்ம வந்து காக்க வைக்கக்கூடாது இல்லையா? அவங்களுக்கான கியூரியசிட்டியை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ இந்த மலைத்தொடருடைய பெயர் வந்து சொல்லிடலாமா?
3: சொல்லிடலாமே.
4: கங்கபூர்ணா மலை அப்படின்றது தான் சரியான பதில். இது மலைத்தொடர் கிடையாது, மலை தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் பேசி பேசி நானும் மலைத்தொடர்னு சொல்ல வந்துட்டேன். இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள நாட்டில் கண்டகி மாகாணத்தில் இருக்குது. அன்னபூர்ணா மலைத்தொடரோட ஒரு பகுதியாக தான் வந்து இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. இதனுடைய சிறப்புகளை பற்றி அப்படியே கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்கள் கதிரொலி.
3: கண்டிப்பாக சொல்லிடலாம். இது வந்து காலநிலை மாற்றத்தால் மலையின் பனிப்பாறைகள் பெருமளவில் உருகுகின்றன. சிங்குழி, அன்னபூர்ணா 11, அன்னபூர்ணாம் ஆகியவை அருகிலுள்ள சிகரங்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7,455 மீட்டர் அடி உயரம் கொண்டது இந்த மலை. அன்னபூர்ணா கிராமப்புற நகராட்சி, காஸ்கி மற்றும் நேசியாங் கிராமப்புற நகராட்சி, மனாங் ஆகியவற்றின் எல்லையில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த மலை. இது வட மத்திய நேபாளத்தில் உள்ள அன்னபூர்ணா மலைத்தொடரின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. 6 May 1965 முதன் முதலில் 3 பேர் கொண்ட குழு இந்த மலையில் ஏறினாங்க. இரண்டாவதாக 1971 ஒரு ஜப்பானிய பயணம் ஏறப்பட்டது. இது வந்து பெருமையாக இன்றளவும் பேசிட்டு வராங்க. சமஸ்கிருத மொழியில் கங்கா என்றால் நீர் கொடுக்கும் தேவதை என்றும், பூர்ணா என்றால் நிறைந்த என்றும் பொருள். அதாவது நீரை வாரி வழங்கும் தேவதை என்பது இதன் அர்த்தமாகும். இந்த கங்கபூர்ணா மலை தொடருக்கும் இதே அர்த்தம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க.

0: இந்த மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள கங்கபூர்ணா ஏரி மற்றும் பனிப்பாறைகள் அன்னபூர்ணா பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் மலையேற்ற வீரர்களையும் பெரிதும் கவரக்கூடிய ஒரு மலையா இருக்கு இது.
1: நீங்க போயிருக்கீங்களா கதிரொளி நேபாளத்துக்கு?
0: இதனுடைய பெருமையை கேட்ட பிறகு கூடிய சீக்கிரம் போய் பார்க்கலான்ட்டு இருக்கிறேன்.
1: சரிங்க, நல்லது. ஸோ கங்கபூர்ண மலையை பற்றி தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: நாளை காலை 8 மணிக்கு சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை, தர்மபுரி KRC மெட்டல்ஸ் மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
7: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான்கு மணி 25 நிமிடத்தில் இருக்கீங்க நேர்களை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து கங்கப்பூர்ணா அப்படின்ற ஒரு மலையை பற்றி பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு இருக்கு. அந்த குறிப்புகளை வந்து கேட்கறதுக்கு ஒரு நேயர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிடலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ரகுபதி ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? சொல்றேங்க ஐயா, சொல்றேன். உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இவங்க வந்து ஒரு இந்திய பெண்மணி, முன்னாள் உயர் அதிகாரி மற்றும் மருத்துவரும் கூட. இவர் வந்து நம்ம பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர் தான்.
4: ஆமா,
3: கர்நாடகா இல்லைங்களே, கர்நாடகா மாநிலம் இல்லை. ஆனா நீங்க மாநிலம் சொல்லக்கூடாது, அவங்க பேரை கண்டுபிடிக்கணும். நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க.

0: நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க இவங்க. நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: வருக வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நிகழ்ச்சியினை அலங்கரித்து தொகுத்து வணங்கிக் கொண்டிருக்கும் இரு இவருக்கும் பணிவான மாலை வணக்கத்துடன் திருப்பூர் மாநகர் மன்னரை பாராட்டுகிறேன். சரி, நான் பேசுறேன்.
0: எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க, சூப்பராக புரிஞ்சு. ஆனால் உங்கள் பேர் மட்டும் எனக்கு கேட்கலீங்க. உங்கள் பேர் மட்டும் நோட்டையும் சொல்லுங்கள்.
2: சாமி குருணையா.
0: ஸ்ரீ ரங்கசாமிங்களா?
2: ஸ்ரீரங்கசாமி குருணையா.
0: சரிங்க, ரங்கசாமி ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா? உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இவங்க வந்து விண்வெளி மருத்துவம் மற்றும் உடல் இயங்கியல் துறைகளில் முதுகலை மற்றும் பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்காங்க. இவங்க வந்து முப்படையில் முக்கியமான ஒரு படையில் ஒரு பிரபலமான உயர் அதிகாரியும் பணியாற்றியிருக்காங்க. பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி. நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர்
1: வணக்கம்.
0: வணக்கம். கிளம்பிட்டாங்க, பரவாயில்லைங்க. இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கவங்க வந்து ஒரு ஒரு நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நிறைய பேர் பெருமை சேர்த்தாலும் இவங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்றத தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டீங்கன்னு தெரியும். நிகழ்ச்சி நம்மளோட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம். நல்லா இருக்குங்கய்யா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: ஈரோடு விட்டுக்காட்டு மாறிப்பனுங்க.
0: மாறிப்பன் ஐயா பேசுகிறீங்க. குறிப்பெல்லாம் கேட்டிங்களா ஐயா?
3: கேட்டுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
3: கொடுங்க.
0: இவங்க வந்து நம்ம இந்தியாவோட உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது மற்றும் மருத்துவத்துறைக்காக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க இல்லைங்களே? ஆமாங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சி நினைந்தமைக்க நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர்
1: வருக வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்பவர் யார், இங்கிருந்து?
4: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்திவளையம் கைத்தறி ஜெகநாதன்.
0: ஐயா, இந்த வானொலி சத்தத்தை கொஞ்சம்
4: குறைச்சிருங்களேன்.
0: கணநாதன், அதானே உங்க பேரு?
4: ஜெகநாதன்.
0: ஜெகநாதன், சரிங்க. ஜெகநாதன் ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா
4: ஐயா? கேட்டேங்க. இன்னொரு குறிப்பு விடுங்க.
0: இன்னொரு குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, பரம் விசிட்டா சேவா பதக்கம், அதி விசிட்டா சேவா பதக்கம், இது மாதிரி எக்கச்சக்கமான விருதுகளோட முக்கியமான விருதான இந்திரா பிரியதர்ஷினி விருதையும் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க.
4: அன்னை
0: தெரேசா இல்லைங்களே? இவங்க வந்து நம்ம முப்படைகளில் பணிபுரிஞ்ச நல்ல உயர் பதவி வகிச்ச ஒரு வீரப்பெண் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. நன்றிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். சொல்பவர் யார், இங்கிருந்து?
5: மதிகோன்
0: பாளையத்திலிருந்து ரமணி பேசுறீங்க. ரமணி, விடை
5: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இன்னொரு குறிப்புங்களா? இவர் வந்து நம்ம இந்தியாவுடைய முதல் பெண் விண்வெளி மருத்துவ நிபுணருங்க.
1: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு பணிகள் பணியாளர் கல்லூரியின் படிப்பை முடித்த முதல் பெண் ஆயுதப்படை அதிகாரி இவங்க.
0: நன்றி. கதவுளை சரியா வந்து சொல்லிட்டாங்க பாத்தீங்களா?
1: கண்டிப்பா.
0: இவங்களை பத்தி நிறைய சிறப்பு தகவல்கள்லாம் இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பா. இன்னொரு முறை அந்த பேரை நீங்க சொல்லிடலாமே.
0: நிச்சயமா சொல்லிடலாம். அதாவது இவங்க வந்து ஒரு ஏர் மார்ஷல் பத்மா பந்தோ பத்தியாயாய். இவங்க பேர் வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும், நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆமா தானே?
1: கண்டிப்பா.
0: சொல்ல முடியாதுன்றதுனால என்ன சொல்ல சொல்றேன்னு தெரியும். இவங்க வந்து நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திர மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முப்படைகளில் விமானப்படை இருக்கு இல்லையா, அந்த விமானப்படையில் ஏர் மார்ஷலாக வந்து இருந்திருக்காங்க. நிறைய நம்ம நாட்டுடைய மிக முக்கியமான உயரிய விருதுகள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி சிறப்பாக ஏன் நம்ம இவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, வட துருவத்தில் அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொண்ட முதல் இந்திய பெண்மணி இவங்க அப்படின்ற வந்து சிறப்பு இவங்களுக்கு இருக்குது. இவங்க 1968 தான் நம்ம இந்திய விமானப்படையில் வந்து சேர்ந்தாங்க. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரும்போது இவங்க சிறப்பாக வந்து சேவையாற்றுறதுக்காக நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. 2004 இவங்க ஏர் மார்ஷல் பதவிக்கு வந்து உயர்த்தப்பட்டு வான்படை தலைமையகத்தின் மருத்துவ சேவைகள் பொது இயக்குநராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய வான்படையில் IAF முதல் பெண் ஏர் மார்ஷல் இவங்க தான். இவங்க ஜனவரி 2020 வருஷம்

0: இவங்க பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். கதிரொலி,
1: கண்டிப்பாக இவ்வளோ பெரிய விருதுகள், உயரிய விருதுகள் வாங்கின இந்த பெண்மணியை பற்றி நினைக்கக்குள்ளேயே ரொம்ப பெருமையாக இருக்கு.
0: நிச்சயமாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை மற்றும் அதற்கான பாடலை தொடர்ந்து.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை திருமினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9

0: 7045663.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
3: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களை. இது பரபரப்பான விடை திடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து சரியான பதிலை சொல்லி பரிசாக வந்து ஏலகிரி பகுதியை சேர்ந்த குணசேகரன் என்பவர் வந்து பரிசு படையில் வாங்கியிருக்கிறாரு. நீங்களும் இதேபோல் குறிப்புகளை நல்லா கவனித்து சரியான பதிலை சொன்னீங்க அப்படின்னா பரிசாக நீங்களும் பாடல் பெறலாம். நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
6: ஹலோ,
5: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
6: சார் வணக்கம் சார், அரியலூர் மாவட்டத்திலிருந்து உக்கோட்டை தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுகிறேன் சார்.
5: தியாகராஜன் பேசுறீங்க ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
6: கொடுங்க சார்.
5: ஒரு பறவையை பத்தி பேச போறோம். இது வந்து ஒரு பறவை, நம்ம இந்தியாவை சேர்ந்ததல்ல. இந்த பறவை வந்து ஒரு வேட்டையாடி பறவை. இந்த பறவை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, நீங்க
6: வேட்டைக்காக இந்த பறவை அமெரிக்காவில இருக்கு சார். அமெரிக்காவில உள்ள ஒரு குள்ள வாத்து பறவைங்களா?
5: இல்லைங்களே. இல்ல இல்லைங்கய்யா. நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க தியாகராஜன் ஐயா, நன்றி. நிகழ்ச்சி மனித தலைப்பில் அன்பு வணக்கம். வணக்கம் சொன்னோம், வேகமாக போயிருக்காங்க. கதிரொலி, இப்போ உங்களுக்கு பறவைனா டக்குன்னு எந்த பறவை ஞாபகம் வரும்?
7: எனக்கு மரகதப் புறா ஞாபகம்.
5: இல்லை இல்லை, எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டா. நீ பறவைன்னு சொன்னேன் காக்கான் தான் நினச்சேன் முதல்ல, உடனே மரகதப் புறான்னு போயிட்டேன்.
7: கண்டிப்பாக காகம் வந்து ஒற்றுமைக்கான ஒரு பறவை இல்லைங்களா? எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும்?
5: அது இல்லாமல் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய பறவைகளும் மிக முக்கியமான பறவை காக்கா இல்லையா?
7: ஆமாம்.
5: நிகழ்ச்சி நேயிருக்காங்க, பேசலாம். அன்பு வணக்கம்.
7: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: வணக்கம்
5: சொல்லுங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: கிருஷ்ணகிரி மாவட்டம், ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்.
5: துரைசாமி ஐயா, அந்த ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஐயா.
8: குறிப்பு கொடுங்க.
5: குறிப்பு கொடுக்கலாம், உங்க வானொலி சத்தத்தின் அளவை குறைச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு பறவையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பறவை வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்ததில்ல. இது வந்து ஒரு வேட்டையாடி பறவை. ஆமா, பறவை. இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பறவை இனத்தில் ஆண் பறவையை விட பெண் பறவை தான் வந்து பெரிதாக இருக்கும். இந்த பறவையோட பெயர் என்னன்றதை நீங்கள் சொல்லணும்.
7: என்னங்கய்யா
5: யோசிக்கிறாரு? புறா இல்லைங்க ஐயா. நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
7: வருக வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
9: இருவருக்கும் வணக்கம்.
5: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
9: நான் ஈரோடு அந்தியூர் தேவராஜ் பேசுறேங்க.
5: ஈரோடு அந்தியூர் தேவருங்களா? கொடுத்தலாம். உங்க பேர் வந்து தேவருங்களா?
9: ஆமா, தேவராஜ்.
5: தேவராஜ், ஓகே, தேவராஜ்.
9: ஈரோடு அந்தியூர் தேவராஜ்.
5: சரி சரிங்கய்யா, பேர் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்ச போதும். தேவராஜ் அப்படின்னு சொன்னோடனே தளபதி படத்தில் வர மம்முட்டி ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு என்ன
9: அப்படின்னு?
5: ஆமாம் ஆமாம், சரிங்க. உங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த தாவர அடர்த்தி உள்ள புதரான இருக்கக்கூடிய காடுகளில் தான் இந்த பறவை வந்து வாழும். கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம், பரவாயில்ல. இணைப்பில் இருந்து நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நாகாவதி டேம்ல இருந்து ராஜா பேசுறீங்க. ராஜா, குறிப்பு கண்டுபிடிச்சிங்களா?
9: ஐயா, இந்த பறவை தமிழ்நாடு இருக்குங்களா ஐயா?
5: தமிழ்நாட்டுல இல்லைங்க.
9: இல்லைங்களா?
5: ஆமா, வெளிநாட்டை சேர்ந்த பறவை முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா என்னன்னா, வலசை போகக்கூடிய பறவைகள் இதுவும் ஒண்ணு.
9: சரிங்க, நன்றிங்க, வணக்கங்க.
5: நன்றி நீல்ஸ்வினி. நன்றி நீல்ஸ்வினி. மட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
7: உணவா எடுத்துக்கொள்ளும்னா, வெட்டுக்கிளி, தட்டான்கள், எலிகள், சிறிய பறவைகள், இதெல்லாம் வந்து உணவா எடுத்துக்குமா இந்த பறவை?
9: பாருங்கம்மா, சொல்லட்டுமா?

0: பொறி வள்ளூர்.
1: என்னங்க ஐயா?
0: பொறி வள்ளூர் என்ற பறவை.
2: இல்லைங்களே, நீங்கள் கொஞ்சம் பக்கம் வந்துருக்கீங்க, ஆனால் தப்பாக சொல்லிட்டீங்களே.
0: நன்றி.
2: பக்கம் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. இணைப்பில் இருந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி மன்ற தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம், உங்கள் பேர் பதிவு பண்ணலாம்.
3: வணக்கம்
2: மேம். சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: பாலகோடு வட்டம் முதுகுலேருந்து கனிமொழி பேசுகிறேங்க.
2: கனிமொழி, கனிமொழி குறிப்பெல்லாம் கேட்டிங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு? பென்குயின் இல்லைங்களே, இது வந்து வானத்தில் பறக்கிற பறவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து தண்ணியில் போகக்கூடிய உயிரினத்தை பற்றி பேசுகிறீங்க, பரவாயில்ல. நல்ல முயற்சி கனிமொழி. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், யாருங்கன்னு பேசுகிறீங்க?
4: காரிமங்கலத்திலிருந்து ஜீவதர்ஷினி பேசுகிறேன் ஐயா.
2: ஜீவதர்ஷினி, குறிப்பு கேட்டீங்களா தர்ஷினி? விடை தெரியுமா உங்களுக்கு? ஆர்டிகாலா.
1: ஆர்டிகாலா எப்படிமா சொல்றீங்க?
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பொட்டியம்மாள் பேசுறீங்க. ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் குறைச்சிறீங்களா?
5: இல்லை சார், நான் மல்லிகாட்ல கலவெட்டி இருக்கறேன்.
2: அப்படியே அப்புறம் எக்கோ கேக்குது. சரிங்க பொட்டியம்மாள், நாம வந்து சரி, நாம வந்து ஒரு பறவை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது இந்தியாவை சேர்ந்தது இல்லை, இது ஒரு வேட்டையாடி பறவை அப்படின்லாம் சொன்னோம். உங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பறவை வந்து ஐரோப்பா ஆசியாவோட வடக்கு பகுதியில தான் இனப்பெருக்கம் செஞ்சு வாழக்கூடியது. குளிர்காலத்துல, ஆமா குளிர்காலத்துல மட்டும்தான் இந்த பறவை வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு வரும். அந்த பறவையோட
5: வள்ளூர்ன்றது
2: ஓகே. வள்ளூர், அதுக்கு முன்னாடி
5: ஒன்று வரும்.
2: சரி, ஓரளவுக்கு நீங்க முயற்சி பண்ணதுனால உங்களை வந்து நான் ஒத்துக்கிறேன். சின்ன வள்ளூர் அப்படின்ற இது வந்து ஐரோப்பிய சின்ன வள்ளூர் அப்படின்றது சரியான பதிலுங்க பொட்டியம்மாள். இதுதான் வந்து இது. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்? முதல் மரியாதை படத்துல
5: சிட்டுக்குருவி
2: பாட்டா? சரிங்க, சரி ஓகே, நிச்சயமா வழங்கிடலாம். நன்றி நன்றி, நிகழ்ச்சி நன்றி. சோ நல்ல பாடல் கேட்டிருக்காங்க. கதிரொலி, இந்த ஐரோப்பிய சின்ன வள்ளூர் பறவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: கண்டிப்பா சொல்லிடலாம். ஒரு சிறப்பான பறவை இது, ஒரு வேட்டையாடி பறவை. இந்த பறவை இனத்திலே வந்து ஆண் பறவை விட பெண் பறவை பெரிதாக இருக்குமா. குறைந்த தாவர அடர்த்தி உள்ள புதர் காடுகளில் வாழக்கூடியது. வெட்டுக்கிளிகள், தட்டான்கள், எலிகள் சிறிய பறவைகளை முதன்மை உணவா எடுத்துக்கொள்ளும். ஐரோப்பா ஆசியாவின் வடக்கு பகுதிகளில் இவை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பறவைன்னு சொல்லலாம். குளிர்காலத்துல இந்தியாவிற்கு வரும் அரிய வகை பறவை, அதாவது வலசை போதல் நடைபெறும் இல்லைங்களா, அந்த காலத்துல வரக்கூடிய ஒரு பறவை. வானத்தில் பறந்தபடியே தரையில் உள்ள இரையை துல்லியமாக தாக்கி வேட்டையாடக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க பறவைன்னே சொல்லலாம். இந்த பறவை இனம் பெல்ஜியம் நாட்டின் தேசிய பறவை.
2: அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஏன் இந்த பறவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மேட்டூரில் இருக்கக்கூடிய அந்த பண்ணவடி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக.
2: அங்கே வந்து ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கு நிறைய பறவைகள் வந்து இங்கே வந்து போகும். குறிப்பாக இந்த குளிர்காலத்துலேயும் சரி கோடைக்காலத்துலேயும் வலசையெல்லாம் வந்து போகும். அப்படி வரும்போது நம்ம மேட்டூர் பண்ணவடியில் இந்த அரிய வகை ஐரோப்பிய சின்ன வள்ளூர் அப்படின்ற பறவை வந்து தென்பட்டிருக்கு. அது வந்து சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த பறவை பற்றி பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சி இணைத்திருங்க. பொட்டியம்மாளுக்காக அவங்களுடைய பரிசு பாடலும், அதற்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளியும் இருக்கு நேர்களே.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
11: ஏ குருவி குருவி குருவி

0: தருமபுரி பெண்மலை 102.5, ஏற்காடு பெண்மலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. விடை திரு வினாக்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப சரியாக பதில் சொன்ன பொட்டியம்மாள் அவர்களுக்காக முதல் முறை இந்த திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியினை கூட அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம்னு சொன்ன வேகமாக போயிட்டு நினைக்கிறேன். சரி கதிரொலி, பார்த்தது நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
1: கண்டிப்பாக ஒரு சுற்றுலாத்தலம் பற்றின குறிப்புகள் தான் கொடுக்க போகிறோம்.
0: சரி, இந்த சுற்றுலாத்தலத்தில் இப்போ நமக்குள்ள ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாம்.
1: கண்டிப்பாக
0: நேயர்கள் வந்து இந்த சுற்றுலாத்தலத்தை சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வந்து அந்த சுற்றுலாத்தலத்தை கூப்பிட்டு போகணும்.
1: கண்டிப்பாக
0: நேயர்கள் கண்டுபிடிக்கலாம், நான் உங்களை கூப்பிட்டு போகணும். சரியா?
1: கண்டிப்பாக. அப்போ நான் தான் வின் பண்ணுவேன் நினைக்கிறேன்.
0: சரி, நிகழ்ச்சியில் நேயர் இணைஞ்சிருக்காங்க, இணைப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: ஒரு புறம் கடலும் மறுபுறம் ஆறு, நடுவுல சாலை, இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான இடம்னே சொல்லலாம். நம்மளுடைய இந்தியாவில தான் இருக்கு.
0: மேட்டூர் டேம்ல கடல் இல்லீங்களே ஐயா? வணக்கம். வேகமா வந்து கிளம்பிருக்கீங்க, பரவாயில்ல. இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், நிறைய பேர் அதாவது குறிப்பா நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால வந்து தினந்தோறும் இல்லாமல் இந்த குறிப்பாக இந்த வார விடுமுறை நாட்கள் அப்புறம் பள்ளி கல்லூரி விடுமுறை நாட்கள்லாம் வந்து இங்கே மக்கள் கூட்டம், சுற்றுலா பயணிகள் கூட்டம் வந்து கலைக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் முக்கியமான பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துடைய ஸ்பெஷல் இல்லையா?
1: அது மட்டும் இல்லாமல் சூரிய உதயமும் அஸ்தமனமும் நடைபெறக்கூடிய அந்த இயற்கையான காட்சியை வந்து இங்கேருந்து பார்த்தாங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னு சொல்லலாம்.
0: நிச்சயமா, நிகழ்ச்சியில் இன்னொரு நேருக்காங்க, பேசலாம். அன்பு வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பின்னணியும் வந்து காணப்படும் இந்த சுற்றுலாத்தலம். புரியல,
1: எப்படி மதுஸ்ரீ கண்டுபிடிச்சீங்க?
0: தவறான பதில். இது வந்து மர வந்தே கடற்கரை, மர வந்தி இல்ல, மர வந்தே கடற்கரை. சரியான பதில சொல்லிருக்கீங்க மதுஸ்ரீ. உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்? பாண்டிதுரையா? பாண்டிதுரை படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: என்ன மறந்து போனே,
1: மறக்காம ஆன்சர் சொல்லிட்டீங்களே.
2: நன்றி.
0: நன்றி, சிரிச்சுட்டே கட் பண்ணுறீங்க. நன்றி, நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. கதிரொலி, இந்த சுற்றுலாத்தலத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக சொல்லிடலாம்.
0: சுற்றுலாத்தலம் சொல்ல நேராக சுற்றுலாத்தலத்துக்கு போயிட்டீங்களா?
1: கண்டிப்பாக. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது வந்து ஒரு புறம் கடல் மறுபுறம் ஆறு நடுவில் சாலை இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான இடம்னே சொல்லலாம். நம்ம இந்தியாவில் கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்திருக்கு மரவந்தே கடற்கரை. NH 66 அதாவது NH 66 தேசிய நெடுஞ்சாலை வழியாக பயணம் செய்யும் மிகவும் அழகான காட்சி தரக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் ரசிக்கக்கூடிய ஒரு இயற்கையான இடம். இங்கே கடல் ஆறு மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பின்னணியும் காணப்படும்.

0: ஒரு புறம் அரபிக்கடல், மறுபுறம் சௌபார்ணிகா ஆறு இருக்குது. புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு சிறந்த இடம்னே சொல்லலாம். இங்கே படகு சவாரி, கயாங்கிங் மற்றும் நதிப்பகுதிகளில் பறவைகளை கண்காணித்தல் போன்றவை இங்கே வந்து பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம். கடற்கரைக்கு அருகிலேயே புகழ்பெற்ற மராசுவாமி ஸ்ரீ வராகசுவாமி கோயில் இருக்குது. அதனாலேயே இந்த கடற்கரைக்கு இந்த பேர் வந்ததாக சொல்கிறாங்க. செப்டம்பர் முதல் மார்ச் வரை உள்ள குளிர்கால மாதங்களில் வந்து இங்கே போனீங்கன்னா செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாத மாசடையாத தங்க மணல் பரப்பு, தெளிவான நீல நிற நீர் மற்றும் கரையை ஒட்டி வளர்ந்துள்ள பனைமரங்கள் காரணமாக தான் இது வந்து வெர்ஜின் பீச் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆற்றின் மறுபுறம் கம்பீரமாக தெரியும் குடசாத்திரி மலைத்தொடர்கள் இக்கடற்கரைக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த கடற்கரையோட பேர் பார்த்தீங்கன்னா மரவந்தே கடற்கரை. நம்ம கர்நாடகாவில் இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைக்கக்குள்ள இந்த கடற்கரைக்கு சென்று பாருங்கள். அதனுடைய அழகு ரசிங்க, செமையாக இருக்கும்.
1: இந்த குறிப்பில் வந்து சூரிய அஸ்தமனமும் சூரிய உதயமும் நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே நம்மளும் நிறைய பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது எந்த ஒருத்தர் பார்க்கலாம்,
0: கன்னியாகுமரி.
1: கன்னியாகுமரி
0: ஏன்னா நமக்கு அதுதானே முதல்ல ஞாபகம்
1: வரும். அதுதான். அது இல்லாமல் நீங்கள் வந்து போட்டியில் வந்து தோத்துட்டீங்க, நேயர் வந்து சரியான பதிலை சொல்லிட்டாரு. அதனால நீங்கள் வந்து என்ன அந்த சுற்றுலத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் சரிங்களா?
0: கூட்டிகிட்டு போயிடலாம்.
1: சரிங்க,
0: அதுக்கான செலவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
1: அவ்வளோதானே, இந்த மாத சம்பளத்தை அப்படியே வாங்கி கொடுத்துறேன். நன்றி. ரொம்ப அருமையாக வந்து பேசின மதுஸ்ரீ வந்து பரிசு பாடல் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மதுஸ்ரீ விரும்பிய பரிசு பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிற நேர்களே, இது பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம 4 கேள்விகளுக்கு மேலே வந்து நம்ம குறிப்புகளை சொல்லி அதுக்கு வந்து சரியாக வந்து நேர்களும் வந்து பதிலை சொல்லி பரிசப்படலும் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியில் வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க, ஒரு சிலர் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. அப்படி பங்கெடுத்துட்டவங்கள ஜெய்சீலன், கல்யாண சுந்தரம், சின்னராசு, சுமதி, லக்ஷ்மணன், பீமராஜன், சந்திரசேகர், சின்னமாரி, அன்பு, கவிதா, மோகன், ரகுபதி, ரங்கசாமி, மாரியப்பன், ஜெகநாதன், ரமணி, குணசேகரன் பரிசு பாடல் வாங்கியிருக்கிறாரு. தியாகராஜன், துரைசாமி, தேவராஜ், ராஜா, சுப்பிரமணி, கனிமொழி, ஜீவதர்சினி, பொட்டியம்மாலும் பரிசு பாடல் வாங்கியிருக்காங்க. குணசேகரன், சித்ரா மற்றும் கடைசியாக பேசின மதுஸ்ரீ இவங்களும் வந்து பரிசு பாடல் வாங்கியிருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து சரியாக குறிப்புகளை வந்து கேட்டு அதுக்கு சரியான பதிலை சொல்லி பரிசு பாடல் வாங்கியிருக்காங்க. பரிசு பாடல் வாங்கினவங்களுக்கு என்னுடைய நன்றிகளும், நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டவங்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க, நிகழ்ச்சியில் இணைப்பு கிடைக்காம போகிறதுனால வந்து மனம் முடிஞ்சிடாமல் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேட்டு நிறைய நிகழ்ச்சிகள், நேரலை நிகழ்ச்சிகள் இருக்குது, அதில் பங்கெடுத்து அந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் சரியாக பதிலை சொல்லி நீங்கள் பரிசாக பாடலை வாங்கி நீங்களும் மகிழலாம். கடந்த 1 மணி நேரமாக பரபரப்பான விடைத்திடும் நாக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு பங்கெடுத்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: நான் உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி.
0: நன்றி நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேத்து நியூட்ரிஷன் சம்பந்தமா பெரியவங்களுக்கு என்னென்ன மாதிரி உடற்பயிற்சி இல்லை ஆக்டிவிட்டிஸ் செய்யணும், என்னென்ன மாதிரி டயட் இருக்கணும் ஒரு சராசரி மனிதனுக்கு அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, இதை பற்றி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நேற்று என்ன சொன்னேன், ரொம்ப டயட் சாட்லாம் போட்டு ஜிம்முக்கு போய் ஜாகிங் பண்ணி அதெல்லாம் விட உங்கள் சராசரி ஆக்டிவிட்டீஸில் வாக்கிங்கை சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி அதிக நேரம் உட்காராமல் எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் உட்காந்துட்டு மற்ற நேரம்லாம் நின்று பழகுங்க. கூட நீங்கள் இன்னொன்று சேர்த்திக்கலாம், உங்கள் ஃபேமிலி டைம், வீட்டுக்கு போயிட்டு உங்கள் குழந்தைங்க கூடயோ, உங்கள் மனைவி கூடயோ, உங்கள் கணவர் கூடயோ கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாம். நைட்டு ஒரு ஈவினிங் வாக் ஒரு 10-20 நிமிஷம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாலே போதும். சில பேர் விருப்பம் இருந்தால் உடற்பயிற்சி ஒரு 10-20 நிமிஷம் செய்யலாம். உங்களுக்கு டைம் நிறைய இருந்தால் கேம்ஸ் ஆடலாம், ஷட்டில், கிரிக்கெட், உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸு. சில பேர் இன்னும்

0: ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு உடலில் கவனம் இருக்கும்போது டெய்லியும் ஒரு மணி நேரமாவது ஜாகிங் இல்லை ரன்னிங் ட்ராக்கில் போவாங்க, அதுவும் செய்யலாம். பட் நான் சொன்ன சராசரி விஷயங்களை செஞ்சாலே போதுமானது தான். அப்புறம் உணவுக்கு வருவோம், அதையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லைங்க. நிறைய பேர் என்ன, நான் ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்க போகிறேன், நான் வந்து நான்வெஜ் விட்டுற போகிறேன், இந்த ஸ்நாக்ஸ் விட்டுற போகிறேன், நான் வந்து ஒன்லி வந்து ஜூஸு காய்கறி இது மட்டுமே சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு. பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரிக்ட் டயட்டை ரெண்டு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, மூணாவது நாள் இன்னும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சமமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற நேரத்தில் என்ஜாய் பண்ணிவிட்டு மீதி நேரம் உங்கள் உடம்புக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. அதே மாதிரி டயட்டும் தான், எப்போயாவது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டு மீதி நாட்கள் நார்மலான ஃபுட்டு சாப்பிட்லாம். ஒரு உதாரணத்துக்கு, காலையில் உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் சாப்பிடுங்க. என்ன, மூணு இட்லி மூணு தோசை சாப்பிடாமல் ரெண்டு இட்லி சாப்பிடுங்க, ரெண்டு தோசை சாப்பிடுங்க. கூட வந்து காலையிலேயே வந்து வெறும் சட்னி அரைக்காமல் காய்கறி குழம்பு வேணும் செஞ்சுட்டு காய்கறிகள் அப்போ கூட சேர்த்திக்கோங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது உணவு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பவுல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சரி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. மதிய உணவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சிறுதானிய உணவு நல்லது தான், ஆனால் அதே டெய்லியும் சாப்பிட்றது சில பேர் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் சிறுதானியத்தில் மீல்ஸ் சாப்பிட்டு மீதி மூணு நாள் ஒயிட் ரைஸே வச்சுக்கலாம். என்ன, கூட வந்து காய்கறிகள் நிறைய சேர்த்திக்கணும். புரதச்சத்து மிகுந்த உணவு மீனோ முட்டையோ கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. நாட்டுக்கோழி மட்டன்லாம் கூட வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. சாயங்காலமும் நைட்டும் என்ன சாப்பிட்லாங்கிறத நாளைக்கு கண்டினியூ பண்ணி பேசுவோம்.
1: அடுத்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க, நீங்கள் டயட் சார்ட் குழந்தைங்களுக்கு போட்டு தருவீங்களா, இல்லை எங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு எங்களுடைய ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு டயட் சார்ட் போட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் குழந்தைங்களுக்கும் டயட் சார்ட் போட்டு தரோம், சிம்பிளிஃபை பண்ணி. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், அதுவும் எங்களுடைய ஃபைல்லையே ஒரு சைடு வேக்சின் தடுப்பூசி அட்டவணை இருக்கும், அதுக்கு கீழேயே பேசிக் டயட் சார்ட் அது இருக்கும். அது இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு மால்நியூட்ரிஷன், அதாவது ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் சொல்லுவோம், இல்லை வேறு வகையான சத்து குறைபாடு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் டயட்டை வாயாலையும் சொல்லுவோம். ரொம்ப குறிப்பிட்ட சிலருக்கு டயட் சார்ட்டும் போட்டு தருவோம். அதே மாதிரி அடல்ட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபைட் டயட் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். தேவைப்பட்டால் சார்ட் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சார்ட்டும் போட்டு தருவோம். ஸோ எல்லாமே நான் இப்போயும் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. டயட் சார்ட் போட்டு டெய்லியும் எழுதி ஒட்டுறது, அதை பண்ணிட்டோமா பண்ணிட்டோமான்னு பார்க்கும்போது அது சீக்கிரம் பேர்ஸ்ட் ஆகிடும். ஒரு நாலு நாள் பண்ணுவீங்க, அஞ்சாவது நாளோட போடான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஹோட்டலில் போய் நல்லா கட்டு கட்டுன்னு கட்ட ஆரம்பிச்சுடுவீங்க. ரொம்ப சிம்பிளாக இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு முறையிலேயே ஒரு சின்ன சின்ன மாறுதல்களை இப்போ நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, இது எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால், உங்களோட நியூட்ரிஷன், உங்கள் குழந்தைகளோட நியூட்ரிஷன், தடுப்பூசி, உங்கள் குழந்தைகள் நலம், எதை பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் பிகேபி ஹோட்டல் எடுத்தாப்பில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற எங்கள் டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்டு கேருக்கு வாங்க, உங்களுக்கு பதிலளிக்க டவுட்ஸ் கிளியர் பண்ண நான் இருக்கேன். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில்

0: HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். பகலின் பரபரவுகள் மெல்ல குறைந்து அந்தி சாயும் இந்த அழகான மாலை பொழுதுல உங்கள் இதயங்களை இசையால் நினைக்க வருகிறது மாலை தென்றல் நிகழ்ச்சி. காதுகள்ல ஹெட்போனு, கைகள்ல ஒரு சுட சுட காஃபி, கூடவே மனதிற்கு பிடித்த பாடல்கள், இதை விட ஒரு சிறந்த சாயந்தர நேரம் வேற இருக்க முடியுமா? வாருங்க இந்த இனிமையான மாலை பொழுத இசையோடு கொண்டாடுவோம். மாலைத்தன்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் 2016 வெளிவந்த கெத்து திரைப்படத்தில் இருந்து. வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க ஹரிஷ் ஜெயராஜ், பாடியிருக்காங்க ஹரிச்சரன் மற்றும் ஷாஷா திருப்பதி. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க தாமரை. இதோ நேர்களை கேட்டு ரசிக்கலாமா பாடலை?

0: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
1: ஃப்ரீ ஃப்ரீ.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
7: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: தகடூரின் அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5 இயற்கையில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம். அந்தி மாலை வேளையில மாலை தென்றல் நிகழ்ச்சியில காற்றோடு கலந்த நம் மாலை தென்றல் இசை இருக்க நேர்களின் இதயம் என்றும் புன்னகையோடு சுழலட்டும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2016 வெளிவந்த ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க ஜஸ்டின் பிரபாகரன், வரிகள் எழுதியிருக்காங்க விவேக், ஷான் ரோல்டன் மற்றும் பத்மலதா. குரல்களை கேட்டு ரசிக்கலாமே நேர்களே.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு.
1: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு 6574 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வன காப்பாளர் உள்ளிட்ட 46 வகை பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அக்டோபர் 6 முதல் தொடங்கி நவம்பர் 5 வரை. விண்ணப்பிக்க இணையதள முகவரி tnpsc.gov.in என்ற இணையதளத்திலும், மற்றொரு இணையதளம் tnpsc.exams.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி.

0: மாநிலம் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2016 வெளிவந்த ரிமோ திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க விக்னேஷ் சிவன், பாடியிருக்காங்க அர்ஜுன் கணுங்கோ, ஸ்ரீநிதி வெங்கடேஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திர. அனிருத் ரவிச்சந்திர தான் வந்து இந்த பாடலுக்கு இசையும் அமைச்சிருக்காங்க. இதோ நேர்களை இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டயர்டானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப்

0: Viking Bunions and Briefs.
1: இதயத்தை வருடிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காற்றின் கைகளில் சிக்கிய மொழி உங்கள் காதுகளில் தேனாக பாயும். இதயங்களின் எதிர்பார்ப்பை இசையாக்க வந்திருக்கிறது அடுத்த பாடல். 2017 வெளிவந்த மெர்சல் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க ஏ ஆர் ரகுமான். வரிகள் எழுதியிருக்காங்க விவேக், ஸ்ரேய கோஷல் மற்றும் ஏ ஆர் ரகுமான். குரல்களில் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. மனதை வருடக்கூடிய பாடலை கேட்டு ரசித்திருப்போம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். அந்தி மாலை வேளையில இசையால் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மௌனங்கள் உடையும் தருணம், ராகங்கள் உயிர் பெறும் நேரம், மாலை நேரம். உங்கள் ரசனையின் உச்சத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வருகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2018 வெளிவந்த ஸ்கெட்ச் திரைப்படத்திலிருந்து தான். இந்த பாடலுக்கு இசை அமைச்சிருக்காங்க எஸ் தமன், வரிகள் எழுதியிருக்காங்க விஜய் சந்தர், பாடியிருக்காங்க விக்ரம். அவர்களுடைய குரல்களை கேட்டு ரசிக்கலாமே.

தந்தி மாலை வேலையில இசையால் இணைந்திருக்கிறோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில தர்மபுரி பண்பலை 102.5, இயற்கை எழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2015 வெளிவந்த பாயும் புலி திரைப்படத்தில் இருந்து. வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க, டி இமான் வரிகள் எழுதியிருக்காங்க, வைரமுத்து. இந்த பாடல பாடியிருக்காங்க அர்மான் மாலிக். வெண்மேக துண்டொன்று நிலமிசை வீழ்ந்ததோ, கண்மோக காரிகையாய் என் நெஞ்சம் ஆழ்வதோ. இந்த வரிகளுக்கு இணங்கதான் இந்த பாடல் இருக்கும். கேட்டு ரசிக்கலாமா நேயர்களே?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
6: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
7: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க.
8: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
9: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்குறாங்க.
10: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

அந்தி மாலை வேளையில இசையால் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் 2017 வெளிவந்த கட்டப்பாவை காணும் திரைப்படத்திலிருந்து. இனிமையான பாடலை கேட்டு ரசிக்கலாமா நேயர்களே?

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://taabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: வர வர இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஃபேனை கொஞ்சம் வேகமா வச்சுட்டு ஒரு பாட்டாவது போடு கேப்போம். நானே அவிஞ்சு போய் கிடக்குறேன். இதுல பாட்டும் அதே மாதிரியா? இந்த வெப்பத்துல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா?
3: ஏன் இல்லாம நிறைய தண்ணீர், இளநீர், எலுமிச்சை சாறு இதெல்லாம் குடிக்கலாம்.
2: இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து பருத்தி ஆடைகளை அணியலாம்.
3: வெயில்ல போறப்போ தொப்பி, குடை, தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துட்டு போலாம்.
2: டீ, காஃபி போன்ற சூடான பானங்களை தவிர்த்து மோர், கஞ்சி போன்ற குளிர்ச்சியான பானங்களை அருந்தலாம்.
3: உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய அசைவ உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் தவிர்க்கலாம்.
2: நீர் சத்து அதிகமாக உள்ள தர்பூசணி போன்ற பழங்களை சாப்பிடலாம்.
3: வெப்பத்தை வெல்வோம்,
2: உடல் ஆரோக்கியத்தை காப்போம்.

இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். வார்த்தைகள் தீரும் இடத்தில் இசையின் கவிதை தொடங்கும். உங்க மனக்குரலுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் 2018 வெளிவந்த பியார் பிரேமா காதல் திரைப்படத்திலிருந்து தான். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க நிரஞ்சன் பாரதி, இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, பாடியிருக்காங்க சித்து ஸ்ரீராம். இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமே நேயர்களே.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம்.

0: பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நம்முடைய திறமையின் மூலமாக, மொழி அறிவின் மூலமாக, நாம் கற்றதிலிருந்து படித்ததிலிருந்து நாம் ஏற்படுகிற தூண்டுதல்களிலிருந்து அந்த கவிதை வந்து உருவாகும். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் கவிஞர் பா. விஜய் பேசுறேன்.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இனிமையான மாலை தென்றல் நிகழ்ச்சி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் தினம் ஒரு திருக்கோயில்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் கோயில் சீர்காழி சட்டைநாதர் கோயிலாகும். இக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரதும் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். இத்தலம் சம்பந்தரின் அவதார தலம் எனப்படுகிறது. சம்பந்தர் ஞானப்பால் உண்டமை, பிரம்மன் வழிபட்டமை, புறாவடுவில் வந்த அக்னியால் சிபி மன்னன் பேறு பெற்றமை முதலிய அற்புதங்கள் நிகழ்ந்த தலம் என்பது தொன்னம்பிக்கையாகும். தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் 14வது தலமாகும். இக்கோவில் 3 நிலைகளை கொண்டு தனிச்சிறப்புடன் விளங்குகின்றது. கீழ்நிலையில் பிரம்மபுரீஸ்வரர், நடுநிலையில் தோணியப்பர், மேல்நிலையில் சட்டைநாதர் அருள் பாலிக்கின்றனர். திருநானச் சம்பந்தருக்கு அம்பிகை ஞானப்பால் வழங்கிய அருள் தலம் இதுவாகும்.

0: பாண்டர் தனது முதல் தேவார பாடலான தோடுடைய செவியன் என்ற பதிகத்தை இத்தலத்தில்தான் பாடினார். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும். தேவார முதலைகள் மட்டுமின்றி மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், கணநாதர், நம்பியாண்டார் நம்பிகள், பட்டினத்தார், சேக்கிழார், அருணாச்சல கவிராயர், முத்து தாண்டவ தீட்சிதர் ஆகியோரும் கூட இத்தலத்தின் மீது பாடல்கள் பாடியுள்ளனர். இந்த பேர் அண்டத்தை சுற்றி வளைந்து கிடக்கும் பெருங்கடல் ஊழி காலத்தில் பொங்கி எழுந்து அண்டத்தையே அழித்த போது உமா மகேஸ்வரர் பிரணவத்தை தோணியாக கொண்டு கடலில் மிதந்து இத்தலத்துக்கு வந்து தங்கி திரும்பவும் அண்டத்தை உருவாக்கியிருக்கிறார் என்பது நம்பிக்கை. தோலை சட்டையாகவும் தரித்த வடுகநாதரே சட்டைநாதர் என்று தல வரலாறு கூறும். இவரையே ஆபத்து தாரணர் என்று மக்கள் வணங்குகின்றனர் என்று தலபுராணம் கூறுகிறது. சட்டைநாதர் முத்து சட்டைநாதர் என்ற பெயரோடும் கோயிலின் வளம்புரி மண்டபத்தில் யோகஸ்தானத்தில் அஷ்டபைரவர் உருவிலும் காட்சி கொடுக்கிறார். இந்த கோயில் ஒரு மாட கோயில் ஆகும். இக்கோயிலின் முன்புறம் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்த கரையிலேதான் திருஞானசம்பந்தர் ஞானப்பால் உண்டிருக்கிறார். இரண்டு கோயில்களுக்கும் இடையில் மேற்கு கோடியில் ஞானசம்பந்தருக்கு தனித்தொரு கோயில் உள்ளது. கோயிலில் நுழைந்து ஆஸ்தான மண்டபத்தை கடந்தால் கருவறையில் லிங்க உருவில் பிரம்மபுரீஸ்வரரை காண இயலும். அவருக்கு வலப்பக்கத்தில் மகா மண்டபத்தில் ஞானசம்பந்தர் உற்சவ மூர்த்தியாக இருக்கின்றார். இந்த உற்சவர் சின்னஞ்சிறு குழந்தை வடிவில் பால் வடியும் முகத்தோடு இருப்பார். இவர் கையிலே வழக்கமாக இருக்கும் பொற்றாலம் இராது. இடது கையில் சிறு கிண்ணத்தோடு இருப்பார். வலது கையோ தோடுடைய செவியானம் தோணிபுரத்தானை சுட்டிக்காட்டும் வகையில் இருக்கும். இந்த மாட கோயிலின் மேற்பிரகாரத்தில் விமான வடிவில் உள்ள கட்டு மலை மீது எளிதாக ஏறலாம். அங்கே அந்த மலை மீது குருமூர்த்தமான தோணியப்பர் பெரிய நாயகி உடன் காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் சட்டைநாதர் பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது. சீர்காழி சட்டைநாதர் பெருமானை ஒருமுறையாவது நாமும் வாழ்வில் தரிசித்து எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பை அபிஷேக் முகோபாத்யாய். Delhi police has denied permission for the proposed protest by the CJP at Jantar Mantar tomorrow. Addressing the media in New Delhi this morning, Delhi Police Joint Commissioner Nupur Prasad said that applications seeking permission to hold protest or other programs at Jantar Mantar must be submitted at least 10 days in advance. Ms. Prasad noted that the CJP had previously been granted permission to hold a protest at the venue but failed to comply with the prescribed guidelines and the undertakings given by the party. The Joint Commissioner said the decision to deny permission was taken in view of the prevailing law and order situation, public safety and traffic regulations in the New Delhi area.
4: We have received an application from Sarov Das, co-convener of Cockroach Janata Party. The application is regarding an intimation for protest off on 10th of October at Jantar Mantar. The protest was regarding accountability of CEC. This intimation was considered and it was found that the intimation was given in a very short span of time, whereas as per the prescribed guideline, the intimation has to be received 10 days prior to the protest which is planned.
3: Ms. Prasad further stated that prohibitory orders under Section 163 of the Bharatiya Nagarik Suraksha Sahita are currently in force in the area, imposing necessary restrictions to maintain public safety and law and order. The Joint Commissioner warned that the Delhi police would take appropriate legal action against anyone found violating the law. All mail and express trains departing from the source stations after 2 p.m. today and scheduled to arrive at New Delhi and Hazrat Nizamuddin railway stations between 4 a.m. and 2 p.m. tomorrow will be cancelled at source. The Railways Ministry said that this decision has been taken in view of the anticipated severe road traffic congestion in areas around both the railway stations tomorrow. Delhi

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பிரம்மனின் தூரிகை நனைந்த ஓவியமே, என் விழிவழியே உயிர் தொட்ட காவியமே, சிற்பியின் ஒளியறியா செழுமலர்ச்சிளையே, புவி அற்புதம் யாவும் திரண்ட பேரழகே, நிலவின் ஒளியை சுருட்டிய வடிவமே, பிரம்மன் கலைகளின் உச்சமாய் விளந்த காவியமே. இந்த வரிகளுக்கு இணங்க 2004 வெளிவந்த தேவதையை கண்டின் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க தேவா, கங்கா மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா. குரல்களில் கேட்டு ரசிக்கலாமே.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய

0: அல்ட்ராஸ் 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 599,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இதைத்தை வருடும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில. இசை மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் 2018 வெளிவந்த வரலாறு திரைப்படத்திலிருந்து. வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க யா ரகுமான், வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து, சாதனா சர்க்கம், ரீனா பரத்வாஜ் மற்றும் SBB குரல்களை கேட்டு ரசிக்கலாமா நேர்களே இந்த பாடலை?

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. விழுவது எழுவதற்கு தானே தவிர வீழ்வதற்கு அல்ல. விளம்பரத்தை தொடர்ந்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவிப்பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக வானொலியின் செய்திப்பிரிவு வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். ஆயுஷ் துறை சேவைகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களில் 43% மகளிர் என்று அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அஇஅதிமுக

0: சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்கா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய் பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக்கா அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக்கா வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மதுபோதையில் பொதுமக்களை அச்சுறுத்தியவரை பிடிக்கச் சென்ற காவல்துறை ஆய்வாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதையே இந்த சம்பவம் எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதில் முதலமைச்சர் திரு விஜய் தனி கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் அமைந்துள்ள கல்வி நிறுவனத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த இளையோர் இந்த முகாமில் பங்கேற்குமாறும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு உள் கர்நாடகம் வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.

0: ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை வண்டாரப்பேட்டை பாரதியார் கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள அம்மா மருந்தகத்தில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் அஞ்சலக வார விழா இன்று நடைபெற்றது. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணலை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் பள்ளங்களை சீரமைக்கும் பணிகள் 21 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வாங் போ வீயை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கண்டேரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷா குப்தாவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ராஞ்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி பஞ்சாபில் வரும் 27ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நொபேல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, இந்தோ திபெத் எல்லை போலீஸ் படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் பிரிவில் மொத்தம் 21 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் ITI படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, உடல் தகுதி தேர்வு நடைபெறும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 100 ரூபாயும், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இதுகுறித்த தகவல்கள் பெறவும் இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கவும் www.recruitment.itbpolice.nic.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 27/10/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் காலி இடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் பிரிவுகளில் மொத்தம் காலியாக உள்ள 521 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் +2 முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 23 இருக்க வேண்டும். கூடுதல் தகுதிகளாக சர்வதேச, தேசிய மற்றும் பல்கலைக்கழக போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாயும், பெண்கள், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 11/11/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இதுகுறித்த தகவல்கள் பெறவும் இணையதளம்

0: வழியாக விண்ணப்பிக்கவும் www.rect.crpf.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய ரயில்வேயில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பிரிவுகளில் காலியாக உள்ள மொத்தம் 3477 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 33 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் ₹500, பெண்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 6/11/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும், தகவல்கள் பெறவும் www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய கடலோர காவல்படையில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி ஸ்டோர்கீப்பர், என்ஜின் டிரைவர், லாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் டிரைவர், MDS என காலியாக உள்ள 6 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் +2 படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு, எழுத்து தேர்வு, கிரேடு தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க www.indiancoastguard.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து ஹெட்குவார்டர்ஸ், கோஸ்ட்கார்ட் ரீஜன் வெஸ்ட், அலெக்சாண்டர் கிரகாம்பெல் ரோட், PO மலபார் ஹில், மும்பை 400006 என்ற முகவரிக்கு வருகின்ற 3/11/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, துணை ராணுவத்தை சேர்ந்த அசாம் ரைபிள்ஸ் படையில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ரைபிள் மேன், வாரண்ட் அதிகாரி உட்பட மொத்தம் 354 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 25 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹100, எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கவும், தகவல்கள் பெறவும் www.assamrifles.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 28/10/2026 அன்று கடைசி நாளாகும். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பண்பலை பாடும் நேரம் மாலை 6:45. இணைஞ்சிருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
0: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு நீலகிரி அலக்கரை எஸ்டேட் 102.0 mm மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு 37.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் தருமபுரி 24.2 டிகிரி செல்சியஸும், மலை பகுதிகளில் உதகமண்டலம் 12.2 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு உள் கர்நாடகா வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம்

0: மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10/10/2026 அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 11/10/2026 மற்றும் 12/10/2026 ஆகிய நாட்களில் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 13/10/2026 மற்றும் 15/10/2026 ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35°C முதல் 36°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C முதல் 28°C ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை 10/10/2026 அன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35° முதல் 36°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C முதல் 28°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் சுற்று வட்டார மாவட்ட இளைஞர்களுக்கு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. உங்கள் தகுதி மற்றும் திறமைக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை பெற முன்னணி நிறுவனங்களுடன் நேரடியாக இணையுங்கள். நடைபெறும் நாள் 10/10/2026 காலை 9 முதல் ஸ்ரீ சண்முகா கல்வி நிறுவனங்கள், சங்ககிரி, சேலம். 300 மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள், 2000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் ஆகியன உள்ளன. வேலை தேடும் இளைஞர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு 6574 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வன காப்பாளர் உள்ளிட்ட 46 வகை பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அக்டோபர் 6 முதல் தொடங்கி நவம்பர் 5 வரை. விண்ணப்பிக்க இணையதள முகவரி tnpsc.gov.in என்ற இணையதளத்திலும், மற்றொரு இணையதளம் tnpsc.exams.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை சுயவிவரம், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கண்ட பணிகளின் விவரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொழுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. அனைத்து கொழுபொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. நேரம் தினமும் காலை 10 முதல் இரவு 8 வரை. இடம் பூம்புகார் விற்பனை நிலையம், 108 அண்ணா சாலை, சென்னை 600002. விலை ₹50 முதல் தொடங்கி 125,000 வரை. மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரா ஹாலிலும் கொழுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளநிலை உதவியாளர், பதிவேடு எழுத்தர் மற்றும்

0: அலுவலக உதவியாளர் ஆகிய பணிகளுக்கு காலி பணியிடங்கள் வெளியாகியுள்ளன. இளநிலை உதவியாளர் மற்றும் பதிவேடு எழுத்தர் ஆகிய பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கணினி திறன் தட்டச்சு சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதிற்குள். விண்ணப்ப படிவத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையதள முகவரி http://www.dharmapuri.nic.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை: ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தருமபுரி, 636705. மேலும் விவரங்களுக்கு 63-82-61-22-76 என்ற தொலைபேசி வாயிலாக அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026 மாலை 5:45 விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: தருமபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் தொகுப்புதியத்தில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: ஆகம குழுவால் பரிசீலிக்கப்பட்ட 34971 திருக்கோயில்களின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். இணையதளம் www.hoce.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். புதிய கடைசி நாள் 10/10/2026, அதாவது நாளை மாலை 5:45 தபால் மூலமாகவும் அல்லது துறையின் இணையதளம் வழியாகவும் விடுபாடுகள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். முகவரி: ஆகம குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், ராமாயணம் வடமொழியிலிருந்து வந்தது. வால்மீகி எழுத தமிழில் கம்பன் எழுதினார். மகாபாரதம் வடமொழியிலிருந்து வந்தது. வியாசர் எழுத பெருந்தேவனார், வில்லிபுத்தூரார், அதேபோல பாரதியார் போன்றவர்கள் அந்த பாரதத்தை பிற்காலத்தில் தொகுத்து பாடினார்கள். ஆனால் பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், அது வழி நூல் அல்ல, இது முதல் நூல். வழிநூல் என்பது நாம் பிற மொழிகளிலிருந்து நம் மொழிக்கு மொழிமாற்றம் செய்து கொள்வது. பெரிய புராணத்தை ஏன் பாடினார், பாட வேண்டிய அவசியம் என்ன? சேக்கிழார் முதலமைச்சராக இருந்தபோது அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் தினசரி கதைகள் கேட்பானாம். கதை சொல்ல ஆட்கள் வருவார்களாம். அதை பார்த்து கொண்டிருந்த சேக்கிழார் சொன்னாராம், ஏன் சாதாரண அவக்கதைகளை கேட்கிறீர்கள், வாழ்க்கைக்கு பயனற்றவை. நம்ம வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் டைம் பாஸிங். எதுக்காக? சிவக்கதைகளை கேளுங்கள், பயனுண்டு, இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டு. அப்படியானால் அதை சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாமே என்று மன்னன் சொல்ல, 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தானே பாடி அரங்கேற்றம் செய்கிறார் சேக்கிழார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கள ஆய்வு மிகச்சிறந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தனக்கு முன்னோடியான சில நூல்களை கையில் எடுத்துக்கொள்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 63 நாயன்மார்கள் ஒருவராகிய தேவாரம்பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை திருவாரூர் கோயிலுக்குள் செல்ல, அங்கே வாசலில் இருந்த அடியார்கள் அவரை பார்த்து வணக்கம் சொல்ல, இவர் இறைவன் மீது இருந்த நாட்டத்தால் அவர்களை கவனியாது சென்று விட்டார். அவர்கள் வர்ணே வருத்தமடைந்து, சுந்தரமூர்த்தி நம்மை மதிக்கவில்லை, புறகு என்று ஒதுக்கிவிட்டார்களாம். உள்ளே போய் சிவபெருமானை வணங்கியிருக்கிறார். சிவபெருமான் சொன்னாராம், உன்னை

அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நான் உன்னை பார்க்கத்தானே வந்தேன் என்றார் சுந்தரர். என்னை பார்க்க வந்தாலும் என் அடியார்களை நீ மதிக்க வேண்டாமா? நீ முதலில் அவர்களை போய் வணங்கு. அதற்குள்ளே வெளியில் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சிவபெருமானை தானே பார்க்க போனார், அதனால் என்ன தப்புன்னு சிலர் கேட்டாங்க. அப்போ சிவபெருமானையும் பிறகு அவரையும் ஒதுக்கி வைட்டாங்க. சிவன் சிரித்தாராம், உன்னை ஒதுக்குனதோடு மட்டாமல் என்னையும் ஒதுக்கிட்டாங்க, முதல்ல நீ போய் அவர்களை பாடு அப்படின்னார். 63 நாயன்மார்களை இன்றைக்கி நம்ம சினிமாவில் ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லியிருப்பார் சுந்தரர். அதுதான் மூலக்கதை பெரிய புராணத்துக்கு. தில்லைவாள் அன்னநதம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கு மடியேன் என்று 63 நாயன்மார்களுக்கும் ஒரு ஒரு அடியிலே வரலாற்றை சொல்லியிருப்பார். அது பெரிய புராணத்தினுடைய தொடக்கம். 63 நாயன்மார்களை அவர் சொல்லியிருப்பார். அதேபோல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி என்ற அந்த பாடல் மூலமாக இதே மாதிரி நாம் அடியார்கள் வரலாற்றை அறிகிறோம்.

0: 63 நாயன்மார்களுக்கும் ஒரு ஒரு அடியிலே வரலாற்றை சொல்லியிருப்பார். அது பெரிய புராணத்தினுடைய தொடக்கம். 63 நாயன்மார்களை அவர் சொல்லியிருப்பார். அதேபோல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி என்ற அந்த பாடல் மூலமாக இதே மாதிரி நாம் அடியார்கள் வரலாற்றை அறிகிறோம். இவற்றையெல்லாம் மூலமாக வைத்துக்கொண்டு பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் தான் தொடங்குவதற்கு முன்பாக களாய்வு செய்து, ஏனென்றால் அதில் அத்தனை சாதி பெருமக்களும் 60 நாயன்மார்களாக இருக்கிறார்கள். திருக்குறிப்பு தொண்டர், சலவை தொழிலாளி, இப்படி அத்தனை பேரும் இருக்கிறார்கள். வீரர்கள் இருக்கிறார்கள், அந்தணர்கள் இருக்கிறார்கள், சத்திரியர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றையெல்லாம் தொகுத்து பாடலாக பாடுவதற்கு முன்பாக அவர் தில்லையிலே சென்று எம்பெருமானத்திலே அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். கலெக்டர் வந்து திறந்து வைப்பார், முதலமைச்சர் தொடங்கி வைப்பார், பிரதம மந்திரி கூடியே சிப்பார் என்பது போல சிவபெருமான் அவருக்கு உலகலாம் என்று அந்த சொல்லை எடுத்து கொடுத்தாராம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மெலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம். இதுதான் அந்த பாடல்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நேரம் 7:00. இணைந்திருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சியில். இன்றைய திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஆரணி குரலில் ஒலிக்க உள்ளது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சி அணிந்திருக்கிற நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிங் திரைப்படத்திலிருந்து தீனா இசையில் வைரமுத்து வரிகளில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையிசை நிகழ்ச்சி. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு சுகுமான ராகங்கள். இன்றைய சுகுமான ராகங்கள் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: மாவட்ட 7:10 ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகம் மற்றும் விற்பனை துறையை சார்ந்த களப்பணியாளருடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் 3 முக்கிய திட்டங்களான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு, விவசாயிகள் அடையாள எண் மற்றும் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் ஆகியவற்றை உரிய காலத்திற்குள் முடித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பயிரினை வரும் அக்டோபர் 15 முடித்திடும் வகையில் வருவாய்த்துறையினரை அணுகி தன்னாளர்களை அதிக அளவில் ஈடுபடுத்தி பருவமழைக்கு முன்னர் முடிக்கவும், விவசாயிகள் அடையாள எண் வேளாண் துறை சார்ந்த அனைத்து திட்டங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் மீதமுள்ள 25,448 விவசாயிகளுக்கு விரைந்து அடையாள எண் பணியினை வரும் 31/10/2026 முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பருவமழை காலத்தில் பயிர் பாதிப்பு ஏற்படாத வகையில் விவசாயிகள் தங்கள் பயிர்களை பாதுகாத்து கொள்ள அனைத்து கிராம அளவிலும் பயிர் காப்பீடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிக அளவில் பயிர் காப்பீடு செய்ய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்ட விழிப்புணர்வு பேரணி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பருத்தி, மக்காச்சோளம் மற்றும் நெல் பயிர்களுக்கான பயிர் காப்பீடு செய்வதற்கான விழிப்புணர்வு வாகன ஊர்தியை மாவட்ட ஆட்சியர் பத்மஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட காலசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணியாளர் விவரங்கள், பணிகள், செயல்பாடுகள், விவசாயிகளின் பயிற்சி திட்டங்கள் மற்றும் மாவட்ட மேம்பாட்டிற்கான மையத்தின் திட்டங்களின் குறித்து கேட்டறியப்பட்டது. வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பருவமழைக்கு ஏற்ற வேளாண் நடைமுறைகள் மற்றும் கால்நடை வேளாண்மை குறித்தும் சிறப்பு பயிற்சிகள் வழங்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மண் மற்றும் நீர் பரிசோதனை ஆய்வகம், மண்வள அட்டை கண்காட்சி அரங்கம், உணவு பதப்படுத்தும் ஆய்வகம் மற்றும் வேளாண் செயல் விளக்க அலகுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளில்லா கள்ளி சாகுபடி, கோழி வளர்ப்பு, முட்டை அடை, காப்பான இயந்திரம், நிலக்கடலை விதை உற்பத்தி, மூலிகை தோட்டம், 5 சென்ட் தீவன மாதிரி அழகு கிழங்கு வகைகள், செயல் விளக்க அழகு, டிராகன் பழ சாகுபடி வேர், உட்பூசணம், காளான் வளர்ப்பு, நாற்றங்கால் அழகு, மண்புழு உரம் தயாரிப்பு, இயற்கை இடுபொருள் தயாரிப்பு, தேனீ வளர்ப்பு, மீன் குளம், பசுந்தால் உறைவிதை.

0: உற்பத்தி மற்றும் உயிர்வேலி உள்ளிட்ட பல்வேறு செயல் இலக்க திட்டங்களின் செயல்பாடுகளை குறித்து கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கரதலாக்குறிச்சி கிராமத்தில் சமூக நீதி விடுதி நேரில் பார்வையிட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருள்கள் குறித்தும் மாணவர்களின் வருகை பதிவேடு குறித்தும் சுற்றுப்புற தூய்மை, குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கரதலாக்குறிச்சி கிராமத்தில் அங்கன்வாடி மையத்தினை நேரில் பார்வையிட்டு குழந்தைகளின் எடை மற்றும் உயர் அளவுகள் மற்றும் குழந்தைகளின் வழங்கப்படும் உணவுப் பொருள்களின் தரம் குறித்து உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை குறித்து கேட்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரதலாக்குறிச்சி கிராமத்தில் நியாய விலைக்கடையில் அமைந்துள்ள கடையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் மையத்தினை நேரில் பார்வையிட்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் கருவிகளின் பயன்பாடுகள் குறித்தும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதம் ஆகியவற்றை கேட்டறியப்பட்டது. பள்ளி வளாகத்தில் வனத்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள புத்தாக்க மையத்தை பார்வையிட்டு அதன் முக்கியத்துவம் குறித்து கேட்டறியப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் அமிர்த் 2.0 திட்டத்தின் கீழ் ₹30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகளையும் 6வது மாநில நிதிக்குழு திட்டத்தின் கீழ் ₹50 லட்சம் மதிப்பீட்டில் மீன் சந்தை அமைக்கப்பட்டுள்ள இடத்தினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இப்பணிகளின் திட்ட மதிப்பீடு, பணி நிர்வகிக்கும் காலம், கட்டுமான பொருளின் தரம் உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். எனவே நடைபெறும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆரியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேற்கு வங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றது. நந்திகிராம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் தனக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு மிலன் பிரதானை விட 1,22,753 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ரெஜிநகர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவா சர்க்கார் AJUP வேட்பாளர் திரு குலாம் நபி ஆசாதை விட 75,816 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தமிழகத்தின் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தவிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி மரகதம் குமரவேல் 20,008 வாக்குகள் வித்தியாசத்திலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் NR காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றார். அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாஷி சர்மா 1,50,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு

0: இருந்து பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் இவர் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி திரு ஹேம்சந்திர பண்ட் டேராடூனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இன்று சூரத்தில் ஜவுளி வர்த்தகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். எத்தியோப்பியா வெளியுறவு அமைச்சர் திரு கீதியோன் டிமோத்தியஸுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றுள்ள அவர், அடிஸ் அபாபாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பாக இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா கூறியுள்ளது. வரும் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.3% இருக்கும் என்று ஐநாவின் மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செமிகண்டக்டர் இயக்கம்.
1: நவீன தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வல்லரசிற்கான அடித்தளமாக செமிகண்டக்டர் திகழ்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு செமிகண்டக்டர் வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் உலக அளவில் செமிகண்டக்டர் வர்த்தகம் 20% கூடுதலாக வளர்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவில் 12 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 6 மாநிலங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 1,64,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையின் முதலீட்டிற்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறினார். இதன் அடிப்படையில் மத்திய அரசு கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தி வருகிறது.
0: உத்தரப்பிரதேசத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. லக்னோவில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய 1,725 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வருடத்திற்கு 3 சேலைகள் வழங்குவது உள்ளிட்ட 33 பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் சட்ட மசோதாவை வரும் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது.

தாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா இக்கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மூத்த குடிமக்களுக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த மசோதா உதவிடும் என்றும் திரு வி டி சதீசன் கூறினார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் தெஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாலின் டியானை வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோக் சஞ்சய் அமன் சோனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 15-21, 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் ஸ்காட் கில்டியா ரேச்சல் தராக் இணையை வென்றது. உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் இரவு 7:25. நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி நிகழ்ச்சி.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20%
6: தள்ளுபடி.
7: இந்த வயல் செம்மையா இருக்கு.

வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிராமம் கோளையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி எம் சரண்யா அவர்கள். வணக்கம் நேயர்களே. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்வார்கள். கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக விவசாயத்தை அடிப்படையாக செய்து கொண்டு வருபவர் பலர். இன்றைய எல்நினோ தாக்கம் சூப்பர் எல்நினோ என்று சொல்வார்கள். எல்நினோ தாக்கத்தால் கடும் வறட்சி குடிநீர் தட்டுப்பாடு போன்றவையெல்லாம் நிகழ்கிறது. அண்மையில் அடிக்கக்கூடிய வெயில் கூட எல்நினோ தாக்கத்தினால் அதிகமாக வெயில் காணப்படுகிறது. சுமார் 100 டிகிரிக்கு மேல் வெயில் அடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுச்செடி வளர்ப்பு குறித்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்.

0: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிராமம் கோளையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி எம் சரண்யா அவர்கள் அவர்களோடு உரையாடலாம். வணக்கம்மா.
1: வணக்கங்க சார்.
0: சரிம்மா, இப்போ விவசாயத்தில் எத்தனையோ பயிர் இருக்குது. காலகாலமாக வந்து நெல் வந்து பயிர் பண்ணுவாங்க, வாழை பயிர் பண்ணுவாங்க, பருத்தி பயிர் பண்ணுவாங்க, சோளம் பயிர் பண்ணுவாங்க. இப்படி எப்படியும் இருக்கும்போது நீங்கள் ஒரு மாற்று பயிராக, ஒரு புதுமையான பயிராக பட்டுச்செடியை தேர்ந்தெடுத்தீங்களே, என்ன காரணம்?
1: பட்டுச்செடி தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம்னு சொன்னாங்க சார், மற்ற விவசாயம் பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போட்டாலோ அதுக்கான ஈல்டு வந்து அப்படி கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடி சாமந்தி பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப அதிகமான மருந்து அடிப்போம். இப்போ வந்து நாங்கள் வந்து மருந்து அடிக்காத வெள்ளாமல் தான் பண்ணுவோம். வெறும் இயற்கை முறை விவசாயம் தான். ஓரளவுக்கு நாங்கள் காய்கறியே வச்சுருந்தாலும் இயற்கை முறையில் தான் செய்வோம். சரி, இது இந்த பட்டுச்செடி வந்து நம்ம இயற்கையாக வளர்த்தும் போது நல்ல தழை வந்து உற்பத்தி ஆகுமா, அதனால் அந்த புழுவும் வந்து நல்ல தரமான புழுவாக வரும். நம்ம வந்து அது 21 நாள் தாங்க சார் வேலை செட்டில். அது நம்ம வந்து 3 மாதம் வந்து சாமந்தி போட்டோம்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஈல்டு எடுக்க முடியும். அது எடுத்தாலும் சரியான மார்க்கெட்டில் வெலை இருக்காது. அதனால் வந்து சரி, இது 1.5 மாதத்தில் நம்மளுடைய அமௌண்ட் ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்கிறதுக்கோசரம் இதை ஆரம்பிச்சிருக்கிறேங்க சார். ஆனால் இப்போ வந்து செடி பாருங்கள், வெயிலில் வச்சதுனால செடி ஓரளவுக்கு வரல. பொலச்செடி நிறையா வச்சிட்ருக்குறோம். ஆனால் எல்லா விவசாயத்தை பார்த்தாலுமே எல்லாமே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சரியான சிரமமாக தான் இருக்குது. அதனால தான் இதை மாற்று வழியாக சரி கொஞ்சம் ஆரம்பித்தா, இப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பிற்காலத்தில் நல்ல வந்து இதுக்கு நல்லபடியான இது இருக்குங்கிறதுக்கோசரம் இதை ஆரம்பிச்சிருக்கிறேங்க சார்.
0: சார், ஆரம்பிங்க. வட்டுச்செடி இது எங்கே வாங்கிட்டு வந்தீங்க, எங்கே கிடைக்குது?
1: சார், இது வந்து ஒசூர் பக்கம் அவங்க வந்து நம்ம அக்ரி ஆஃபீஸ் மூலிமா அவங்க நமக்கு இந்த நாற்று இவ்வளோன்னு வந்து நமக்கு அமௌண்ட்டு போட்டு அங்கேருந்து அனுப்பிவிடுறாங்கங்க சார். கொண்டு வந்து நமக்கு இறக்கி கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க செடி வைக்கிறதுக்கும் வந்து நமக்கு இப்படி வேயுங்கன்னு சொல்லி, இந்த இடைவெளியில் 4 மீட்டர் இடைவெளிங்க சார், ஒரு செடிக்கும் எப்படியும் 2 அடிக்கு மேலே கேப் விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி வச்சு இதை வச்சுருக்குறோம். அப்படி வச்சிருந்தா தான் தலை ஓரளவுக்கு பழுக்காதான் அந்த செடிங்களுக்கு புழுவுக்கு போடும் போது நல்ல தலையாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: எவ்வளோ ஏக்கருக்கு வச்சுருக்கீங்க? 1.5 ஏக்கராவோ 1 ஏக்கராவோ வச்சுருக்கீங்க
1: சார்? நாங்கள் 2 ஏக்கரை வச்சுருக்கிறோம்.
0: 2 ஏக்கரை பட்டுச்செடி தான்.
1: பட்டுச்செடி தான் வச்சுருக்கிறோம், 2 ஏக்கராவுக்கும்.
0: சரிங்க. 1.5 மாதம் சொல்கிறீங்க வாழ்வாதாரம். நீர் அமைப்புனா நீர் மட்டும் எத்தனை தண்ணி காட்டுங்க?
1: இதுக்கு தண்ணி தாங்க சார் முக்கியம். ஆனால் வந்து நாங்கள் ட்ரிப்பில் ஓரளவுக்கு அங்கே பார்க்குறோம், அதனால நீர் மேலாண்மை ட்ரிப்பில் பார்க்கறது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம தண்ணி கம்மி தண்ணி இருந்தாலுமே இந்த அதில் எக்ஸ்ட்ரா இடம் பாயாது இல்லைங்க, அதனால ட்ரிப்பு மூலியமாக விடுறதுனால கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு செடி வச்சுக்கலாம். அதனால தண்ணி ஓரளவுக்கு போர் தண்ணி தான் எங்களுது அங்கே போட்டிருக்கிறது. ஒரு கட்டில் போகிறது, இது வந்து கிணத்து பாசனம், இது வாய்க்கால் வழியை தான் விடுறோம். அதனால தண்ணி கச்சிதமான தண்ணி இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரிப் வழியா பாய்க்கும் போது நம்ம தண்ணியும் நீரும் வீணாகாத போகுது இல்லைங்க, களையும் கட்டுப்படுத்த முடியும், செடியும் நல்லா மண்ணு வந்து உபரியா நல்லா வளர்ச்சி வரும். சொட்டு நீர் பாசனம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு.
0: சொட்டு நீர் பாசனம் பாதுகாப்படுது, நீர் சேமிப்பாகவும் இருக்கும், அப்பப்போ நம்ம பாய்ச்சிக்கலாம். சரிங்க. இதுக்கான உழவு முறை எத்தனை ஓட்டுனீங்க நடுறதுக்கு?
1: நாங்கள் ஒரு மொத்தமாக 3 உழவு ஓட்டிருக்குறோங்க.
0: 3 உழவு ஓட்டிருக்கோம்.
1: ஓட்டிருக்கிறோம். அப்போ வந்து நம்ம இது மட்டும் தான் கொத்து, கொஞ்சம் கம்மியான இட செடிக்கிட்ட மட்டும் தான் கொத்த போகிறோம். மற்ற நடுவில் நம்ம 4 அடி விடுறதுனால சின்ன டிராக்டர் வச்சு உழுதுக்கலாங்க. உழவுற செலவு கம்மி தான். ஒரு டைம் கொத்திட்டு செடி ஹைட்டாக நமக்கு ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா உழுவுற வேலை மீதி நமக்கு. நம்ம மண் வந்து ஒரு செடி சாமந்தி வச்சுனா ஒரு 4 டைம் வந்து நம்ம மண் எடுத்து எடுத்து கட்டிகிட்டே இருக்கணுங்க, கட்டிகிட்டே இருக்கணும். இதில் வந்து 1-2 டைம் கொத்திட்டோம்னா அதுக்கு மேலே செடி வளர்ச்சி வந்து காடு ஃபுல்லாக இதாயிடுச்சுன்னா செடி இப்போ நிழலண்டுச்சுன்னா நமக்கு களை வராதுங்க. அதில் ஒரு வேலையாள் வந்து கொஞ்சம் குறையிறாங்க, கூலி வந்து நமக்கு குறையுதுங்க. இப்போ நம்ம சாமந்தி ஒரு ரேட்டில் வந்து போய் சந்தையில் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது, நம்ம ஒரு 100 கிலோ கொண்டு போயிட்டோம்னா கிலோ 20 ரூபா 30 ரூபான்னு ஒரு டைம் போச்சுங்க. ஒன் டைம்லாம் ரொம்ப இதுதான் கஷ்டம். இது வந்து நமக்கு ஒரு இது செட்டு புழுவே வந்து நமக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இப்போ நமக்கு தலையும் வேஸ்ட் ஆக போகிறதால நம்ம மற்ற மாடு ஆடுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 2 இன் 1 பர்பஸ் இது நம்ம பட்டு புழு வளர்ப்பில். இதே ஆனாலும் நம்மளுடைய தலை வெட்டி போடுற 2 மணி நேரத்து வேலை தாங்க இது மட்டும்தான். இதில் வந்து நமக்கு பட்டுச்செடி வளர்ப்பில் வேஸ்ட் ஆகுது. அப்படி வேஸ்ட்டே ஆனாலும் நஷ்டம் இல்லாத தொழில் தான் பட்டு வளர்ப்பு. அதை ஓரளவுக்கு நாங்கள் என்ன பண்ண இதுக்கு மேலே தான் பண்ணுவோம். ஆனால் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறவங்க நாங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறோம், அது போட்டுறவங்க முக்கால்வாசி சொல்கிறது ஓரளவுக்கு பெட்டரான தொழில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தண்ணியும் கச்சிதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க.
0: ஒரே மாதிரி வந்து விவசாய முறை இல்லாமல் மாற்று பயிராக நம்ம பண்ணும்போது தான் ஒரு லாபகரமான ஒரு பயிராக நம்ம விவசாயம் மாற முடியும். அருமையாக சொன்னீங்கம்மா. சரி, இப்போ தான் முதல் முறையாக இதை வந்து பயிர் பண்ணுறீங்களா?
1: ஆமாங்க சார், முதல் முறையாக தான் அதை பயிர் பண்ணுறோம். இது வந்து எங்கள் இந்த கோனூர் கிராமத்தில் ஒரு ரெண்டு விட்டர் தான் அது போட்டிருக்காங்க. அடுத்தது நாங்கள் தான் இதை பண்ணுறோம். ஒரு துணிஞ்சு நாங்களும் முதல் தலைமுறை விவசாயி தான். காலங்காலமாக நாங்கள் விவசாயம் பண்ண கிடையாது, எங்கள் மாமனார் மாமியார் பண்ணாங்க.

0: முதல் தலைமுறை விவசாயிகள் நாங்கள் தான் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: சரி, முதல் தலைமுறை பட்டதாரிக்கு எப்படி வாழ்த்துக்கள் சொல்லுவார். அது மாதிரி ஒரு மாற்று பெயரை முதல் தலைமுறையில் எடுத்து செய்யறது, இதுக்கே ஒரு வாழ்த்துக்கள், சிறப்பாக பண்ணுங்க. சரி, இதில் எந்த மாதிரி நோய் நொடிகள்லாம் ஏற்படுது அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்கா உங்ககிட்ட?
0: இது சொல்லியிருக்காங்க சார், இதுலயும் அந்த மாவு பூச்சிங்க வெள்ளை அந்த பூச்சி தான் வருமா. இப்போ அதை வந்து நம்ம பூச்சி விரட்டி மாதிரி நாங்கள் இயற்கையாகவே பல தலைகள் போட்டு வேப்பந்தலை, இப்போ வேப்பங்கொட்டை, இப்போ நாட்டு மாடு வச்சுருக்கோம் நாங்கள், அதனுடைய கோமியம், அப்புறம் வந்து நம்ம ஆடு சாப்பிடாத இந்த பால் வர பாலத்தலைங்கள் எல்லாமே நாங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே இடித்து ஒரு 20 நாள் 21 நாள் ஊற வச்சுருவோங்க. செடிங்களுக்கு அதை தான் ஸ்ப்ரே பண்ணுவோம். புழுவுக்கு, புழு வந்தாலும் இது வந்து காட்டை விட்டு வெளியில் போயிடும், நம்ம செடியை தாக்காதுங்க. அதை வந்து பூச்சிங்களை வந்து கொல்றது கிடையாது. அந்த வாசனைக்கு காட்டை விட்டு வெளியில் போய்டு, ஃபுல்லாகவே நாங்கள் அதை தெளிப்போம். மாவு பூச்சி கொஞ்சம் அந்த வெள்ளை பூச்சி வருது பார்த்தீங்களா, அதுதான் அதில் வருமா, சுருள் நோய் மாதிரி, அதை வந்து கொஞ்சம் தெளித்தோம்னா சரியாக போயிடும். எங்கள் முறளவுக்கு நாங்கள் வந்து மருந்துகள், கெமிக்கல் மருந்து அவளுக்கு யூஸ் பண்ண மாட்டோங்க. அதனால எங்கள் மருந்து செலவு எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. நாங்களே தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவோம், நாங்களே செஞ்சு யூஸ் பண்ணிக்குவோம். சாமந்திக்கு முதல் கொண்டு புழுவுக்கும் நாங்கள் அதுதாங்க தெளிப்போம். நல்ல ரிசல்ட் இருக்குது.
1: இப்போ பார்த்தீங்கன்னா எல்லினோ காலம் தான், உலகம் முழு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கக்கூடிய விஷயம் இந்த எல்லினோ தான். அதிகமான வெயில்களை நாம் பார்க்க முடியும், விவசாய பணிகள் செய்ய தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மதியான நேரத்தில் 2 மணி நேரத்தில் இப்படி செய்கிறீங்க, கிட்டத்தட்ட 100 டிகிரி பக்கமாக வெயில் இருக்குது. இந்த வெயிலின் தாக்கத்தினால் பயிர்கள் வாடி போகிற நிலம இருக்கு, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க?
0: வெயிலின் தாக்கத்தினால பயிர்கள் வாடி போகிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க சார் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வச்சிட்டோம், அதுக்கு மறுபடியும் நாங்கள் எக்ஸ்ட்ரா செடி வச்சுட்டே தான் இருக்கிறோம். வச்சிருந்தாலும் அந்தந்த இந்த வெயில் நில சூழ்நிலைக்காரமாக எப்படி தான், வேலை கம்மியாக இருக்குது, நமக்கு வேலை இல்லை, செடி இந்த நல்லா வளரும் அப்படிங்கிற வெள்ளாமையே இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம பாதிக்கப்படுறதா தான் இருக்குது. அதுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துதுங்க. இந்த செடி வச்சா, குச்சி வச்சா போதும், அதெல்லாம் துளுத்து வந்துருங்க, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா பாதி வளர்ப்பு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கிறதுனால நிறைய செடி வந்து வளரலைங்க, அந்த அளவுக்கு ஈல்டு வந்து கிடைக்கல இந்த வெயில்னால தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு பண்ணும் போது அதையும் இப்போ விடாத பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வெயிலே இருந்தாலும் சரி, என்ன வச்சிட்டோம், நம்ம வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம்.
1: இப்போ செடி அந்த குச்சை வச்சு நடுறீங்க, வந்துருது, எந்த அளவுக்கு உயர வரைக்கும் வரும் இந்த 1.5 மாசத்துல?
0: இல்லை, 1.5 மாசத்தில் ஓரளவுக்கு ஒரு 2-3 அடி ஹைட்டு தாங்க செடி வளரும். இது இப்போ ஃபஸ்ட்டு டைம் வைக்கணும்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். 6 மாசம் ஆகிடும்.
1: ஒரு நீண்ட கால பயிர் இருக்குது. ஒரு குறுகிய பழம் 3 மாசத்துல மேட்டுக்காடு பண்ணினா 3 மாசம் முடியுது, 6 மாசம் வரைக்கும் வருங்களா அறுவடை பண்ணுறதுக்கு?
0: அறுவடை நம்ம வெட்டி போடுற ஸ்டேஜ் வரத்துக்கு ஒரு டைம் 72 நாள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் முறை நடவு பண்ணுறதுனால போல ஒரு செடி போயிடுது, அதெல்லாமே வந்து அந்த ஈல்டு வரதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுமாங்க. 5 மாசம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனாதான் நம்ம அதை தேவைக்கு அறுத்து போட முடியுங்க. மொத்தமாக இது வந்து ஒரு டைம் நம்ம நாட்டில் வயலில் நடவு பண்ணிட்டோம்னா அது 12 வருஷம் வரைக்குமே இந்த செடி வளர்ப்பு நல்லா இருக்குமாங்க. நம்ம வெட்டி விட அதை நம்ம எந்த அளவுக்கு உரம்னால மாட்டு சாணம் எந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு போட்டு நல்லா தண்ணி பாய்க்கிறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய வளர்ப்பு முறை நல்லா இருக்குமா, செடியினுடைய ஈல்டு.
1: இப்போ களை எடுக்கிற விஷயம் தான் இருக்கு. இது களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் தனியாவே வேணுன்றாங்க. களையெல்லாம் எப்படி, எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுப்பீங்க? இது
0: இப்போ செடி வச்சு ஒரு 5 நாளில் எடுக்கிறோங்க. அப்புறம் வந்து 2 மாசத்துல ஒரு டைம் எடுப்பாங்க. ஏன்னா களை எவ்வளோ காட்டில் ஓரளவுக்கு எருவு நம்ம நல்ல வளமுள்ள காடாக இருந்தால் காட்டில் நிறைய செடி வருங்க. அதை வந்து நம்ம எப்படி செடியினுடைய வேறு பகுதி எப்படி இருக்குதோ அதை பார்த்துக்கிட்டு செடி களை அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். களை எடுக்கிற டைம்லாம் சொல்ல முடியாது. அப்படி களைலாம் புடிங்க மட்டும் விட்டுருவோம். கொத்தல்னாலும் நம்ம நடுவில் டிராக்டரி வச்சு உழுதுக்கிறதுனால அது பக்கத்தில் உழுதுக்குங்க. செடி கிட்ட மட்டும் நம்ம வந்து புடிங்கி போட்டுருவோம் தேவைக்கு.
1: விவசாயத்தை பண்ணி பண்ணி பார்த்து எல்லாமே ஒரு வாழை பண்ணுங்க 50,000 லாஸுங்க, நெல் போட்டுங்க 1 லட்சம் ரூபா லாஸ் ஆகி போச்சுங்க அப்படின்னு ஒரு விவசாயியோட புலம்புல தான் அங்கே கதறல் தான் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த பட்டுப்புழு வைக்கும் போது 2 ஏக்கருக்கு வச்சுருக்கீங்க, இதுவரை எவ்வளோ செலவாயிருக்கும், செடியெல்லாம் என்ன ரேட்டு கணக்காக வாங்கிட்டு வந்துக்கிறீங்க?
0: நாங்கள் ஒரு செடி 3 ரூபான்னு வாங்கியிருக்கிறோங்க. மொத்தமாக ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம். உழவுக்கு ஒரு 10,000 ஆயிருக்குங்க. ஒரு 25,000 to 30,000 செலவாயிருக்குது.
1: அந்த வருமானமோ சில்லறை சில்லறையாக தான் வருது, ஆனால் கத்த கத்தையாக செலவு மட்டும் பண்ணுறீங்க.
0: செலவு தான் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் வருமானம் எடுக்க போகிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் பண்ணியிருக்கிறோம். மற்ற காய்கறியாக தான் நாங்கள் டெய்லியும் வருமானம் எடுத்திருப்போம். இப்போ காய் செடி வச்சுருந்தோம்னா 2 to 3 மாசத்துலேயே நம்ம வருமானம் இப்போ எடுத்துருக்கலாம். இது நீண்ட கால பயிர், நம்ம வந்து வேலை குறையும், நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் நம்மளே வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டு புழு நல்லா வந்துச்சுன்னா அது நல்ல ரேட்டு வரும். அதனால் இப்போ செலவு பண்ணுற முதல்ல இதாக எடுத்துக்கல. சரி, நம்ம செடி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு மேலே நம்மளோட வளர்ச்சி நல்லா இரு.

0: வளர்ச்சியோ அது விலை அதிகமாக மதிப்பு
1: ம்
0: வித்தாங்கன்னா விற்று விற்பனை ஆச்சுன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது
1: ம்
0: அப்படிங்கிறதுக்கு எது செலவும் பண்ணுறது பெருசாக எடுத்துக்கலைங்க.
1: பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குதா? இயற்கை முறையிலே சரி பண்ணுறதுங்களா? சிலதெல்லாம் மருந்து அடிக்க வேண்டியதை வரும், அப்படின்னா மருந்தெல்லாம் பயன்படுத்துறீங்களா இல்லை இயற்கை முறையிலே எல்லாமே குணப்படுத்துறீங்களா?
0: காய்கறி முதல் கொண்டு நாங்கள் மருந்து அடிப்போம். வர காய் நாங்கள் வந்து மருந்து அடித்து காய் அதிகமாக தான் அறுக்கிறதெல்லாம் அறுக்கிறாங்க. ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க? காய் அதில் நிறையா ஈல்டு கிடைக்கும், இதில் ஈல்டு கம்மியாக வரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஈல்டு கம்மியாகவே வந்தாலும் நம்ம பாருங்கள், கத்திரி வைக்குவோம், வெண்டை வைக்குவோம், தக்காளி வைக்குவோம். தக்காளி ஓரளவுக்கு மருந்து அடித்தா தான் வரும். நாங்கள் அது வரைக்கும் மருந்து கெமிக்கல் மருந்து யூஸ் எங்கள் காட்டில் அதிகமாக இயற்கை முறையில் போடுறதுனாவே கெமிக்கல் மருந்து போடுறது உடனே செடி செத்துருதுங்க. அதனால் அதை ஏதோ எவ்வளோ ஈல்டு வருதோ அதை மட்டும் தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே கெமிக்கல் மருந்து நம்ம பூச்செடிக்கு அடிப்போங்க, சைனிங்க்கு அந்த பூ வெடிக்கிறதுக்கு அடிப்போம். அது வந்து நம்ம சாப்பிடாத காய் பூ தலையில் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும்தான், நாங்கள் சாப்பிட்ற காய்க்கு எங்களுக்காகட்டும் நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற காய் கூட மருந்து அடிக்காத கொடுக்கணும். எவ்வளோ வளர்ச்சி நாங்களுக்கு வந்தாலும் அது சரி, அதிகமாக ஒருத்தர் பக்கத்தில் காட்டில் மருந்து அடித்து நிறையா காய் அடுப்பாங்க, அந்தெல்லாம் நாங்கள் ஒன்றும் கருத்தில் எடுத்துக்க மாட்டோம். நம்ம வந்து சேல்ஸ் ஆனால் மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான், நாங்கள் சேல்ஸ் பண்ணுற காய் நல்ல தரமானதாக நல்ல காய் நம்ம யாருக்கு கொடுத்தாலும் சரி அப்படியே தான் நினைப்போம். அதனால நான் கெமிக்கல் மருந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் எங்கள் காட்டில் முதல் கொண்டு எல்லாமே.
1: கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு மாதிரி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி ஒரு வெற்றிகரமான பெண்மணியாக திகழ்னு எங்களுக்கு கூட ஆசை தான். என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்கள்?
0: பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேங்க சார்.
1: வெரி குட். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு விவசாயத்தை பண்ண காலத்தில் இறங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் தான் வீர பெண்மணி. சரி, இப்போ காலங்காலமாக விவசாயம் பண்ணுறீங்களா, இடையில வந்து விவசாயத்தை பண்ண உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சா?
0: இடையில தாங்க சார் வந்தது. இப்போ ஒரு 2 வருஷமாக தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இது எங்கள் மாமனார் மாமியார் முதலேருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நாங்கள் எடுத்து செய்கிறது இது அது 3வது வருஷங்க. ஃபஸ்ட்டு வருஷமே நாங்கள் காடு போர் போட்டு தான் ஆரம்பித்தோம், சாமந்தி தான் ஆரம்பித்தோம். எங்கள் பக்கம் சாமந்தி அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் வராது, பண்ண முடியாது, செலவு அதிகமாகும்னாங்க. நாங்கள் துணிஞ்சதை தான் செஞ்சோம். ஓரளவுக்கு நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்குவோம். அடுத்தது இந்த பட்டுப்புழு வளர்ப்பு நிறைய எதிர்ப்பு தான், அதை தாண்டி தான் அதை வச்சுருக்குறோம். ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு தான் ஆனதா ஆயிட்டு போகுதுன்னு வச்சிருக்கிறேங்க.
1: சரி, உண்மையிலேயே மன தைரியம் தான், அந்த தைரியம் தான் வெற்றியை தேடித்தர அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே பயிர் பண்ணால் மாற்று பயிராக பண்ணும்போது ஒரு கூடுதல் லாபம் நிச்சயம் நீங்களால் பெற முடியும். சரி, இந்த பட்டுப்பூ அறுவடை பண்ணுறீங்க, 6 மாதம் கழிச்சு, இதுக்கான சந்தைன்னா எங்கே? சேலமேவா மேட்டூரா?
0: சார், இந்த சேலத்தில் வந்து நம்ம கவர்மெண்ட் மார்க்கெட்லேயுமே பட்டு சென்ட்ரு அஸ்தம்பட்டி போகிறதில் அங்கேயுமே நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது ஸ்கீமில் வந்து இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் நாங்கள் கவர்மெண்ட் மூலியமாக தான் அதை சேல்ஸ் பண்ணுவோம். அது அவங்களே வந்து அதுக்கான ரேட்லாம் நிர்ணயிக்கிறாங்க. நல்ல தரமான இதாக இருந்தால் அதுக்கு தகுந்த ரேட் கிடைக்குதுங்க. வெளியிலேயோ சந்தையில் வந்து தருமபுரியில் இருக்காங்க, அப்புறம் திண்டுக்கல் பக்கமும் சொல்கிறாங்க, அங்கே நல்ல ரேட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம்னால நாங்கள் கவர்மெண்ட் சந்தை மூலமாக தான் விற்கலான்ட்ருக்குறோம், அங்கே தாங்க செல்ஸ் பண்ண போகிறோம்.
1: சரி, இப்போ பட்டுப்புழு வளர்ப்பு வந்து வந்து நீங்கள் கிளாஸ் போயிருந்தா சொல்லிருக்காங்க, எத்தனை நாள் கிளாஸு? கிளாஸ்லாம் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம்
0: 1 டே கிளாஸ் தாங்க சார் போயிருக்கிறோம். அங்கே வந்து பூச்சிகள் எப்படி தாக்குது, நம்ம நிலத்தை எப்படி உழுவணும், அதுக்கான மருந்துகள், அதை உரம் எப்படி போடுறது, அதை பற்றிலாம் சொன்னாங்க. இன்னும் ஒரு 7 நாள் கிளாஸ் வந்து ஒசூரில் நடக்கும், அது இன்னும் கிளாஸ் இன்னும் வரலைங்க சார்.
1: அது வந்து அங்கே போய் நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க?
0: அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக, அதை 7 நாள் கிளாஸ் போகணும்.
1: ஒரு நாள் கிளாஸ் போனதுக்கே ஒரு 10 வருஷம் விவசாயம் பண்ண அனுபவத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்க.
0: 7 நாள் கிளாஸ் போகும் சார்.
1: சரிங்க, இப்போ சாமந்தி சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் சாமந்தி பண்ணுறதா சொல்கிறீங்க, அது வந்து ஒரு சீசனுக்கு தான் போடுவாங்க. இந்த மாதிரி பட்டுப்புழுன்றது ஒரு பயிர் பண்ணுறதுக்கு அதுக்கு காலம் இருக்கா?
0: நம்ம வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இப்போ இருக்கிறதுலையே பட்டுப்புழு பண்ணுறது சவாலான விஷயந்தாங்க. வெயிலினுடைய தாக்கத்தினால நம்ம வெயில் ஒரு 6 மாசம் தாங்க இதையும் பண்ண முடியும், ஒரு 6 to 8 மாசம் வரைக்கும் பண்ணலாம். வெயில் தாக்கமே இருந்து நம்ம நல்லபடியான தண்ணி இருந்து நம்ம செடி நல்லதா இருந்தாங்க, நமக்கு நல்லபடியான புழு வளர்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் ஏதோ ஃபெயிலியர் தான் ஆகும், அதுக்கும் சரி என்ன நாள் ஆனா ஆயிட்டு போகுதுன்னு தாங்க எடுத்துருக்குறோம். ஒரு 7 to 8 மாசம் மட்டும் தாங்க பண்ண முடியும், 1.5 மாசத்து இடைவெளி. நம்ம ஒரு 21 நாள் நம்ம எடுத்துட்டாலும் ஷெட்டை வந்து தயார்படுத்தணும். அடுத்த டைமு நம்ம அதை ப்ளீச்சிங் சுண்ணாம்புலாம் போட்டு கிளீன் பண்ணிட்டு தான் அடுத்த பேட்ச் நம்ம வைக்க போகிறோம். அப்பயும் ஒரு 10 நாள் நமக்கு போகும். என்னன்னா ஒரு வெள்ளாம சாமந்தி வச்சு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் அறுவடை பண்ணுறோம், 4 மாசம் கழிச்சு தான் அறுவடை பண்ணுவோம். இது 4 மாசத்துக்குள்ள ஒரு 3 பேட்ச் கூட எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதை வச்சிருக்கிறோங்க.
1: சரி, இந்த செட்டு அமைக்கிற முறை அதை எப்படி அமைச்சிங்க
0: சார்? அது வந்து 60 அடி இருக்கணும், 24 லென்த் இருக்கணும் அகலம். அப்புறம் நம்ம வந்து கூலிங் ஷீட் போடுறதுங்க, ஆங்கிள் ஃபுல்லாமே வச்ச அந்த ஹைட்டுக்கு நல்ல இடைவெளி விட்டு அதை ரேக்லாம் நம்ம அதை வைக்கிறதுக்கெல்லாம் அடிச்சு கொடுத்துருவாங்களாம், அதை எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம்

0: நம்ம அதை எக்ஸ்ட்ரா ஃபேனு அது இது இந்த அளவு மீட்ரு வெயில் டெம்பரேச்சர் மிஷின் எல்லாமே அவங்க வச்சுருவாங்கங்க. அதுக்கான ஒரு செயல்பாடு முறையும் கரெக்டாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க கிரே ஆஃபீஸ்லேருந்தீங்க. இப்போ பாதி தான் செட்டு அமைச்சிருக்கிறோம், இன்னும் இதுக்கு மேலே தான் முழுச முடியும்.
1: சரிங்க, மற்ற எந்த பயிர் இருந்தாலும் கத்திரியாக இருந்தாலும் சரி, தக்காளி இருந்தாலும் வெண்டை இருந்தாலும் சரி, எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு தெரியும். இந்த பட்டுப்புழு வந்து முதல் முறையாக அறுவடை பண்ணுறீங்க, எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி வரும்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு பாட வழியாக நீங்கள் வந்து கற்றுட்டுருக்கீங்க. இப்போ எப்படி அறுவடை செய்யும் முறைன்றது எப்படி எப்படி பண்ணுவீங்க? அது
0: அறுவடை செய்கிற முடியுங்க சார், நம்ம அப்படியே வந்து முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு பல காலத்தில் உருவி கொண்டு போய் தலையை போடுவாங்களாங்க சார், ஒரு சிப்பி மாதிரி தான் கொடுப்பாங்களாம், அதில் தான் புழுவெலாம் விடுவாங்களாம் பெரட்டி விடுவாங்களாம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்ததுனால ஒரு ரேக் மாதிரி நம்ம வச்சு இப்படி எடுக்கிற மாதிரியே கொடுத்துட்றாங்களாம். அதுலேயே நம்ம கொண்டு வந்து அந்த புழுவெல்லாம் விட்டுற அந்த ரேக்லேயே ஃபுல்லாக விட்டுறாங்க. அப்போ நம்ம என்னென்னா, இப்போ மிஷின் கொடுத்துட்றாங்க இதுக்கும், அதில் ஆஃபீஸ்லேருந்தே வருதுங்களாம். அப்போ நம்ம வந்து நம்ம மாடு ஆடுங்களுக்கு எப்படி தலை வெட்டி கொண்டு வந்து தட்டு போடுறோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு நாள் வந்து ஒரு இளந்தலையா ஒரு அந்த பக்கம் ஒரு பக்கம் அடுத்தம்னா அது கொஞ்சம் இலசா இருக்குங்க இல்லையா, அதை வெட்டி போடுறோமா. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா சரியா சாப்பிடாதுங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்குமா. அடுத்த ஒரு ஏழு நாள் இந்த கொஞ்சம் ஒரு முத்தி இருக்க தலையை வெட்டி போடுறதான். அடுத்த ஒரு ஏழு நாளுங்க அதை வந்து ஒரு பதினாலு நாளுக்கு அப்புறம் முட்டை விடுறதுக்கு ரெடி ஆகிடுமா. அப்போ வந்து நமக்கு அதிகமான தலைகள் வந்து தேவைப்படும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெட்டி ரெண்டு மணி நேரம் அப்போ செய்வோம் ஒரு பதினாலு நாள். அடுத்த வந்து ஒரு ஏழு நாளும் ஒரு கண்டினியூஸாக அது சாப்பிட சாப்பிட தலை வச்சுட்டு இருந்தா அடுத்த ஒரு ஏழு நாள் நமக்கு வேலை கிடையாது. அதை வந்து கூடு சுற்றி ரெடியாகி அந்த கூடு ஃபுல்லாக சுற்றி முடிச்சிருமாங்க. 21 நாள் கழித்து 25 நாளுக்குள்ளே நம்ம அதை கொண்டு போய் சந்தைப்படுத்தணும். அப்படி இல்லைனா அந்த முட்டை வந்து நம்ம கரெக்டாக இதையுமே சந்தைப்படுத்தணும். கொண்டு போய் படுத்தினா நமக்கு கரெக்டான ரேட் கிடைக்கும், இல்லைனா முட்டை வந்து கூடா வெடிச்சு பட்டாம்புழுவா பட்டாம்பூச்சியாக மாறிடுமாங்க. வந்து நம்ம வெட்டி வைக்கிறதாங்க சார் அந்த தலையை. 72 நாளுக்கு தலை நம்ம வெட்டிட்டு 72 நாள் கழிச்சு அந்த தலை அறுவடைக்கு ரெடி ஆகிடும்.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து கூலிங் ஷீட் தான் போடுறோம் அப்படின்னு சொல்றீங்க, இப்போ வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கு, இதனால அந்த பட்டுப்புழுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதா அந்த ஷெட்லயே?
0: அந்த ஷெட்லேயேங்க சார், இப்போ நம்ம வந்து நம்ம ரெகுலராக ஒருத்தர் நம்ம தலை போடுறோம்னா இன்ஃபெக்ஷன் மற்ற புழு பக்கத்தில் வந்து நம்ம யாரும் மருந்து அடிக்கக்கூடாது கெமிக்கல் மருந்து. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஷெட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, நம்ம வந்து உள்ளே லைட் வெளிச்சம் கிடையாது, அதில் எந்த பூச்சி உள்ளே பூதாதுங்க, அதனால் தடுக்கப்படும். அப்படி ஏதாச்சும் ஒரு பூச்சிகள் உள்ளே பூந்து வேறு இந்த தலை நம்ம தலையில் வந்து ஏதாச்சும் பூச்சிகள் இருந்துச்சுன்னா அதனுடைய இதை சாப்பிட்டுச்சுனாலும் அதுங்களுக்கு வந்து நோய் வரும். அதே தான் பால் புழுக்கள் தான் இந்த வெயில் டைமில் அதிகமாக வருதாங்க. ஒரு சிலர் சொல்லதான் தெரியும், பால் புழுக்கள் வந்துட்டால் கொஞ்சம் பாதி ஓரளவுக்கு கூடு சரியாக சுத்த மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பால் புழுக்கள் வெயில் டைமில் தான் அது பால் புழுக்கள் அதிகமாக வருமா, அது வந்து இப்போ சித்ரா அந்த டைமில் மே மாதத்தில் தான் அந்த மாதிரி நோய் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போயே எல்லாம் வருதுங்க இந்த வெயிலுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதுவுமே பார்த்தா பயமாக தான் இருக்குதுங்க.
1: சரி, எந்த காலகட்டத்தாலும் ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சு நம்ம செயல்பட்டோம்னா எல்லாமே விளங்கி போயிடும். அதீத நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருக்கீங்க, நிச்சயமாக அந்த நம்பிக்கை வந்து பொய்த்து போகாது. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு விவசாயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு உதவியாக யார் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க?
0: நிலத்தில் உதவி பண்ணுறதை நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்தாங்க செய்வோம்.
1: ரெண்டு பேரும் பண்ணுறீங்க?
0: ஓரளவுக்கு நாங்கள் செய்வோம், மற்ற மேற்படி வேலை சேல்ஸ் பண்ணுறது நானா ஒரு இப்போ ஆள் வச்சு செய்யறதுனால செய்வோம். எங்களால் முடிஞ்ச வேலையை ரெண்டு பேரும் செய்வோம். அவங்களும் செல் மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறாரு, அதை பார்க்கறதுக்கு போவாங்க. ஓரளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி செஞ்சுக்குவோம்.
1: முழு நேரம் ஒரு விவசாயியாக நீங்கள் மாறிட்டீங்க.
0: நான் வந்து முழு நேரம் விவசாயியாக தான் இருக்கிறேங்க.
1: உண்மையிலே தொடர்ந்து பண்ணுங்க, ஒரு நாட்டுக்கு உதாரண பெண்மணியாக இருக்கீங்க. ஏன்னா நம்ம படிச்சுட்டு வேறு இடத்துக்கு ஒரு 10,000-15,000 வேலைக்கு போவோம், ஆனால் சொந்த நிலமா நம்ம இருக்கும்போது நாம வேலை செஞ்சு நாம பல பேருக்கு 10,000-15,000 ஒரு சம்பளம் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நீங்க உழைப்பாளை உயர்ந்திருக்கீங்க.
0: நாமளே உழைப்பாளி தாங்க சார், நாமளே தொழிலாளி நாமளே உழைப்பாளிங்க சார். நம்ம யாருக்கு கீழே நம்ம சம்பளம் கொடுக்குற இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கறது ஒரு இதுதாங்க சார்.
1: பெண்மணி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காம பல இடத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு தொழிலை கத்துக்கிட்டு இந்த விவசாய முறை பேர் பட்டுப்புழுவா ஒரு நாள் கிளாஸ் போயிட்டு கத்துக்கிட்டு நீங்க வந்து பயிர் பண்றீங்க, உண்மையிலேயே இதுக்கே பாராட்டு ஒரு விஷயம். உங்களை பார்த்து உங்களை சார்ந்து இந்த மாதிரி பட்டுப்புழு யாராவது பக்கத்துல வளர்க்குறாங்களா?
0: இன்னும் அந்த மாதிரி யாரும் ரெடியாகலைங்க சார்.
1: வெற்றிகரமாக நடத்தும்போது
0: நடத்துகிறோம். பக்கத்தில் சாமந்தி நாங்கள் வச்சோம், அதை பார்த்து நிறைய வச்சாங்க, நிறைய வச்சுருக்காங்க, எடுத்துருக்குறாங்க. ஆமாம், இன்னும் வந்து இன்னும் பட்டுப்புழு இப்போ தான் நாங்கள் வைக்கிறோம், இந்த பக்கம் அவ்வளோக்கு அதிகமாக கிடையாது.
1: அருமையாக இவ்வளோ நேரம் பட்டுப்புழு வலை பூத்து பட்டுப்புழு எங்கே வாங்கிட்டு வரீங்க, இதுக்கு ட்ரைனிங் எங்கே போனீங்க, எப்படி நடணும், எப்படி அறுவடை பண்ணீங்க, எப்படி செட் அமைக்க முறை, என்னென்ன நோய் தாக்குதல் ஏற்படுது, அந்த நோயை வந்து எப்படி இயற்கை முறையில் நாங்கள் வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி என்னுடைய கடின உழைப்பு நான் படித்தேன், என்னுடைய கடின உழைப்பு நிலத்தை எப்படி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியாக

நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து விவரித்தார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிராமம் கோளையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி எம் சரண்யா அவர்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் இ ஏ பிரபாகரன்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகிறது. வழங்கப்படும் மானியம் பம்பு செட்டின் மொத்த விலையில் 50%, அதிகபட்சமாக ₹15,000 வரை. நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள், புதியதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். இவற்றிற்கான தகுதிகள் அனைத்து வகையான விவசாயிகள், சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 குறியீட்டிற்கு குறைவில்லாத மின் மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதியதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின் மோட்டார் பொருத்துவதற்கும், திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கும் மானியம் வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான ₹15,000 கூடுதலாக 20% மானியமாக ₹6,000 சேர்த்து, ஆக மொத்தம் அதிகபட்சமாக ₹21,000 அல்லது பம்பு செட்டின் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படும். எனவே விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. இவற்றிற்கான தகுதிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க சொந்த இடம் மற்றும் மும்முனை மின் இணைப்பு அவசியம். நடமாடும் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க பயனாளியின் பெயரில் சொந்த வாகனம் அவசியம். இவற்றிற்கான மானியம் ₹15,00,000 மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க 50% அல்லது அதிகபட்சமாக ₹7,50,00,000 மானியம் வழங்குதல். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்க்கும் முகாம் 10/10/2026, அதாவது நாளை சனிக்கிழமை காலை 10 முதல் பிற்பகல் 1 வரை நடைபெறவுள்ளது. வழங்கப்படும் சேவைகள் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல், உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல், புதிய மற்றும் நகல் குடும்ப அட்டை கோருதல், குடும்ப தலைவரின் புகைப்படம் பதிவேற்றம் செய்தல். எனவே இம்முகாமில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைகளையும் தெரிவித்து பொதுமக்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: ஆசையில பாத்தி கட்டி நாத்த

0: நேரம் இரவு 8 மணி. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் ஒழிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்க புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். சொல்லோடு விளையாட்டில் உங்களுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய வார்த்தையை பிரித்து அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களையே சீரமைச்சு அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கக்கூடிய 4 சரியான புதிய வார்த்தைகள் நீங்கள் உருவாக்கி சொல்லணும். ஒரு சில வார்த்தைகளுக்கு 5-6 கூட இருக்கலாம், ஆனால் முடிஞ்சளவுக்கு 4 நீங்கள் மேலே போனாலும் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க. இதே மாதிரி 3 வார்த்தைகளுக்கு சரியாக நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசாக வந்து பாடல் வந்து வழங்கப்படும் நேர்களே. இன்றைக்கி சொல்லோடு விளையாட்டில் நம்மளோட நேயர்கள் பங்கேற்க இருக்காங்க. முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்றத கேட்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கிறேன் சந்திரசேகர். உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
1: அந்த சொல் சொல்லுங்க ஐயா.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து அகல் விளக்கு.
1: என்ன ஐயா?
0: அகல் விளக்கு.
1: அகல் விளக்கு. ஓகே. அகல் விளக்கு.
0: விளக்கு.
1: அவி.
0: அவி. சரி, அவி. ஆனா அவியல் தான் சரியான அர்த்தம். அவி. ஓகே. சொல்லுங்க.
1: அப்புறமா திக்கு. திக்குதல். திக்கு.
0: விக்கு.
1: அகல் சொல்லிட்டீங்க.
0: முக்கியமானது 2 ஒளிஞ்சிருக்கு, அதை சொல்ல மாட்டேன்றீங்களே. என்னங்க?

0: என்னங்க குவி
1: குவி அவி
0: அவி ஆல்ரெடி சொல்லிட்டீங்க குவி ஏத்துக்கலாம்
1: குவி சொல்லல குவி அவி
0: சரி அவ்வளவுதானா சந்திரசேகர் முதல் பாலே வந்து சிக்ஸ் அடிச்சிருக்கீங்க. அடுத்ததா உங்களுக்காக இன்னொரு கேள்வி என்ன, இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா ஓலைச்சுவடி.
1: ஓலைச்சுவடி.
0: ஆமா.
1: ஓகே, சுவடி
0: சுவடி
1: ஓலை
0: ஓலை
1: வடி
0: வடி
1: அப்புறமா வலை
0: வலை
1: அலை
0: அலை இல்லையே.
1: ஆமா, ஓலைச்சுவடி
0: ஓலைச்சுவடி தான். இங்க ஆ எங்க இருக்கு, அலை வராதே. அந்த சுளை வேற, அது வந்து பள்ளிக்கு விரலா வரும், அந்த சுளை வரும். இந்த ஓலையில வர்றது குண்டுலா வரும். ஆமா.
1: அப்புறமா இருக்கா இன்னும்?
0: இன்னும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. பாரதியார் பாட்டு கூட இருக்கு,
1: ஓடி
0: ஓடி. ஆமா, ஓடி விளையாடு பாப்பா. நீங்க ஆனா ஒரு வார்த்தை தப்பு சொல்லிட்டீங்க, அலைன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு இதுக்கு சரியா பதில் சொன்னால உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கான அடுத்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா
1: நீதி. இல்லையா?
0: ஆமா, நீதிமன்றம்.
1: வேற என்ன இருக்கியா?
0: விரைவா
1: சொல்லியாச்சு. நீதி, அப்புறமா மன்றம், திரம் திரம் திரம்
0: திரம்
1: நிறம்
0: நிறம் நிறம். இது வந்து நீதிமன்றம்.
1: நீதி இல்ல. ஓகே, திறம்.
0: இன்னும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு.
1: திண்றம் திண்றம்
0: திண்றம். அதுக்கு என்ன பொருள்?
1: இருக்க ஒரு பழைய சொல், பார்த்த ஞாபகம்.
0: பார்த்த ஞாபகம் வேணுமே இல்ல, எனக்கு புரியுற ஞாபகம் வரணும்.
1: மரம் இருக்கு, மரம். மாராயன்.
0: அந்த மரம்
1: இருக்கு
0: சார்.
1: என்ன அர்த்தம்?
0: இருக்குங்க, பொருள் தரும். சரியா சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கு பரிசு என்ன பாடல் வழங்கலாம்?
1: இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், இந்த பாட்டு எடுங்க சார். என்ன பாட்டு கேட்டீங்க? வேட்டையாடு விளையாடு, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல விலகுது.
0: அந்த பாட்டு நீங்க உங்களுக்கு கொடுத்தலாம்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. பல மாதங்கள் கழிச்சு பண்ணிருக்கேன் சார்.
0: அப்படிங்களா? சரி சரிங்க. ஒரு விளம்பரம்,
1: 4 மாசம் இருக்கும்.
0: சரி, விளம்பரத்துக்கு அப்புறம் உங்களுடைய பரிசு பாடல் கேட்கலாம். சந்திரசேகர்,
1: நன்றி
0: நிகழ்ச்சி இருந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையாக வந்து விளையாண்டார் சந்திரசேகர். முதல் நேராக வந்து நல்லா அருமையாக வந்து மூன்று வார்த்தைகளை சரியாக பிரித்து பரிசை வந்து பாடல் வென்றிருக்கிறார். நீங்களும் இதுபோல் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வார்த்தைகளை அழகாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக அதை பிரித்து சொல்லி பரிசாக பாடல் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து பரிசு பாடல் கேட்கலாம் இருக்கலே.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும், அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5 லட்சம்.

0: 99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: நாளை காலை 8 மணிக்கு சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை, தர்மபுரி KRC மெட்டல்ஸ் மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் AC அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் AC, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோட், புதிய பேருந்து நிலையம் அருகில், தர்மபுரி. போன் 9443360648.
3: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கேன். நேர்களே, இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் நம்ம தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்கய்யா?
2: சேலம் மாவட்டம் அழகாபுரத்திலிருந்து மேத்யூ பேசுறேன்.
1: அழகாபுரத்திலிருந்து உங்க பேரு?
2: மேத்யூ.
1: ரஞ்சிதா?
2: மேத்யூ. மேத்யூ
1: மேத்யூ பேசுகிறீங்க. மேத்யூ, இன்னைக்கு வந்து சொல்லோட விளையாட நான் கொடுக்கக்கூடிய சொல்ல நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து 4 வார்த்தைகளை பிரித்து சொல்லணும் இல்லையாமா? உங்களுக்கான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம்.
2: அருங்காட்சி
1: அருங்காட்சியகம்
2: அருண்
1: அருண் சரி அருண் வார்த்தை முழுவி மாறிடல. காட்சி சொல்லுங்க.
2: நன்றி
1: மேத்யூ. நீலஷனி மட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். சேலம் மாவட்டம் கற்கல்வாடி முல்லை நகர் மாணிக்கம்.
1: மாணிக்கம் பேசுறீங்க ஐயா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாங்களா?
3: சொல்லுங்க.
1: எச்சரிக்கை.
3: எச்சரிக்கை. கை
1: கை
3: சரி
1: சரி பரவாயில்ல. அதில் வந்து சரிகை சக்கை அப்படின்ற வார்த்தைகளும் ஒழிஞ்சிருக்குங்க. நல்ல விளையாடுங்க மாணிக்கம். நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம். வணக்கம் சார். தாராபுரத்துல இருந்து ராஜேஸ்வரி சங்கரலிங்கம்.

0: ராஜேஸ்வரி சங்கர்லிங்கம் பேசுகிறீங்க. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்க.
0: இடப்பக்கம்.
1: இடப்பக்கங்களா?
0: ஆமாம்.
1: இடம்
0: இடம்
1: பக்கம்
0: பக்கம்
1: பகம்
0: பகம் பகம்
1: இடம்
0: இடம்
1: இடம்
0: இடம்
1: சொல்லிட்டேன்.
0: சொல்லிட்டீங்க.
1: ஓகே.
0: ஆனால் நிறைய நேரம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் வேகமாக சொல்லணும்.
1: ஒரு வார்த்தை.
0: ஆமாம்.
1: இகம் வருங்களா?
0: இகம் வராதுங்க.
1: வராது.
0: ஓகேங்க ராஜேஸ்வரி, நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்க,
1: ஓகேங்க சார்.
0: பரவாயில்ல. நன்றி. நிகழ்ச்சி
1: நன்றிங்க
0: அமைக்க
1: சார். நன்றி.
0: நிகழ்ச்சி மாடு தலைப்பில் அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க.
2: திருப்பூர் மாவட்டம் குருணிக்கல்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுகிறேன் ஐயா.
0: கஸ்தூரி பேசுகிறீங்களா?
2: ஆமாங்க.
0: உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாங்களா?
2: ஆ, கொடுங்க.
0: அரசியல் அமைப்பு.
2: அரசியல் அமைப்புங்களா? அரசியல்
0: ஐயா, இது வந்து ஒரே வார்த்தை இல் வராது. அரசியல் அமைப்பு இல்லா, அரசியல் அமைப்பு.
2: அரசியல்.
0: ஆமாம், இல் வராது, இல் சைலண்ட். அரசியல் அமைப்பு. அரசு கூட வராது. அரசியல் அமைப்பு சி வருதுல்ல, அரசியல் அமைப்பு.
2: அரசி. அரசி.
0: அரசி.
2: ரசி.
0: ரசி.
2: அமைப்பு. அமைப்பு இல்லைங்களா?
0: ஆ, இருக்கு, அமைப்பு வரும்.
2: அமைப்பு. அமைப்பு. அமை.
0: அமை.
2: அமை.
0: இன்னும் ரெண்டு இருக்கு. ஒரு வார்த்தை நீங்கள் சரியாக சொல்லணும். ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு.
2: முக்கியமான வார்த்தைங்களா?
0: ஒளிஞ்சிருக்கு. மிகவும் பழமையான தமிழ் வார்த்தைன்னு கூட சொல்லலாம். இந்த வார்த்தையை சரியா செஞ்ச அரசர்கள் வந்து பரிசு கூட கொடுப்பாங்க. என்னங்க? இல்லை இல்லை, லை இல்லை. பரவாயில்லைங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க, நன்றி. நீங்கள் இந்த இருக்க வார்த்தை வந்து புலமை. புலமை அப்படின்ற வார்த்தை, அரப்பு என்ற வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. நல்ல விளையாடுங்கய்யா. நன்றி. நன்றி. நிகழ்ச்சி நமக்கு நிகழ்ச்சி மட தலைப்பில் அன்பு வணக்கம்.
3: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம். யாருங்கன்னு பேசுறீங்க?
3: நான் தருமபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
3: கூடுங்க. எழுதி வச்சு சொல்ல முடியாது, டவுன்ல இருக்கிறேன்.
0: அப்படிங்களா?
3: தோராயமா சொல்றேன்.
0: சரிங்க. பிடித்தால்.
3: பிடித்தால்.
0: ஆமா, பள்ளிக்கு வர இல்லு வரும். பிடித்தால். நம்ம யாராவது எட்டி பிடிச்சோம்னா அவரை பிடிப்போம்ல, அந்த தாள். பிடித்தால்.
3: குண்டு இல்ல.
0: குண்டு இல்ல இல்ல, அதுல அந்த பள்ளிக்கு வரும் அந்த இல்.
3: பிடி. தடி.
0: தடி வராதே.
3: தடி.
0: தாடி தான் வரும். தடி வராதுங்க, தாடி தான் வரும். பால் வராதே, பாவை இல்லையே. இங்க
3: மகிழ்ச்சி. நன்றி.
0: பரவாயில்லைங்க, நன்றி. நிகழ்ச்சி நல்லா விளையாடுங்க. நிகழ்ச்சி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யாரை இருந்து பேசுறீங்க?
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: நாகலாபுரம் மாரியப்பன் பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
4: கொடுங்க சார், பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தாக கொடுங்க, பார்க்கலாம். நாலு வார்த்தை சொல்கிறேன்.
0: லென்த்தாக கொடுக்கலாமா? கடையேழு வள்ளல்.
4: சார்,
0: கடையேழு வள்ளல் எல்லாமே சேர்த்து சேர்த்து எழுதக்கூடிய வார்த்தை. கடையேழு வள்ளல் ஒரு முறை தான் சொல்லுவோங்க, டெக்னிக்கலாக யூஸ் பண்ணக்கூடாது.
4: நன்றி சார், எனக்கு புரியல. வார்த்தை புரியல.
0: வார்த்தை புரியலைங்களா? கடையேழு வள்ளலுங்கய்யா, அந்த வள்ளல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? அதுல கடையெழு வள்ளல்.
4: நன்றி சார். நன்றி.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பில் அன்பு வணக்கம். ஓகே நேர்களை, இது எல்லாமே வந்து நம்ம ஜாலியாக நம்ம மூளைக்கும் நம்ம ஸ்பாட்டில் சொல்லக்கூடிய வார்த்தையை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டை வந்து ரொம்ப நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடணும் தவிர வந்து ஏமாற்றி விளையாடக்கூடாது அப்படின்றத வந்து நான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா நிறைய

0: நேயர்கள் இணைப்பில் காத்திருக்காங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக நேர்மையாக விளையாடணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 8:30 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வடம்பெறவுள்ளது. நிகழ்ச்சி நியமோட தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், என்ன இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, உங்க வானொலி அளவை முதல்ல கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன்.
1: சரி சார்.
0: ஆ, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க
1: சார்? நாமக்கல் பக்கத்துல கால்நடை மருத்துவ கல்லூரி லட்டுவாஜி சார்.
0: சரிங்கய்யா, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், எனக்கு இன்னும் எக்கோ கேக்குதுங்கய்யா. சரிங்கய்யா. செல்வம் ஐயா, விளையாட ரெடியா இருக்கீங்களா? விளையாடலாமா?
1: ஆ, சரி சார்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தசவதாரம்.
1: தச அவதாரம்.
0: ஆ, ஒரே வார்த்தை, தச அவதாரம்.
1: சரி சார்.
0: ம்,
1: தச
0: தசா. ஐயா, தசனா சா கூட துணைக்கால் வரும், அப்படி வந்து அது பொருள் தராது.
1: சரி, தசு. தசு
0: சார், தசு சூ இல்லையே.
1: ஆமா.
0: ம், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையே போட்டு நீங்கள் பிரித்து தரணும். அதாவது தசவதாரம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளையே பிரித்து 4 வார்த்தை சொல்லணும். அது 4 வார்த்தையும் ஒரு ஒரு வார்த்தையும் பொருள் தர மாதிரி நீங்கள் சொல்லணும்.
1: சரிங்க சார். ம், அவதாரம்.
0: ஆ வராதுங்களே, ஏன்னா அது ஒரே வார்த்தை, தசவதாரம். ஆ வராது. ஆமாம்,
1: சரிங்க சார். ஒன்றும்
0: சரி, நீங்கள் தொடர்ந்து ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். இல்லை இல்லை, அவசரப்படாதீங்க. இது எப்படி விளையாடுன்னா, இப்போ தசவதாரம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் தாரம், வரம், சாதம், ரதம், தாவரம். இத்தனை வார்த்தைகள் வந்து அதுக்குள்ளே அடங்கியிருக்காது. நான் சொல்லும் போது நீங்கள் மனக்கணக்கு போடணும். அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக விளையாடலாம். நீங்கள் அடுத்த முறை வந்து நல்லா தயாராக வாங்க, விளையாடலாம். சரிங்களா?
1: சரிங்க சார், நன்றி.
0: நன்றி, நன்றிங்க செல்வம் ஐயா, நன்றி. நிகழ்ச்சி நீங்களோட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறீங்க. சாந்திமா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: சுண்ணாம்புக்கல்.
2: சுண்ணாம்புக்கல்.
0: ஆமா.
2: கல்.
0: கல்.
2: சுண்ணாம்பு.
0: சுண்ணாம்பு. கொஞ்சம் வேகமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல.

0: ரொம்ப தாமதம் பண்றீங்க. இல்லைங்க, இன்னும் இருக்கு, அத நான் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க. அப்ப நீங்களே கொஞ்சம் யோசிக்கிறோம்மா, நீங்க டக் டக்குன்னு யோசிக்கிறோம். இப்போ வீட்டில் அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னு கேட்டால் டக்குன்னு கண்ண முடின்னு சொல்றீங்களா? அது மாதிரி இது சொன்னோடனே அப்படியே கண்ண முன்னே சொல்லுங்க. சுண்ணாம்புக்கல் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பிரிச்சு போட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும். நாம்புன்ற வார்த்தை வராதேம்மா, ஏன்னா இது மூணு சொல்லினா அதில் நாம்பு அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் தனியாக வந்து பொருள் தராது. இதில் ரொம்ப எளிமையாக இருக்கிறது வந்து பாருங்க, கல் சுண்ணாம்பு சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு.
1: கண் இருக்குங்க.
0: ஆமா, நான் சொல்லிட்டேனே, நீங்க இன்னும் அதுல நாலு வார்த்தை இருக்கு சொல்லுங்க.
1: வராதங்க, நன்றி.
0: வருங்க. அதுல வந்து கம்பு அப்படின்ற வார்த்தை இருக்கு, புல், புண், சுகம். இத்தனை வார்த்தை ஒளிஞ்சிருக்கு, நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சுகம் இல்லை.
1: சரிங்க, நன்றி.
0: புண் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஐயோ பரவாயில்லைங்க, வழங்கலாம். சரி, பாட்டு சொல்லும் போது நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், சரிங்களா? நன்றி, நன்றி சாந்திமா. நிகழ்ச்சி நீமோட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: எடப்பாடியிலிருந்து
0: உங்க பேர் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க. உங்க பேரை பதிவு பண்ணுங்களேன், ஒழுங்க கேட்கல. உமா பேசுறீங்க. உமா, கொஞ்சம் உங்க நெட்ஒர்க் இருக்க இடத்துல இருந்து பேசுங்களேன், ஏன்னா நீங்க பேசுறது விட்டு விட்டு
2: கேக்குது.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சகோதரத்துவம். இந்த வார்த்தையை நீங்க பிரிச்சு சொல்லணும். சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தையில நாலு வார்த்தை நீங்க பிரிச்சு சொல்லணும். ஆமா, என்னங்க தடம்ன்ற வார்த்தை வரையாது இதுல? தவம். ஆ, தவம். ஓகே.
2: என்னங்க
0: தரம்? டாவே இல்லையா அங்க தடம்? தரம்க்கு, ஓ தரம் சொல்றீங்க. ஆ, தரம்.
2: கோரம்.
0: கோரம், கோரம்னா அதுக்கு என்ன பொருள்? கோலம், கோலம் சொல்றீங்களா? டா இல்லைங்களே, கோவம் அப்படின்ற வார்த்தை மட்டும்தாங்க இருக்கு. கோரம், சரி சொல்லுங்க. கோரமான அப்படின்னு சொல்ற சொல்றீங்க. ஆ, ஓகே, கோரம்.
2: சரம்,
0: சரம். ஆ, சரம். இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஆ, தத்துவம். ஓகே, சரியா சொல்லியிருக்கீங்க. கூடவே வந்து சதம், சத்து, சவம் அப்படின்ற வார்த்தைகளும் ஒளிஞ்சிருக்கு. ஓகேங்க, முதல் கேள்விக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்தது உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிது
2: மொழிதல்.
0: ஆமாங்க,
2: இனிது,
0: இனிது
2: மொழி,
0: மொழி,
2: இனி,
0: இனி,
2: இது,
0: இது, தூ, இது. வருது வருது வருது, தூ வருது, இது இனிது வருது. முக்கியமான வார்த்தை ஒன்று இருக்கு, அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. என்னங்க வழி? வான்ற வார்த்தை இல்லையங்க. ஆமா,
2: தலை.
0: என்னங்க
2: தலை இல்லைங்களா?
0: தளி, தளி வராதுங்க, தளி வராது, தனி தான் வரும். அதை தான் சொல்லி எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணுறீங்க உமா. ரெண்டு இது கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி, நீங்கள் நாலு தாண்டிங்க. இப்போ உங்களுக்கான மூணாவது வார்த்தை இது சரியாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக பரிசு பாடல் கொடுக்கலாம். பரிசு பாடல் வாங்குறதா? என்ன என்ன பாடல் கேட்பீங்க? சரிங்க, ஆனால் இந்த வார்த்தைக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னால் மட்டும்தான் அந்த பாடலை உங்களுக்காக நான் கொடுக்க முடியும். அதனால் கரெக்டாக சொல்லிடுவீங்களா? ட்ரை பண்ணுறீங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை.
2: கோட்டை,
0: கோட்டை,
2: கோடை,
0: கோடை,

0: நேரம் எடுக்கூட டக் டக்குன்னு சொல்லு நீங்க. ரெண்டு எளிமையான வார்த்தை இருக்கு, அதை விட்டுட்டு எங்கேயோ போறீங்க. கோ ஒரு எழுத்து சொல் பரவாயில்ல, ஆனா இதை நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்க இன்னொரு வார்த்தை சொல்லணும். பக்கம் வந்து விட்டுற போறீங்க, நேரம் இல்லை, சீக்கிரமா சொல்லணும். புடை, புடை. ஓகே, நாலு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புதுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. புதுக்கோட்டை, புதுன்ற வார்த்தையை நீங்கள் மறந்துட்டீங்க. புது இருக்குது, குடை இருக்குது, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் விட்டீங்க. இதெல்லாம் பரவாயில்ல, நல்லா விளையாடுங்க. உமா, உமா தானே உங்கள் பேர்? ஓகே உமா, நீங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கான பரிசு பாடலாம் நீங்கள் கேட்ட திரைப்படத்தில் வழங்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு, சரிங்களா? நன்றி, நன்றி, ரொம்ப நல்லா விளையாண்டீங்க உமா. நேர்களை, நீங்களும் நிகழ்ச்சியில் இது போன்ற பங்கெடுத்து நல்ல வார்த்தைகளை வந்து நல்ல உணர்ந்து மனக்கணக்கு போட்டு டக் டக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் பரிசு பாடலை வந்து விழலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உமா அவர்களுடைய பரிசு பாடல் தொடரும். நேர்களே,
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேரை வரவேற்போம். அன்பு வணக்கம். இனிய இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
3: நாமக்கல் மாவட்டம்.
2: ராஜசேகர் பேசுறீங்க. ராஜசேகர், உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? பூங்காவனம்.
3: பூங்காவனம்.
2: ஆமா, பூங்காவனம்.
3: ஐயா, பூங்கா.
2: பூங்கா
3: அப்புறம் வனம்.
2: வனம்.
3: கானம்.
2: கானம்.
3: அப்புறம் வந்து பூவனம்னு சொல்லலாம்.
2: பூவனம்னு சொல்லலாம். ஆனா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைக்கு இது விட்டுட்டீங்களே.
3: கானம் அது சொல்லிட்டேன்.
2: கானம் சொல்லிட்டீங்க. அதை விட ஒரு சூப்பரான ஒரு இது வார்த்தை, அதை சொன்னாலே மணக்கும்.
3: கலை. அப்புறம் வந்து வேட்டு. அப்புறம் வந்து கட்டு. அப்புறம் கலை இருக்குது.
2: கலை சொல்லிட்டீங்களே,
3: அது அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சிங்களா?
2: ஆமாம், சரி சொல்லிட்டு இருந்தாலும் நானும் சரி சொல்லிட்டு விட்டேன். ஓகே, இரண்டு வார்த்தை முடிஞ்சுது. மூன்றாவது வார்த்தை வெற்றி பெற்ற என்ன பாட்டு கேட்பீங்க?
3: பாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ எதோ சொல்லிக்கலாம். உயிரே படத்துலேருந்து நெஞ்சினிலே.
2: உயிரிய படத்துல இருந்து நெஞ்சினிலே கேட்டிருக்கீங்க. ஆனா அது ஜெயிக்கணுமே, ஜெயிச்சிருவீங்களா? கான்ஃபிடென்ட் இருக்கா?
3: சொல்லுங்க.
2: உங்களுக்கான அடுத்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தங்க தாரகை.
3: தங்க தாரகை.
2: ஆமா, தங்க தாரகை.
3: ஐயா வந்து தகை.
2: தகை.
3: அப்புறம் வந்து
2: தகை. தகைனா அதுக்கு என்ன அர்த்தம்?
3: தகை சால் சொல்றாங்கல்ல.
2: தகை சால். சரி, தகை.
3: தாரகை.
2: தாரகை. தா. சரி, ஒரு எழுத்து. ஆனா ஒரு எழுத்து வந்து கடைசியா தான் ஒத்துக்குவேன், ஏன்னா அதுல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அது இல்லைன்னா மட்டும்தான் இந்த தான்றது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால நீங்க இன்னும் வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும்.
3: கங்கை.
2: கங்கை. சரி.
3: அப்புறம் வெறும் கை.
2: வெறும் கைன்னு இல்லையே வார்த்தை. வெறும்
3: தாரகை
2: சொல்லிருக்கீங்க, கங்கை சொல்லிருக்கீங்க, கை சொல்லிருக்கீங்க, தா வந்து கடைசியா சொல்லிக்கலாம், தகை சொல்லிருக்கீங்க ஓரளவுக்கு. ஆமா, வந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தங்கை அப்படின்ற ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்கு, தாத்தா அப்படின்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு. அதை மறந்துட்டீங்க, பரவாயில்ல. வெற்றிகரமாக வந்து மூன்று வார்த்தைகளுக்கு வந்து சரியாக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க ராஜசேகர். ரொம்ப

0: அருமையாக
1: சரிங்க.
0: சொன்னீங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து உங்களுடைய பரிசு பாடலாக உயிரிய படத்திலேருந்து நெஞ்சினிலை பாடல் தானே கேட்டிருக்கீங்க.
1: ஆமாங்கய்யா.
0: வழங்கலாம் நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இருக்குது, மறந்துடாதீங்க. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்கள் பங்கு பெற இருக்கலாம். அவர்களுடைய விருப்ப பாடலாக வந்து வளமுறை இருக்குது. இப்போது சரியா பதில் சொன்ன ராஜசேகர் அவர்களுடைய பாடல் பரிசு பாடல் ஒலிக்கியுள்ளதை கேட்டு மகிழலாம் நேர்களே.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: நேரமிரவு 8:54 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? எங்க போயிட்டீங்க? அதுக்குள்ள பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு கிளம்பிட்டீங்களே. நன்றி. நிகழ்ச்சி இருந்தமைக்கு நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முருகன் பேசுறீங்க. முருகன், உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாங்களா? உங்களுக்கான வார்த்தை திருமாங்கல்யம்.
3: திருமாங்கல்யங்களா?
2: ஆமா, ஒரே வார்த்தை திருமாங்கல்யம். திரு
3: மாங்கல்யம்.
2: மாங்கல்யம்.
3: மாயம்.
2: மாயம். என்னங்க? காயம் வராதே. கல் வரும். சொல்றீங்க என்னங்க?
3: கயல்.
2: கயல், கயல் வரும். அது வந்து பேரச்சம், பேரை சொல்லக்கூடிய விஷயம் கயல். இன்னும் ஒருத்தர் ஒன்று இருக்கு, ஒரே ஒரு எழுத்து சொல், ஒரே ஒரு எழுத்து மா. ஆமாம், இது கடைசியாக சொல்லலாம், ஏன்னா வந்து இல்லாதப்போ சொல்லலாம். ஓகே, வெற்றிகரமாக வந்து முதல் எழுத்துக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. முதல் வார்த்தைக்கு உங்களுக்கான இரண்டாவது வார்த்தை அடைக்கலம்.
3: அடைக்கலம்.
2: அடைக்கலம்.
3: அடைக்கலம். அடைக்கலம்.
2: அடைக்கலம்.
3: கடை.
2: கடை.
3: கலம் சொல்லிட்டாங்க. கலம்.
2: கலமும் சொல்லிட்டீங்க. நிறைய என்னங்க?
3: அகம். அகம்.
2: அகம். அகம் கூட வரும். அகம்னா உள்ளம். இன்னும் ஒரு வார்த்தை இருக்குங்க, அதில் முக்கியமான வார்த்தை, நிறைய நம்ம எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. டைம். டைம். டைம் வராதுங்களே ஐயா, நீங்கள் அப்படி சொல்ல வரீங்க. நான் சொன்னதுக்கு சொல்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு சும்மா ஹிண்ட் கொடுத்தேன். சரி, நல்லா சொல்கிறீங்கன்றதுக்காக. சரி, அகலம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஆல்ரெடி நீங்கள் நாலு சொல்லிட்டீங்க, அதனால் நீங்கள் ரெண்டு வார்த்தைக்கு ஓகே தான். அகலம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கான மூணாவது வார்த்தை இருக்கு. ஆனால் நம்ம நேரம் மின்மை காரணமாக வந்து நீங்கள் வெற்றி பெற்றாலும் என்னால் உங்களுக்கு பரிசு பாடல் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்காக நான் வந்து ஒளிபரப்பு பண்ணுவோம் அப்புறமா இன்னொரு நாள். சரிங்களா? சரி, உங்களுக்கான இன்னொரு வார்த்தை இருக்கு, கண்டுபிடிக்கிறீங்களா? நினைவு
3: சின்னம்.
2: ஆமாம்,
3: நினைவு சின்னம்.
2: நினைவு சின்னம்.
3: நினை.
2: நினை.
3: சினம்.
2: சினம். இதில் சினை அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. ரொம்ப அருமையுள்ள நீங்கள் முருகன், இனிப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. பரிசு பாடலாம் வழங்க முடியல நேரமின்மை காரணமாக. பரவாயில்ல, நன்றி நன்றிங்க. நல்லா இல்லை நீங்கள் அப்படிங்களா? எந்த ஊர்ல இருந்து பேசுகிறீங்க முருகன் நீங்கள்?

0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு?
1: நல்லங்க இருக்கீங்க, எடப்பாடி பக்கத்துலங்க.
0: ஓகே ஓகேங்க முருகன், நல்லா விளையாடுங்க முருகன். நன்றி
1: நன்றி
0: நன்றிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிக்கிறேங்க. ரொம்ப அருமையாக வந்து முருகன் வந்து விளையாடி மூன்று வார்த்தைகளுக்கு சரியாக வந்து பதில் சொன்னார். நேரமின்மை காரணமாக அவருக்கு வந்து பரிசு பாடல் வழங்க முடியல. அதுக்காக வந்து நான் நல்ல ஒரு பாடல் அவருக்கு எப்பயாவது வந்து ப்ளே பண்ணும்போது அது அவருக்கான பாடலாக அவர் நினச்சிக்கலாம். இன்றைக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக சந்திரசேகர் அவர் வந்து நல்லா விளையாடி வந்து வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா மேத்யூ, மாணிக்கம், ராஜேஸ்வரி, சங்கரலிங்கம், கஸ்தூரி, மோகன், மாரியப்பன், செல்வம், சாந்தி, உமா. உமாவும் வந்து நல்லா விளையாடி வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து தான் வந்து ராஜசேகர். ராஜசேகரும் நல்ல விளையாடி உடனே ஜெயிச்சிட்டாரு. அதுக்கடுத்து தான் ஜெயசீலன், முருகன் இறுதியாக பேசினார். முருகனும் வந்து நல்ல குறிப்புகளை வந்து, அதாவது வார்த்தைகளோடு நல்ல விளையாடி நல்லா அவரும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவங்க அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றிகள். நிறைய பேர் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இனிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம், அதுக்காக வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, அதை எல்லாத்துலேயுமே நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.

0: வந்து நல்ல குறிப்புகளை வந்து, அதாவது வார்த்தைகளோடு நல்ல விளையாடி நல்லா அவரும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவங்க அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றிகள். நிறைய பேர் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இனிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம், அதுக்காக வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, அதை எல்லாத்துலேயுமே நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். நேர்களின் கவனத்திற்கு, இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை, அதனைத் தொடர்ந்து 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. இன்றைய இளம் தின நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. BJP wins assembly polls for Rajinagar and Nandigram constituencies in West Bengal. In Tamil Nadu, ruling TVK wins assembly by polls for Madurantakam and Dharapuram seats. All India NR Congress retains Thattan Chowri assembly constituency in Puducherry. BJP also bags Assam's Nogaon Lok Sabha seat. Delhi police declines permission for protest at Jantar Mantar tomorrow. 57 metro stations in Delhi to remain closed till tomorrow due to security reasons. All mail and express trains scheduled to arrive at New Delhi and Hazrat Nizamuddin railway stations between 4 a.m. and 2 p.m. tomorrow stands cancelled at four stations. India stresses the steps announced by US regarding permanent labor certification program do not advance shared ambitions of both countries. South African jurist of Indian origin Navnetham Navi Pillai wins Nobel Peace Prize for her contributions to promoting peace and international law. And in cricket, second T20 international between India and West Indies underway in Ranchi. The BJP has registered massive victories in both assembly constituencies of West Bengal Nandigram and East Mednipur district and Rajinagar in Murshidabad district, where by-elections were held. In Nandigram, BJP candidate Hasi Rani Rath defeated a nearest rival, Congress candidate Milan Pradhan, by a margin of over 1,22,000 votes. In Rajinagar, BJP candidate Shakarav Sarkar wrested the seat from the Aam Janata Union Party, or AJUP, securing 1,29,914 votes. He defeated his nearest rival, Ghulam Nabi Azad, son of AJUP chief Humayun Kabir, by a margin of over 75,000 votes. With victories in both these constituencies, the BJP's tally in the West Bengal Assembly has risen to 209 seats. In Puducherry, All India NR Congress candidate Ashok Anand has secured a comfortable victory with a margin of 8,482 votes for Thattanam Chowri Assembly constituency by election. The seat was vacated by Puducherry Chief Minister N. Rangasamy. In Tamil Nadu, the ruling Tamilaga Vetri Karagam TVK has won the assembly by polls for Madurantakam and Dharapuram seats today. In Madurantakam, TVK candidate K. Maragatham Kumarevel defeated DMK's I. Paranthaman by 73,801 votes. The DMK candidate secured 53,743 votes. In Dharapuram, TVK candidate P. Satyabama won the seat by securing 66,841 votes against DMK candidate S. Suganya, who got 57,370 votes with a difference of 9,471 votes. In Assam, BJP candidate Debashish Sharma has emerged victorious in the Nogaon Lok Sabha by-election. Mr. Sharma defeated AIUDF chief Badruddin Ajmal by a comfortable margin of over 1,40,000 votes. Congress finished third. Prime Minister Narendra Modi has said that the Lok Sabha result of Nogaon in Assam and assembly results in Nandigram as well as Rajinagar in West Bengal show yet again that the people have a deep-rooted connect with the good governance agenda of the BJP NDA. In a social media post, Mr. Modi congratulated the victorious BJP candidates and also applauded the hard work of party workers. He also congratulated NDA ally AINRC for the win in

0: in Ranchi. And now, before we end the bulletin, the headlines once again. BJP wins assembly by-polls for Rajinagar and Nandigram constituencies in West Bengal. In Tamil Nadu, ruling TVK wins assembly by-polls for Madhurantakam and Dharapuram seats. All India NR Congress retains Thattam Chowri assembly constituency in Puducherry. BJP also bags Assam's Nogaon Lok Sabha seat. Delhi police declines permission for protests at Jantar Mantar tomorrow. 57 metro stations in Delhi remain closed till tomorrow due to security reasons. India stresses that steps announced by US regarding permanent labor certification program do not advance shared ambitions of both countries. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 ஆம் பாகத்தை கேட்கலாம். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தோட சாதனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார்.
4: டிஜிட்டல் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தி இருக்கிறாங்க, உள்கட்டமைப்பு வசதிகளையும் கூட மேம்படுத்தி இருக்கிறாங்க அரசு. அதன் காரணமாக தான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அயல்நாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து தங்களுடைய உற்பத்தி பிரிவை தொடங்குறதுக்கு காரணம் அப்படின்றது இந்த மாதிரியான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டது தான். அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?
5: ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிய ஒரு கனவு. இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் தான் என்ன பண்ணார், தங்க நாற்கர சாலைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த தங்க நாற்கர சாலை என்ன அப்படின்னா, இந்த சாலை இப்படி இருக்கக்கூடாது, மேலை நாடுகளுக்கு இணையாக இங்கே சாலைகள் வேண்டும். உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது தங்க நாற்கர சாலை. அது குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி குறிப்பிட்ட காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நெடுஞ்சாலைகள் எல்லாமே உலகத்தரத்தில் இருக்கின்றன. அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் எங்கிருந்து தொடங்கிச்சு அப்படின்னா, தங்க நாற்கர சாலையில் தொடங்கிச்சு. அதன் பிறகு இந்த அரசு வந்ததுக்கப்புறம் இந்த 12 ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது எல்லா துறைகளுக்கும் பரவியது. அது துறைமுகங்களாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், ரயில்வே நிலையங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு மாடர்னைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றினாங்க. ஒரு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறது. அதில் 2-3 விஷயம் நல்லா பண்ணாங்க. இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எதையும் ஒரு கடைக்கோளில் இருக்கவங்களுக்கு கூட, இப்போ சென்னை போன்ற மாநகரங்களுக்கு கூடியவர்களுக்கு என்னெல்லாம் தகவல் தொழில்நுட்ப வசதி கிடைக்குமோ அத்தனை பேரும் அவங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கட்டமைப்பு ஏன் பெரிதாக வளர்ந்தது அப்படின்னு சொன்னால், இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி உறுதி செய்வதற்கான அத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இன்ஃபேக்ட் இப்போ தான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்தியாவிலே கடைசி கிராமத்துக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அது பணி நடந்து கொண்டே வந்தார்கள். ஒரு இட் வாஸ் அ கண்டினியூங் ப்ராசஸ். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தோம், இந்தியாவில் எல்லா கிராமங்களுமே மின் வசதி பெற்ற கிராமங்களாகவும் எல்லா வீடுகளுமே மின் சப்ளை பெற்ற வீடுகளாகவும் மாற்றணும். ஆனால் அதை நாம் சாதித்திருக்கிறோம். ஆனால் இப்போது எப்படி அப்படின்னா, எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரியாக தான் இப்போது விரிவுபடுத்தி விட்டோம். இல்லை இரண்டாக பண்ணுறோம், என்னென்னா ஒன்று வைடனிங், இன்னொன்று டீப்பனிங், ரெண்டு இருக்குது. இப்போ வைடனிங் அப்படின்னா நம்முடைய விரிவாக்கி கொண்டே போயிடும், சிறிது சிறிதாக விரிவடைந்து கொண்டு போகிறோம், இன்னொன்று இன்னும் ஆழமாக கொண்டு செல்வதில். என்னென்னா இப்போது எல்லா வீட்டுக்கும் மொபைல் வந்துடுச்சு அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது வந்து வைடனிங். ஆனால் அந்த செல்ஃபோனோட பயன்பாடு எல்லாருக்கும் சேர்க்கிறது இல்லை, அதுதான் டீப்பனிங். இப்போ செல்ஃபோன் எதுக்கெல்லாம் வர முடியும் அப்படின்னா, ஜன்தன் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அநேகமாக ஒரே ஆண்டிலே இஃப்யூ கிரெட் 15 கோடிக்கு மேலான வங்கி கணக்குகள் ஏற்படுத்தப்பட்டன. அப்போது அந்த வங்கி கணக்குகள் நேரடியாக மொபைல் ஃபோனோட இணைக்கப்பட்டது. அப்போ ஏதோ கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நெட் பேங்கிங் வசதிங்கிறது இப்போ சேருது. அவர் வந்து செல்ஃபோன்லேருந்து பண்ண ஆரம்பிச்சது.
4: இன்னைக்கு யூபிஐ பரிவர்த்தனையும் போய் சேர்ந்து
5: யூபிஐ பரிவர்த்தனை அப்போ டீப்பன் ஆயிருக்கு. வெறுமனே விரிவடையவில்லை, அது ஆழமாகவும் சென்று சேர்ந்திருக்கிறது. போது நம்ம வீட்டில் ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லைனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு. அதே மாதிரி ஒரு மணி நேரம் செல்ஃபோன் இல்லை இப்போ கஷ்டப்படுறாங்க. அதனுடைய அத்தியாவசிய சேவைகளும் பயன்பாடுகளும் கடைக்கோடி மனிதன் வரைக்கும் சேர்ந்துருக்கு இல்லையா, அதுதான் டீப்பனிங். ஆக்சுவலாக இதுதான் நம்ம பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன், மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், இந்தந்த துறைகளை சேர்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே எந்த ஒரு புள்ளியிலே வந்து நிற்கிறது அப்படி சொன்னால் இது ஒரு பரவலான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பல விஷயங்களை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் பற்றி கேட்கறதுனால சொல்கிறேன். உட்கட்டமைப்பு வசதிகள் இப்போ அப்படி தான் இருக்குது. கிராமப்புற சாலைகளை கூட மிகவும் தரமான சாலைகளாக மாற்றி விடுகிறோம். பெரும்பாலான கிராமப்புற சாலைகள் வந்து இணைப்பு சாலைகளில் இல்லாத கிராமங்கள்லாம் இப்போ வந்துடுச்சு. இப்போ அதான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படி தான் சொல்கிறோம். அங்கே வந்துடுது. எங்கேயெல்லாம் போக்குவரத்து வசதி இல்லை என்று சொல்லி கொண்டு இருந்தோம், அங்கெல்லாம் போக்குவரத்து வசதிக்கான அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி வைத்திருக்கிறோம், இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. அப்போது இந்திய அரசாங்கம் என்ன ஒரு கொள்கை முடிவு வைத்திருக்கிறது என்றால், 2047க்குள் நாம் ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும்.

0: அப்படின்னா இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் நம்ம இன்னும் வலுப்படுத்தி ஆக வேண்டும். அதை நோக்கி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ மேக் இன் இண்டியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இண்டியாவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஒரு பேர் வச்சு பண்ணாலும் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுமையான ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான். அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோணுது.
1: நிச்சயமாக வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 அப்படின்ற அந்த இலக்குக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த முத்தான திட்டங்கள் இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய பேச்சில் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இன்னும் ரெண்டு விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒன்று இவி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய மின்சக்தி உருவாக்கக்கூடிய அந்த சோலார் பேனல்கள், இதையும் கூட நம்ம வந்து மேக் இன் இண்டியாவில் நம்ம வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பயன்பாடு இருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லும் போது அந்த பொருள் எல்லாருக்கும் ஏற்ற வகையில கிடைக்கணும் அப்படின்றது அரசனுடைய நோக்கமா இருக்கு. இவிக்கு மானியங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், சோலார் பேனல்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான். அப்போ அந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் தயாரிப்பாளர்கள் கொடுக்கணுன்ற வகையில அரசு வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தில் அதையும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: பொதுவாக இந்த எரிசக்தி பார்க்கிற போது இரண்டு விதமாக சொல்லுவோம், மரபுசார் எரிசக்தி, மரபுசாரா எரிசக்தி, அதாவது கன்சர்வேட்டிவ் எனர்ஜி, நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜி. மரபுசாரா எரிசக்தி கூட இரண்டாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து ரினியூவபிள் எனர்ஜி, இன்னொன்று சஸ்டைனபிள் எனர்ஜி அப்படின்னு. அதில் இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு வெப்ப நாடு, நமக்கு மிக அதிகமாக கிடைக்கூடிய ஆற்றல் எதுவாக இருக்குன்னா சூரிய மின்சக்தி ஆற்றல் தான் அதிகமாக இருக்கிறது. அதை எப்படி மின்சக்தியாக மாற்ற முடியும்? இரண்டு விஷயம் நம்மளால் பண்ண முடியும். ஒன்று வந்து விண்ட் எனர்ஜி, இன்னொன்று சோலார் எனர்ஜி. விண்ட் எனர்ஜிக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு சில பகுதியில் தென் தமிழ்நாட்டில் விண்ட் எனர்ஜி பெரிய அளவில் கிடைக்கிறது. அதே சமயத்தில் சூரிய மின்சக்தி பரவலாக இந்தியா முழுவதுமே கிடைக்கிறது. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, சூரிய மின்சக்தியை நம்ம எப்படி பேட்டரிஸ் கொண்டு வரணும் ஆக்சுவலாக, அதே நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கடத்துவது மிக கடினமான விஷயம், அங்கேயே பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸ்டோரேஜ் ரொம்ப கஷ்டம் சோலார் எனர்ஜியை பொறுத்தவரையில். எப்போது உற்பத்தி ஆகிறதோ அது உற்பத்தியோட சேர்ந்தே பயன்பாடு வரணுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. அது ஒரு இடத்துல கொண்டு போய் சேமித்து வைத்து அதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இல்லாத காரியமாக இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி சோர்ஸாக நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டிங்க. மின் வாகனங்களை பொறுத்தவரையில் திரும்பவும் அது மின்சாரத்தை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற போது அப்போ மின்சார உற்பத்தி அந்தளவுக்கு அதிகமாக வேண்டும் இருக்கிறது. ஆனால் மின்சார உற்பத்திங்கிறது எல்லா மாநிலங்களும் சீராக இல்லை. சில மண்டலங்களில் மின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, சில மண்டலங்களில் இன்னும் மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது இந்த சீரான முறையில் கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் இப்போ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல சமயம் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க, நியூக்ளியர் எனர்ஜி உள்ளே கொண்டு வராங்க, அணுமின் உலைகள் அதிகமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் கொண்டு மிக குறிப்பாக ரஷ்யாவுடன் சேர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இதற்கான அந்த எதிர்ப்புகளாக இப்போ வெகுவாக குறைந்திருக்கின்றன. சரிங்களா, நான் சுற்றுச்சூழல் ஆர்வலராக சொல்லவில்லை, பொதுவாக எனர்ஜி செக்டரை பற்றி மட்டும் சொல்கிறேன். மூன்று விதங்களில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இந்த ஃபாசில் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தரைக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்துக்கள், அது நிலக்கரி உதாரணத்துக்கு, அதிலிருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கன்சர்வேட்டிவ் எனர்ஜிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் வச்சுக்கோங்களேன். அதில் இரண்டு விஷயங்கள் நம்ம உண்டு. என்னென்ன, இந்த கார்பன் எமிஷன்கிறது குறையுது, கரிமண வாயு வெளியேற்றங்கள் மிக குறைவாக இருப்பதனால உலகத்தினுடைய குளோபல் வார்மிங்க்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அது சுற்றுச்சூழலுக்கு நல்லதுங்கிறனால அது மாறி வருகிறோம். இரண்டாவது, உற்பத்தி செலவும் குறைகிறது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சோலார் எனர்ஜி பொறுத்தவரைக்கும் லிட்ரலி தெர் இஸ் நோ காஸ்ட். என்ன ஒன்றுனா சோலார் பேனல் போடணும். நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்திய அரசாங்கம் அதற்கான நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறது, கணிசமான அளவில் மானியம் வழங்குகிறது. சிறிய வீடுகளிலிருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரையில் இப்போது அந்த சூரிய மின்தகடுகளை பொறுத்துகிற பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அநேகமாக ஒரு சில ஆண்டுகளில் அது மிகப்பெரிய அளவில் முக்கிய கட்டத்தை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஜென்ரேட்டட் எனர்ஜியை நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியாது, அப்பப்போ பயன்படுத்தினிருக்கு, அதற்கான வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுகிறதோ அதே அளவுக்கு இந்த மின்சக்தி வாகனமும் பெரிய அளவு வந்து கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தவரையில் இரண்டு விஷயங்களுக்காக இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கிறது. ஒன்று என்னென்ன, காற்று மாசுபடாமல் இருக்கும், சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, பெட்ரோலியத்தோட தேவையை குறையும் அப்படிங்கிறது, பெட்ரோலிய எரிசக்தியோட தேவையை குறையும் அப்படிங்கிறது. அப்போது எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகமாக சப்ளை அதிகமாக தேவைப்படுகிறதுங்கிறது. அதனால தான் மீண்டும் நம்ம என்ன சொல்கிறோம், நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜியில் விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அடுத்ததாக அட்டாமிக் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் இன்னும் ஏராளமான அணுமின் நிலையங்கள் வரலாம், இன்னும் ஏராளமாக சூரிய மின்சக்தி நிலையங்கள் வரலாம், இரண்டும் ஒன்று சேர்க்கும் ஒன்று சூரிய மின் உற்பத்தியினுடைய அந்த திறன் இன்னும் அதிகரிக்கும். அப்போது நீங்கள் சொல்கிற அநேகமாக முழுவதுமாக அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக போகும், அது வந்து ஏற்கனவே தொடங்க அதே புள்ளிக்கு வரும். இது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு தோணுது.
1: நிச்சயமாக சார், வந்தே பாரத் ரயில் நிறைய பேருக்கு வந்து பயணத்தை வந்து இனிமையாகவும் ஆக்கியிருக்கிறது, எளிதாகவும் ஆக்கியிருக்கிறது. அந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் இங்கேயே வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தில் வந்து தயாரிக்கப்பட்டதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த இயக்கத்துக்கு வந்து வலு சேர்த்துருக்கு சார்?
0: இப்போது நீங்கள் வந்தே பாரத் ரயில் பற்றி சொல்லியிருப்ப சொல்கிறேன், வந்தே பாரத்

0: திட்டங்கிறது ஒரு கனவு திட்டம் அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு பெருமிதம் தரக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்கு எப்போதுமே அந்த செயல்திறன் இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இப்போ நீங்கள் ரயில்வே பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி, அது ஏராளமான ரயில் பெட்டிகள் இன்றைய தேவைக்கு ஏற்பது போல வடிவமைக்கப்படுகின்றன. அப்புறம் ரயில்வே தண்டவாளங்கள், அது வலு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சரக்கு ரயில் போக்குவரத்து வெகுவாக வளர்ந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்து பார்த்து பார்த்து ரயில் பண்ணியிருக்காங்க சரிங்களா. வந்தே பாரத் என்பது ஒரு பரபரப்பான முகம். அதையும் தாண்டி ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கும் ஒரு ஆரோக்கியமான உடல் நலனுக்குமான விஷயங்கள் என்ன இருக்குன்னு அதிக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டது, வலுவான தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டன, இருப்பு பாதையினுடைய நீளம் அதிகரிக்கப்பட்டது, சரக்கு ரயில் போக்குவரத்து இன்னும் அதிகரித்தது. இவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடந்த 12 ஆண்டுகளில் இந்திய ரயில்வேயோட ஒட்டுமொத்த முகமே மாறி இருக்கிறது. ஏன்னா முன்னெல்லாம் சரக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடங்களில் மிக மிஞ்சி போனால் ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கும். இன்றைக்கு சரக்கு ரயிலே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்தளவுக்கு போகுமோ அந்தளவுக்கு விரைவாக இப்போ குட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு நான் மாற்றிருக்கோம். அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் தொடங்கி வந்தே பாரத் ரயில் வரையில் அத்தனை இடங்களிலும் நாம் அடுத்தடுத்த கட்டத்தை விரைந்து சென்று கொண்டே இருக்கிறோம். வந்தே பாரத் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உண்மையிலே பயணத்தை வந்து மிகவும் எளிமையாக மாற்றியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இல்லை.
1: நிச்சயமாக சார், அரசு வந்து இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை வந்து வெற்றியடைய செய்யக்கூடிய வகையில் திறன் பயிற்சிகள் வந்து கொடுத்தாங்க, இன்னொன்று கடன் உதவி திட்டங்களை வந்து செயல்படுத்தினாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்றுச்சு சார்?
0: மிக நிச்சயமாக அந்த கடன் உதவி சொல்லியிருக்கும் போது நான் மிக குறிப்பாக சொல்லக்கூடிய முத்ராவில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திருக்கிறேன். அதுவும் சமுதாயத்தில் கூட நலிந்த பிரிவினருக்கான கடன் வசதி வழங்குவதிலேயே, அதுவும் குறிப்பாக தொழில் தொடங்குவதற்கான வசதி தருவதில் அது மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறது, அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது இல்லாமல் பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக அரசின் திட்டங்களாக இருக்கட்டும், நிதியுதவிகளாக இருக்கட்டும், மானியங்களாக இருக்கட்டும், அல்ல அரசு மேலத்துக்கூடிய முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் மேலே கொண்டுவதற்கான இந்த பொருளாதார வளர்ச்சியில் அவங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்கான திட்டங்களாக தான் பார்க்குறோம். அது அப்படி தான் இருக்கும், நோக்கமே அப்படி தானே. நீங்கள் இப்போ 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்போது யாரையும் நம்ம விட்டு விட்டு வளரவே முடியாதுல்ல, எல்லாம் இணைந்து தான் வளர வேண்டும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மகளிர் முன்னேற்றமாக இருக்கட்டும், அதில் நலிந்து பிள்ளைகளுடைய பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், அவளுடைய தொழில் முனைப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க என்னை பொறுத்தவரையில் முத்ரா திட்டம்ங்கிறது எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு அது நலிந்த பிள்ளைகளிலிருந்து மகளிரிலிருந்து அல்லது உடல் நலிவுற்றோரிலிருந்து அத்தனை பேருக்குமான தொழில் முனைவுகளுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்து வந்திருக்கோம். அதனால் அது அப்படி தான் இருக்க முடியும். அதனால் என்னை பொறுத்தவரையில் ஐ வுட் சே முத்ரா லோன் இஸ் தி வெரி பெஸ்ட்.
1: நிச்சயமாக சார், நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து 3வது பெரிய பொருளாதாரம் அப்படின்ற இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வச்சிருக்கு. இப்ப நம்ம 4வது பொருளாதாரமா இருக்கிறோம், உலகத்திலேயே வந்து பெரிய நாடாக வந்து பயணிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு சார்?
0: அது ஒரு அங்கம், இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி சரிங்களா. இந்திய பொருளாதாரம் பொதுவாக 2 கால்களிலே பாய்ந்து கொண்டிருந்தது. ஒன்று நமக்கு தெரியும், ஒன்று வேளாண் துறை, என்பது உற்பத்தி துறை. 2 துறைகளில் பண்ணுறது, அந்த உற்பத்தி துறையில் இப்போ சேவைத்துறையும் இணைந்து கொண்டது. அப்போது வேளாண் துறை அதற்கான முன்னெடுப்புகளை நாம் வெகுவாக செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கடந்த சுமார் 40-50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய வேளாண் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வண்ணமே இருக்கிறது சரிங்களா. அந்த இடத்துல நம்ம நல்லா இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி துறையும் அதுக்கு இணையாக வளர வேண்டும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் மேக் இன் இண்டியா செய்திருக்கிறது. அப்போது 2 கால்களுமே சரியாக செம்மையாக வலுவடைகிறது வச்சுக்கலாம், அப்படி ஓட்டம் இன்னும் வேகமாகத்தானே இருக்கும். அதைத்தான் மேக் இன் இண்டியா செய்திருக்கிறதுன்னு
1: சொல்லிட்டு. நிச்சயமாக சார், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கிற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் மத்திய அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு சிறப்பான திட்டமாக இந்த உற்பத்திக்கான இந்தியா அப்படின்ற திட்டம் வந்து இருக்கு. உலகுக்கான உற்பத்திக்கான ஒரு முனையமாக வந்து இந்தியா இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க பயனுள்ளதா இருந்தது. நன்றி சார்.
0: நன்றி.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களின் அன்பான கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இடைவிடாத இசை மலையில்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்க புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 40 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நெல்சனையும் முதல் அன்பு நேரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: பாத காணிக்கை என்ற படத்திலிருந்து மூச்சைக்கு வந்த மலரேவா.
0: நிச்சயமா கொடுத்துடலாம் கனகரத்தினம் ஐயா. நிகழ்ச்சியில் இணைந்திருங்க.
1: நன்றி.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: இரவின் அமைதியில் பேசுவது காற்றல்ல, நம் நினைவுகள்தான். அந்த நினைவுகளுக்கு துணையாக இதயத்தை தாளாட்டும் இசையோடு காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுட்ருக்கீங்க. சுகமான ராகங்கள் வழியாக தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோள் திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நுழையும் அடுத்த தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் செல்வமையா.
3: சொல்லுங்க செல்வமையா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்? வழங்கலாம் ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சி அழைந்திருங்க. நீங்க கேட்ட திரைப்படத்துல இருந்து பாடல் காற்றலைகள் தவழ்ந்து கொண்டு தவழ வருகிறது.

0: மச்சாம் கைய புடிச்சா வளையல் போட,
1: ஏ
0: கால புடிச்சா

0: ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன், நல்லா ஏமாத்தி விட்டேன். அடி போடி கண்ணு, எல்லாம் தெரியும் அடி எனக்கு முன்னாலே. சும்மா போக விட்டு நடிக்கேண்டி கோபத்தை போலே. அடி போடி கண்ணு.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சி நிகம் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம்.
5: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் அருமையா இருக்கிறேன் சார். கோவை மாவட்டம் போலத்தரை ரவி சார்.
4: ரவி ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் கொடுக்கலாம்?
5: எனக்கு இந்த தாளமு படத்துல இருந்து சார். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். இதயத்தை திறந்து வைத்தால் அது உண்மையும் தேடவிடும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் கைகள் இருக்க. அந்த பாட்டு
4: பாட்டு கேட்ட பாடலையே பாடிட்டீங்களே அப்படின்ற மாதிரி.
5: எனக்கு என்ன, எனக்கு ஒரு எப்படி என்ன சார், எனக்கு பேரலையில சொல்லாடி கூட அவர் தலைவர் பாட்டுன்னா அது வந்து சின்ன பையன்ல இருந்து எனக்கு அதை கேட்டு கேட்டு அப்படியே ஒரு
4: மனப்படம் ஆயிடுச்சு. பரவாயில்ல.
5: இப்ப முன்னாள் பாட்டு பட்டிக்காடு பொண்ணு பண்ண அடி ஏதிக்கன்னு.

0: அடி போதும் அடி எல்லாம் அம்மாவும் ஐயாவும் பாடுற பாட்டது.
1: சரிங்க, ரொம்ப அருமையாக பேசுனீங்க ரவி ஐயா. உங்களுக்கான பாடல் வந்து கொடுத்துடலாம். நன்றி. நிகழ்ச்சி எழுந்தமைக்கு நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: மனதை வருடும் மெட்டுக்களோடு உங்கள் நினைவுகளை மலர செய்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை.

0: 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினைவு அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் சுரந்தரை வட்டம் ஆய்கொண்டன் வயசு தேவராஜன்.
0: தேவராஜன் பேசுறீங்க ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியப்படுத்த பாடல் கொடுக்கலாம்
1: சார்? நீதிக்கு தலைவணங்க என்ற படத்திலிருந்து கனவுகளே ஆயிரம் கனவுகளே என்ற பாடல் வேண்டும்.
0: நிச்சயமா வழங்கலாம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: 10:25 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்பப்படலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த தலைப்பாளர். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம்
0: எல்லாம் கரெக்டுங்க.

0: கொஞ்சம் ரேடியோ சவுண்டு கம்மி பண்ணிடுறீங்களா?
1: ரேடியோ கேட்கலீங்க சார்.
0: கேட்கலையா? சரி, எனக்கோ கேட்குறது. சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: கார்த்திகேயனுங்க சார். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேங்க கார்த்திகேயன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க சார்.
0: சொல்லுங்க கார்த்திகேயன், உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு குடியிருந்த கோவில் இருந்தேங்க சார், ஆடலுடன் பாடலை கேட்டு அந்த பாட்டு கொடுத்துருங்க சார்.
0: கொடுத்துடலாம் கார்த்திகேயன். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதுவும்

0: உங்கள் மனதோடு மனமாக, நினைவோடு நினைவாக, இசையோடு இசையாக பயணித்துக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளரை அன்போடு வரவேற்போம். அன்பு வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ந்து இளங்கோ.
0: இளங்கோ பேசுறீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து மாணிக்க தொட்டில்.
0: மாணிக்க தொட்டில்.
1: ஆமா, அதுல ராசாத்தி பெற்றெடுத்த ராஜகுமாரன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான பாடல.
0: சரிங்க ஐயா, ஹாப்பி வருஷம் கேட்டீங்க. நிச்சயமா வழங்கலாங்க ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சி அடைந்துருங்க. நன்றிங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 10:36 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சங்கர்லிங்கம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் கொடுக்கலாம்?
1: ஐயா படம் அம்பிகாதேவி, மாசில் வேட்டியம் மாலை மதியம் பாடல் கொடுங்க.
0: சரிங்க ஐயா, நிச்சயமா வந்து கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சி அணுகும் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. ஈரோடு மாவட்டம் செங்கோட்டை முருகன் பாலத்தில் சாமிநாதன் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கிறேன் ஐயா. எனக்கு நாடோடி படத்திலிருந்து நாடு அதே நாடு பாடுறது
0: நிச்சயமா கொடுத்துடலாங்க. நிகழ்ச்சி நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இது.

0: எல்லோரிடமும் நம்முடைய மனதை திறந்து பேச முடியாது. சில உணர்வுகளை நமக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அதனால்தான் சில இரவுகள் நமக்கு மிகவும் நீளமாக தெரிகின்றன. சொல்ல முடியாததை இசை சொல்லட்டும், கேட்க முடியாததை இந்த இரவு கேட்கட்டும். சுகமான ராகங்கள் வழியாக தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிற நேயர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நுழையும் மன தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
0: சொல்லுங்க கவிதா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடலாங்களா?
1: சாரதா படத்துல ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டான்.
0: வழங்கலாம் நிகழ்ச்சி. நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 10:54 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவாடு ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஈஸ்வரன் ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்
1: சார்? அவளொரு தொடர் கதையிலிருந்து ஆடுமடி தொட்டில் இனி அந்த பாட்டு
0: நிச்சயமா வழங்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடுபண்பலை 103.7 இணைந்திருக்கும் நேர்களே, சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்ஸ்ரணியும் அடுத்த அழைப்பாளரை அன்போடு வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க ஐயா?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு வலசு தங்கவேலுங்க ஐயா.
0: சொல்லுங்க தங்கவேல ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: படம் பேர் தில்லானா மோகலம்மாள். அது ஒரு நல்ல பாடல் கொடுங்க, எல்லாரும் கேட்போம். நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா. நிச்சயமா, நீங்க கேட்ட மாதிரி தில்லானா மோகனம்மாள் திரைப்படத்திலிருந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம். நீங்கள் கேட்ட பாடல் இதோ.
2: தகடதாம் தகடதாம் தாம் தின் தாம் தகடதாம் தகடதாம் தாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களின் விருப்ப பாடலாக ஒழித்தது. இன்றைய நிகழ்ச்சிகள் கனகரத்தினம், செல்வம், ரவி, தேவராஜன், கார்த்திகேயன், இருசப்பன், இளங்கோ, சங்கரலிங்கம், சாமிநாதன், கவிதா, ஈஸ்வரன், தங்கவேல் அப்படின்னு நிறைய நேர்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க. பங்கெடுத்த நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நிறைய பேருக்கு இணைப்பு கிடைக்கலாம், வருத்தத்தில் இருப்பீங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சால் உங்களுக்கும் இணைப்புகள் கிடைக்கும். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக உங்களோடு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். நன்றி நேர்களை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The BJP has registered massive victories in both assembly constituencies of West Bengal, Nandigram in East Midnapore district

முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். காலையில் 25 தருமபுரி துரைசாமி நடுத்தர மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. காலை 7:30 சந்தோஷ சரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், காலை 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சரமரோகன் இவரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 தருமபுரி சங்கஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமதோ, காலை 9:05 வானலைகள் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி, தலைப்பு ஓ மனமே, மனநல மருத்துவர் டாக்டர் சி அறிவழகன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காலை 9:30 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசி வழங்கும் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்கலாம். காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம். காலை 10:05 நீங்கள் கேட்டவை, அதனைத் தொடர்ந்து 10:45 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். காலை 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 தமிழ் அருவி. நாளைய நிகழ்ச்சியில் ஔவையார் தனிப்பாடல்கள், நாமக்கல் மகேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜெயக்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம். 12:50 சூழல் காப்பும், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் எலிசை. 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம், பிவி டிலைட் பிக்ஸ் புகைப்படக் கலைஞர் கே ஜெகதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை திரும்பினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசைமினல், 6:15 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா. தொடர் நிகழ்ச்சியாக சிறுபுளியூர் அருள்மிகு கிருபா சமுத்திரம் பெருமாள் கோவில் பெருமாள் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். 6:29 மாநில செய்திகள், 6:41 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை மற்றும் நிகழ்ச்சி நிரல், 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8:00 இளம் தென்றல் தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் பெறவுள்ளது, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் கரூர் மாவட்ட நேரில் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது நாளை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103 புள்ளிகளில் ஒலிக்க உள்ள நிகழ்ச்சி நிரல். உறங்கம்மன் ஒரு சிந்தனை, ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பை தொடர் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.